0: எனக்கு குடியரசு நேரத்தினா சோறு வரும். காரணம், சில ஊழியர்களே இந்த சங்க வானொலி எங்களுக்கு பின்னேறும், அவர்களுக்கு காலை 4 மணி, அவரை நான் தட்டி எழுப்புவேன், முதலாவது தட்டுவேன். பாஸ்டர் அரை மத்தியாலம் இருக்குது, பிறகு பாஸ்டர் 15 நிமிடம் இருக்குது, பாஸ்டர் நான் 10 நிமிடம் இருக்குது. அவரை தட்டி தட்டி எழுப்பித்தான் அவர்களை இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகிறேன். காரணம், அவர் ஊழியர்கள் தான், அதிகாலை வேலையெல்லாம் இவ்வளோக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒரு சோர்வு வரும். ஆனால் நாங்கள் அவளை தட்டி எழுப்ப வேண்டும், எங்களுக்கு வார்த்தை வேண்டுமானால் சங்கம வானொலி அவர் வார்த்தை கொடுக்க வேண்டுமா, நாங்கள் தான் அவளை தட்டி எழுப்ப வேண்டும், நாங்கள் தான் விழுத்திருந்தே பார்க்க வேண்டும், எவ்வளவு சோர்வு வரும். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது பிரயப்படுத்துவார். இந்த நிகழ்ச்சிகளை போடும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரியும் அருமை. இந்த திங்கள் செவ்வாய் வாழ்க்கையில நிகழ்ச்சிகள் போடுவேன், எவ்வளவு கடனும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஒருத்தருக்கு தெரியாது, கத்தனை தெரியும். நான் செய்யற வேலை கத்தனை தெரிஞ்சா போதும், மனிதர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வீட சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவது இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக அவருக்கு தப்பித்து போக்கே உண்டு. தேவன் எங்களும் விட மாட்டோம் ஐயா. இந்த உண்மையாய் யுத்தமாய் ஊழியம் செய்து சரி, மிக முக்கியம். நாங்கள் வேத வாசுகிறோம், துதிக்கிறோம், தோதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த எங்களுக்குள்ள ஆவியான பிரசங்கம் செய்கிறோம், ஆவியில் ஆனோடும். ஆனால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து எனக்கு ஜபிக்கும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். துதித்து சோசரித்து ஆண்டவரே இயேசு வேணும். இந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தான் தேவன் உதாரணம் கொடுக்கார். வெளிப்பத்தில் 2:10, நீ படப்போற பாடலை கொடுத்து எவ்வளவு பயப்படாது, 10 நாள் ஒருத்தர பாடுவீர், 1000 மரணம் தான் உண்மையாக, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். இவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் ஐயா, எல்லாருக்கும் ஒரு ஜீவகிரீடம் இருக்குது. யோசிப்பேன், இந்த பரலோகத்தில் இந்த சங்கமாவில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் யோசிப்பேன், எல்லாரும் ஜீவகிரீடம் தெரியணும் என்ன, சரி நான் போட்டு கூட தெரியணும். கள்ளன் வந்து கலந்து போனே, அங்கே கள்ளன் இல்லை தானே, நாங்களும் அங்கேயும் வச்சுட்டு போகலாம், பிறகு வந்து எடுக்கலாம். பாருங்க, உபத்திரத்திலிருந்து குறுக்கு வழியை தப்பித்துக் கொள்ளி சூழ்நிலை கேட்டபடி நீங்கள் மாயமானம் பண்ணுகிறானால், சில பேர் இந்த மாயமானம் பண்ணுவார்கள் நான் கண்டிருக்கேன். அந்தரத்தை காண்து ஒருபோது உங்களை ஜபத்தை தக்க மாட்டார். உபத்திரங்களால் ஆசீர்வாதம் என்ன, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால பிராமணங்களை கற்றுக்கொண்டேன். சங்கீதம் விட்டு இது வசதி யோசிச்சேன் என்னென்றால், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால பிரமாணங்களை கற்றுக்கொள்றேன். நான் உபத்திரப்பட்டதுனால் எனக்கு கேடு வந்தது, கஷ்டம் வந்தது என்று தாவீது சொல்லவில்லை. உபத்திரவத்தையும் உபத்திரவத்துக்கு அப்பால் இருக்கிற மேன்மேல் கண்கள் கண்டது. இந்த உபத்திரவத்தின் மூலமாய் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்றார். ஒருமுறை ராஜாக்கள் யுத்தம் செய்யுங்க வந்தபோது தாவீது யுத்தத்துக்கு போகாமல் சுகபோகமாக தன்னுடைய அரண்மனையில் அவை கொண்டிருந்தார். அப்படின்னு சொன்னால், இந்த அரண்மனையில் இருக்கிற பால்கனியும் இந்த பெண்களின் மடியும் ஒரு பொருள் அசாமம். அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் பாவ இச்சையினால் நிரம்பினது. அதன் விளைவாக பத்சேபாடம் பாவம் விழுந்து விட்டார். நான் தாவீது பல ஒருத்தர்கள் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. நாத்தான் தீகிரசி விடுவானா, நாங்கள் என்னதான் பிழை செய்தாலும் வச்சா எங்களுக்கு மன உறுத்து சொல்லும், டேய் நீ பிழை செய்து விட்டேன், தப்பே இல்லை. நாத்தான் வேல் வந்து சொன்னோன்னு கதறி எழுந்தார். 51 சங்கீதத்தை எடுத்தார். சரியும் ஜோபக்தர் கண்டிப்பாக சொன்னார், அவர் காயப்படுத்திய காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கை ஆயிட்டு நம்மை புரிய, அவரே நம்மை குணமாக்குவார். பிள்ளைகள் பாவ வழியிலே செல்லும் போதும் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றேன், சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகள் பாவ வழியில் செல்லும் போது கண்டிக்க தவறாதுங்கள். பிரம்பை கையிடாத இந்த மகனை பாய்க்கிறான். அதாவது தண்டனின் பிரம்பு அவனை ஒட்டி கொண்டிருக்கிற மையத்தை நீக்கிறது. அப்பொழுது பிள்ளை கீழ்ப்படல் உள்ளதாய் பெற்றோருக்கு பயப்படுற பிள்ளையார், தேவனுக்கு பெற்றோர் ஆசிரமர் பிள்ளையா பிரம்பு. இந்த காலத்துல பிரம்பு தடிச்சால் வெண் குவிக்குள் வந்து வாசல் நிற்கும், தம்பி ஏறு ஜிப்பிலேன், அவ்வளோதான். இந்த பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. இங்கே வா, பிள்ளைகளுக்கு டீச்சர் மாதிரி சொல்லிக் கொடுக்குறார்கள். உனக்கு யாரும் அடித்தா, இந்த அப்பா அம்மா அடித்தா 911 அடி, விசாரணை கொடுக்கணும். தொடையிடாது பிள்ளைகள், தொடையிடாது, தொட்டா அவ்வளோ மின்பு. ஆமேன். எபிரேயர் 12:7 வாசிக்கிறேன், நீங்கள் சிச்சை செய்கிறாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திராக நீ நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாக புத்திரனுண்டோ எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திராயிடாமல் வேசி பொருளில் இருப்பீர்கள் சொல்லுகிறார். உங்களுடைய ஒவ்வொரு உபத்திர நேரங்களிலும் கத்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நல்ல ஆவதிக்குரிய பாடங்கள் உண்டு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள். என்ன நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு எனக்கு விளங்கையில் லெசி பிள்ளைதான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்து பல முறை சூடு வாங்காமல் கத்திருக்க பிறவங்களை கை கொண்டு நடத்திருங்கள். இசையா 48:10 ரம்யான வாசம் நேர்விருக்கா, இதோ உன்னை புடமுட்டேன் ஆனாலும் வெள்ளிய போடல உபத்திரவத்தின் கோயிலை உன்னை தெரிந்து கொண்டு. பாருங்க, இந்த உபத்திரவங்களும் பாடுகளும் ஏன் உங்களுக்கு வருகிறது? நல்லொரு கேள்வி. நான் ஆண்டோட்ட பிள்ளை இல்லை என்ன, எங்களுக்கே உபத்திரவங்களும் பாடலும் வருது. அதாவது உங்களை சுத்தி அளிப்பதற்காக, புடமிட்டு சுத்த பொண்ணா விளங்க செய்வதற்காக, வெளியேற்ற பெற்ற மாறுவதற்காக கர்த்தர் உங்களை உபத்திரவங்களுக்கு போய் கொண்டு செல்கிறார். பாருங்கள், இந்த பொண்ணானது அக்கினி சூளைக்குள் செல்லும் போது அழுக்கள் கழும்புகள் எல்லாம் நீங்கிறது. அதோடைய கடுமைத்தன்மை மாறி மென்மையாக கடைசியில் அழகா பிரகாசிக்க ஆரம்பிக்கு. அதுவரை அந்த பொண்ணை புடமிட்டிருக்கிறார்கள். அந்த பொற்கொள்ளுடைய முகம் அதில் பளிச்சென்று தெரிகிறது, புடமிட்டு கொண்டே இருப்பார். அதுபோலவே தேவ சாயல் உங்கள் காணப்படும் வரைக்கும் உபத்திரத்தின் கோயிலும் கத்தர் புடமிட்டு நடத்துவார். இரட்சிக்கப்பட்டவன் பூர்ண நோக்க செல்ல வேண்டும். பூர்ணப்படுத்தல் என்பது இது ஒரு நாள் நடந்த காரியம் இல்லை. வாழ்க்கையிலே பல சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் வழியாக நடந்து செல்ல வேண்டும். பாருங்கள், இரட்சிக்கப்பட்டவர்கள் கேள்வி ஒன்று, இந்த இரட்சிப்பு அங்கே இருந்து வருகிறது. கேள்வியை வழியாக கேளுங்க, இந்த இரட்சிப்பு அங்கே இருந்து வருகிறது. கத்திலிருந்து தான் வருகிறது, இங்கே இருந்து வருகிறது. கத்துடைய எந்த பாகத்திலிருந்து இரட்சி போடுறது யாரும் சொல்ல முடியுமோ? என்ன கேள்வி கேட்குறேன்டா, கத்தர் இரட்சிப்பு முடியும், கத்தர் இரட்சிப்பு கத்தருடைய வேதம் சொல்லு. சரி, எந்த கேள்வி என்னென்றால், இப்போ ஒரு ஆறுன்றா ஒரு மலை உச்சியிலிருந்து ஆறு வருகிறது, அது மாதிரி இந்த இரட்சிப்பு எப்படி தேவனம் இருந்து வருகிறது யாரும் சொல்ல முடியுமோ? கடுமையாக யோசிக்காங்க, கேள்வி நேசிக்க வாங்க சொல்கிறோம். கத்துடைய நோக்கமெல்லாம் மண்ணுக்குறிகள நம்மை விண்ணுக்குறிகளாக மாற்ற வேண்டுதான் இல்லையே இல்லையா? பாருங்க, நாங்கள் மண்ணில் தான் எடுக்கப்பட்டோம். நாங்கள் களிமண் என்ன, பிரெஸ்லோட் களிமண்னு சொன்னால் கோவிக்கூடாது. சரியோ, பிரெஸ்லோட் களிமண், நான் களிமண் தானே முடிச்சு சொன்னேன்னா. ஒரு நாள் பரலோகத்தில் இருக்கிற எடுத்து பாருங்க, அப்பொழுது முப்பரலோகம் பரலோகத்துக்கு போய்க்கு சந்தோஷம் தான். அதாவது பாருங்கள், அந்த ரோமர் 5:3-4 அது ஒத்துறவையும் பொறுமையும், பொறுமையின் பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குறது. நாங்கள் அந்த உபத்திரங்களை மேன்மை பாராட்டுகிறோம். ஐயோ கலவர், இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் நம்மோடு உபத்திரங்க சகல தெய்வ புள்ளியர்களோடு தன்னை இணைத்து கொண்டு நான் உங்களுடைய உபத்திரவத்துக்கு பங்காளி என்று சொன்னேன். மட்டுமல்ல, கிறிஸ்துவின் பொறுமைக்கு பங்காளிதான் என்று கூப்பிடுறேன். ஆமேன், ஆமேன். அதாவது பாருங்கள், இந்த நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிநடப்பி தெரிந்து, நாம் எல்லோரும் ஐசாயா 53:6, நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழிநடப்பி தெரிந்து அவனோ தன் வழியில போனோம், கர்த்தரோ நம்மளோட எல்லோ அக்கிரமத்தை விளப்பிருந்தார். நாம் எல்லோரும் ஆடுகளை போல, அப்ப நாங்கள் ஆடுகளை போலன்னா மெஞ்ச மெஞ்சு கத்திக்கொண்டல போகணும். இந்த வசனம் சொல்லுது ஐயா, நாம் எல்லோரும் ஆடுகளை போல. ஆடு என்ன செய்யுது? சோத்திருக்க துதிக்கிற இல்லை, மேஞ்சே அப்படி கத்தி திரியோன்னு சிரிந்து பாருங்க. சிலுவையின் பாதையில் அவர் பொறுமையிலிருந்து போயிருப்பார். ஆனால் இன்றைக்கு நமக்கு இரட்சிப்பு கிடைத்திருக்காது. கேட்ட கேள்வி, இரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது, யாரிடமிருந்து வருகிறது, ஆண்டவரிடம் எப்படி வருகிறது? இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்ல வேண்டும். இங்கே கிருபையின் பாதையில் புறமர்ந்து மேய்ப்பதால் இன்றைக்கு நமக்கு இரட்சிப்பு கிடைக்கிறது. இரட்சிப்பின் அதிபதியாய் பூர்ணப்பட்டிருக்க முடியாது. உபத்திரவங்கள் வந்து பொறுமை அறிந்து பார்க்கிறார். இது கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரி, ஒரு அருமையான ஒரு அவசரங்கள் இதில் இருக்கின்றது. நேரம் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. உன்னோட சொல்லு பாருங்கள். ஒரு கேள்வி ஒன்று, ஓய்வினால் இயேசு குணமாக்கினார், சூமின கையை உடையவனுக்கு சுகம் கொடுத்தார். 38 வருஷம் பேசுதா குளத்தில் படுத்திருந்த திமிர் பாத சிவபாத. இங்கே எனக்கு ஒரு கேள்வி, பிரதேசா குளம், அதாவது யோவான் 5:1-9 5 ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தை இறங்கி தண்ணீரை கலக்குவான். யார் முந்திய அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுத்தமாகும். இந்த ஒரு கேள்வி. ஏன்னா அதாவது அந்த மண்டபத்திலே அநேக வியாசிகள் இருக்கின்ற இருந்தபோது ஒருவர் மட்டும்தான் குணப்படுகிறார். ஏன் ஒருவர் மட்டும் குணப்படுவார்? அதில் ஒருவர் மட்டும் அதில் தண்ணி கலக்கும் போது நீங்கள் எல்லோருமே அறிவை போங்கடா, எல்லாரும் சோமாக இருந்தால் எல்லாரும் சோப்பட்டு 5 மண்டபம் காலியாக போகும். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்றா, இந்த பெருஸ்தா குளத்தில் தெய்வம் துணுறை கலக்கினான், வேதம் வந்து கலக்கினானோ? வேதத்துறை இல்லை, கலக்கப்படவில்லை. வியாதஸ்தர் அந்த குளத்தில் இறங்கினார்களோ? இல்லை. அற்புதம் நடந்ததும் இல்லை. அப்படியான ஏலியா அந்த வீரமையிலே வாசிக்கும் சில சமயங்களிலே, இப்போ இந்த ஆண்டு வராத ரீதியாகும், தேவது நடந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்கும். யாருக்கு ஒரு ஆளுக்குத்தான் அங்கேயே சுகம் பெற வாய்ப்பு உண்டு. இந்த பிரதேசா குளத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார், ஒருவனுக்குத்தான் வாய்ப்பு உண்டு. எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்தது, என்னன்னு சொன்னா, இந்த பெருசாக்கத்தில் ஒரே ஒருவன் தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், ஜபிக்கிறான், துதிக்கிறான், தான் சுகமடைய வேண்டும். ஏனென்றால் அந்த பெருசா குலத்தில் இந்த ஒருவன் தான் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறான், பிரசங்களை கேட்டிருக்கிறான், நான் சுகமாக வேணும்னு வாஞ்சியோடு இருந்திருக்கிறான். அது ஆண்டவர் கண்ட ஒரே ஒருவர். பாருங்கள், 5:38 38 வியாதியாக குறைந்த ஒரு மனுஷன் அங்கே, ஒரு மனுஷன். அப்ப இந்த பிரதேசா குலத்தில் எத்தனை பேர் இருந்தாங்களோ எனக்கு தெரியாது, டாப்ப குறிப்பிடவில்லை. ஒரு மனுஷன், இவன் ஆண்டவர் என்று அழைக்கிறான். இவனுக்கு எப்படி தெரியும் ஆண்டவர்னு? எப்படி அவன் ஆண்டவரே என்று அழைக்கிறான்? நல்ல ஒரு கேள்வி. ஆண்டவரே எப்படி தெரியும்? கேள்விப்பட்டிருக்கிறான், பிரசங்கத்தை கேட்டிருக்கிறான், நற்பதத்தை கண்டிருக்கிறான், 24 மணி நேரம் அந்த தேவன் நோக்கி விண்ணப்பம் செய்திருக்கிறான், நான் சுகமாக வேண்டும், சுகமாக வேண்டும் விண்ணப்பம். இந்த கேஸை கண்டு வந்து இந்த பேசாக்குளத்தில் ஒரே ஒரு மாற்றம் குணப்படுத்தின. இந்த வேதங்களை வாசிக்கும் பொழுது ஆராய வேண்டும். நான் நல்ல ஆராய வந்து ஏன் குளத்துக்கு வந்தார்? தேவதும் கிடைக்கணும்னு இல்லை, யாரும் முறைக்கினாங்களோ இல்லை, தண்ணி கலக்கப்படுவது இல்லை. அப்படியானால் ஏன் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு? இப்போ சிந்திக்க சிந்திக்க உங்களுக்கு வெளிப்பாடு வரும். கடுமையாக சிந்திக்காங்க, இப்போ தட்டி விட்டுரும். சரி, ஜோம் பண்ணுவோம். அப்படின்னா அன்பான பரலோக தாப்புரே சுவாமி, இன்றைய நாளில் உங்கள் சகோதரன் என்ற தலைப்பிலே யோவான் சானகனுக்கு நீர் சொல்ல முறைமைகளையும் வல்லமையிலும் எடுத்து கூறினேன் சுவாமி. இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்துக்கிறது. மறு ஒழுப்புற இந்த செய்திகள் போகும்பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எல்லோரும் சகோதரராக ஒற்றுமையாக ஒருமுறைப்பட்டு ஐக்கியப்பட்டு சபைகளிலேயும், அதாவது வீட்டு கூட்டங்களிலேயும், தேவ பிள்ளைகள் எல்லோரும் ஒருமுறைப்பட்டு ஐக்கியப்பட்டு ஒரே பார்வைகள் ஊழிய செய்யப்படும். சுவாமி, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கு சுவாமி. அந்த கிருபைக்கான ஐயா, அந்த சங்கம வானொலியும் இந்த பிள்ளைகள் கலந்து கொண்ட பிள்ளைகள், வார்த்தை கொடுக்குற பிள்ளைகள், நிகழ்ச்சி நடத்துகிற பிள்ளைகள், எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சங்கம வானொலியில் செயல்படுறதை கத்தர் சொத்தி நீர் எப்படி எங்களை ஆசீர்வதித்து இந்த சங்கம நிலையத்தையும் ஆசீர்வதிக்கிறீரோ, அப்படியே இந்த சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட சபையில் ஒருமனம் காண, ஐக்கியம் காண நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அதை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.
1: ஆமீன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் உங்கள் சகோதரன் மகேந்திரன். ஆமீன். அருமையான தலைப்பு ஐயா, உங்கள் சகோதரன், உங்கள் சகோதரன். ஆமீன். அருமையான தலைப்பில் எங்களோடு பேசினீர்கள், வார்த்தை வெளிச்சத்தை எடுத்து வந்தீர்கள். நிச்சயமாக அருமையான வார்த்தை, அருமையான வெளிப்பாடுகள் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர்கள். நாங்கள் சிந்திக்க வேண்டும் வார்த்தையை, வறுமனை வாசிக்க கூட அது தியானிக்க வேண்டும். அது ஏன் அப்படி எழுதப்பட்டது, ஏன் இப்படியாக பேசுகிறார் என்று சொல்லி அந்த தியானத்துக்குள்ளாய் வழிபடுத்தி வழிபாடுகளை வெளிப்படுத்தினீர்கள். அது மாத்திரமில்லை, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ண இத்தனை நன்மை, இத்தனை இன்பமான நிச்சயமாக எங்களுக்குள்ளே அந்த ஒருமனப்பாடு ஐக்கிய படங்கள். ஓரிடத்துல சகோதரர் கூடியிருந்தார்கள் பெந்தைக்கோஸ்தினால, ஓரிடத்துல காத்திருந்தார்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 8:14 ஏன் காத்திருந்தார்கள், புதுமையில நடந்தார்கள். அப்ப ஒருமனப்பாட்டுக்குள்ள ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஒரு அசை உண்டு என்பதை அங்கு வெளிப்பாடு வெளிப்படுவது. அருமையான வெளிப்பாடுகள், அருமையான வார்த்தையும் வெளிச்சம் அருமையாக எங்களை கற்றுக் கொடுத்தீர்கள், உங்கள் சகோதரன். ஆமே, நிச்சயமாக எங்கள் சகோதரர்கள் இணைந்து இந்த சங்க வானொலிக்களை சங்கமிக்கிறார்கள். ஒளிய பாதையிலும் சரி, ஒளிய பாதையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பல்வேறுபட்ட தேசங்களிலிருந்து பல்வேறுபட்ட நேர மாற்றங்களிலிருந்தும் சகோதரர்கள் இணைந்து தங்களுடைய தேவனுக்கு நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக விளங்குகிறார்கள். அப்படியாக அருமையான வார்த்தை தட்டி கொடுக்கப்பட்டது, விசுவாசத்தை தட்டி எழுப்பப்பட்டது. அருமையான வார்த்தையை கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் கைவிட்டு எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக தேவசமாஜம் கூறுகிறோம். நன்றி ஐயா.
0: நன்றி. உங்கள் சகோதரன் சகோதரி எப்படி சொல்லுங்க, உங்கள் சகோதரன் சொல்லாம உங்கள் சகோதரன் சகோதரிகள் என்று சொல்லுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.
1: நன்றி, நன்றி. அருமையான வார்த்தைகள், உண்மையிலேயே மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து, நிச்சயமாக அவரே எங்களுக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். சகோதரருக்கு அவர் சகோதரனாக இருக்கிறார். தாய்வாய் எண்ணுறவருக்கு தாயாக இருக்கிறார். தந்தையின் பாசத்துக்கு அகங்கிறவருக்கு அவர் தந்தையாக இருக்கிறார். நண்பர் என்ற பாசத்துக்கு நண்பனாக இருக்கிறார். சிநேகிதன் என்ற பாசத்துக்கு அவர் நல்ல ஒரு சிநேகிதனாக இருக்கிறார். மீட்பன் என்ற பாசத்துக்கு அவர் நல்ல ஒரு மீட்பனாக இருக்கிறார். மீட்பன் என்ற பாசத்துக்கு அவர் நல்ல மீட்பனாக இருக்கிறார். யாருக்கெல்லாம் என்னென்ன பாசம் பற்றாக்குறை இருக்கோ அந்த பாசத்துக்கு அவரே பாசமாயிருக்கிறார், பாசத்தின் வேராக இருக்கிறார். இன்னைக்கு இதுவும் அவருடைய கைகள் ரட்சிக்க கூடாத வரைக்கும் குறுகி போகவில்லை. ரட்சிக்கிறது அவருடைய கரங்கள். இந்த ஏசாயா புஸ்தகம் 59:1 நமக்கு ஆழமான சத்தியத்தை கொடுக்கிறது. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நிச்சயமாக அவருடைய கைகள் தான். ஏன் என்று சொன்ன அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுகிறது, அங்கே ரட்சிப்பு உண்டார். ஆகார் அழுதால் அழுத உடனே அவர் கரத்தை நீட்டி, ஏ அழுகிற அழாதே, அந்த கரம் அங்கே ஆகாரை தொடுது. அல்லாது என்று சொல்றது ஒரு வார்த்தை அங்கே ரட்சிக்கிறது, பாதை காட்டப்படுகிறது. அந்த பாசான் தேசத்திலேயே அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. ரட்சிப்பு அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது, அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. இந்த இடத்துல நாங்கள் கூப்பிடும் போது அவருடைய சுவிகள் மந்தமாக உள்ளே சாய தீக்கதரிசி தீக்கரசனம் உழைக்கிறார். நிச்சயமாக அவருடைய கரங்கள் தான் நமக்கு அநீட்டப்பட்டிருக்கு. அந்த கரம் ரட்சிக்கவே கொண்டு வருகிறது. யாரெல்லாம் அவருடைய அவருடைய வேதனையில கண்ணீர் பாதையில துக்கத்துல துயரத்துல கூப்பிடும் வழியில அவருடைய கரம் அணைக்கிறது, ஆறுதப்படுத்துறது. அந்த கரத்தின் அதைத்தான் தாவீது சொல்வார், நம்முடைய கரத்தின் கிரியையை நெகிழ விடாதிருப்பீர், நம்முடைய கரத்தின் கிரியையை உறுதிப்படுத்துவீராக. அப்படி அவருடைய கரம் எங்களுக்காக நீட்டப்பட்டு கொண்டே இருக்கு. அந்த வலது கரம் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்னு சொல்றார். அந்த உங்களுக்கு அயுத்தம் செய்யறேன்னு சொல்லி யாத்திரா 14:14 சொல்லுதான். அந்த யுத்தம் செய்தது அவருடைய கரம். அந்த வலது கரத்தை நீட்டி எங்களை அணைக்கிறதும் ஆதரிக்கிறதும் நம்முடைய தகப்பன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வழிபாடுகளோடு வெளிச்சத்தை கொடுத்தார், எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. அடியாள சகோதரிக்கு ஆசீர்வாதமா இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் சத்தியத்தில் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவர் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவார், நிச்சயமாக பேசுவார் என்று அவர் பேசும் தெய்வம். அந்த பேசுகிற தெய்வம் பேசட்டும் எங்கள் வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் வறுமை திரும்பாத வார்த்தைகள், வெளியே செய்து பலனை கொடுக்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அவர்களும் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஆமேன். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இந்த நாளிலும் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருது. உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் நாளும் கர்த்தர்பாரான கிருபைக்காக நாங்கள் ஜெபித்து துதித்து தோடு வார்த்தைக்குள்ள கடன் சொல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த சங்க வானொலி எங்களுக்காக ஆசீர்வாதமா தளமாக கொடுத்தீரே, அதை களமாக்கி கொள்ள இந்த நேரத்துக்கு அடியாளுக்கு திரும்பி பாராட்டினீரே, உமக்கு நன்றி ஆண்டு. உங்களுடைய நல்ல கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. அடியாளை மறைத்து நீர் வழிபடுவீராக. இதனால் இந்த வானொலி கூடாக நீர் ஆசித்துற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த ஊழியத்தை நீர் மகிமைப்படுறது கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். ஊழியரும் ஊழிய ஸ்தாபகரும் அல்ல செல்வதற்காக உடைமனை பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக, உடன் ஊழியர்களுக்காக எல்லாம் நன்றி செலுத்துறோம். கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக, மாத்தும் மாறங்களுக்காக, சுவிசேஷ மாறங்களுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். இன்னும் உமக்காக ஏதாவது செய்யணும் என்று நினைக்கிற எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எல்லாவற்றையும் நீர் துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறீர். பதில் கொடுத்து பரிகாரியாயிருந்து நடத்தி கொண்டிருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. மறைமுகம் இருந்து இந்த மறு ஒழியத்தை செய்ய ஒளிப்பதிவு செய்தார்கள் அப்பா. இந்த ஊழியத்தை நீர் கனப்படுத்துவீராக. நான் ஒன்றை மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அப்புகளை செபிக்கிறேன்ப்பா. நினைத்திய வெளிச்சத்தை நீ ஆசிரியர் கிருபிகளுக்கு நன்றி ஆண்டவர். என் தகப்பனே வெளிச்சத்தில் கத்தரை உனக்கு நித்திய வெளிச்சமாயிற்று. துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னவர் இந்த நித்திய வெளிச்சம் நேருக்கு வெளிச்சம் கொடுத்த அப்பா. நல்ல மெய்யான பார்வை உண்டாக்க, மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள குருட்டின் பார்வைகள் வெளியேறட்டும். செவிட்டின் ஐயா இரு கயா பாக்கு தொவிகள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்து வெளிச்சம் உண்டாட்டும் சொல்பற அப்பா. கடின இருதய சிந்தைகள் மாறட்டும் இயேசுவின் அப்பா. உண்மை நோக்கி பார்க்கிறது நீர் தங்கும் ஆலயமா மாறட்டும். இந்த வெளிச்சத்தின் நேரம் விடுதலை நேரமாய் மாறட்டும் ஐயா. உள்ளத்துல இல்லத்துல வெளிச்சம் உண்டாட்டும் அப்பா. இருளுக்கு இடமே இல்லை ஏசப்பா. இதனாலே நீர் ஆளுக செய்யப்பா. வெளிச்சம் வந்து விட்டால் இருளுக்கு எந்த அதிகாரம் இல்லையே கத்தாவே. நீராளிக செய்வீர். வெளிச்சத்தில் வெளிச்சமாய் எழுந்தர கிருபைக்காக நன்றி. இந்த வெளிச்சத்தில் ஒளித்த செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துவோம் கத்தாவே. உம்முடைய கிருபையின் கரந்தானே குடும்பம் குடும்பம் ஊழியர்களை ஆசீர்வதிக்கட்டும். நிஜமாக அன்பு நேர்களுக்காக செபிக்கிறேன். இவட திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன் அப்பா. மறு ஒழிப்பை கேட்கப்படுற அன்பு நேர்களை இவட திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன். எந்தெந்த சூழ்நிலை இருந்து ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் சங்கமிக்கத்தக்கதாக, உமக்குள்ள அவர்கள் சங்கமிக்கத்தக்கதாக, வெளிச்சத்தை கண்டுகொள்ளத்தக்க அமையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்க கண்கள் திறக்கட்டும், செவிகள் திறக்கட்டும் அப்பா. வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உலகத்தில் வந்த எந்த மனுஷன் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி நித்திய வெளிச்சத்துல வெளிச்சமா இருக்கிறதை அறிந்து கொள்ள பார்த்து வெளிச்சம் அவர்களை தொடட்டும். செய்து சாட்சியின் பாத்திரங்களா நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் புகழ் செவிக்கிறோம் தகப்பனே. உங்களோட கரத்தில் முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அடியாளை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரத்தை தந்த கிருபைக்காய் நன்றி. அடியாளை மறைத்து நீர் பேச போற கிருபைக்காய் நன்றி. என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதாக. நீர் எவ்வளவேனு பெருக நாசர்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நாளும் கேட்டுக்கொண்டு அன்பு நேர்களையும் மறுவழிப்பில் கேட்கப்படும் நேர்களையும் இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்களையும் நேர்களையும் கத்திரி நாமத்தினாலே மீண்டுமாக சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தை வெளிச்சத்தின் நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்திர நாமத்தை மையப்படுவதாக ஒரு பாடலை பாடி நாமத்தை உயர்த்தி வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில்

இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மனசஞ்சலத்தில் மாறித்தேன்.

கிருபையப்பா, நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மனசஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். இசை

அமேன். கர்த்தர் அவன் மையப்படுவதாக. இந்த நாளும் என்னோடு பேசுகிற வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொன்னால் இந்த வார்த்தைகள் அவையோடு உண்மையோடும் எழுதப்பட்டது. அவையானவர் முதலினால அவையானவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்ட வார்த்தைகள், அது வெறுமே திரும்பாத வார்த்தைகள், வெளியே செய்து பலனை கொடுக்கிற வார்த்தைகள். ஆனாலும் இப்படியாக இந்த வார்த்தை சொல்கிறது. யோபின் புஸ்தகம் 22:28 அடிப்படையில் அங்கே அந்த வார்த்தையை வாசிக்கின்றேன். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிறைவேறப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் நிர்வாசிக்கும். அப்ப இந்த வார்த்தைக்கு நான் கொடுத்த தலைங்கம்னு சொன்னால், அலங்கரிக்கிற தேவன், அலங்கரிக்கிற தேவன். அந்த அலங்கரிக்கிற தேவன் எப்படியாக அலங்கரிக்கிறன்னு சொன்னால், நாங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் இது என் வாழ்க்கையில நடக்க வேண்டும், இது என் தேவன் எனக்கு செய்து தர வேண்டும், இந்த காரியத்துக்கு என் தேவன் தான் உதவி செய்ய வேண்டும், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் பாதத்துல தான் இருந்து நான் பெற்றுக்கொள்வேன், அவர் கரத்துல இருந்துதான் நான் இதை அடைவேன், எனக்கு அவராலதான் கிடைக்கும், அவர் கையத்திறக்கத்தான் நான் வாங்கி கொள்வேன் என்று சொல்லி நாங்கள் அவர் பாதத்துல இருக்கும் பொழுது அவர்தான் எல்லாம் எல்லாமே என்று சொல்லி முதலாவது தன்னுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி மத்தேயு 6:33 நமக்கு ஆழமாக சொல்லுகிறது. அப்ப சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கிணங்க, அப்ப நாங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அந்த காரியம் எத்தகைய காரியமா இருக்க வேண்டும், அந்த தேவனுக்கு பிரியமுள்ள காரியமாயிருக்கும், தேவனுக்கு சித்தமானது கேட்கும், தேவன் விரும்புகிற காரியமாயிருக்கும், தேவன் விரும்பாத அற்றுவிருக்கிற காரியங்களை நாங்கள் நிர்ணயித்து மாம்ச பலவீனத்தில் நாங்கள் விழுந்து விட்டு இப்போவும் அதே பால் குடிக்கிற உபதேசத்தில் நாங்கள் இருந்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே என்ன செய்யற வளர்ச்சியாக இருக்க முடியாது, அது ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லவும் முடியாது. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு தேவன் சித்தம் எதுவோ, தேவன் எது எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார், அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்து சொந்தம் கொண்டாடி எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க, அதை அனுபவமாக்கி கொள்ள, மற்றவர்களுக்கு அது சாட்சியாய் மாற நாங்கள் ஒரு நிரூபங்கள் என்று அவர்கள் அந்த வார்த்தை கூடாக எங்களை பார்க்கும் போது படித்து கொள்ள, புரிந்து கொள்ள, நடந்து கொள்ள, நாங்கள் ஒரு முன்மாதிரி அடிச்சுவடை வைத்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லாமலே அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே எங்களை காணும் போது பிரதிபலிக்குமா இருந்தால் அந்த நிர்ணயித்த காரியம், நடந்து முடிச்ச காரியம், செய்து முடிச்சவர் கர்த்தர், அந்த பாதைகள் அவரே பிரகாசிக்க செய்தார். அந்த வார்த்தையை கொடுத்து எங்களை அலங்கரிச்சு அவருடைய வெளிச்சமே அங்கே பிரகாசிச்சது. அதுதான் உண்மை பிரியமானவர்களே. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்ப்போம் என்று சொன்னால் உம்முடைய பாதைகளில், அப்ப நாங்க நிர்ணயித்த காரியம் என்ன செய்யுமா, நிலைவரப்படும், அது மாறாது. ஏனென்று சொன்ன வாக்கினால் சொன்னத அவர் கரங்களினால் செய்கிற தேவர், அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவரா இருக்கிறவர். அப்ப அவர் என்ன செய்தார்னா, அவருக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் கேட்டு விட்டா, என்னுடைய நாமத்தினால நாங்கள் கேட்டு விட்டா, நான் அவருடைய நாமத்தினால் அதை எங்களுக்கு அப்பா தருவாரை நாங்கள் நிர்ணயித்து விட்டா, அது என்ன செய்வோம், நமக்கு நிலைவரப்படும், அது நிலைவரப்படும். அடுத்தது அந்த பாதைகள் எல்லாம் என்ன செய்வோம், அவருடைய வெளிச்சம், அந்த பாதைகள்ல நம்முடைய பாதைகள்ல வெளிச்சம் பிரகாசிக்க, அது

வார்த்தையானவர். அவர் அதிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்து, அந்த வார்த்தை தேவனாய்ந்த ஜோவான் உண்டு என்று சொல்லுகிறது. அந்த வார்த்தையானவர் தான் அவசமான எங்களுக்குள்ளே வாசம் பண்ண. அப்ப அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே கிரியாய் வெளிப்படும் போது அது கிருபை கொடுத்தவர் கர்த்தர். அப்ப எங்களுக்கு அந்த பாதை என்ன செய்வான், வெளிச்சமாய். கதை சங்கீதக்காரர் சொல்லுவார் 119 சங்கீதம் 105 வசனம் சொல்லுவது அங்க என்னவா, என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாய். அவருடைய வாசனம் எங்கள் கால்கள் தீபம், பாதைக்கு வெளிச்சம். பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கிறது, பாதையில் சுவைப்படுத்தி பிரகாசிக்க செய்யறது அவருடைய வார்த்தை. வார்த்தையானவர் தான் அங்கே கிரியத்தில். வார்த்தையானவர் யார், இயேசு. இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பாப்பமாய் எப்படிப்பட்ட அலங்காரத்தை பெற்றுக் கொண்டார்கள் சொன்னால், எங்கள் பரிசுத்த வேதாமத்தில இருக்கிற அத்தனை பாத்திரங்கள் அவருடைய பரிசுத்தால, அவருடைய வார்த்தையினால, அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தினால அதை நிலைந்து படுத்தி அவர்களை அலங்கரிச்சு ஒரு அலங்காரமான கிரீடமாக வெளிப்படவிட்டார். அதைத்தான் ஏசாயம் புஸ்தகம் சொல்லப்படுது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், உன் தேவனுடைய கரத்தில் ராஜம் முக்கியமாயிருப்பாய் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுது. இப்ப நீ அது ஏசாயம் புஸ்தகம் 62 அதிகாரம் அங்கே 3 வசனம் இப்படி சொல்கிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும். அப்ப அலங்கரித்தது யாரு, கர்த்தர். இயேசு எப்படி அலங்கரிச்சார், வார்த்தையை தந்து வாக்கு தத்துவத்தை கொடுத்து உறவை வலுப்படுத்தி தன் சாயலை எங்களுக்குள்ள வெளிப்படுத்தி அந்த சாயல் மகிமையை பிரசன்னமாகி அந்த பிரசன்னத்தில் அவர் என்ன செய்யறார், உறவாடி அவர் எங்களை என்ன செய்யறார், மகிமையின் தேவை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வெளிப்பட்டதுனால வந்த வெளிச்சம் தான் அலங்காரமாயிருக்கு. அப்ப எங்கள் பாதைகள் எப்படி இருக்குது, வெளிச்சமாயிருக்கிறது, பிரகாசிக்க செய்கிறது எங்கள் பாதைகளை அவர் சுமைப்படுத்தி. அப்ப இங்க பாப்போம் சொன்னா, அப்ப பார்த்து சொல்லுவது, நான் உனக்கு முன்னே போய் புகழலானவை செவ்வையாக, நான் உனக்கு முன்னே. அப்ப இந்த உலகத்தின் பாதைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, கூணலாகத்தான் இருக்கிறது, பள்ளம் இருக்கிறது, மேடு இருக்கிறது, கல் இருக்கிறது, முள் இருக்கிறது, வார்த்தையும் சொல் இருக்கிறது, எங்களை காயப்படுத்துற காரியங்கள் எதையோ இருக்கிறது. ஆனா அவர் சொல்லு, அப்ப சொல்ற, நான் உனக்கு முன்னே போய் கூணலானவை செவ்வையா. அப்ப செவ்வையாக்கின பாதையிலான் இன்னும் இருக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும். பிரகாசிக்க சிறந்த வெளிச்சம் எப்படி எதை பிரகாசிக்கும், நம்முடைய பாதைகளை. அப்ப அவங்களுடைய பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகள், அவர் நிர்ணயித்த வழிகள், அவர் நிர்ணயித்த வழி, அவர் எங்களுக்கு சொல்லித்தந்த வழிகள், அவர் தன் விழிகளை வைத்து எங்களுக்கு சொல்லித்தர வழிகள் தான் எங்கள் பாதைகளாயிருக்கு. அப்ப அந்த பாதைகள்ல இருள் இல்ல, வெளிச்சம் இருக்கிறது. ஒருவேளை நாங்க சில பாதைகளை கடந்து செல்கிறோம், அந்த பாதைகள் எப்படி இருக்கிறது, இருளான பாதைகளா இருக்கிறது, எப்படி அதை சந்திக்கிறோம், அதை சந்தித்த விட உணர்கிறோம், அப்பா இவ்வளவு இந்த பாதைகளை அனுமதி, யோபுக்கு அனுமதித்தார் ஆண்டவர், கர்த்தர் சாத்தானுக்கு அந்த பாதையை அனுமதிக்கிறார், திறந்தே கொடுக்கிறார். ஏன்னா யோபுக்கு சுற்றிலும் வேலி அடைத்தார், அவனை சுற்றி, அவன் வீட்டை சுற்றி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலி அடைச்சு வச்ச தாப்பன் அங்கே கர்த்தர் என்ன செய்ய, சாத்தான் கேட்க நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ. அப்ப வேலி அடைச்சு பாதுகாப்பு அலங்கரிச்சு வச்சிருக்கிறார் தகப்பன் யாரை, ஜோவை, ஜோவுக்கு உண்டான எல்லாவற்றையும். இதை சாத்தான் கண்டு அவன் சொல்றான், நீ ஒரு கை என்ன செய்யும், அப்ப ஒரு கப்பு நீர் இதை செய்யாம விடும், அடைக்காம விடும். அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். அப்போதான் அப்பா என்ன செய்யறாரு, அவன் கையில ஒரு பூசை ஒப்பு கொடுக்கிற, ஒப்பு கொடுக்கிற. சாத்தான் சோதிக்கும்படியாக என்ன செய்யறார், ஒப்பு கொடுக்கிற. ஏன், தன்னுடைய சாயல் அவன் இப்ப இருக்கிற விட இரட்டந்தனையான பலனை கொடுத்து அவனை அலங்கரிக்க வேண்டும். அலங்கரிக்கணும். அப்பா சித்தம் கொண்டார், அப்பா சித்தம் கொண்ட, அப்பா அவர் பாதையை அறிஞ்ச, அவன் நினைவுகளை அறிஞ்ச, அதனால என்ன செய்யறார், அனுமதித்து கொடுத்தார். அப்ப யோபு எப்படி அலங்கரிச்சார், உபத்திரவத்தின் கோய்க்குள்ள அங்கே அவனை அலங்கரிக்கிறான். உபத்திரவம் கோய்க்குள்ளே அங்கே தள்ளப்படுறான் யோபு, எல்லாவற்றையும் விளக்குறான். அது உங்களுக்கு எல்லாமே நன்றாய் தெரியும். அவன் என்ன செய்ய, சொத்தை இழக்கிறான், சுகத்தை இழக்கிறான், எல்லாவற்றையும் இழந்தாலும் சில மனைவி கூட என்ன செய்யறாள், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும், நீர் எவ்வளவுக்கு உத்தமனா இருப்பீர், இன்னும் உம்முடைய உத்தமத்துல உறுதியாய் இருப்பீரோ என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 9 வசனத்துல மனைவி கூட

சொல்ல அவ சொல்லுறா, நீ பைத்தியக்காரி போல பேசுகிற. ஏனென்று சொன்னா, இவன் கையில் நாங்க நன்மையை பெற்றிருக்கோம், தீமையை பேச வேண்டாம், தீமையை பெற வேண்டாமோ? அவரிடத்துல இருந்து நாங்க நன்மையை பெற்று நாங்க தீமையை போறோம் என்று சொன்னார். கத்தர் கொடுத்தான், கத்தர் எடுத்தான், கத்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப யோபு பாருங்க, யோபு குறிச்சு ஏற்கனவே முடிவு சொல்லப்பட்டு அவன் பாவம் செய்யவும் இல்லை, இவனை பற்றி குறை சொல்ல. அப்ப இவ்வளவு இழந்தும் அவனுடைய பாதை எப்படி இருக்கு? அலங்காரமான அவனுடைய பாதை அலங்காரம் அலங்காரமா இருக்கு. அவன் அலங்கோலப்பட்டது எது? அவனுடைய இந்த உலக வாழ்க்கை. அவனுக்கு கொடுத்த வாழ்க்கை அலங்கோலமானாலும் அவள் எப்படி ஏன் அலங்கோலமாக்கினடா? அதை விட ரத்தந்தனியான அலங்காரத்துல அவளை அலங்கரிக்க தேவன் திட்டம் போட்டதுனால, தேவன் சித்தம் கொண்டதுனால, தான் தேவன் அனுமதித்ததுனாலதான் இந்த ஒத்துருவன் கோயில அவனை அலங்கரிக்க தேவன் சித்தம் கொண்டான். அப்படியாக அவன் என்ன செய்கிறான்? ஒத்துருவன் கோயில அவன் அலங்கரிக்கப்படுகிறான். என்ன இவ்வளவு துன்பம் வந்தால் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய தோல் முதலான அழுகினாலும் அது என்ன செய்யறான்? கொடிய பருக்களால் அவன் பாதிக்கப்பட்டாலும் அவன் சொல்ல என்ன செய்யறான்? பாவம் செய்யவே குறை சொல்ல. நாங்கள் என்றா எத்தனையோ குறை சொல்லியிருப்போம், எத்தனையோ விதமான டாக்டர் சந்திச்சிருப்போம், எத்தனையோ விதமான என்ன செய்யறோம் மருந்து மாத்திரைகளை ஆயுள் வேதத்தை நாடியிருப்போம், அந்த வேதத்தை நாடியிருப்போம், இந்த மொழியை நாடியிருப்போம். ஆனா யோகு இல்லை. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கே ஸ்தோத்திரம். அலங்காரம் கொண்டவன் அல்ல, அலங்காரமான மற்றவர்கள் அலங்கரிக்குமான வார்த்தையை தான் அங்கே வெளிப்படும். மற்றொரு விசுவாச தட்டெழுத்து விசுவாச அலங்காரத்தை கொடுக்கும் வார்த்தைகளை அங்கே வெளிப்படுத்துகிறார் ஜோபு. பாருங்க, ஜோபு வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் பாருங்க. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் சொன்ன சோதித்தவி நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப பொண்ணா விளங்குறேன்னு சொன்னா எப்படிப்பட்ட அலங்காரம் பாருங்க. பொண்ணுக்குள்ளே இங்கே இப்ப இப்ப பார்த்தேன்னு சொன்னா தலப்படம் இருக்கு. அப்ப என்ன செய்யறான்? அதை தட்டான், அதை உருக்குறாரு, அதுக்கேற்ற அக்கினிக்குள்ள போட்டு அதை உருக்கி அந்த களிம்பெல்லாம் நீக்கி அதுக்கு பிறகு ஒரு பொன், ஒரு காப்பாகவோ, ஒரு மோதிரமாகவோ, ஒரு வளையலாகவோ, தங்க சங்கிலியாகவோ என்ன செய்யறாங்க? சொலிக்க வச்சு அங்கே ஜனங்கள் வாங்கும்படியாக செய்து அங்கே அது அலங்காரமான பொருள். அங்கே என்ன செய்து கடையை அலங்கரித்து கொண்டிருக்க ஒரு ஒரு உலக பொருளுக்கே இவ்வளவு மதிப்பான, அழிந்து போற இந்த பொண்ணுக்கே இவ்வளவு அலங்காரமா இருக்குமாண்டா, இவ்வளவு அப்ப அலங்கரிக்கத்தக்க அந்த என்ன செய்யறது ப்ரோசஸ் இருக்குமா? இருந்தா நிச்சயமாக நம்முடைய விசுவாசம், நம்முடைய அவர் மேல் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, அந்த பாதை, அந்த அவர் கொடுத்த வெளிச்சத்தின் வார்த்தைகளை எவ்வளவாய் அலங்கரிக்கப்படுறது, எவ்வளவாய் எங்களை அலங்கரிக்கப்படும். அழியாத இந்த வாழ்க்கைய, அழியாத இந்த அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக என்னையும் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த உண்மை உள்ள வாழ்க்கைக்கு நாங்கள் உண்மை உள்ள பாத்திரமாய் இன்னும் உண்மையாயோட எவ்வளவாய் எங்களை அலங்கரிக்க வேண்டும். அப்ப பாருங்கள், இங்கே ஜோபு அலங்கரிச்சார். தேவன் எப்படி அலங்கரிச்சார்? சிநேகிதரை அனுப்புகிறார். சிநேகிதர் போய் என்ன ஆறுதல் சொன்ன, சிநேகிதர் ஆறுதல் சொல்லுவோம் என்று சொல்லித்தான் போனார்கள். ஆனால் சூழ்நிலையை பார்த்து என்ன செய்தார்கள்? அவர்களையே பரிதவித்து போய் அவனை வேதனைப்படுத்தினார், குற்றங்குறை சொன்னார்கள். ஆனால் ஜோபுவோ பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்ப அலங்கரிக்கிற மனுஷனுடைய வாயில இருந்து அவர் அலங்கரிக்க வேண்டும். அவிசுவாசான வார்த்தை அவனுக்குள்ள போடாதபடிக்கு தேவன் வாயை காத்துக்கொள்ள. அப்ப எங்களோட வாயினால என்ன செய்துவிடும்? எங்கள் அழகான வாக்கியை நாங்கள் என்ன செய்துவிடும்? அலங்கோலமாக்கி விடுவோம். வேண்டாத வார்த்தைகளை பேசி என்ன செய்வோம்? முறுமுறுத்து புண்படுத்தி என்ன செய்யறோம்? எங்கள் நாங்களே எங்களை பின்வாங்க பின்மாற்ற நிலைக்குள்ளே சென்று விடுறோம். ஆனா ஜோபு தேவனை பற்றி குறை சொல்லல, பாவம் செய்யல, தேவனுக்கு சோசரம் சொல்லிக்கொண்டு அவன் உறுதியாயிருந்தான். உறுதியாயிருந்தான் தேவரி சகலம் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து ஒரு நாள் தடைப்படாது என்று சொல்லி ஜோபு 42:2 சொன்னபடி அப்படியாக தேவனுடைய சகலம் செய்ய வல்லவரிடத்துல அவன் அந்த வல்லமையை பெற்று அலங்காரமாக்கினான் தேவன். ஜோபு 42:10 அவன் முன்னிலையை காட்டினான். அவனுடைய பின்னிலமையை ரெட்டந்த ஞாயிற்றுத்த ஆசீர்வதித்து
இதெல்லாம் சுத்திழந்தான், அந்த சொத்தை ரெட்டன் தனியா கொடுத்தான், சுகத்திழந்தான், அந்த சுக பலன் ஆரோக்கியம் தீக்க ஆயுசே கொடுத்து. அதாவது ஜோபு அப்படியாக வாழ்ந்தான்னு சொன்னால் நிச்சயமாக அவன் நான்கு தலைமுறையும் கண்டு கொடுத்தான். நான்கு தலைமுறை அப்ப தீக்க ஆயுசு என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். நாங்கள் நீதிமொழி ஒன்பதாம் அதிகாரத்துல வாசித்தோம். அப்ப அவர் ஆளு ஆயுஷ் நாட்கள் பெருகிச்சு ஜோபுக்கு. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாசிக்கின்றே அங்கே 42 அதிகாரத்திலே அங்கே 16 வசனம், இதற்கு பின்பு ஜோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து நான்கு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். ஜோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹலேலூயா. பூர்ண வயது என்பது 1000 வருஷம் வாழ்ந்தது அல்ல, அதல்ல பிள்ளை பிரியமானவர்களே. பூர்ண வயது என்பது அவனெல்லாம் ஆசீர்வாதங்களால், தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் பண்ணறப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்த ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடந்த வாழ்க்கை ஜீவியத்தினுடைய பூரணம்தான் அந்த பூரண வருஷங்கள். அங்க நினைக்கிறோம் இந்த உலக பிரகாணக்கு ஆசீர்வாதம் இருந்து விட்டால் அது பூரணம், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பூட்ட பிள்ளைகள் கொப்பாட்ட பிள்ளைகளை கண்டு விட்டால் அது பூரணம். உலகத்தவன் தான் சொல்லுவான், ஆவிக்குரியவன் அதை சொல்ல முடியாது, அப்படி பார்க்கவும் கூடாது. அப்ப பூரணமான வயது பூரணமான ஆசீர்வாதம் என்பது இவருடைய சித்தம் செய்து அவர் சத்தம் கேட்டு அவருடைய அவருக்கு அவருக்கு பயந்து அவருக்கேற்ற பிள்ளையாய் நாங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து முடிக்கிறதே அந்த அவர் நியமித்த ஓட்டத்தில் ஓடி முடிக்கிறதுதான் அந்த பூரணமான வருஷம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ள அலங்கரிக்கிறது அவர் அலங்காரமாக்கினார், அலங்கரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இதையெல்லாம் இழந்தோனா அதையெல்லாம் ரெட்டந்தனியா பெற்று ஆசீர்வாதம் பாத்திரமாக விளங்க. அதே போல உங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு பாத்திரம் யோசேப்பு. யோசேப்பு எவ்வளவோ தாய் தன்னுடைய உலக தகப்பனால் இவ்வளவாய் விசேஷித்தவன் என்று அவர் அந்த விசேஷத்தை அங்கியை கொடுத்து அலங்கரித்தாள், அலங்கரித்தாள் பலவர்ண அங்கியை கொடுத்து அந்த தகப்பன் தன் பாசத்தை எல்லாம் தான் விரும்பின அங்கிலே அவள் இதான் ராகிற்கு மூடாக அங்கே பெற்ற மகன் தான் விரும்பின பெண்ணின் மகன் தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்று சொல்லி அவனை விசேஷித்த மகனாய் தகப்பன் விசேஷித்த அன்பு கொடுத்து அவனை பாதுகாத்தாலும் அங்கே பரம தகப்பன் அவரை அலங்கரிக்க விளங்கி அலங்கரிக்க விரும்பினார், அலங்கரிக்க சித்தம் கொண்டார், அலங்கார கிரீடமாய் மாற்றினார். இப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அவர் என்ன செய்தார், சொந்த சகோதரங்களால் ஒறுக்கப்பட்டார், ஒதுக்க அங்கே தகப்பன் என்ன செய்த சகோதரங்களை பார்த்து விட்டு வா என்று சொல்லி அவர்கள் அங்கே உணவை கொடுத்து அங்கே அனுப்பும் பொழுது அந்த சகோதரர்கள் சொப்பனக்காரன் வருகிறான், ஏன் அவர் ஒரு சொப்பனத்தை கண்டுவிட்டார், என்ன சூரியனும் சந்திரன் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவது போல என்று சொல்லி அங்கே தேவன் தன் திட்டத்தை வெளிப்படுத்தினார், அவனை அலங்கரிக்க விரும்பினார், அலங்காரமான கிரீடம் வந்தான் என்று சொல்லி அந்த மறைமான திட்டத்தை தேவ திட்டத்தின் அலங்காரத்தின் வெளிச்சத்தை அங்கே தேவன் அலங்கரித்து வைத்த உயர்வை வெளிப்படுத்தினார். ஆனால் இவர்களுக்கும் அது புரியவில்லை. தானும் தாயும் யாக்கோபனைத்து விட்டான், தானும் தாயும் தன்னோ அவனோடு கூட பிற சகோதரர்களும் அவனை வணங்கும்படியாக என்று சொன்னால் தங்களை தாழ்ந்து போகும்படியாக இவனை ஒரு நிலையில் உயர்த்தும்படியாக இருந்தாலும் ஆனால் தேவன் பெரிய பெரிய திட்டத்தை யோசேப்புக்கு வைத்து விட்டார், அதை சொற்பனத்துக்குள் வெளிப்படுத்தி விட்டார். அந்த சொற்பனை நிறைவேறும் வரைக்கும் அவன் என்ன செய்யறான், அலங்காரமாக்கி கொள்ளப்பட்டது, அலங்காரமாக்கி கொண்டு கொண்டிருந்தது. அதாவது குயவன் கையில் ஒரு களிமண் எப்படியாக பிசையப்பட்டு கொண்டிருந்ததோ அப்படியாக அவன் ஏற்ற பதம் வரும்போது அது மண்ண பாண்டமாகவோ பானையாகவோ சட்டியாகவோ வனைந்து அது விற்பனைக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வரைக்கும் அது எப்படியாக வணியப்பட்டிருக்கிறதோ அதுல சின்ன கல்லுகளோ முள்ளுகளோ தூசுகளோ இது இருந்தாலும் அது அங்கு என்ன செய்யும், சரியான உருவம் ஏற்படுத்த விடாது, சரியான உருப்பெற விடாது, அதை எல்லாவற்றையும் நீக்கிறது போலதான் யோசிப்பிடும் வாழ்க்கையிலும் சொந்த சவரங்களால வெறுக்கப்பட்டு அவனின் சேம் விற்கப்படுகிறான், குழியில போடப்படுகிறான், குழியில போட்டாலும் போத்தி பாருக்கு
அங்கே விற்கப்படுகிறார்கள். அந்த வீட்டில போய் பாவம் செய்ய தூண்டி அவனுடைய மனைவி ஏவினாலும் அந்த பாவத்தை உதறி தள்ளி விட்டவன் அவன் விலகி ஓடி அங்கே என்ன செய்யறான், அநீதிமான் மேல குற்றம் சுமத்தினாலும் அங்கே தேவன் என்ன செய்யறார், சிறைச்சாலையில ஜோசேப்போடு இருந்தார். ஏன், அவனை அலங்காரமாக்குறதுக்காக, அலங்கரிக்கிறதுக்காக. அப்ப அவனுடைய பாதைகள் வெளிச்சமாகி தேவன் பிரகாசிக்கிறதுக்காகவே இந்த வெளிச்சம் அங்கே சிறைச்சாலையில பிரகாசித்தது. எப்படி அங்கே பாவம் செய்ய தூண்டின அந்த மனைவி, அந்த ராஜாவுடைய மனைவியை எதிர்த்து நின்றான். அவன் அந்த பாவம் செய்ய அங்கே இடம் கொடுக்கவில்லை. அவனுடைய வழிகள் பிரகாசித்த இது பாவம், இந்த பாவமான இந்த வாழ்க்கைக்குள்ள விழுந்து விடக் கூடாது என்று விலகி ஓடும்படியாக அவனுடைய வழிகள் பிரகாசித்தது. இந்த வெளிச்சம் பிரகாசித்தது, நீதியின் வெளிச்சம் அங்கே உதித்தது. அவன் சிறையிருப்பு இருந்தால் கர்த்தர் நீதியின் வெளிச்சமாய் அங்கே உதித்தார். கர்த்தர் கூட இருந்தார், யோசேப்பும் கர்த்தரோடு இருந்தார். அதனால என்ன செய்யப்படுது, பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு சரியான அர்த்தத்தை கொடுத்து அவன் என்ன செய்யறான், இவனை போல இந்த ஆவியுடைய காண முடியும் ஒருவனும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் யோசேப்பை ஞானத்தால அலங்கரிச்சார். ஞானத்தால அலங்கரிச்சார். அவருடைய பாதை வெளிச்சமாய் பிரகாசித்தது. தேவன் கொடுத்து ஞானம் கத்திரு பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசித்தோம் 9 10 நீதிமொழிகள் 9 10. அதே போல இங்கே ஞானம் விளங்கிச்சது. ஞானத்தால் அலங்கரிச்சார், நற்குணசாலியாய் அலங்கரிச்சார், விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். சொற்பனங்களுக்கு அர்த்தத்தை கொடுக்கும் ஒரு வல்லமை ஞானத்தை கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து கத்தர் அலங்கரிச்சார். அலங்கரிச்சனுடைய பாதை விசேஷித்த பாதையா இருந்தது. அவர் நிர்ணயித்து நடக்கும், அங்கே நிர்ணயித்தது நடந்தது. அங்கே என்ன செய்தார், அவன் மனதில் நினைச்சா நான் உயர்வேன், நான் எழும்புவேன், நான் என்ன என்ன கத்தர் நிமித்துவார் என்ற வாக்கு கொடுத்த ஒரு வாக்கு மாறாது. அப்போ சொற்பனத்தை வெளிப்படுத்தினவர், இந்த வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லவர், அந்த வல்லவரிடத்துல வல்லமையான காரியங்கள் உண்டு. அதனால வழிதவி போக அண்டம் கொடுக்கவே இல்லை. அவன் வழிகள் எல்லாம் வெளிச்சம் பிரகாசித்தது. அங்கே நீதியும் வெளிச்சம் உதித்ததால அவன் என்ன செய்தான், உயர்வை பெற்றான் யோசேப்பும். அதனால அவன் அந்த தேசத்துக்கு, அந்த பார்வோனாகிய தேசத்துக்கு அதிபதியாக மாறி, அதிபதி எந்த பலவர்ன அங்கியவர்கள் கிழித்தார்களோ ராஜவுடைய நீச்சத்திரைய கையில் அலங்காரமான கிரீடம், உங்களுடைய கருத்து ராஜ முடியுமாயிருப்ப அந்த அலங்காரமான கிரீடத்தை தேவன் கொடுத்து அவனை அலங்கரித்து உயர்த்தினார். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட உயர்வுக்குள்ள யோசிப்பு பார்த்தீங்கன்னா, யோசிப்பு நினைத்தானா நான் இப்படிப்பட்ட சிறைப்பிலும் தேவன் நிர்ணயித்த, தேவன் திட்டமிட்டார், தேவன் சித்தம் கொண்டார். அப்ப நாங்க நிர்ணயிக்கிறத, நாங்க நிர்ணயிக்க அவர் அறிவார். அவர் நிர்ணயித்தது எங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து அவர் வாக்கு சித்தமாய் கொடுத்து சொற்பனம் கூடாகும், அர்த்தனங்களுக்கு கூடாகும், தீக்க சித்தம் கூடாகும், வாக்கு தத்த வார்த்தைகளுக்கு கூட வெளிப்பாடுகளுக்கு கூட வெளிப்பட்டு செய்ய நினைச்சது. அந்த செய்ய நினைச்சது தடைபடாமல் அது நமக்கு ஒரு அலங்காரத்தை, ஒரு அலங்காரத்தை கொடுத்து எங்களை அலங்காரமாக்கி முன்னிலையில கொண்டு போய் நிறுத்துறதும் ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக அங்கே வெளிப்படுது. பெரிய மாட்டேன், அதைத்தான் ஜோசிப்புக்கு கர்த்தர் செய்தார். அங்கே அலங்காரமாக்கி உயர்த்தி வைத்தார். அங்கே சகோதரர்கள் வந்து அடிபணிந்தார்கள். அந்த 11 நட்சத்திரங்களும் வந்து பணிந்தார்கள். காப்பனும் வந்தார், யாக்கோவும் போய் சென்றார். யாக்கோவும் தன் மரணத்தில் மரணம் மரணிக்க போற மரணத்தில தான் மூச்சு விடுப்பு காண முடியான்னு சொன்னார். இல்லை, அஜீவனோட ஜீவனுள்ள நாட்களே அவர் தகப்பன் மகனை சந்திக்கும் கத்தர்கிரியை செய்தார். ஈரன் சொன்னார், வெளிச்சம் பிரகாசிச்சது. எந்த வெளிச்சம், அலங்கரிச்ச வெளிச்சம், அது பதவி உயர்வின் வெளிச்சமா இருந்தது. இவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தின் வெளிச்சமா இருந்தது. வார்த்தை கிரிய செய்தது என்ற திவன் தானே அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11 சொல்லப்படுகிறது. அப்ப நேர்த்தியாய் செய்தாங்க, நேர்த்தியாய் செய்தார். அது தவறே இல்லை, தவற விட அவர் மனுஷன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அப்ப அவர் செய்து முடிச்சத அங்கே சகோதரங்கள் காண்கிறார்கள். இப்படிப்பட்ட உயர்வில இருக்கிறார், இப்படிப்பட்ட பதவியில இருக்கிறார், இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் கொடுத்த வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். யோசேப்பு சாட்சியானார், அலங்காரமாக உயர்த்தி வைத்தார். ஆம் பிரியமான்.
அப்படிப்பட்ட உயர்வின் அலங்காரம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் கொடுத்த ஆயத்தமாக இருந்தது. எங்களை இந்த நாட்கள்ல நாங்கள் இந்த காண்ற சூழ்நிலைகள், காண்கின்ற கேட்கின்ற வார்த்தைகள், பார்க்கிற சூழ்நிலைகள், பார்க்கிறது பாதைகள், நடக்கிற பாதைகள், ஒருவேளை எங்களுக்கு அது என்ன செய்யும், தேவன் அலங்கரிக்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமான பாதை நடத்தினப்பா, தெரியாத பாதை, தெரியாத பாதை, தெரியாத மனுஷ மத்தியில இதனை நடத்துகிறீர்கள் என்று சொல்லி நமக்கு வித்தியாசமா இருக்கலாம் எங்கள் பார்வையில. ஆனா தேவன் என்ன செய்ய அதை அனுமதித்து அதை கூட எங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பம் கொள்ளும், அவர் சித்தம் கொள்ளுவார். அவர் சித்தம் இல்லாம ஒரு தலைமை கூட எனக்கும் உங்களுக்கும் இல்லாது. அதைத்தானே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை அங்கே என்ன செய்யறார், அந்த அந்த அதாவது இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையை அற்று போச்சு, அற்று போச்சு. யாருக்கு? எல்லாருக்கும் ஏற்று போயிடும். அவ்வளவு இருள், 4 நாட்கள் சூரியனை சந்திரனை பார்க்காத இருள், அவ்வளவு கொந்தளிக்கிற கடலின் அலையின் இறைச்சல், அப்படியாக படகுகள் எல்லாம் பின்னணியை உடைந்து விட்டது. அப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்து விட்டது. கரையேற தெரியவில்லை. கேப்டன் நம்பினார், அந்த அதிபதி. ஆனால் பவுல் பவுல் சொன்னதை அவர் நம்பவே இல்லை. ஆனால் நம்பாட்டாலும் தேவன் அவனுக்கு முன்குறித்த நீ ராஜனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நான் உன்னை அலங்கரிச்சு உன்னை யாரு முன்னமா நிறுத்துவேன், ராஜாக்கு முன்ன நீ ராஜனுக்கு முன்பு அணி பயப்படாள். அப்படி வாக்கு கொடுத்த அந்த முந்தைய இரவு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தின் அலங்காரத்தின் வெளிப்பாடே அங்கே பவுலடிகள் அங்கே என்ன சிற சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அது எந்த சூழ்நிலை மறந்தாலும் யாருக்கு வந்தாலும் ஒருதருக்கு உயிர் சேதம் பிராண சேதம் வராது. அப்ப சேதமே அன்றி பிராணசேதம் வராத ஒரு தலைமை கூட உதிராது என்று சொல்லி தைரியம் கொடுத்து தான் வச்சிருந்த அந்த அப்பத்தை எல்லாம் இனசில பகிர்ந்து கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி அவருடைய சமாதானத்துக்குள்ள நடத்தினார் அவள் அப்போஸ்தலனாகிய பவுலடிகள். அப்ப அலங்காரத்தை பெற்றுக்கொண்டு அலங்கரிச்சு அங்கே பவுலடிகளை கொண்டு போய் ராஜனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். ரோம ராஜனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். நான் எதுக்காக எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன், எப்படியா தேவனை நான் சந்தித்தேன், இன்றைக்கு அவருக்காக எவ்வளவுத்துக்கு நான் என்ன செய்ய கிறிஸ்தவளை துன்புறுத்தி ஒடுக்கி அடிச்சு சிறையில போட்டு அங்க என்ன செய்தேன், உயிரை உயிர்களை பறித்தேனோ அவ்வளவுக்கு அதிகமாய், எவ்வளவுத்துக்கு நான் ஒடுக்க கிறிஸ்தவளை ஒடுக்கி அவ்வளவுத்துக்கு அதிகமாய் நான் கிறிஸ்தவை பற்றி பிரசங்கம் பண்ண புறஜாதி இருக்கிறான் தேவனை பற்றி சொல்லுகிற பாத்திரமாக என்னை வணைந்தார். அவருடைய வெளிச்சத்தின் ஒளி என்னை அலங்கரிச்சது, அந்த ஒளியின் வெளிச்சம் அலங்கரிச்சது, அந்த வெளிச்சத்தின் உண்மையை பெற்றுக்கொண்ட அலங்காரத்தை பெற்றுக்கொண்ட அந்த அலங்கார வெளிச்சத்தின் வார்த்தையின் பிரகாசிச்ச அந்த தன்மையை அங்கே பவுலடிகளார், அப்போஸ்தலன் பவுலடிகளார் ராஜனுக்கு முன்பாக அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் எபிரியருக்கு எபிரியராயிருந்தார், பரிசியனுக்கு பரிசியனாயிருந்தார், ரோமருக்கு ரோமராயிருந்தார். எல்லாவற்றையும் அங்க அவர் கற்றுத்தெரிந்த ஒரு பெரியவராயிருந்தார் பவுலடிகள் அப்போ சொன்னார். அப்ப வாழ்ங்க அந்த அலங்காரம் எப்படியாக அலங்கரிச்சு ராஜனுக்கு முன்பாக நீக்க வைக்கிறேன் பார்த்தீங்களா. அப்ப இப்படி அவர் சவுலா இருந்தார், கிறிஸ்தவர்கள் துன்புறுத்துற சவுலா இருந்தார். ஆனா அப்போ சொன்ன பவுலாய் முடிச்சது தேவனுடைய வெளிச்சம் அலங்கரிச்சு அலங்காரமாக்கித்தான் அவர் கொண்டு போய் நிறுத்துகிறார். வார்த்தையில தன்னுடைய நாமத்தை உயர்த்தும் மகிமையின் பாத்திரமாக விளங்க செய்தது அந்த அலங்காரம். இந்த வார்த்தையை இன்னும் அதிகமாக உணர்த்தும்படியா ஒரு சிறிய கதை உங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தையை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது ஒரு புத்தக கண்காட்சி வைத்திருந்தார்களாம். ஒரு குறிப்பிட்ட படசாலைகளே அங்கே ஒரு புத்தக கண்காட்சி வைத்திருந்தார்கள். அப்ப புத்தக கண்காட்சியில வைத்திருக்கும் போது அநேக பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான பலதரப்பட்ட கதைகள் அடங்கிய பலப்பட்ட அதாவது சொல்ல போனா இந்த அதாவது கண்டுபிடிப்பாளர்களுடைய புத்தகங்கள், ஆராய்ச்சி புத்தகங்கள், அப்படி ஒவ்வொரு விதமான வகையான நூல புத்தகங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த புத்தக கண்காட்சியில வைத்திருந்தார்களாம். அங்கே ஒரு மாணவன் புத்தக கண்காட்சியிலே ஒரு புத்தகத்தை தூக்கினான். அதுதான் வேதா. அந்த வேதா புத்தகத்தை கொண்டு போய் அவன் அந்த கண்கா புத்தக கண்காட்சியிலே அந்த புத்தகங்கள் வைக்கிற இடத்திலேயே இவனும் வைத்தானாம், இந்த மாணவனும் வைத்தானாம். வைத்து விட்டு அவன் என்ன நடக்குது என்று சற்று தொலைவிலே நின்று
பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் இந்த புத்தகத்தை தொடுவார்கள், யார் இந்த புத்தகத்தை விரிப்பார்கள், யார் இந்த புத்தகத்தில் ஒரு எழுத்தையாவது படிப்பார் என்று ஆவலோடும் அந்த காட்சிக்கு கண்காட்சிக்கு வந்த அவர்களை வரவேற்று வரவேற்று அவன் உள்வாங்கி கொண்டு அந்த வாசலை பார்த்து கொண்டிருந்தான். அப்ப இவனுடைய அந்த வேதாமத்துக்கு எதிராக இவன் வைத்த இவனுக்கு எதிராகவும் இந்த புத்தகத்தை வைக்க கூடாது என்று சொல்லி நினைச்ச இன்னொரு மாணவன் என்ன செய்து விட்டான்னு சொன்னார், எல்லா புத்தகத்தையும் அடுக்கி விட்டு இந்த வேதா புத்தகத்தை தூக்கி மேல வைத்தான். மேல வைத்து போட்டு சொன்னான், என்ன என்ன சொல்ல போற இது கண்டு. அவன் சொன்னான், எல்லா புத்தகங்களையும் விட மேலான நாம முடியாது, வல்லமை உள்ளவர் மேலானவர் அவர் ஒருவர் தான், இயேசுதான். அந்த இயேசு நாமம் அவர்தான் மேலான், அவர்தான் வல்லமை உள்ளது, அவர்தான் சர்வம் வல்லவர், எல்லா புத்தகங்களும் அவருக்கு கீழே தான் இருக்கின்றது என்று சொல்லி அந்த விளக்கத்தை கொடுத்தான் அந்த மாணவன். அந்த எதிரான மாணவன் மீண்டுமாக அந்த புத்தகத்தை வேதாமத்தை எடுத்து என்ன செய்யறானா, இடையிலே வைத்து விட்டானா, அந்த வரிசையில் இருக்கிற அந்த புத்தகங்களுக்கு இடையிலே வைத்து விட்டானா. அந்த இடையிலே வைக்கும் போது அந்த புத்தகத்தின் அந்த இடையில வைத்த போது அந்த மாணவன் சொன்னானா, இப்ப என்ன சொல்ல போறேன்னு சொன்னேன். அந்த மாணவன் சொன்னானா என்ன சொன்னான் தெரியுமா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாக சரித்திரத்தையே பிரித்தது இந்த வேதாமன் தான் என்று சொன்னானா. அப்ப அந்த கண்காட்சியில் வந்தவர்கள் அறந்தட்டினார்களா, அந்த வயதிராயிருந்த மாணவன் மீண்டும் விடவில்லையா, என்ன செய்தான் சொன்னால் அந்த புத்தகத்தை எடுத்து கீழால வைத்து விட்டானா, கீழே வைத்து விட்டானா. இப்ப என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பி எங்களை தாங்கி நிற்கிறதே அவருடைய கரம் அல்லவா, இந்த கரம் இந்த வேதாமதம் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் அவர் தான் தாங்குறார் இல்லையா, இந்த எல்லா புத்தகம் அவரை தாங்க முடியாது என்று சொல்லி விளக்கம் கொடுத்தார். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை ஆசீர்வாதத்தை என்ன செய்தார்களா, இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க வேண்டும், இன்னும் வேதா புஸ்தகம் இருக்கான்னு சொல்லி அங்கே அநேகர் அந்த வேதாமத்தை வாங்கினார்களாம். அப்பொழுது மாணவன் சொன்னானா, நான் அல்ல எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார், அவர் நாமம் மேம்படுத்தும் என்று சொல்லிட்டு அவன் தன்னை தாழ்த்தி அவர் பெருகிற நான் சிறுகன்னு சொல்லி அவன் விடைபெற்றானா. பார்த்தீங்களா, ஏன்னு சொன்னால் அலங்கரிச்ச மனுஷன் அந்த இடத்துல கத்தர் அலங்காரமான பொருளாய் அவனை நிறுத்தினார், வார்த்தையை கத்தர் கொடுத்தார், வார்த்தையான மகிமைப்பட்டார். பிரியமானவர்களே, வார்த்தையானவர் தானே தேவன், எப்படியாக வார்த்தையை கொடுத்தார்ப்ப, எதிரான சூழ்ச்சிகளை முறியடிக்கும், எதிராக எழும்புற மனுஷர்கள் திட்டங்களை நிர்மூலமாக்கவும், தேவன் மகிமைப்படவும் எங்களை அலங்கரிச்சு அபிஷேக பாத்திரமாக என்னை உங்களை எங்க நிறுத்துகிறோம் அங்கே அவர் மகிமைப்படும் பாத்திரமாக விளங்குவார். அவர் பெருகன் நாசர்கள் சதனாவற்றே மகிமைப்படுவதாக கேட்ட வார்த்தைக்கு நாம அர்ப்பணித்து ஜெபிப்போம். அலங்கரிக்கிறது அவர் நம்ம இன்னும் அலங்கரிக்கட்டும், அவர் நாமம் மகிமைப்படட்டும் நமக்குள்ள. ஜெபிப்போமா, ஜெபிப்போம். இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். கத்தாவே நீர் அலங்கரிக்கிற தேவன், இந்த நாளிலும் கத்தாவே நாங்கள் ஒரு காரியத்தை நிர்வகிச்சா அது எங்களுக்கு நிலைப்படுத்தி அதை ஆசீர்வதித்து எங்கள் பாதைகளை வெளிச்சமாக்கி பிரகாசிக்க செய்கிற தேவன் நீங்க அப்பா. இந்த நாளின் ஜோபுவின் வாழ்க்கையில யோசிப்பின் வாழ்க்கையில நீங்க கிரிய செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில நீங்க கிரிய செய்தோன்றிருக்கிறீங்க அப்பா. அந்த கிரியைக்காக அந்த அலங்காரத்துக்காக கோடி கோடி சோஸ்திரம் இதை கேட்டுக்கணும். ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையும் நீங்க அலங்கரிச்சு கொண்டிருக்கிறீங்க, அலங்காரமாக்கி கொண்டிருக்கீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துறேன் கட்டாவே. நாள் இந்த வார்த்தை இன்னும் எங்களை அலங்கரிக்கட்டும் அப்பா, இன்னும் எங்களை அலங்காரமாக்கட்டும். உடைய நாம உங்களுக்கு கூட மகிமைப்படட்டும். நிரவளவேன பெருகணும் அப்பா, நான் சிறுகணும் ஆண்டவர். உடைய கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி செலுத்தி அடியாளையும் கேட்டுக்கணும். ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். உடைய வல்ல கருத்துக்குள்ள மீதியான வேலையும் ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதித்து தார், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எவங்கிருக்கிறேன் ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அத்தனை ஒன்றையும் மையப்படுவதாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. சரியாற்ற ஒன்று நேரம் 9 மணி, நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே எங்களோடு பாஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். பாஸ்டர் என்றன் ராசநாயகம் அவர்கள் இன்னும் வரத்தான் வரவில்லை.
சோஸ்ரம் கத்திரிக்கு சோஸ்ரம் நிச்சயமாக அவர் வருவார் என்று நான் கத்திரிக்கு விசுவாசிக்கிறேன். நாளிலும் கத்தர் வரும் வரைக்கும் அவருடைய ஒரு பாடலோடு இணைவோம். கத்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. அமேன். அவருடைய பாஸ்டர் இணைப்புக்கு கொண்டு வாருங்கள் பிரதர். ஒரு பாடலை ஒரு இணைவோம். கத்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. அமேன். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன

கண்ணால எங்கிதான் நீங்க இசை என்ன மறக்கல, பள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லறியும் ஊட்டத்தின் முன்னே ஆதரவாய் நின்றவர் நீரே, சொல்லறியும் கூட்டத்தின் முன்னே.

0: என்னை தள்ளாத தகப்பன் நீரே, நீரென்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க, நீரென்ன வெறுக்கல, தள்ளை தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க, இயேசு என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் நடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. அமீன். கர்த்தர் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்திலே இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் அன்றென்றாசனாயமாக இணைப்பதற்கும் பாஸ்டரை ஒளி அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
0: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர்.
1: நாங்கள் இன்றைக்கு மெய்யான தேவனை அறிந்து கொள்வதப்படி என்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் ஒன்றான மெய்த்தேவனே, உடைய எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன் ஆகிய உண்மையின் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு, நீர் எங்களை படைத்த தேவன், சகலத்தையும் சிரித்திருத்த தேவன், நீர் எங்களுக்காக யாவற்றையும் உடைய ஒரே புராண குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இயேசுவை சிலுவையில மறிக்க பத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்கள்ல உணர்வுள்ள இருதயங்களை கொடுக்கும்படியாக, கேட்கிற காதுகளை கொடுக்கும்படியாக, உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன். நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 2:7 வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் வாசியிலே நாசியிலே ஊதினார், மனுஷன் நீ ஜீவாத்துமாவானான். எங்களை படைத்த தேவன், மண்ணிலே இருந்து எங்களை படைத்தவர், சரீர இப்படியாக அதாம் அவ்வாழ் பாவத்தின் பின்பாக இந்த சரீரம் எங்களுக்கு வந்தது. இந்த பாவ சரீரம் ஆ பாவத்தின் பின்பாக வந்தது. பாருங்கள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி துணையையும் படைத்தார். நாங்கள் ஆதியாகமம் 2:18 வசனத்துல, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று, தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இப்படியாக ஏற்ற துணையை, ஏவாளை, நெத்திரியை, அயர்ந்த நெத்திரியை உருவாக்கி, ஆதியாகமம் 2:21 வசனத்துல, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நெத்திரியை வரப்படினார், அவன் நெத்திரி அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். இப்படியாக தேவனாகிய கர்த்தர் தாம் உண்டா தாம் மனுஷனில் எடுத்த விலாக எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷரிடத்தில் கொண்டு வந்தார். இப்படியாக மனிதன் உருவாக்கப்பட்டதை எங்களுடைய ஒன்றான மெய்த்தவன் தான். 5 நாட்களும் மனிதனுக்கு தேவையான அத்தனை உணவு உடை எல்லாவற்றையும் உருவாக்கி மனிதன் வேலை செய்வதற்கு உணவிற்கு எல்லா காரியங்களை உண்டு பண்ணி, 6வது நாள் மனிதனை உருவாக்கி மனைவியை உருவாக்கி 7வது நாள் ஓய்ந்திருந்தார். பாருங்க, நாங்களும் அதே போல தேவனுடைய ஆசீர்வாதங்களை 6 நாள் வேலை செய்து 1 நாள் தேவனுக்காக நாங்கள் கொடுக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி தேவன் 1 நாள் ஓய்வு நாள் ஆக்கினாரோ அதே போல நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு நாள் கொடுத்து அவரை உயர்த்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் தங்களுடைய வழிகளில தீமையை தெரிந்து கொள்கிறார்கள். பாருங்களுடைய முதல் ஆதாம் ஏபாள் அதிகாரம் 2 அதிகாரம் 7வது வசனத்தில், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தான். இப்படியாக இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இன்றைய கண்களில அந்த இச்சை வந்தது. பாருங்கள், அந்த இச்சையினூடாக இந்த மனித கண்கள் வந்தது. இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இப்படியாக பாவத்தின் விளைவாக அவர்கள் அந்த எதின் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தில், அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போ வழியை காவல் செய்ய எதின் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன் களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டியத்தையும் வைத்தார். இப்படியாக ஆதாம் ஏவாள் கூடாக இந்த பாவம் உலகத்துக்கு வந்தது. ஒரே மனுஷனால ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்படியாக பாவம் இந்த உலகத்தில பிரவேசித்தது. கண்கள் நிச்சயம் வந்தது, மாம்சத்தின் நிச்சயம் வந்தது, ஜீவனத்தின் பெருமை வந்தது. இதனால மனிதர்கள் ஒரு பாவம் செய்தால் கூட பாவ மனிதர்களாக இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும், நீங்கள் இந்த மதங்களில இருந்தாலும் இந்த பாவத்துல வாழ்ந்தாலும் ஒரு பாவம் செய்தால் கூட பாவிதான். பல பாவங்கள் செய்தாலும் தேவனுடைய பார்வையில எல்லோருமே பாவிகளாக இருக்கிறார்கள். இதற்காகத்தான் தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பி மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த மனிதனை இந்த உலகத்துல பிரவேசிக்க பண்ணினார். பாருங்க, நாங்கள் மத்தேயு 1:21 இந்த பாவம் உள்ள மதங்களை தெரிந்து கொண்டவர்கள், பாவத்தை தெரிந்து கொண்டவர்கள் எல்லாருக்காகவும் ஒரு இரட்சகர் பிறக்க வேண்டும் இந்த உலகத்துல. அந்த இரட்சகர் பாவம் இல்லாதவராக இருக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக மரியாளை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவினாலே கற்பந்தரித்து பரிசுத்த மனிதனாக அந்த மனிதனில ஒரு இயேசுவாகி அந்த மனிதனிடத்தில் 100 விதம் அவர் மனிதனாக வாழ்ந்தார். அவரிடத்தில் ஒரு பாவமும் அவர் செய்யவில்லை. சாபம் ஒன்றுமே இல்லாத ஒரு பரிசுத்த மனிதனாக வாழ்ந்தார். மத்தேயுவும் 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாருங்கள், ரட்சிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பரிசுத்தமாக இந்த உலகத்துல பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து மனுக்குலத்தின் பாவங்களை எல்லாவற்றையும் அந்த சிலுவையில சுமந்து தீர்த்தார். அந்த வாலிப வயதுல 33.5 வயதுல ஆதாம் ஏவாளுக்கு பின்பாக பிறந்த இயேசுடைய வருகை வரைக்கும் பிறந்த ஒவ்வொருவருக்காகவும் இனி பிறக்க இருக்கிறவர்கள் எல்லாருக்காகவும் இயேசு அந்த பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். கொலோசியர் 2:9 சொல்லுகிறது. கொலோசியர் 2:9 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரபிரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. பாருங்கள், அவர் தான் பரிபூரணர். நாங்கள் பாவிகளாக இந்த உலகத்தில் வந்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று எப்படி பரிசுத்த ஆவியினால கன்னி மரியாள் குழந்தையை பெற்றெடுத்தாலோ அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி எங்களை புது சிருஷ்டியாக இயேசுவை போன்ற சிருஷ்டியாக நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம். யோவான் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. பாருங்கள், வார்த்தையான தேவன் மாம்சமாக உருவெடுக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இப்படியாக இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். இயேசு பிறப்பார் என்பது பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர், அற்புதம் செய்கிறவர், நித்திய பிதா, வல்லமை உள்ள தேவன். இப்படியாக நாங்கள் ஏசாயா 9:6 இயேசுவை பற்றி பார்க்கிறோம். ஏசாயா 9:6, இயேசு பிறப்பார் என்பதை கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாவம் உள்ள மனுஷனுக்காக, பாவம் செய்த ஆதாமவாளுடைய சந்ததிகளுக்காக பாவம் இல்லாத ஒரு பாலகன் பிறந்தார். குமாரனாக வளர்ந்து கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயம் செய்கிறவர், ஆலோசனை தருகிற தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படியாக எங்களுக்கு சமாதானத்தை தந்துவிட்டு போயிருக்கிறார். நாங்கள் யோன் 14:27 வசனத்திலையும், இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, உங்கள் இறுதியை கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. பாருங்க, பல இடங்களில் தேவனங்களை திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்னுடைய ஆவியானது, ஆவியான பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தேர்ட் பர்சன் ஆஃப் த ரினிட்டி இன்றைக்கு எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். இப்படியான தேவன் பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சாபமில்லாத இயேசு ஒரு வஞ்சனை செய்யவில்லை. பாருங்கள், 1 பேதுரு 2:22 இயேசு பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இப்படியாக அந்த இயேசு பாவம் இல்லாத இயேசு, வஞ்சனை இல்லாத இயேசு, சாபம் இல்லாத இயேசு மனுக்குலத்திற்காக பாவமானார், சாபமானார். எபிரேயர் 10:4 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா அவர் இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படியாக காளை வெள்ளாட்டுக்கடாக்களை ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அதை பலியிட வேண்டும். இது ஒரு தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. எபிரேயர் 10:5 ஆகியார் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இயேசுதான் இந்த சரீரமாக ஆட்டுக்குட்டியாக லேம்ப் ஆஃப் த லோட்டாக இந்த சிலுவையில மடிப்பதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படியாக இயேசுவை யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் ஸ்நானகன் இந்த யோர்தான் நதியிலே மனந்திரும்புங்கள் என்று, மனந்திரும்புங்கள், அவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி விரியன் பாப்பு குட்டிகளே பாவத்தில வாழாமல் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவர் ஒரு கடுமையான குரலில் எச்சரித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். பாருங்கள், இப்படியாக அடுத்த நாளில யோவான் முதலாம் அதிகாரம் 29வது வசனத்தில மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்கள், யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது புறா வந்து இறங்கினதையும் அவர்தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக பாவத்தை மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர்களுக்கு எடுத்து சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆட்டு கடா வெள்ளாடு இப்படியாக பலிகளை செலுத்தினார்கள். அந்த பலி தொடர்ச்சியான பலிகளாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எங்களுக்கும் இனி பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுடைய வருகை வரைக்கும் அவர்தான் அந்த ஆட்டு சுமந்து தீர்த்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அந்த ஜோவார் ஞானஸ்நான இடத்துல அந்த முழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றார். பாருங்கள், இப்படியாக அவருடைய உயிரை ஒருதனும் எடுத்துக் கொள்ள முடியாது. பாருங்கள், யோவான் 10:18 சொல்லுகிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக் கொண்டேன். பாருங்கள், மரிக்கிறதுக்கும் உள்ள அதிகாரம், உயிர்த்தெழுதலுக்கும் உள்ள அதிகாரம் இயேசுவிடத்தில் தான் இருக்கிறது. பாருங்கள், அவர் மரிப்பதற்கு முன்னாகவே லாசரசுவை உயிர்த்தெழச் செய்தார். இந்த சிறு பெண்ணை உயிர்த்தெழச் செய்தார். அந்த மகளை பாருங்கள், சிறு பெண்ணை உயிர்த்தெழச் செய்தார். அதே போல் ஒரு வாலிபனை, ஒரு விதவை தாயின் நாயுன்னு விதவையின் மகனை உயிர்த்தெழச் செய்தார். இப்படியான உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 பேதுரு 1:18 வசனத்திலையும் உங்கள் முன்னோர்களினால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், இந்த உலகத்திலே நாங்கள் எதை வேண்டுமானாலும் இந்த பணத்தினால பொருளினால வெள்ளியினால மீட்டுக் கொள்ளலாம். ஆனால் மனுக்குலத்தை இன்றைக்கு மனிதர்கள் இப்படித்தான் வாங்கிக் கொள்வார்கள், சம்பளம் கொடுப்பார்கள், இப்படியாக பொருட்களினால தான் வாங்கிக் கொள்வார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்களை, உணவுகளை, உடைகளை, கட்டிடங்களை எல்லாவற்றையும் இப்படியான பொருட்களினால வெள்ளியினால பொன்னினால அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் பணத்தினாலும் மீட்கப்படாமல் எங்களை குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், இயேசுவின் இரத்தம் உண்டியோடு செல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. எபிரேயர் 10:10 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி நாங்கள் ரோமர் 5:9 வசனத்திலையும் பார்க்கும் பொழுது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோமாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. பாருங்கள், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். பாருங்கள், இப்படி எனக்கு இயேசு வேண்டாம், ஒன்று எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு நன்மைகளை பெற்று இயேசுவிடத்திலே நன்மையான ஈவுகளை தான் பெற்றுக் கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் இயேசு வேண்டாம் என்றால் பிசாசு உங்களை வந்து பிடித்திடுவான். பாருங்கள், பிசாசுகளை தண்டிக்கிற ஒரு நாள் வரும், அது கோபாக்கிய நாளாக. இப்படியாக பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிற மனிதர்களும் தண்டிக்கப்படுவார்கள். அதற்காகத்தான் இயேசு எல்லாரையும் அழைக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் மன்னிப்பதற்காகத்தான் நல்லவராக இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். பாருங்கள், இயேசு இப்படியாக மரிக்கும் பொழுது அவரிடத்துல தேவனிடத்துல உயிரை ஒப்பு கொடுத்தார். நாங்களும் மரிக்கிற தருணம் வரும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மாவை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னித்து அந்த மெய்யான தேவனிடத்துல எங்களுடைய ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், லூக்கா 22:42 வசனத்துல, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்வில நடக்க வேண்டும். இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்வு. எங்களுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல, எங்களுடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. இதற்காகத்தான் நாங்கள் ஒரு ஒப்பு கொடுக்கின்ற வாழ்வு, என்னுடைய வாழ்வு எதிர்காலம் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வாழ்வின்படி எனக்கு அமைய வேண்டும். உம்முடைய சித்தம் செய்வதே என்னுடைய வாழ்க்கையின் காரியமாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படியாக அவர் சாகும் தருவாயில் தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினதை லூக்கா 22:43 வசனத்திலே, அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. பாருங்கள், கடைசி நேரத்துல அவர் ஜெபம் பண்ணி இரத்தமும் வேர்வையும் கலந்து ஊற்றுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்காக மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும். தாகம் தாகம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவின் தாகத்துக்காக அவர் ஜெபம் பண்ணினார். ரோமர் 5:8 வசனத்துல பார்க்கும் பொழுது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்கப்படினார். பாருங்கள், இன்றைக்கு நண்பர்கள் தங்களை போன்ற நண்பர்களை சேர்த்துக் கொள்வார்கள், அவர்கள் குறைந்த நண்பர்களை விட்டு விடுவார்கள். பாருங்கள், இயேசு பாவம் இல்லாத இயேசு, பரலோகத்திலிருந்து வந்த இயேசு பாவிகளாகிய அனைத்து மக்களுக்காகவும் தன் உயிரை கொடுத்தார். பாருங்கள், நண்பராக ஒரு நண்பர் தான் இந்த உலகத்துல ஒரு இன்னொரு நண்பனுக்கு உதவி செய்யும் பொழுது மறித்து விடுகிறான். பாருங்கள், இந்த உலகத்துல பல சந்தர்ப்பங்களில கடலில் மூழ்கும் பொழுது ஏதாவது ஒரு ஆபத்து சூழலை போது நண்பனுக்காக உயிரை கொடுப்பார். ஆனால் இயேசு எங்களுக்காக பாவிகளாகி எங்களுக்காக எங்களுக்கு தகுதி இல்லாத எங்களை அவர் மறித்து எங்களை தகுதிப்படுத்தினார். பாருங்கள், யோவான் 3:16 வசனத்திலேயும், தேவன் தம்முடைய ஒரேபரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உயிரை கொடுத்து அன்பு கூர்ந்த தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் வாழ்வதற்காக, நாங்கள் பரலோகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுயிரை கொடுத்து எங்களுடைய உயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அவரை நீங்கள் விட்டு விடக்கூடாது. தகுதி இல்லாத எங்களுக்கு பாருங்கள் தாவீது சொல்லும் பொழுது, நான் எம்மாத்திரம் நீர் ஆற்று மேய்ப்பனாக நான் இருந்தேன், என்னை உயர்த்தி நீர் என்னை உயர்த்தி நீர் அரசராக மாற்றினீர். இப்படியான தேவன்தான் எங்களையும் தகுதியில்லாத எங்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அவர் எங்களை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. எங்களுடைய ஆத்துமாவை தினமும் தேற்றி, இந்த ஆத்துமா உணவாக இந்த வேதாகமத்தை தியானிக்க தியானிக்க இருதயத்திலேயும் ஆத்துமாவிலேயும் அவருடைய வார்த்தையை நாங்கள் சேர்த்து வைத்து வைத்திருக்க எங்களுடைய ஆத்துமா தினமும் தேற்றப்படுகிறது. அந்த ஆத்துமா துக்கமுள்ள ஆத்துமா சந்தோஷமாக மாறும், திகைக்கிற ஆத்துமா. திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த அவருடைய வார்த்தையானவர் ஆத்மாவிலே மிதியத்திலே இருந்து எங்களுக்கு பேசுவார். திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நானும் தெய்வன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் உங்களை தாழ்த்தி ஏதாவது குற்ற குறைகள் இருந்தால் இந்த நேரத்தில் மன்னிக்கும்படியாக கேளுங்கள். அவர் மன்னிப்பார். பரிசுத்தாவினால் உங்களை நிரப்புவார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன தாவீது கூட ஒரு தடவை அவன் விழுந்து போன பொழுது அவன் உம்மிடத்துல விழுந்தானே, கிருபையையும் இரக்கத்தையும் கேட்டு ஜபித்தானே. நிரந்தத்து தாவீதை மன்னித்து எனது இருதயத்துக்கு ஏற்றவனாக அவனுடைய பாவத்தை மன்னித்து மீண்டுமாக சேர்த்து கொண்டிரு. அதே போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டுகிற ஒவ்வொரு மக்களுக்காக மறுவரப்பு கொடுக்கிற

0: உமக்கு பிரியமான இருதயமாகவே தகவந்தை அனுதினமும் தியானித்து ஆத்மாவை தேற்றி பாவமற்று வாழுகிற இருதயங்களாக ஒவ்வொரு இருதயங்களை மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். இன்றிலிருந்து இவர்களை இயேசு ரட்சகர் என்பதை அவர்கள் ஏற்றுக் கொள்ளுகிறவர்கள் ஒவ்வொருவருடைய பெயர்களை நீருமுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதி அவர்களை வழி நடத்துவீராக. உம்முடைய பசும்புல் மேய்ச்சலில் உம்முடைய மாத்தையின் வார்த்தை சோலின் உணவாக ஆத்மா உணவாக வேதாகமத்தை அவர்கள் தினமும் உட்கொண்டு பரலோர் ராஜ்யத்தை நீதியையும் தேடி மிகுதி எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிற தேவன். ஒருவரையும் மன்னியும் அறியாத காலங்களில் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அன்றைக்கு அந்த விபச்சார பெண்ணை இனிமேல் பாவம் செய்யாது என்று அனுப்பினீர். அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இனிமேல் பாவம் செய்யாதபடி நீர் அவர்களை வழி நடத்தும்படியாக. யோசேப்பு பேசும் பொழுது நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று வாழ்ந்தானே, அதே போல இந்த மக்களும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி இருக்க உடைய வார்த்தைகளினால இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். சகையு நீர் அவரோடு இடைப்பட்ட பொழுது அவன் தன்னுடைய ஆஸ்தியில் அரவாசிய ஏழைகளுக்கு கொடுத்தானே. இப்படியாக கடனாக வேண்டும் பணத்தில் இரட்டத்தினையாக திருப்பி செலுத்தினான். அதே போல அவருடைய இருதயங்களை நீர் உம்முடைய பரிசுத்தாவியானவர் போய் அவர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியாக சதியான இருதயமாக பரிசுத்தாவியான நிரப்பு இதயங்களை மாற்றிவிடாக. உம்மோடு சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு திருடர்கள், ஒரு திருடர் கடைசி நேரத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். இவர் ஒரு குற்றம் கூட செய்யாமல் நாங்கள் குற்றம் செய்தோம், நாங்கள் செய்த தண்டனைக்கு நாங்கள் இதை அனுபவிக்கிறோம், இவரோ ஒரு பாவம் கூட செய்யாமல் இந்த மனுகுலத்துக்காக மரித்தாரே என்று அவன் மனம் திரும்பி நீர் பரதேசுக்கு போகும் பொழுது என்னை நினைத்து கொள்ளும், இப்படியாக அவரை மன்னித்து பரதேசம் சேர்த்து கொண்டிருந்த. அதே போல உம்முடைய மன்னிப்பை இரக்கத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்து உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி பாவம் செய்யாத ஒரு உணர்வை கொடுத்து உம்முடைய வழியில ஒரு நாளும் அவர்கள் வேதாக உணவை உட்கொண்டு அவருடைய ஆத்மாவிலேயும் இருதயத்திலேயும் சேர்த்து வைத்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து அவர்களை வழி நடத்திவிட உம்முடைய வருவதைக்கும் பரிசுத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்த அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய ஆவினால் நிரப்புவீராக. உச்சத்திலே துள்ள கால் வரைக்கும் அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேமம் ஜீசஸ் வருத்தப்பட்டு பாரு சுவாக்கிறவர்களே எல்லாரும் இயேசுவிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றவரே, உம்முடைய இழைப்பாறுதல் இல்லை ஒவ்வொருத்தரும் வந்து சேர கிருபை செய்யும். துதி கன மகிமை ஒன்றான மெத்துவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தை வெளிச்சத்துல அருமான சத்தியம் அடங்கிய தேவ செய்தி எங்களுக்கு வார்த்தை வெளிச்சத்துல வெளிச்சத்தில் வெளிப்படுத்தினீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அருமையான தேவன் தன்மை தெய்வம் அசமாதான பிறகு இலக்கம் செய்த விடத்துல மன்னிப்போன் விடுதலை உண்டு என்பதை நமக்கு வெளிப்படுத்தி அருமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியத்தங்களையும் கைவிட்டு எல்லா காரியங்களையும் அவை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God
0: bless you. சுபாலங்கோ. God bless you. நேர்களே. ஆமேன்,
1: ஆமேன். God bless you too, பாஸ்டர். ஆமீன். அருமையான வார்த்தை வெளிச்சம். நிச்சயமாக இந்த வெளிச்சத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, உங்களுக்கும் இது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். வெளிப்பாடுகளை ஆவியான கற்றுக் கொடுப்பார், விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். அருமையாக பாரப்பட்டு செபித்தார்கள். அந்த ஜெபம் நிச்சயமாக எங்கெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கிறார்கள். அந்த ஜெபம் ஒரு அசைவு கொடுக்கும். அந்த விசுவாசத்தோடு மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிற சுவிசேஷ வாரம் உங்களை நீருக்கியே வட்டும். ஆமேன். சரியாற்ற நேரம் 9:36 நாங்கள் வார்த்தையும் வெளிச்சத்தோடு

இதுவரை நேரமும் இணைந்திருந்தோம். செய்திகளை கேட்டோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தார். இருந்த இருதிடத்தில் இருந்து நாங்கள் மூன்று விதமான ஊழியக்காரோடு மூன்று விதமான வார்த்தையின் வெளிச்சம், அந்த வார்த்தை தேவனாயிருக்கிறது, அவரை கற்றுக்கொள்ளவும் அவரோடு உறவாடி கொள்ளவும் உறவு நினைத்திருக்கவும் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கவும் எங்களுக்கு இங்கே செய்தார், கிருபை அளித்தார். இந்த தேவாய் தேவனுக்கு நன்றி செலுத்துறோம். எல்லாவற்றையும் ஒழுங்கு சமயமா செய்து முடித்தார். உண்மையிலேயே இந்த காலநிலை இன்றைய நிலை நிச்சயமாக தண்டஸ்ட்ரோம் என்று சொன்னார்கள், விண்டி காஸ்டி விண்டி என்று சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் காலநிலைகளை மாற்றி அமைக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிச்சு எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். நான் நினைத்தேன், என்னுடைய மாம்சம் கண்ணோட்டத்திலே பார்த்தேன், வெளி தோற்றங்கள் இரண்டு இருக்கிறது, காற்று அடித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாம் செம்மையாம் செய்து முடிக்க கர்த்தர் கிரியை செய்தார். சில இடங்களிலே பவர்கள் இல்லை, இணையதளங்கள் வேலை செய்யவில்லை என்று சில காரியங்கள் சொன்னாலும் என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியா செம்மையாய் செய்து முடிக்க கர்த்தர் கிரியை செய்தார், கிருபி அளித்தார். அந்த தேவாய் தேவனுக்கு நான் சோசம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். நன்றி ஜெபத்தை எடுப்போம். தொடக்கம் முடிவு வரைக்கும் நடத்தி வந்தது அவர்களை முன்குறித்தாரோ, அவர்களை அழைத்து வந்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்தினார். அவர் நாமம் மகிமைப்பட்டது. அந்த நாளுக்கும் அந்த கிருபைக்காகவும் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு இணையுங்கள். நன்றி ஜெபம் எடுப்போம். சோசனம் ஆண்டவரே, நன்றியோடு சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவையானவரை நீ ஆளுக செய்து எங்களை மட்டுமாய் நடத்தி வந்தீர். தொடக்க முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்க நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக வேதத்தின் அதிசயங்களை மகத்துவங்களை சொல்லித்தர எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை திறந்தீரே, கற்றுக் கொடுத்தீர், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அந்த கிருபைக்காக நன்றி நன்றி. இணைய தளத்தின் வானொலி கூடாக, இந்த சங்க வானொலி கூடாக, நீங்க வந்தித்திய வெளிச்சத்துக்கூட வெளிப்பங்களோ வெளிச்சத்தை வெளிச்சமாக்கி அலங்காரமாக்கி கொண்டிருக்கிறீர். அதுக்காக நன்றி ஆண்ட நன்றி ஆண்ட. வெளிச்சம் உதித்தது கத்தால், உங்கள் மேல கத்தருடைய வெளிச்சம் உதித்தது அப்பா, அதுக்காக சோஸ்திரமாட்டது. நாளும் அந்த வெளிச்சத்துல வெளிச்சம் கண்டோம் அப்பா. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி அந்த கிருபைக்கால் சோஸ்திரம் சங்க வானொலியை தந்தீரே, திறந்த வாசனங்களுக்கு வைத்தீரே. அருமையான களத்தை தளமாக கொண்டு அப்பமுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிரிய செய்தீரே அப்பா. அந்த கிருபையின் வழிக்கா நன்றி செலுத்துறோம். சங்க வானொலிக்கா நன்றி செலுத்துறோம். ஊழியர் உயர்ஸ்தாபகருமான லெஸ்ட் பிரதர்க்கா நன்றி செலுத்துறோம் அப்பா. அவனுடைய பிள்ளைக்கு கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகள் ஆத்தும பாரங்களுக்காக நன்றி. அவருடைய மேனை பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறோம். அவருடைய உறவுகள் பேர பிள்ளைகள் உறவுகளுடன் ஊழியர்கள் எல்லாருக்காக நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, சங்கமானுடைய நீர் ஸ்தாபித்து இமட்டுமாய் வழி நடத்தி வர கிருபைகளுக்காக நன்றி கர்த்தா. கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டு. நீர் பெரியவர் ஆண்டு, பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் வானொலி கூட நீங்க செய்து வர கிருபைகளுக்காக நன்றி ஆண்டு. நன்றியோடு சோசரிக்கிறோம். குடும்பத்துக்கு கொடுத்த தரிசனத்து வழிபாடுகளுக்கா நன்றி ஆண்டு. பாதுகாத்து மறுஒழிப்பு செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியோடும் மறைமுகமாய் இருந்து ஒழிப்பது செய்த எல்லா ஒழிப்பு ஐயா நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதிப்பீரா, வழி நடத்துவீரா, இந்த மறைமான ஊழியத்தை கனப்படுத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்து. தேவிய பாதுகாப்பு கட்டவுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த நாளும் இந்த நித்திய வெளிச்சத்தை ஆசிரியத்தின் கிருபைக்காய் நன்றி. இந்த நாளும் ஆரம்பிச்சபம் பாடலு கூடாகும் அடியாளை நடத்தி நீங்கள் உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் அன்று. அடியாளின் குடும்பத்தை உங்களை ஆசீர்வதிங்க. அதே போல கத்தாவே, நாளும் துதி பாடல் பாடி நாமத்தை உயர்த்தி கிரேசுக்காக நன்றி செலுத்துறோம். சௌரி இணைத்திலே நன்றி அப்பா. உயர்த்தி துதித்த சௌரியின் குடும்பத்தை உங்களை ஆசீர்வதி எல்லைகளை சாலப்படுத்த கிருபை தாங்கி நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தை குறித்து ஜெபிக்கிறப்பா. அதே போல கத்தாவே, ஊழியர்கால் ஜெபித்து வானொலி ஆசீர்வதி ஜெபித்த துதித்தார்களே சிசு டோலி, அதுக்காக நன்றி. ஆரம்ப முதல் இம்மட்டுமே இணைந்திருக்கிறார்களே, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். கத்தா தவறி கொடுத்தாத்தோ பாரத்துக்கா, ஆசீர்வாத நேரங்களுக்காக, அனுகூலப்படுத்தல தருணத்துக்கா இந்த வாய்ந்தவனுக்கு சோசம் சோரி என் குடும்பத்தை ஆசீர்வதி எல்லைகளும் சாலப்பு கூடவே இருங்கான். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நாளைய தினத்தை தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தை கொடுங்க, ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதி ஜெபிக்கிறப்ப நன்றி செலுத்துங்க. நாளை கதாவே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசிரியர் தந்திரே நன்றி ஆண்டவர்.
அப்பா, நீர் வார்த்தையாயிருக்கிறது. இன்றும் எங்களோடு உறவாடி நீரே, மகளச் செய்தீரே, விலங்கலச் செய்தீரே. விடுதலையை பெற்றுக் கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம், கற்றுக்கொண்டோம் சத்தியத்தின் ஆழத்தை. அப்பா, அதுக்காக நன்றி ஆண்டோ, நன்றி ஆண்டோ, நன்றி ஆண்டோ. ஆழங்கள்ல போச்சு, ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர் ஆண்டோ. அந்த ஆழத்தில் இருக்கிற வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்த அந்த வெளிச்சத்துக்கு அப்பா அதுக்காக நன்றி அப்பா. நாலு முதலாவது வசதியை கொடுத்த மகேந்திரன் ஐயாக்கா நன்றி செலுத்துறோம். இந்த மூத்த ஒளியர் ஆசிரியரையும் கனப்படுத்தும், வழி நடத்தும், இடத்தரத்தால மூடும், கையளையும் பிரயாசங்கள் ஆசிரித்து கொடும், உறவுகளை பாதுகாத்தலும், இன்னும் மக்களும் பிரகாசிக்கு கிருப செய்வீரா. இந்த முதல் வயதில் கனி அந்த புஷ்டியும் பசுமையுமா இருக்க வைக்கிறார். இயேசுவின் நாமத்தை கொடுத்த வார்த்தைக்கு நன்றி. உங்கள் சகோதரன் சொல்லி அந்த சகோதரத்துவத்தின் உண்மை தன்மையை, அப்ப அந்த சகோதரத்துவத்தின் உண்மையான அன்பை நேசிக்கிற விதத்தை அப்படியா நேசிக்க ஒன்று தியானிக்க வேண்டும் என்பது விளங்கப்படுத்தினாரே கத்தா. வெளிப்பாட்டு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு சத்திய ஆழத்தை கற்றுக் கொடுத்தார். அப்படியா கற்றுக் கொடுத்த ஊழியர்கள் நீ கனப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புகளை செல்விக்கிறார். இரண்டாவது வார்த்தையும் வெளிச்சத்தை அடியாளம் கொடுத்த நல்ல தரத்துக்காய் நன்றி செலுத்து. அப்பா, நீர் நாங்கள் நிர்ணயிக்கும் எங்களுக்கு நடக்க பண்ற தேவனுடைய சித்தத்தின் வழி அது நடக்க பண்ணுது. எங்கள் பாதைகளை பிரகாசித்து வெளிச்சமாக்குது, அதற்காக நன்றி. யோபு வாழ்க்கை, யோசிப்பு வாழ்க்கை எப்படி பிரகாசிக்கிறது, அதே போல என் வாழ்க்கையும் பிரகாசிக்க செய்யுது, அதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியா சாட்சி அனுத்தின கிருபைகளுக்காய் நன்றி, அந்த சாட்சியின் வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் வெளிச்சமாக்கும், பிரகாசிக்கச்சு, எழுந்து பிரகாச அலங்காரமாக்கும், அலங்காரமாக்கும், அலங்கார கிரீடமா மாற்று. அப்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஆஸ்வதிக்கும் நாளில் இந்த வார்த்தைகள் கிரிய செய்யும்படியாச்சு. இயேசுவின் நாம் அடியால் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்தினேன் அப்பா. யா தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் கொடுத்தேன், அதுக்காக நன்றி. மற்ற நேரம் நடத்தி வருகிறீர், நன்றி இயேசப்பா. கோடி சோஸ்திரம் நீர் உபளவேன் பெருகணும் சிறுகணும் குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியத்தும் வகுப்புகளை செபிக்கிற நன்றி செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தின் நல்ல அகப்பனே. இந்த நாளிலும் மூன்றாவது வார்த்தையும் வெளிச்சத்திரு ஆசிரியன் தாசனாயத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஒன்றானமை தேவன், அவர் நேசமாகிற பிறவு மன்னிக்கிற தேவன், இறக்கம் செய்த தகப்பன், மடத்திரா விடுதலை ரட்சிப்பு உண்டு என்பதை சத்தியத்தின் ஆழத்துக்குட அழமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல செபித்தார்கள் ஆண்டு ஜெபங்கள் ஆண்டவரே ஒருமனை திரும்புவது இருபாதிரப்புற திருவிழுக்காய் நன்றி ஆண்டு. கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் ஊழியங்களை ஆசீர்வதிங்க, எல்லைகளை சாலப்படுத்து, நல்ல சுகங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வத்து நன்றி திருத்தி ஒப்புகளை செபிக்கிறப்பா. இதனால் இந்த மறுமொழியை ஆசிரியத்தின்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம் கேட்டாவே. அப்பா, ஒளிபரப்பாக வேண்டும் என்று சொல்லி ஒளிப்பது செய்த இந்த ஊழியத்தை ஆசிரியம் கனப்படுத்தும். ஒளிபரப்பாகும் போது எல்லா தடைகளும் உழைத்து காரியத்தை வாய்த்து எங்கெல்லாம் இந்த ஒளிபரப்பை கேட்கிறார் அங்கெல்லாம் விடுதல், வெளிச்சம், சுகவாழ் சமாதானம், சந்தோஷம். அப்பா, வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்க கிரிய செய்ய கிருபி அழியும். அப்பா, வழி நடத்துங்க. நீங்க ஆத்துமாக்கள் கொள்ளைப்புற பங்கிட்டு கொள்ள ஐயாத்ம பாரத இந்த நதி பாயட்டு, மச்சங்கள் தோன்று நாள் நம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கும் நின்று செலுத்துறோம். அவர்களை ஆசிர்வதிக்கிறோம், ஆசீர்வதித்து வழி நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புகள் செபிக்கிறப்பா. நாளை ஒளிபரப்பு யாவை மடத்திருக்கிறத்துல தருகிறோம். எல்லா நேரடி ஒளிபரப்பையும் ஆசீர்வதிங்க. காலை முதல் மாலை வரைக்கும் அப்பா நடக்கிற எல்லா நேரடி ஒளிபரப்பை ஆசிரித்தாங்க. உடனே நாமும் மகிமைப்படுவதாக ஆளுகை செய்யுங்கப்பா. தகப்பனே, மாலை நிறுத்திய வெளிச்சத்தையும் ஆசிரியர் தாங்கப்பா. உட வல்லம தரம் நடத்தட்டு மாட்டவனே ஆளுகை. அவர்களை முன்குறித்து அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி. அழைத்து ஒரு போதும் எங்களை வெக்கப்படுத்த மாட்டேன். இந்த கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. நல்ல வேலைக்காய் சோஸ்ரன் மட்டும் நடத்தின எபினேசருக்கு நன்றி செலுத்துறோம். நாளை தினத்தை ஆசிரியர் கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க ஆசிரியர். சமாதத்தோடு படுத்துக் கொண்டு திரு செய்து சிவரில் ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர் என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் விசமாக இந்த காலை காட்சபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் கத்தாவை பவர் கட்டாய இணையதளங்கள் இணையவும் ஐயா வேலை செய்யாமல் ஜனங்கள் இரடுக்களை இருக்கிறார்களோ அப்பா நீர் அறிவீர். இந்த கனடா தேசத்தை விசேஷமாய் பொருட்படும் தேசத்தின் எல்லைகளை சமாதானம் உள்ளைகளாக்கும், உச்சினை கோயில்மையா திருப்தியாக்கும்,
கடந்த நாட்கள் நியூஸ் ஆண்டவரே செய்தியில பார்த்தோமே, ஐயா எத்தியோ இந்தியர்கள் கத்தாவே, ஐயா ஒரு கண்ணுங்களால சுட்டு ஆண்டவரே தாக்கி ஐயா அவ்வளவு வேதனைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இன தோஷங்கள் ஜனத்துக்கு ஜனம் விரோதமா எழும்பாத படிக்கு அப்படிப்பட்ட உள்ளங்களை நீர் சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம். அவர் செய்த அறியாம பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறோம். நீங்க மன்னிங்க, அவர்கள் மேலும் திரும்ப கிரிய செய்யுங்க, கிருபி அழியுங்க, விடுதலையாக்குங்க கத்தாவே. இந்த பல்கலாச்சார தேசத்தை பல்தரப்பட்ட மக்கள் வாழ்ற இந்த சூழ்நிலை நீ அறிவியல் நிச்சயமாக பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க ராஜா. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே மாண்டவர் விடுதலை வெளிச்சம் சமாதானம் ரட்சிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொன்னீங்களேப்பா, நாட்கள் இந்த பாவம் பெருகாத படிக்கு உடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்த வேண்டுமா தேசத்தின் எல்லையெங்கும் சமாதானம் உள்ளாக்குங்க. அப்பா அந்த பிழிப்பால சமாரிய பட்டணம் கழி கூர்ந்தது போல எங்கள் பட்டணம் எங்கள் தேசம் உடைய நாமத்தால் கழி கூறணும் இயேசுவின் நாமத்தில். அன்று ஆபிரகாமே நான்கு திசை நடக்க பண்ணி மிதிக்கிற தேசம் உனக்கு சொந்தமாக சொன்னீங்களப்பா. இதனால் உங்கள் நாம் அங்கெல்லாம் மகிமைப்படும், எல்லா பட்டணங்கள்ல உயர்த்து அங்கெல்லாம் உங்களுடைய ஆட்சி மல்லும் மட்டும் பக்தை உண்டாட்டும் இந்த தேசத்தில் எழுப்புதல் காணணும். விசேஷமா போக்குவரத்தை பாதுகாத்துருங்க, நடக்கத்தை பாதுகாத்துருங்க. ஐயா வந்திருக்க வீராங்கனைகளை பொருட்படுங்க, விளையாட்டு வீரோடு கூட இருங்க, அவர்களுக்குள்ள ஐக்கிய பாடு ஒருமன பாடுக சமாதானம் உண்டாட்டும். அப்பா அவர்களை பெற்றுக்கொள்ள கிரிய செய்யுங்க. அவர்கள் ஐயா அந்த விளையாட்டு நேரங்கள் முடிந்து சமாதத்தோடு தங்கள் தேசத்துக்கு போய் வர போக நீங்க கிரிய செய்யுங்க, கிருபி அழிங்க. எல்லா கவலோடும் எல்லாரையும் பாதுகாத்துருங்க இயேசுவினா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செவங்கல்களும் செவத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: என்றும் மாறாதவர் அவர், ஜீவனுள்ளவர் அவர், ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி

ஆராதிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 34 அதிகாரம் 10 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள். ஆமென்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உமோடு நான் வாழணும். சேர்ந்தபடியே சொல்லலாம்.

ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லுவேன், அர்ப்பணிப்போடு சொல்லுவேன்.

ஆண்டவரே, உம்மை பார்ப்பதே எனக்கு ஆசை. தாவீத் சொல்லுகிறாரே, உம்மை பார்க்க ஆசையாயிருங்கள், உமது வல்லமையும் மகிமையும் கண்டே

0: அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
1: ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போக

எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் இடமன உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அபிஷேகம் பண்ணுகிறவன். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இவாஞ்சலிஸ்ட் டி கென்னடி பிரேமா, நம்பர் 25/38, ஜோதி ராமலிங்கம் ஸ்ட்ரீட், சூலைமேடு, சென்னை 94. ஆர் கான்டாக்ட் நம்பர் 9840132790.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வந்த நேரம். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்தில் இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை அனுபவி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: பரலப்பர் நற்செய்தி 6:37 இவ்வாறு சொல்லுகிறது, என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 2899978123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 5148198494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று சாமுவேல் 24 அதிகாரம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலைகளின் மேல் தேடப்போனான். வழியோரங்களில் இருக்கிற ஆட்டுத் தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதன் நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே, பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும், ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியேயா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பீராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடிந்த பின்பு, சவுல் என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலை வரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும்.
1: எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில், அவன் அரசாண்ட 13 வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும், யோசியாவின் குமாரனாகிய
0: சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11 வருஷத்து முடிவு மட்டாகவும், எருசலேம் ஊரார் 5 மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை 2 தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும், இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களை எல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி தங்கள் கைகளின் கிரியையை பணிந்து கொண்ட அவர்களுடைய சகல தீமைகளின் நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளையெல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு. மத்தேயு 12 அதிகாரம். அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றையும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்றார். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம் என கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல் சுஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபோலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே திருவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானேயாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பார்கள் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும், அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இப்படி அவர் ஜனங்களோட பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும், இவர்களே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும். Recording stopped.

0: நேயர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 6:16. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை சகல மறைவான கண்ணிகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விலக்கி தப்புவித்து காத்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசீர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் சில பாதைகளை நீங்கள் முன்னேறி செல்ல விடாதபடிக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் அடைத்து வைத்தும் அதன் வழியாய் பல உபத்திரவங்கள், தடைகள், போராட்டங்கள், வியாதிகள் இவைகளில் கட்டப்பட்டும் கட்டவிழ்ப்பார் யாருமில்லையே என்றும் தப்புவிப்பார் உண்டோ என்றும் தினம் தினம் தேவனை நோக்கி காத்திருக்கிற கண்ணீர் வடிக்கின்ற உங்கள் மேல் கர்த்தர் மனதுருக்கமாய் பிரியமாயிருந்து இன்றைக்கு உங்களை அவற்றிலிருந்து விடுதலையாக்கி தப்புவித்து விசாலமான இடத்திலே வைத்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:18 வாசிக்கையில், அங்கே என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று வாசிக்கின்றோம். தாவீது கர்த்தர் கோலியாத் என்கிற பலங்கொண்ட அசுரனிடமும் சிங்கத்தின் கரடியின் இடமும் இருந்து விடுவித்தார். அதோடு மட்டுமல்லாமல் தாவீதின் ஜீவனை வாங்க தேடின ஆயுததாரியான சவுலிடமிருந்தும் தன் மகனான அப்சலோமிடமிருந்தும் விடுவித்து காப்பாற்றினார். இப்படியாக தாவீது கடந்து போன பாதைகளில் எல்லாம் கர்த்தர் அவனை விடுவித்தார், ஆசீர்வதித்தார் என்பதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களின் சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை போன்றோ, விழுங்க நினைக்கிற சிங்கத்தை கரடியை போன்றோ, அல்லது நம்பினவர்களே உங்களுக்கு எதிராக காணப்பட்டாலும் இன்றைக்கு அவைகளிலிருந்து விடுவிக்கின்றார், தப்புவிக்கின்றார். உங்களுக்கு எதிரான எல்லா பகையையும் தீமைகளையும் இன்றைக்கு மேற்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு பலனையும் தைரியத்தையும் தந்து ஆசீர்வதிக்கின்றார். அடுத்ததாக நாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:20 விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து தப்புவித்தார் என்று வாசிக்கின்றோம். ஈசாக்கை குறித்து பார்த்தோமானால் அவன் தன் தகப்பனின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டி பல வகைகளில் முயற்சிக்கின்றான். முயற்சிக்கின்ற இடங்களிலெல்லாம் தடைகளும் எதிர்ப்புகளும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் பகையுமாக வருகின்றது. ஆனாலும் ஈசாக்கு கர்த்தரை விசுவாசித்து அவரின் வார்த்தையை பற்றி கொண்டு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செயல்படும் பொழுது கர்த்தர் ரெகபோத்தை காண்பிக்கின்றார், கட்டளையிடுகின்றார். அத்துறவின் மூலம் எதிரிகள் சமாதானம் பண்ணப்பட்டார்கள், பகைகள் அமைதலானது, பலுகி பெருகி இருக்கும்படி ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில், பிரயாசங்களில் காணப்படுகின்ற போராட்டங்கள், பகைகள், எதிரான தடைகளாக எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அவைகளில் இன்றைக்கு சமாதானத்தை கட்டளையிடுகின்றார். அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தும் மனித தயவு, அதிகாரிகள் தயவு கிடைக்க பண்ணி பலுகி பெருகி இருக்கும்படி உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையா. இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், உன்னிலும் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், தீங்கின் காலத்தில் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற தீங்கு, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கம், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற உபத்திரவம், இப்படியான சில காரியங்கள் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு கூட உதவி செய்கிறார். சத்ருவானவன் சில வேளைகளில் நம்மை நெருக்குவான், நம்மை ஒடுக்குவான். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அங்கே சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு எங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் ஒரு சகாயர் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அப்படியாக எனக்கு எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த மெய்யாகவே என்று சொல்லப்படுகிற காரியத்திலே அநேக ஆவிக்குரிய காரியங்கள் இந்த நாட்களில் அடங்கியிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் இந்த வார்த்தையை இந்த நாட்களில் உறுதிப்படுத்துகிற வார்த்தையாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். தீங்கு காலங்கள் எந்த நேரத்தில் வரும், எப்படியாக வரும், எந்த சூழ்நிலையிலே வரும் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு இந்த நாட்களே தெரியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், அந்த காலங்கள் வருகிற வேளையிலே தேவன் நமக்காக அங்கே நமக்காக, அதாவது சத்ருக்களுக்கு எதிர்ப்பட்டு நமக்கு சகாயம் செய்கிற வேளையிலே அங்கே அந்த நாட்களை பாருங்கள், எந்த சூழ்நிலையிலே எந்த நிலைமையிலே இந்த நாட்களில் இருந்தாலும் நமக்குள்ள இந்த நாட்களிலே பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே ஒரு மகத்துவமான காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே தீங்கு வருகிற காலங்களிலே பாருங்கள், தன்னுடைய ஊழியக்காரர்களை இந்த நாட்களிலே தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சங்கீதம் 92 எடுத்து இந்த நாட்களை வாசித்து பாருங்கள். உன்னதமானவருடைய மரவில் இருக்கிற நாங்கள் அங்கே அவருடைய சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவோம் என்று சொல்லுகிற விதமாக அந்த நாட்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த சங்கீத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற வேளையிலேயே நம்முடைய சத்துருக்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே நம்மை விலக்கி காப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே சங்கீதம் 23 எடுத்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் சத்துருக்களின் கையிலே இருந்து நம்மை விடுவித்து நம்மை இந்த நாட்களிலே அங்கே தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். என கத்துடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்கள் வருகிற வேளையிலே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் கர்த்தர் அவர் உங்களுக்காக இந்த நாட்களிலே சத்ருவுக்கு எதிர்ப்பட்டு உங்களுக்கு சகாயம் செய்வார். அதனாலே தான் நாங்கள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தீங்குக்கும் பொல்லாப்புகளுக்கும் நெருக்கங்களுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் விலக்கி இந்த நாட்களை பாதுகாத்து இந்த நாட்களை நமக்கு சகாயம் செய்வார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். என கத்துடைய பிள்ளைகள், அதனால தான் சங்கீத 91 சொல்லப்பட்டது போல அவர் தமது சிறகுகளினால் மூடுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே நம்மை தன்னுடைய சிறகுகளினாலே மூடி இந்த நாட்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாட்களிலே தேவன் உங்களை காப்பாராக. அவரை விசுவாசியுங்கள், அவரிடத்தில் இந்த நாட்களை திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. பிரியமானவர்களே, சரீரத்தை குறித்து பலவிதமான கருத்துக்களை மக்கள் கூறுகின்றனர். ஆவி தேவனுக்கு சொந்தமானது, சரீரம் தமக்கு சொந்தமானது, அதை எப்படியும் தம்முடைய விருப்பம் போல பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள் சிலர் உண்டு. மேலும் இந்த சரீரத்தை வருத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெறலாம் என்ற நம்பிக்கையில் சரீரத்தை காயப்படுத்தி வருத்தி இன்னும் பல காரியங்களை செய்து தாங்கள் நினைத்ததை அடைய முயற்சிக்கும் மக்களும் இருக்கின்றார்கள். ஒரு கிறிஸ்தவரை பொறுத்தமட்டில் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயம் என்று பவுல் எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். ஒருவன் இந்த சரீரத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்ற எச்சரிப்பையும் அவர் கொடுத்திருக்கின்றார். தேவன் மண்ணினால் மனிதனை உருவாக்கி அவனுக்குள் தனது ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவர் உருவாக்கிய இந்த சரீரம், ஆவி, ஆத்மா அனைத்தும் அவருக்கே சொந்தமானவை. பாவத்தில் விழுந்து போன எம்மை தமது ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார் என்றால் நாம் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர்கள். அவர் எமக்குள் வாசம் செய்யும் ஆலயங்களாக இருக்கிற கிருபையை பெற்ற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கூறுகின்றார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளுக்குள் எழுப்புவேன் என்று. அப்பொழுது பரிசேயர்கள் நினைத்தார்கள் அவர் எருசலேம் ஆலயத்தை குறித்து பேசுகிறார் என்று. ஆனால் அவர் தமது சரீரமாகிய ஆலயத்தையே குறிப்பிட்டார். தேவாலயத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, அதை சுத்தமாக வைத்திருக்க எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ, அதுபோலவே எமது சரீரமாகிய ஆலயத்தையும் துப்பரவாகவும் பரிசுத்தமாகவும் வைத்திருக்க பிரயாசப்பட வேண்டும். ஏனெனில் நாம் அவர் தங்கி வாழும் ஆலயங்களாய் இருக்கின்றோம். ஆகவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
3: Recording stopped.

0: இருமறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.
1: வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த திருமறை நேரம் நிகழ்ச்சியானது அநேகருடைய வாழ்க்கையிலே விழிப்புணர்வை, தெளிவை, சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறது என்பது தேவனுக்கு மகிமையா இருக்கும். இப்பொழுது நீங்க கூட வேதத்தை கையில் எடுத்து, எப்பவுமே சொல்றேன், ஒரு நோட்டை வச்சுக்கோங்க, ஒரு பென் வச்சுக்கோங்க, குறிப்புகள் எடுங்க, பிறகு அதை பற்றி ஆராய்ந்து படிங்க. அது நமக்கு நித்திய ஜீவனா இருக்கிறது மட்டுமல்ல, நற்குணசாலியாக நாம் இருப்பதற்கு வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆகவே இந்த செய்தி வழியாக நாம் சத்தியத்தை கவனிக்கலாம், செய்திக்கு போகலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள்.
2: வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர் என்ற இந்த தொடரில் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்தித்த மக்களை குறித்து நம்ம படிக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை நேருக்கு நேராக சந்தித்த மக்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பு, ஆசீர்வாதம், அவர்கள் அனுபவித்த அந்த நன்மைகளை நாம் இன்றைக்கும் பெற முடியும். ஏனென்றால் இயேசுவை நாம் நேரில் சந்திக்கலனாலும் அவருடைய வார்த்தைகளை நேருக்கு நேர் கேட்கிற ஒரு மக்களாகவும், அதை செய்ய

0: குறிப்பிடத்தக்கதான கீழ்ப்படிதல் உள்ள இறுதி உடையவர்களாகவும் இருக்கிறோம். நமது நிகழ்ச்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற அதே நேரத்தில், அதாவது காலை 5:30 உங்களிடத்தில் இன்டர்நெட் இருக்குமானால் www.tamilintv.com அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா லைவ் ப்ரோக்ராமை நீங்க பார்க்க முடியும். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள் எப்பேற்பட்ட மக்களையும் பாதிக்கக்கூடியதாகவும் மனம் திரும்ப செய்யக்கூடியதாகவும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கவும் அவர்களை மாற்றுகிறது. காரணம், ஒரு தொழில் ரீதியாக ஒரு வியாபார நோக்கத்தில் இல்லாத பொய் தகவல்களை, சாட்சிகளை அல்லது பொய்யான ஒரு மொழியை பேசுகிறவராக நாம் வராமல் கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவை பார்வை இல்லாத ஆள் கூட சந்திச்சிருக்கான், பார்வை பெற்றான். இன்றைக்கு நாம் படிக்கிற மனிதன் செத்தே போன ஒரு ஆள். இயேசு அவனை சந்திக்கிறார், அவனை உயிரோடு எழுப்புகிறார். அதை குறித்தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:43 நீங்க உங்க பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் இதை நீங்க படிங்க. இந்த நிகழ்ச்சி எங்கே நடக்கிறது என்று கேட்டீங்கன்னா, பெத்தானியா என்ற ஒரு ஊர்ல இன்னைக்கும் இருக்கு. 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா இந்த பெத்தானியாவை நீங்க போய் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த லாசரு அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கல்லறை இருந்தது இல்லையா, அந்த கல்லறையை கூட இன்னைக்கு நீங்க போய் பார்க்க முடியும். இந்த பெத்தானியா என்ற கிராமத்தில் மார்த்தாள், மரியாள், ஒரு தம்பி, அவனுடைய பேர் வந்து லாசரு. இவன் வியாதிப்பட்டு மிகவும் கொடிய நிலையில மரித்து போனான். மரித்து 4 நாள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து அவனை அந்த மரண கட்டுகளிலிருந்து, அந்த மரண குழம்பிலிருந்து, மரித்து அழுகிய உடலிலிருந்து மறுபடியும் சரீரத்தில் அவனை உயிரோடு எழும்பி வெளியே வர செய்தார். இதுதான் இந்த அற்புதம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவால நேரடியாக பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதர்களையும் எந்த ஒரு சூழலையும் மாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார். அவர் உயிராக இருக்கிறார், உயிரின் வாழ்வாகவும் இருக்கிறார். அதனாலதான் இயேசுநாதர் இந்த 11:25 ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த வசனம் நீங்க பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடத்துல நானே என்ற ஒரு சொல் இருக்குது, முதல்ல அதை கவனிக்கணும். நீங்க இந்த வார்த்தை தேவனுக்குரிய ஒரு வார்த்தை, தேவன் ஒருவரையே குறிக்கும். அடுத்தது உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். உயிர்த்தெழுதல் என்பது ஒரு விஷயம், அதுக்கு பிறகு வாழ்வது என்பது இன்னொரு விஷயம். இயேசு கிறிஸ்து இரண்டாகவும் இருக்கிறார், அதாவது லைஃபாகவும் இருக்கிறாரு, ரிசரக்ஷனாகவும் இருக்கிறார். ரிசரக்ஷனாகவும் இருக்கிறாரு, லைஃபாகவும் இருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் சொன்னார். இந்த மாதிரியான ஒரு சொற்களை, இப்படிப்பட்டதான ஒரு வலிமையான வார்த்தையை உலகத்தில் எந்த மதத்திலும் ஒரு வரி இப்படி நாம் படிக்க முடியாது. இப்படி தெய்வங்களாக இந்த உலகத்துக்கு வந்தோம், தெய்வ பிறவிகளாக இருந்தோம் என்று சொன்னவங்க கூட இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவர் இந்த வார்த்தையை சொன்னபடியே அவருடைய வாழ்க்கையில் கூட, அவருடைய மரணத்தை அவர் ஜெயித்ததுனால அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார் என்பதை நிரூபணம் செய்திருக்கிறார். இந்த விஷயத்தில் படித்து வேத மாணாக்கர்களாகவும் நல்ல விசுவாசிகளாகவும் போதகர்களாகவும் குருக்களாகவும் மேதைகளாகவும் இருக்கிற கண்மணிகளே, பரிசுத்தவான்களே, பைபிளில் பல விஷயங்கள் இருக்கு, ரொம்ப கருகலான விஷயங்கள். அதை கிறிஸ்தவ சபையாருடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் கவனிச்சா தான் அவங்க கொடுக்குற அந்த விளக்கம் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் இல்லையா, அப்படி மரித்த போது அவர் ஜீவனை விட்ட போது கல்லறைகள் திறந்தது, மரித்தோர் உயிரோடு எழும்பினார்கள், அவர்கள் பரிசுத்த நகரத்தில் காணப்பட்டார்கள். இந்த தகவலை மத்தேயு 27 அதிகாரம் 52 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். கேள்வி, அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட போது கல்லறையில் இருந்த பரிசுத்தவான்கள் எப்படி எழுந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படியானால் உயிர்த்தெழுதல் என்று வேதாந்தத்தில் பேசப்பட்டிருக்க அது நடந்து விட்டதா, அல்லது இயேசு உயிர் விட்ட போது மரித்தவர்கள் எப்படி எழுந்திருக்க முடியும்? ஒன்று கவனிக்கணும், எல்லாரும் எழுந்திருக்கல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த போது பக்கத்தில் இருந்த கல்லறைகளில் இருந்து சில பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி அவர்கள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் காணப்பட்டார்கள். பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன ஆயிருப்பாங்க? அவங்க மறுபடியும் மரிச்சிட்டாங்க. இது வந்து இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் நடக்கிற உயிர்த்தெழுதல் இல்லை, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனம், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். இதுல மரித்தோரை எழுப்புங்கள், இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். ஜீசஸ் கேவ் அத்தாரிட்டி டு ஹிஸ் டிசைபிள்ஸ் டு ரெய்ஸ் தி டெட், மரித்தோரை எழுப்பும் அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது. அதே போல இயேசு கிறிஸ்துவும் கூட மரித்தோரை எழுப்புகிற ஒருவராகவே இருக்கிறார். ஆகவே சிலுவைக்கு முன்னால வரைக்கும் சிலர் மரித்தோர்ந்து எழுந்தாங்க. அப்படி அவங்க எழுந்ததுனால அது வந்து நித்தியமாக இருக்கிற உயிர்த்தெழுதல் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அதனால தான் யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது வசனம், இவைகளை அவர் சொல்லி பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இது வந்து சிலுவைக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஆக இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையை மரித்தோர் மீது பிரயோகிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் இந்த கருத்தை நாம் சரியாக ஜீரணம் பண்ணிக்கொள்ள வேண்டும். சிலுவைக்கு முன்னாலே எழுப்பப்பட்ட மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் எழுப்பப்பட்டதாக எண்ணக்கூடாது. இவர்கள் எல்லாரும் எழுப்பின பிறகு மறுபடியும் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு அவர்கள் மரித்து விட்டார்கள். அந்த மாதிரி யாராவது இன்னைக்கு உலகத்தில் உயிரோட இயேசு கிறிஸ்துவால் எழுப்பப்பட்ட ஆள் இருந்தா அவனுக்கு வயசு 2000 இருக்கும். இவர்கள் எல்லாருமே முதல் நூற்றாண்டு காலத்திலேயே ஏறக்குறைய அவர்கள் எல்லாரும் மரித்து விட்டார்கள். இதே யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில் உலகத்தினுடைய முடிவில் மரித்தோரை எழுப்புவதாக இயேசு சொல்லியிருக்கிறார். இதையும் அதையும் போட்டு நம்ம குழப்பிக்கொள்ள கூடாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பேனார்ந்தா அந்த கடைசி நாளில் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்புகிற இன்னொரு கூட்டத்தை குறித்து இங்கே பேசுகிறார். சிலுவைக்கு பிறகு வாழப்போகிற மக்களுக்காக இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இங்க சொல்றார். ஆக சிலுவைக்கு முன்னால அப்போஸ்தலர்களோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ நேரடியாக எழுப்பின மக்கள் அவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்து பிறகு மரித்து விட்டார்கள். இதை முதல்ல நீங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம், எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் அவரோடு எழுந்திருப்போம். இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையில நிகழப்போகிற உயிர்த்தெழுதல். ஒன்று தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த வசன பகுதியும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில கல்லறையிலிருந்து மனிதர்கள் எழுந்து மேகங்கள் மீது அவரை சந்திக்கிற காட்சியை நமக்கு காண்பிக்கிறது. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 12வது வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையில மரித்தோர்ந்து எழுந்த மக்களுக்கு எவ்விதமான நியாய தீர்ப்பு கொடுத்து தேவன் அவர்களை பிரிக்கப் போகிறார் என்பதை காண்பிக்கிறது. நண்பர்களே, இந்த விஷயங்கள்லாம் நல்லா உள்ள வாங்கிக்கிட்டு இப்பொழுது நாம் வந்து யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரத்தை நாம் இன்றைக்கு படிக்கலாம். இந்த 43 வசனத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் என்ன பேசினார்கள், இயேசுனுடைய வருகை ஏன் தாமதமானது, மரித்த லாசருடைய அக்காள்கள் அதாவது மரியாளும் மார்த்தாளும் எப்படிப்பட்டவர்களா என்ன பேசினாங்க, பெத்தானியா ஊரில் இருந்த மக்கள் இயேசுவை கண்டபோது அவங்க என்னென்ன பேசினாங்க, கடைசியாக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், இந்த தகவல் எல்லாம் நம்ம சேர்த்து படிக்கிறோம். ஏற்கனவே இந்த ஊரில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்றும் வல்லமை உள்ளவர் என்றும் அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுடைய கண்களை திறந்ததை அந்த ஊர் மக்கள் நன்றாக அறிந்து அதை அற்புதம் என்று நம்பியிருந்தாங்க. இதை யோவான் எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 37வது வசனத்தில் படிக்கலாம். அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமலும் இருக்க பண்ண கூடாதா என்றார்கள். இந்த வசனத்தில் பெத்தானியா கிராமத்தில் அல்லது சிறிய ஊரில் இருந்த அனைத்து மக்களும் இயேசுவை அற்புதம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாக அறிந்திருந்தார்கள். சரி, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அவனுடைய சகோதரிகள் அவங்க எப்படி இயேசுவை கவனிக்கிறாங்கன்றது பார்ப்போம். யோவான் 11:23, இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிரோடு இருந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இதிலேயே உங்களுக்கு தெரியுது, யூதர்கள் ஒரு கடைசி காலத்தில் தேவன் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார் என்பதை அறிந்திருந்தார்கள். இயேசு தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற அந்த கருத்தை அவளுக்கு சொல்லும் போது அவள் ஒரு பழைய யூத ஸ்திரீயாக அவளுடைய பாரம்பரிய எண்ணத்தின்படி தன்னுடைய சகோதரன் கடைசி நாளில் உலகத்தினுடைய முடிவு நாளில் எழுந்திருப்பான் என்பதாக பதில் சொன்னான். அதுக்குதான் இயேசுநாதர் அவளை பார்த்து சொன்னாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். இந்த 11வது அதிகாரத்தில் அந்த முழு கிராமம் அல்லது அந்த சிறிய ஊர் எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை அங்கே ஒரு மதிப்பீடாக இருக்கிறது. இன்னைக்கும் கூட இயேசு கிறிஸ்துனுடைய மெய்யான வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த வார்த்தை எவ்விதமாக செயல்படுகிறது என்பதை கவனிக்க ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இயேசு ஆதியிலே இருந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததாகவும் அது தேவனாய் இருந்ததாகவும் நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:1, அந்த வார்த்தை மாம்சமானார் என்று யோவான் 1:14 வாசிக்கிறோம். ஆகவே வாழ்விக்கும் இந்த வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியும் ஒரு புதிய உயிர்த்தெழுதலையும் சரீரப்பிரகாரமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகிற அந்த அனுபவத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் ஞானஸ்தானம் எடுத்தவர்களை புதிய சிருஷ்டி என்று வேதாகமம் அழைக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று கொலோசியர் 3:1 நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னால மனிதர்களை உயிரோடு எழுப்பினார். இயேசு தனியாக கணக்கு பார்த்தீங்கன்னா யாவீரனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார், நாயினுடைய விதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார், இங்கே பெத்தானியாவில் லாசருவை உயிரோடு எழுப்பினார். ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் தனியாக செத்த 3 மனிதர்களை எழுப்பி காண்பித்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் என்னன்னா, கொஞ்சம் முன்னால உயிர் போச்சு, அரை மணி நேரத்துக்கு முன்னால செத்து போயிட்டான் என்ற மாதிரியான ஆட்களையும் உயிரோடு எழுப்பியிருக்கார். ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னால இறந்தாள் அந்த நாயின் ஒரு விதவையினுடைய மகன், ஏன்னா பாடகட்டி அவனை அடக்கம் படுத்து எடுத்துட்டு வராங்க, நேற்று இறந்தான் அவன் இன்னைக்கு கொண்டு போறாங்க, ஒரு நாளாச்சு, அந்த ஆளையே உயிரோடு எழுப்பினார். ஆனா இந்த கேஸ்ல லாசர் இறந்து 4 நாளாயிற்று. யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இந்த வசனத்தில் லாசரு இறந்து 4 நாளாயிற்று. நீங்கள் எப்பாவது உங்கள் வாழ்க்கையில் செத்த ஒரு ஆள், ஒரு 4 நாள் ஆன ஆளை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அங்கே போக முடியுமா? அங்கே நிற்க முடியுமா? அந்த சரீரம் என்ன ஆகும்? மெழுகு போல கொலகொலனாயிடும். சகல புழுக்கள் அதுக்குள்ள இருக்கும். மரண துர்நாற்றம் வீசும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை, அழுகி போன ஒரு மனிதனை கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகிப்போச்சு. இப்போ போய் அந்த கல்லை எடுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அவனை எழுப்ப முடியுமா? இது சாத்தியமா? இது விஞ்ஞானத்துக்கு ஏற்புடையதா என்பது போல இதுக்கு கேள்வி. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வெளியில் நின்று வீட்டுக்குள்ளே தூங்குற ஒரு ஆளை சத்தம் போட்டு கூப்பிட்டா அவன் எப்படி எழுந்து வருவானோ அவிதமாக எழுப்பி விடுகிறார். வாசிப்போம் 43:1 நீங்கள் பார்க்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இயேசு இந்த மனிதனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சின்ன கேள்வி, 4 நாளைக்கு முன்னால அவனுடைய ஆவி ஆத்மா வெளியே போயிட்டது. மரணம் என்பது ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிவது. கிரேக்க மொழியில் தனாட்டா என்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதான் மரணம் என்ற வார்த்தை, டெத். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செப்பரேஷன், பிரிவுன்னு அர்த்தமா. சரீரத்தில் ஆவி பிரிஞ்சு வெளியே போனா அதான் மரணம். அப்போ வெளியே போன ஆவி மீண்டும் அந்த மனிதனுக்குள்ள வந்தா தான் அவன் மறுபடியும் உயிரோடு இருக்க முடியும். இது நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததுங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனும், நீங்களும் நானும், 3 அடுக்கு உடையவர்களா இருக்கிறோம். சரீரம், அப்புறம் ஆவி ஆத்மா. ஆகவே தான் ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு வேதாகமம் பேசுகிறது. இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆவி ஆத்மாவும் வெளியே போயிடும்போது இந்த சரீரம் தரையில் விழுந்து மரித்ததாக இருக்கிறது. இப்போ வெளியே சென்ற ஆவி ஆத்மாவை மறுபடியும் தேவன் அழைத்து அந்த சரீரத்துக்குள் கொண்டு வர வேண்டும். அப்போதான் அந்த ஆள் உயிரோடு எழுந்திருக்க முடியும். 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அதாவது ஆதாமுக்குள்ள நமக்கு ஆத்மாவாகிய இந்த சரீரத்துக்குள் வாழ்கிற உரிமை மட்டும்தான் கிடைக்குதா? ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஆவி இருக்கான். ஆடம் வாஸ் எ சோல், கிறைஸ்ட் வாஸ் தி ஸ்பிரிட். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? தேவன் மனிதனை முதலாவது உண்டாக்கி அவனுக்குள் அவனுடைய நாசியில சுவாசத்தை ஊதினார்னு பார்க்கிறோம். ஆக சுவாசம் ஊதப்பட்டவர் சுவாசத்தை பெற்றுக் கொண்டவன். ஆதாம் ஜீவ ஆத்மாவாக மாறினான். அதுபோல லாசரு ஒரு சரீரத்தில் இருக்கிறான், அவனுடைய ஆத்மாவுக்குள் வரவேண்டிய ஆவி வெளியே இருக்கிறது. இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறதுனாலே அவர் அந்த உயிரை அவனுக்குள் மீண்டும் கொண்டு வர வல்லமையுடையவராக இருந்தார். நண்பர்களே, இது ஒரு கடினமான ஒரு உபதேசமும் கூட. அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இணைக்கும் ஆற்றல் இருக்கிறது. அதனால் அவர் நம்மை பிழைக்கும்படி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பும் போது அவன் தான் கூடா போனானே, சீடா போனானே, அதுக்குள்ள எப்படி உயிர் வந்திருக்க முடியும் நீங்க நினைக்கலாம். அதுதான் வல்லமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. இவனாவது கூழா கடக்கிறான், நம்ம எல்லாரும் மரித்து மண்ணாயிடுவோம். ஆனாலும் கூட இயேசுனுடைய இரண்டாம் வருகை வரும்போது நாம் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சமுத்திரத்தில் கடந்தாலும், எந்த மலை மேலே கடந்தாலும், நம்மை அவர் எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதலாம் ஆதாமாகிய அந்த மனிதன் ஜீவ ஆத்மாவாகத்தான் இருக்கிறான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். ஆகவே தான் லாசருவை அவரால் உயிரோடு எழுப்ப முடிந்தது. சரி, லாசரு உயிரோடு எழுந்தானே, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கல்லறைக்குள்ள படுத்துக்கிட்டானா? இல்லை, கொஞ்ச காலம் அவன் வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை நீடிக்கப்பட்டது. எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கர்த்தர் ஆண்டுகளை கூட்டி கொடுத்தாரோ, அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில பல ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது. உயிரோடு எழுந்தாலும் மறுபடியும் பேய் பிசாசா இல்லை, அவன் பழைய மனிதனாகத்தான் இருந்திருக்கிறான். 12 அதிகாரத்தை பாருங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தான் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இராவு இருந்து பண்ணினார்கள். மாத்தால் பணிவிடை செய்தால் லாசரும் அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின லாசரு அதுக்கு பிறகு அந்த சமுதாயத்தில் அவன் வாழ்ந்தான், விருந்துகளில் கலந்து கொண்டான். இந்த லாசருவை உயிரோடு எழுப்பினதன் நிமித்தம் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய மிகவும் தீவிரமானார்கள் என்று இதனுடைய பிற்பகுதியில் நம்ம படிக்கிறோம். லாசர் மரித்தோர்ந்து எழுந்து விருந்திலே அவரை முகமுகமாக தரிசிக்கிறவனாக, சந்திக்கிறவனாக, அவரோடு சாப்பிடுகிறவனாக, அந்த வல்லமையை உணர்ந்தவனாக அவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை பொழுதுல இந்த லாசருவின் ஆண்டவர், அவரை எழுப்பின ஆண்டவர் நமது ஆண்டவராயும் இருக்கிறார். நமக்கும் அவர் உயிர்த்தெழுதலாக இருக்கிறார். நீங்கள் மரித்தாலும் உங்களை எழுப்புகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த நேருக்கு நேர் என்ற இந்த நிகழ்ச்சியை இன்று காலை நான் நிறைவு செய்து நாளை மீண்டும் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நாம் ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, லாசருவை மரித்தோழ்ந்து எழுப்பினது போல கடைசி காலத்தில் எல்லா மனிதர்களையும் நீர் உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு நியாயம் செய்ய போகிறீர் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார் என்ற தகவலுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அவரே எங்களுக்கு உயிரும் ஜீவனுமா இருக்கிறார் என்ற செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
1: ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமற நேர நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சி எப்படி போகிறது? உங்களுக்குள் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? அநேகர் கடிதங்கள் எழுதியிருக்கிறீர்கள், உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த செய்தி எல்லாம் நீங்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வரீங்க, உங்களை பாராட்டுகிறோம். உங்களுடைய வாலிப பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த கிறிஸ்தவர்களாய் மாற இந்த செய்திகள் பிரயோஜனமாக நிச்சயமாக இருக்கும். காலையில் எழுந்து இந்த வேத வசனத்தை நீங்கள் நிர்மலமான மனதோடு படிக்கிறீங்க இல்லையா, இதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகாலையில் தேடும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். சமீபத்தில் நிறைய பேர் கர்த்தருக்குள் வந்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், அவர்களை பாராட்டுகிறோம். இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் படித்தீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை லாசரு நேருக்கு நேர் சந்தித்தினாலே அவனுக்கு கிடைத்ததான ஒரு பாக்கியம். இன்றைக்கு அநேகர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் சந்திக்கும் பொழுது அதிலிருந்து நாம் உயிர்த்தெழுகிறோம், அதிலிருந்து புதிய வாழ்க்கையை நாம் பெறுகிறோம். புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படி கிறிஸ்து நம்மை எழுப்புகிறவராய் இருக்கிறார். தொடர்ந்து சத்தியத்தின்படி வாழுங்கள், சத்தியத்தின்படி நடக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சிலுவைக்கு முன் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? வசன குறிப்போடு சரியான பதிலை எழுதுங்கள். சிலுவைக்கு முன் இயேசு கிறிஸ்து எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினார்? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு உண்டு. முகவரியை சில பேர் சரியாக எழுதுவதில்லை. தயவு கூர்ந்து முழுமையான முகவரி, வீட்டு எண், தெரு எண், பகுதி, பின்கோடு, தொடர்பு கொள்ள தொலைபேசி அல்லது செல்போன் நம்பர்களை தயவு செய்து குறிப்பிடுங்கள். மற்றவர்களை கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
2: என் அன்பார்ந்த நேயர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் கிறிஸ்துவின் சபை, 1288 லோன் பார்க் ரோட், கிளார்க்சன், மிசிசாகா, ஒன்டாரியோ. நேர்களே, உங்கள் வீட்டில் இருந்தபடி இன்னும் வேத வசனங்களை பகுத்து படிக்க விரும்புகிறீர்களா? அழையுங்கள் சகோதரர் செபாஸ்டியன் டேனியல். தொலைபேசி இலக்கம் 905-216-5344. மின்னஞ்சல் bibleourtoronto@thereateofgmail.com. மறுபடியும் நான் இந்த நிகழ்ச்சியின்

0: ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு, நேரடி ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் 10 ஏழாம் மாதம் 10 ஆடி மாதம் 10 ஜூலை மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:27, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியம் செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையை இணைந்து வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் டபுள் கஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த புதிய நாளையும் உபயோகிப்போம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜா கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திட்டமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆமேன். 2 19:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய உத்தியோகஸ்தராயிருக்கிறார். நாங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துவோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே அந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள், 1 சாமுவேல் 23, ஏசாயா 66 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து, மத்தேயு 11 அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இப்பொழுது நாங்கள் காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் இந்த ஊழியர் பஸ் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அதிகாலையிலே சௌரி டொலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் அதிகாலை வணக்கங்களை கூறுவோம். மாலை வழியில் எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கூட நாங்கள் இந்த வேளையிலும் ஆராதனை கூடாக வழிநடத்த, அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்த ஊழியர் பாசம் நகோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவரை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: ஆமென். காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. Amen.
1: Amen. Hallelujah.

கூடுவோம், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிலே கர்த்தர் படைத்தார், களி கூறுவோம், மகள் கொண்டாடுவோம். இந்நாளிதே கர்த்தர் படைத்தார். This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. This is the day that the Lord has made. Hallelujah. ஆண்டவராகிய தேவனே, எல்லா நாளும் கர்த்தருடைய நாளப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அப்பா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறது ஐயா. நீர் மோசையோடு இருந்தது போல் எங்களோடும் கூட இருக்கிறீர். நீர் எங்களை விட்டு விலகிறதும் இல்லை, எங்களை கைவிடுகிறதும் இல்லை அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவர் ஆகிய தேவனே, மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. ஹாலேலூயா. மகிமையும் மக்கன்றோம், மாட்சிமையும் மக்கன்றோம், தூதியும் கனமும் சோத்திரமும் தூயவரும் மக்கன்றோம். எல்லா தூதியும் கனமும் சோத்திரமும்

விலையேற பெற்ற உம்ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம். வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, நம்மை அன்பால் பிளத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக

என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே மகிமையுமக்கன்றோம். எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் சித்தம்

நண்பர் இயேசுவுக்கே மகிமையும் மக்கன்றோம். உங்கள் செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோம். உம் தூய வழிகள் மேன்மையான

இயேசுவே, என் நண்பர் இயேசுவே, மகிமை உமக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. என் தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்கினவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதன்னு சொன்னவரே, உமக்கு சோத்திரம். தகப்பனே, எங்களை வாலாக்காமல் தலையாக்குறவரே, கீழாக்காமல் மேலாக்குறவரே, சோத்திரம். ஹல்லேலூயா ராஜா. நெருக்கத்திலே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிட்டோம், நிறங்களை விசாரத்திலே வைத்தேர். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. சோத்திர பலியிடுகிறவன் தேவன மாய்மைப்படுத்துகிறான் அப்பா ராஜா. என் தகப்பனாகிய ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற துருகமே, எங்களுக்கு ஆண்டவரே தேவனே பிரதான ஆசாரியரே, உமக்கே சோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதில் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. என் அப்பாவே துதிக்கிறோம், அப்பாவாய் வந்தவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் இருக்கிற குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஊர பக்கரது வர வர பக்கரது வர வர பக்கரு. எந்த

உண்மை போல் யாரும் சொல்லியே சுனாத இந்த பாதல தெரியும் உண்மை போல் யாரும் உண்மை போல் யாரும் எந்த சுனாதா இந்த பாதல தெரியும் உண்மை போல் யாரும் பாவத்தின் பிடியில் சிக்கினான் உளந்தேன் சிவதாமன்

நாமத்தை கூறுகிறோம் அப்பா, மே சோதரிகிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. உலக மாமிசம் பிசாசு கடியல் அடிமையாகவே

உம்மை போல் யாருண்டு, ஹல்லேலூயா, உம்மை போல் யாருண்டு, எந்தன் இயேசு நாதா இந்த பார்த்தலத்தில், உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை இன்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை இன்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும்.

ஐம்பொறிகளையும் உமக்குள்ளடக்கும் இயேசுவே பியால் நிரப்பும். இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை இன்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நூறுக்கும் நூறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த துய சரீரமாய்ம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகளாய் திகழ அக்கினி என்னுள்ளம் நிரப்பும். உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா இந்த பார்த்தலத்தில்? உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா இந்த பார்த்தலத்தில்? உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்துடு கத்தானே காத்திடும். வீட்டிலும் வெளியிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்துடில் கர்த்தானீர் காத்திடும். மோசியா வருகை வரையில் பலரை சிலுவை கரையில் அழைக்க உருவிடும்.

பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஹாலேலூயா ஆண்டவரே. அப்பா இந்த பாடின பாடலின் படி ஆண்டவரே, தேவனே ஆண்டவரே, வீட்டிலும் வெளியிலும் ஆண்டவரே, செல்லும் இடம் அங்கும் ஆண்டவரே, சோதனை வந்துடில் தேவாங்களை காத்திடும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, தினந்தோறும் வேதத்தை வாசிக்க ஆண்டவரே, எப்பொழுதுமே எங்களை உணர்த்தும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, முக்கு சூத்திரம், நீர்தான் எங்கள் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனையா ராஜா. ஹாலேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா.

ஆமென். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி. ஒரு ஊழியக்காரர் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய வழி நடத்துவதற்காக உபவாசித்துக் கொண்டிருந்தாராம். 7 நாள் உபவாசித்துக் கொண்டே இருந்தாராம். ஒரு பதிலே காணவில்லையா சொல்லி. ஹாலேலூயா. அதுக்கு பிற்பாடு இன்னும் கொஞ்ச நாள் உபவாசிப்போம்னு சொல்லி உபவாசிக்க தொடங்கி இருக்கிறார். அப்பொழுது அவருடைய மூத்த ஊழியக்காரர் வரை கூப்பிட்டு, என்ன இப்படி உடம்பு மெலிந்து கொண்டு போகுது, என்ன என்ன பிரச்சனை கேட்கிற வழியில இவர் சொன்னாராம், ஆண்டவருடைய வழி நடத்துதலுக்காக நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னாராம், ஹாலேலூயா, கிரியைகளினால அல்ல தேவனுடைய கிருபையினால்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் செய்கிறாருன்னு சொல்லி. ஹாலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அநேக அநேக காரியங்களை குறித்து மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் கவலைப்படுகிறோம். ஹாலேலூயா. மற்றவர்களும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. நான் ஆரம்ப காலங்களில் எல்லாம் இப்படி ஊழியக்காரன் சொல்லுவேன், அவர்கள் எழும்புகிறார்கள் இல்லையே, அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள் இல்லையே, அவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறார்கள் இல்லையே என்று சொல்லி நான் புலம்புவது உண்டு. ஹாலேலூயா. அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அது அவர்கள் அவர்களுக்கு அழைப்பில்லை அம்மா, அதுக்கு என்ன பண்றேன்னு கேட்பார். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அநேக அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம் மார்த்தாளை போல. ஆனால் மரியாளு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹாலேலூயா. ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய கிருபியை, ஹாலேலூயா, காலதோறும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலதோறும் புதியவைகளாயிருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலபெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுரூர கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. அதே போல அந்த மரியாளை போல எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஹாலேலூயா கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கொள்வோம். அவருடைய கிருபைக்கு காத்திருப்பது நல்லது. ஹாலேலூயா. இவர் இந்த பூமிக்கு வருகின்றவர்களிலே கிருபையும் சத்தியம் உள்ளவராய் வந்தார். ஹாலேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்தார். அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம். ஹாலேலூயா. அவர் அசட்ட பண்ணப்பட்டிருந்தார், நாங்கள் தேவனால் அவர் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி எண்ணினோம். எங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், எங்கள் துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின மேல வந்தது. ஹாலேலூயா. போன வாரத்திலே எங்களுடைய திருச்சபையில கொமீனியன் சர்வீஸ் எனக்கு முதல் நாளும் வேலை இருந்தது. ஆனபடி அடுத்த நாள் காலையிலே எனக்கு கொஞ்சம் களைப்பா இருந்தது. ஆனாலும் அந்த கொமீனியனுக்கு நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வழியில, ஆண்டவரே டயர்டா இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி அவரோட பேசி கொண்டிருக்கிற வழியில ஆண்டவர் சொன்னார், இந்த கொமீனியனை அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் எடுக்கிறது. அந்த ரத்தத்தை தானே நாங்கள் அதை அதற்கு அந்த கொமீனியன் அந்த கொமீனியன் திராட்சை ரசத்தை நாங்கள் இரத்தமாக பாவிக்கிறோம். ஹாலேலூயா. ஆனால் உனக்காக எத்தனையோ மணித்தியாலங்கள், கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம்னு சொல்லுகிறார்கள், அத்தனை மணித்தியாலம் பாருங்கள், அத்தனை மணித்தியாலங்களும் ஹாலேலூயா. சிலுவையிலே அவருடைய பாடுகளை நினைத்து பாருங்கள். ஹாலேலூயா. அந்த பாடுகள் மத்தியிலே அவர் எங்களுக்காக இரத்த ஊற்றாக அவர் தொங்கினார். ஹாலேலூயா. கால்களிலே காயம், கைகளிலே காயம், தலையிலே காயம். ஹாலேலூயா. முதுகு உழுத நிலம் போல், அதுவும் பாருங்கள் சிலுவையிலே அந்த சரீரத்தை வைத்து அவர்கள் அடித்தார்கள். ஹாலேலூயா. அவருடைய முள்ளந்தாண்டு முழுவதும் ரத்தம். ஹாலேலூயா. அதெல்லாம் நமக்காக, அவர் சிந்திய ரத்தத்துக்காக அனுபவித்தான் வெளிப்படுத்திட்டு சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை செய்தார்கள். ஹாலேலூயா. ஆண்டவர் நமக்கு துணையாயிருக்கிறார், நமக்கு உதவியாயிருக்கிறார். அந்த ஆண்டவரையே நாங்கள் பற்றி கொள்வோம். ஆண்டவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுறவரும் அல்ல, நம்மை கைவிடுகிறவரும் அல்ல. ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நானும் பற்றி விண்டேற்க மாடேன்,

இந்த நேரம் எனது உள்ளத்திலும் பேரானந்த புகி பாடுவேன். ஆவுந்த நல்ல நாமத்தை நான் நம்பி சார்பதால் நீர் கைவிடீருவுளையில் ஆபீ திருவாவியால் திருவையண்டையில் நம்பி

0: ஹாலேலூயா தகப்பனே. அப்பாமே துதிக்கிறோம் ஐயா, அப்பாமே சோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவர், சர்வ வல்லமுள்ள தேவனப்பா ராஜா, இரக்கங்களின் தேவன் ஐயா ராஜா. தகப்பனேமே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளே நீங்க விடுதலையாக்குற கத்திரப்பா ராஜா. மாயை பேசும் பாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரர் கைகளுக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் விடுவித்து காத்து கொள்ளும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவராகிய தேவனே, பிள்ளைகள் கர்த்தரால் கிடைத்த சுதந்திரம் ஆண்டவரே, கற்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வால வயதில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே, பராக்கிரமன் கையில் இருக்கிற அம்புகள் ஆண்டவரே. அப்பா பிதாவே, சோத்தரிக்கிறோமே, துதிக்கிறோமே ஐயா ராஜா. திருச்சபைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கத்தாவே. திருச்சபைகளை ஆண்டவரே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கமாக்குற தேவன் ஐயா ராஜா. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் ஐயா, சத்துடைய வல்லமகளை முறியடிக்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே, அற்புதமான ஆண்டவரப்பா ராஜா. ஹாலேலூயா அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்கிறோமே, துதிக்கிறோம், உமை சோத்தரிக்கிறோம் ஐயா. நீரே எங்களை அடைக்கலம், எங்கள் ஆண்டவரே அன்பு ஆண்டவரே, தேவரே நீரே எங்களுடைய பாதம் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆண்டவரே எல்லாம் அப்பா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இலங்கை தேசத்தை பொறுப்படும் ஐயா ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே நடக்கிற அந்தகாரத்தின் வல்லமகளை இயேசு நாமத்தை கட்டிந்து கட்டுகிறோம் ஐயா. தேசத்திலே அமைதி நிலவனமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் உம்முடைய ரத்தத்தில தோய்த்து ஆண்டவரே தேவனே அப்பா தகப்பனே வைக்கிறோம் ராஜா. தகப்பனே ஆண்டவரே, எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஒவ்வொரு ஆண்டவரே அரசியல்வாதிகளையும் பொறுப்படும் ஐயா. டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் ஐயா, போலீஸ்காரர்கள் ஐயா, இராணுவங்கள் ஆண்டவரே, புத்தபிக்குகள், பாராளுமன்றத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தை ஆண்டவரே இலங்கை தேசத்துல வைக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே தேவனே, உம்முடைய கரமங்களோடு கூட இருப்பதாக. பொருளாதார காரியங்களிலே ஆண்டவரே அப்பா சிக்கல் படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அன்றைக்கு எலியா மூலம் அற்புதம் செய்த அதே ஆண்டவர், எலிசா மூலம் அற்புதம் செய்த அதே ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறேன். இந்த நாளிலே விடுதலை தருகிறேன், வழிகளை உண்டு பண்ணுகிறேன், பாதைகளை உண்டு பண்ணுகிறேன், சரியான ஆலோசகர்களை கொடுக்கிறேன். தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் சாட்சிகளோடு, பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு வழி நடத்தினீர்கள் கத்திரதாமே. உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனை வேளையிலே தேவசையோடு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமே, உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சத்திய அபிஷேக ஆராதனையிலே தேவசையோடு சந்திப்போம். God bless you. Amen.
0: Amen. Bless you, everybody.
1: Amen. Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கத்துடைய ஊழியங்களை செய்தார்கள். தெய்வங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு வழி நடத்திய அவரையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம்.
2: Recording stopped.
1: வழி நடத்துவாராக.
2: Recording in progress.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இன்று 10ஆம் தேதி 7ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆடி மாதம், 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இதுவரை நேரம் அபிஷேக ஆராதனையோடு தேவ ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாச நகோமி லோகன் வழி நடத்தினார்கள். நாங்கள் இந்த வழி ஜப வழி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வசனம் 2 நாளாகமும் 19:11 பி பகுதிக்கு பார்ப்போம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கத்திர துணை. நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கத்திர துணை. ஆமேன். கத்தருங்களுக்கு எல்லோருக்கும் துணையாக இருக்கிறார். அந்த வகையிலே கத்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு சங்கீதம் 23, பழைய ஏற்பாடுனும் புதிய ஏற்பாடுனும் மத்தேயு 11வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். நாளைய நாளுக்கான அதிகாரங்களையும் பதிவு செய்து அனுப்பியிருக்கிறோம். பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், இவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவம் என்ன, தேவனுடன் ஒரு நிமிடம், நற்சிந்தனை, இவற்றையும் கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், அவர்களும் ஆசீர்வாதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு செய்தி மாற்றம் அறிவித்தல் குறித்து கொள்ளுங்கள். பலர் இந்த கால வேளையில் இணைவதில்லை, அதனாலே நீங்கள் ஒரு சிலர் மாலை வேளையில் இணைகிறீர்கள். உங்களுக்கு பரவாயில்லை, நான் இரவு 12 மணிக்கு வேலை முடித்து வந்து காலையிலே கிட்டத்தட்ட 6 மணிக்கு எழும்பி இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். பலர் இணைவதில்லை, அதனாலே நேர மாற்றத்தை அறிவிப்போம். இனிமேல் சகோதரி பாஸ்டர் நகோமி லோகனுடைய அபிஷேக ஆராதனை இந்த நேரத்திலே தொடரும், அதாவது 8 மணிக்கு எங்கடி நேரம் தொடரும். அந்த வகையிலே கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஏனென்றால் பலர் இணைவதில்லை, அது மட்டுமில்லாமல் 9 மணிக்கு முடித்து விடுகிறோம். அங்காலே எனக்கு 1 மணிக்கால நான் எக்ஸ்ட்ராவாக வைத்திருந்தேன் இந்த ஜெப வேலைக்காக. அதையும் பலர் இணைவதில்லை என்றால் சமர் என்றபடியால் அவர்கள் பாக்குக்கு போவார்கள், ஓக்குக்கு போவார்கள், பிரயாணத்துக்கு போவார்கள், குடும்பத்தாரோடு ட்ராவல் செய்வார்கள். அப்படியான காரியங்கள், ஒவ்வொரு ஊழியங்கள், அவற்றை நாங்கள் மனதிற்கொண்டு 8 மணிக்கு ஆரம்பிப்போம். 8 மணிக்கு ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு நாங்கள் எங்களுடைய ஜெப வேலையை கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு தான் அந்த நேர மாற்றம் எஃபெக்ட் பண்ணும். அடுத்த வாரத்திலிருந்து அவரும் வக்கேஷன் எடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ரிட்டையர் பண்ணுறதாக கூறினார். அதனுடையால் அவருக்கும் அது அனுகூலமாக இருக்கும். கத்திருக்கிற அதே வேளையிலே பாஸ்டர் அன்றின் ஆசனை கூட அனுகூலமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்திர தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அதிகால வேளையில் இணைந்திருக்க சௌரி டோலி அவர்களை வரவேற்றுக் கொண்டு, காலை வேளையில் இணைந்திருக்கிற பாஸ்டர் அன்றின் ஆசனை அவர்களை வரவேற்றுக் கொண்டு, சௌதரி ஜெனட் அவர்கள் ஏமந்தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிற அவர்களை வரவேற்றுக் கொண்டு அமைதியான ஜெபங்களை கூட கடந்து செல்வோம். கத்திர வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமென். இந்த வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட் அம்மா.
3: பிரைஸ் லார்ட் அண்ணா.
1: ஆமென். இன்றைய நாளிலே சௌரி ரொமானா அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவருக்காக ஜெபித்துக் கொண்டு மீதியான ஊழியர்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமென்.
3: சங்கமமானொழி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமமானொழியை நடத்தி கொண்டிருக்க லேஸ்டிய அண்ணா குடும்பத்தையும் அவர் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாங்கள் வாலி வஜுவதிகளுக்காக ஜபிக்கிற நாளாக இருக்கிறது. நாங்கள் இந்த நாளிலே தீத்து என்ற அந்த வாலிபன் எவ்வளவு எப்படியாய் அந்த சபையை நடத்த ஒரு அனுகூலமான துணையாய் இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் அப்போஸ்தல பவுல் கிரேத்தா தீவில் உள்ள இளம் சபைகளை ஒழுங்குபடுத்தவும் தகுதியான தலைவர்களை நியமிக்கவும் அங்கு பொய் போதங்களை எதிர்க்கவும் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழவும் அங்கு தீத்துவுக்கு எழுதுகிறதை நாங்க காண்கிறது. பாருங்கள், சபை முதலாவது அதிகாரத்திலே எழுதுகிறார், சபை மூப்பர்களை நியமிப்பதற்கான ஒழுங்கு முறைகளை அவர்களின் தகுதியை பற்றி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாங்க வேதத்திலே காணக்கூடியதா இருக்கிறது. இரண்டாவது, பொய் போதகங்களை குறித்து எழுதுகிறார், மக்களின் தவறான போதனைகள் அதை எதிர்க்கவும் விசுவாசிகள் ஆரோக்கியமான போதனை செய்யும்படி அங்கு அறிவுறுத்துகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசிகள் எப்படி வைராக்கியமாய் நற்கிரியைகள் செய்ய வேண்டும், தேவ கிருபை காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், தேவ பிள்ளைகள் தேவ பக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நடைமுறை ஆலோசனையாய் அங்கு பவுல் அவர்களுக்கு பவுல் அவர்கள் தீத்துவுக்கு எழுதுறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். ஆகவே தீத்து ஒரு வாலிப மகனாய் இருந்து அநேக காரியங்களை செய்தது போல இந்திய வாலிப யுவதிகள் எல்லாரும் அங்கு சேர்ந்து வாலிபர்கள் எழுந்து சபையை கட்டக்கூடிய ஒரு கிருபையை, இரக்கத்தை, விசுவாசத்தை, அன்பை ஆண்டவர் தான் ஊற்ற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறோம், கட்டளை கொடுக்கிறோம். ஆனால் அந்த இயேசு நாமம் மட்டும் போதாது, அங்கே பரிசுத்தாவியானவர் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பரிசுத்தாவியினால் உண்டாகிற அந்த அதிகாரமும் எங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் சில இடத்திலே அப்போ சில 19வது அதிகாரத்திலே அங்கு பிசாசு என்ன சொல்லுகிறது என்றால், எங்களுக்கு பவுலேன் தெரியும், எங்களுக்கு எல்லாரையும் தெரியும் என்று சொல்லி அங்கு பீறி அந்த சத்துருவின் திட்டம் அங்கு அதிலே அங்கு இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அதே மாதிரி நாங்களும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் அங்கு அதிகாரமும் அங்கு அது சுத்தாவியின் வல்லமையும் அவர்களுக்குள்ளே முதலாவது வர வேண்டும். அதுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்லும் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த வாலிப பிள்ளைகள் நடத்தக்கூடிய நல்ல ஆவிக்குரிய மூப்பர்கள் மேய்ப்பர்கள் கிடைக்க வேணும் என்று சொல்லி, ஏனென்றால் இந்த வாலிப பிள்ளைகள் இந்த நாட்டிலே வந்திருக்கிறார்கள், நாங்கள் ஸ்ரீலங்காவிலே இருந்து வந்தவர்கள். இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிற காரியங்கள் இந்த தேவ பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை அங்கு பரிசுத்தாவியானவர் இருந்தாதான் அந்த இடத்திலே அந்த பிள்ளைகளை நடத்தி செல்லலாம். ஆகவே அந்த பரிசுத்தாவிக்குள்ளே இந்த மூப்பர்கள் இந்த வாலிப பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஞானம் தெளிந்த புத்தி அறிவு வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: இருமையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொடர்ந்து கொள்கிறோம். இயேசு நாமம் உயரவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து இயேசு சொன்னபடி சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தின் ஊடாக மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் மரணத்தினால வெற்றி சிறந்து சகல அதிகாரங்களையும் வாலிப பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு உம்மை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கு நீர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த அதிகாரத்தோடு வாலிப பிள்ளைகள் போய் ஊழியம் செய்யும் பொழுது அந்த அதிகாரம் பொல்லாங்கானை ஜெயிக்கிற அதிகாரமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம் சாதாரணமற்ற ஊழியக்காரர்களை விட அதிகமான அபிஷேகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையோடும் ஆவியோடும் பரிசுத்தத்தோடும் தொழுது கொள்ளுகிற வாலிபர்கள், அவர்கள் வல்லமை நிறைந்தவர்களாக இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக எப்படி சவுல் பவுல் தாவீது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு ஜோசப் இப்படியாக ஒவ்வொரு வாலிபர்களும் எழுந்து பிரகாசித்தது போல ஒவ்வொரு வாலிபனும் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்டு வார்த்தையின்படி வாழும் பொழுது அவனை தேவன் பயன்படுத்தி இந்த தேசங்களில உயர்த்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவரே, அந்த வாலிபர்களை நடத்துகிற அந்த மூப்பர்கள் ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமான அபிஷேகத்தோடு உம்முடைய வசனத்தோடு அந்த வாலிபர்களுக்கு ஏற்ற வண்ணை கோட்டாக ஆண்டவரே அந்த வாலிபர்களோடு இணைந்து செயற்படக்கூடிய அந்த ஒருமனப்பட்டு அவர்களோடு அந்த ஊழியத்தை செய்ய நீர் அப்படியான ஊழியர்களை எல்டர்ஸை ஊழியக்காரர்களை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவியானவரே, அந்த வாலிபன் தன்னுடைய வார்த்தையினால தன்னுடைய வாலிப பருவத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதை அவனுக்கு ஏற்ற ஒவ்வொரு வழிகளை நீர் திறக்கிற தேவனாக இருக்கிறீர். அவனுடைய வாழ்வில ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் திருமண காரியங்கள் ஒவ்வொரு ஊழிய காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களிலேயும் நீர் ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அறிவை கொடுத்து ஒவ்வொரு வாலிபனையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், தேவனே, இன்றைக்கு வெளிநாடுகளில் இப்படியான ஊழியர்கள் பலவிதமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நேர போதாமையின் காரணமாக அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் இவர்களுக்கு அந்த எப்படி அந்த வாலிபர்களோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஞானத்தை ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஊழியம் செய்ய அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரியில மற்றும் பலவிதமான ரெண்டு ரெண்டு பேராக அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக போய் அந்த ஊழியங்களை செய்ய உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, சத்ருவை வெல்லுகிற பொல்லாங்கான வெல்லுகிற அதிகாரத்தை கொடுத்த தேவனே, தொடர்ந்து உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தில ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த எழுப்புதல் தேவனுடைய எழுப்புதலில் ஐந்து கண்டங்களிலேயும் செயற்படும்படியாக அந்த நோக்கத்தோடு அவர்கள் பிரயாணம் பண்ண கிருபை செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு அந்த பாடல் பாடுகிற அதிகாரத்தை கொடுப்பீராக. பரலோகத்தில் இருந்து இந்த ஞானத்தை கொடுத்து ஒரு எப்படி ஒரு உலக மக்கள் அந்த திசைக்கூடாக அவர்கள் தங்களுடைய பாவத்தை செயற்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாலிபர்கள் ஒவ்வொருவரும் உம்மை துதிக்க ஆராதிக்கிற தன்மையை கொடுத்து அந்த துதி ஆராதனையின் மூலமாக அபிஷேகம் இறங்கி ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்வீராக. ஒரு ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிறா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊடகத்துக்கூடாக வாலிபர்கள் செய்கிற ஊழியங்களை அதிகரித்து இந்த ஊழியங்களுக்கூடாக ஒவ்வொரு வாலிபர்களும் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. உம்முடைய சித்தத்தின் படி உம்முடைய அழைப்பின்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக, இந்த மகள் ஒவ்வொருவரும் அந்த ரெண்டு மாணவர்களை நீர் எடுத்து இந்த ஊழியத்தில பயன்படுத்தி ஞானம், புத்தி, அறிவு, அந்த ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்களை கொடுத்து நீர் எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. வேலையோ அதிகம், அறுவடையோ அதிகம், வேலையாட்களோ குறைவு, வாலிபர்களை பயன்படுத்தி இந்த தேசங்களை அசைப்பீராக. துதி, கன, மகிமை ஒன்றான மெய்தேவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் உங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து கர்த்தராமே அவர்களை எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்,
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் வாலிப பிள்ளைகள் மத்தியிலே வீண் பேச்சுக்கள், ஏமாற்றுக்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலை அடையவும் அவர்களுக்கு அதுக்குரிய நல் அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஜனங்கள் எழும்பவும் ஒரு தாயாய் தகப்பனாய் நின்று அவர்களுக்கு அந்த நல்ல ஆலோசனையை கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா எங்களுக்கு மறுநாளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போறவங்களோட கிருபைகளுக்கு ஆணி நன்றி செலுத்துறேன். பிகாஸ் ஹி லிவ்ஸ் வி கேன் ஃபேஸ் ஃபார் அனதர் டே. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க மறுநாளை சந்திக்க கூடிய தந்த அந்த மகா பிரிதான அன்புக்கும் கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் வாலிபர்களுக்கான ஜபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. யாவரும் ஆண்டவர் இந்த வாலிபர்கள் அப்பா உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிற அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, இன்றும் அவர்களை நீங்க வழிநடத்த வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு ஆண்டு ஜீவனை கொடுத்தவரே, எங்களோடு எழுந்தவரே அப்பா, எங்களுக்குள்ள பேசுற தேவன் அவங்க கூட பேச வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா. அப்பா அவங்களை கண்களை திறவுங்க, செவிகளை திறவுங்க அப்பா. மந்தமா இருக்கிற எல்லா விதமான ஆவியலும் அவர்களை விட்டுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை அவர்களுக்குள்ள அப்பா ஒரு பெரிதான அற்புதங்களையும் உங்களோட வல்லமையையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தபடியாக ஜெபிக்கிறார் அப்பா. நீங்க அவங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த புத்திய கொடுத்து அப்பா தெளிந்த உள்ள ஒரு மூப்பர்களை அனுப்பி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பதற்கு அப்பா அவருக்கு ஒரு பெரிதான அன்பை ஊற்றி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மீதான நாமம் என்று கூறத்தக்கதாக ஆண்டவரே, பிசாசின் சோதனையில் இருந்த ஆண்டவரே விலகி காப்பதற்கு ஒரு சரியான ஆலோசனை உள்ள கர்த்தரே, உங்களுடைய ஆலோசனை அனுப்பி பெரிதான ஒரு மூப்பர்களை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை அப்பா வழி நடத்தும்படியாக ஜோபிக்கிறேன் அப்பா. அப்பா வாலிபர்கள் அப்பா உங்களோட வாலிபர் நாக்கல்ல உங்களை நினைவு கூறும்படியா சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதன்படி அப்பா இந்த வாலிபர்கள் உங்களே நினைந்து உங்களுக்கு சிந்தித்து உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்குள்ள ஆண்டவரே உங்களோட தாகம் உள்ளவன் தண்ணீரை கொடுக்கிற தகப்பனே, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுக்கிறவனே அப்பா, வறண்ட நிழலில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்ன தகப்பனே, இவர்களுக்குள்ள நீங்க இப்பொழுது அந்த அந்த அந்த ஊற்று தண்ணீரை அவர்களை ஊற்றி அபிஷேகத்தை பண்ண வல்லவர் உள்ள தகப்பனே, இப்பொழுது உங்கள் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவர்களை விடுதலையாக்க வல்லவர் உள்ள தகப்பனே, உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க ஐயா. அப்பா மனுஷரால முடியாத காரியங்கள் உங்களால முடியும். புள்ளல இடங்களில் மேய்க்கிறவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துறவரே, ஆத்மாவே தினம் தேற்றுறவரே, இந்த ஆத்மாக்களும் வழி தப்பி போகாத வண்ணமாக தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களால மட்டும் தான் இதை செய்ய முடியும். அவங்களுக்கு ஏற்ற ஆலோசனையில் ஆலோசனை கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சரியான ஆக்கள் அவர்களுக்கு போயிட்டு உங்களோட ஆலோசனையை சிந்திப்பதற்கும் உங்களை பற்றி நினைப்பதற்கும் உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கும் இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறார். அவர்கள் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறார். உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று அவர்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த அப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சோதனையிலையும் இருந்து அப்பா இருந்து எல்லா விதமான பாவத்துல இருந்து விட்டுதலையாக்கி அவர்களை அப்பா உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இரத்தமே ஜெயம், இரத்தமே ஜெயம் அப்பா. உங்க இரத்தத்தின் மூலமாக நாங்கள் மீட்கப்பட்டோம் அப்பா. அதே போல அவர்களை மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே அவர்களை உயர்த்துவதற்கு சரியான ஆட்களை அவங்களுக்கு அனுப்பி உங்களோட ஆலோசனைகளை சொல்லி கொடுப்பதற்கு சரியான மூப்பர்களை சரியான பேரர் பெற்றோர்களை அனுப்பி அப்பா அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த கால நேரம் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா காலை நேரங்கள் அப்பா ஒரு டைம் இல்லாத வெண்ணமாக்க ஒரு டைம் பார்க்க அப்பாமைக்கு அப்பா 2 மணி 3 மணிக்கு தூங்கி அப்புறம் எழும்பி அப்பா நடத்துற இந்த ஊழியத்தை நீங்க அவங்களுக்கு பொறுப்பாக கொடுத்த இந்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். சங்கம வானொலி ஊழியத்தின் மூலமாக நாங்களும் வந்து உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தெரிந்து கொண்ட ஊழியர்களுக்காண்டி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கூட கரத்துல கொடுக்குற அவங்கள தேவலையும் சந்தித்து ஆண்டவரே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது சகலதம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியபடி யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறிய தாழ்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவி நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: பெரியவங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ சிஸ்டர்.
3: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
6: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: இந்த எல்லாம் வாலிப பிள்ளைகள் வாழ வேண்டிய விதத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படியும் விசுவாசத்துக்கு விசுவாசிகளாய் அவர்கள் வாழ்ந்து அங்கு நில நிக்க கூடிய ஒரு பிள்ளைகளாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கூடிய ஒரு நற்குணசாலிகளாய் இந்த பிள்ளைகள் நிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, கிருபையும் இரக்கமும் உடைய நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட கர்த்தரப்பா நாங்கள் ஒரு மனதோடு கூடி அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க நீ தந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபெல்ல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி அப்பா. அப்பா நீர் வரும் வரை நீர் கொடுத்ததான இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் கரை திரையற்றதா இப்ப பாதுகாத்துக் கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. வாலிபர்களின் வாழ்வுகளை எல்லாம் அப்பா நீர் தாமே ஆசிர்வதித்து அவர்களை உயர்த்தும்படியா உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நாள்ல வாலிபர்கள் ஆண்டவரே அநேகமா அதிகமாக தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்கா ஆண்டவர் சாமியை நீர் மனம் இறங்கி ஒவ்வொரு வாலிப ஆண் மகனையும் ஆண் பெண் மகளையும் தெய்வன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உமது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த வாலிபர்கள் மேலேயும் வாலிப ஆண் பெண்கள் மேல கர்த்தர் நீர் பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றி அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்களை நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கர்த்தாவே அவர்கள் வாழ வேண்டிய விதம் தேவன் நீர் அவர்களை வேதத்தின்படி அவர்களுக்கு நீர் வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். கற்றுத்தரும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. விசுவாசத்திலே அவர்கள் வளர்ந்து வாழ ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. வேதத்தை வாசிக்க தியானிக்க வேதத்தின் ரகசியங்களை எல்லாம் காண அவர்களுக்கு கர்த்தர் நீர் சிறு வயதிலிருந்தேப்பா அந்த இளம் பிராயத்திலிருந்து அவர்கள் உமக்கா எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே உமக்கென்று எழும்பி ஊழியர் செய்ய அவர்களுக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. அபிஷேகிங்கப்பா சுவிசேஷ ஊழியத்தை அவர்கள் எல்லா இடத்திலையும் அறிவிக்கும்படியான ஒரு நல்ல ஆண்டவரே அபிஷேகம் அவர்கள் மேல நீர் ஊற்றும்படியாய் ஜபிக்கிறோம். நல்ல நற்குணத்தினாலே ஆண்டவரே அவர்களும் கர்த்தாவே அவர்கள் உமக்கென்று கடைசி நாட்களிலே உமக்காயப்பா சேனைகளாய் எழும்ப கர்த்தர் தாமே நீர் கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு சோத்திரம். அப்படியே கூட வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான் உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தாவே உமக்கு சோத்திரம். அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. வாலிபன் நாட்களிலே சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து உமது வசனங்களுக்கு ஆண்டவரே செவி சாய்த்து அதன்படி நடந்து கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதித்து எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ஆண்டவரே அப்பா அவர்கள் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே உமக்கு பிரியமானதை அவர்கள் செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. நல்ல விசுவாசத்தோடு அவர்கள் வாழ ஆண்டவர் கிருபை செய்து வழி நடத்துறதுக்காக அன்பு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்தப்பா இந்த ஊழியத்தை சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இந்த நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. தானே இணைந்து பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பம் மகள் ஜானட்டையும் அவளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரின் நிரளவில்லாமல் ஆசிர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைக்காக சோத்திரம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவராக தேவன் நீர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென்.
7: ஆமென். கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஒருத்தரும் இல்லாதபடியினால் நான் ஜெபத்திலே வழி நடத்துவேன். வந்தால் கொடுப்போம் அல்லது முடிப்போம். ஹலிலூயா வியானவரே உங்களை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளுக்காய் இந்த வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் தமிழ் இனத்துக்காய் தமிழ் இனத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே உம்முடைய ஆவியும் உம்முடைய அதிகாரமும் ஆண்டவரே கடந்து வரட்டும் ஐயா. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே வாலிபர்களை நீர் எழுப்புவேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாலிபர்களுக்குள்ளே அவருடைய இருதயங்களுக்குள்ளே அவருடைய சிந்தைகளுக்குள்ளே அப்பா இயேசு நாமமும் ரத்தமும் ஆண்டவரே சத்தியமும் சிறை பிடிக்கிறோம் ஐயா. அவர்கள் தப்பி போக முட்டையாதபடி உம்முடைய ஊழியங்களை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவரே செல்வங்களாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே உண்மை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே அந்த நித்திய ஜீவனாய் ஊற்றெடுக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தா.
3: அப்பாவே ஆண்டவரே தகப்பனே நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் ஆண்டவரே ஐயா. எங்கள் இலங்கை தேசத்துக்காய், இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கெங்க எல்லாம் இந்த வாலிப ஜோதிகள் இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகள் குடும்பங்கள் சந்ததிகளை நீர் சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யார் யார் எல்லாம் இந்த நாட்கள்ல நீர் ரட்சிக்க சித்தமாய் இருக்கிறீரோ அவர்களை எல்லாம் நீர் ஆசி மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வருவான் என்று எழுதி இருக்கிறபடி வாலிப ஜோதிகள் கத்தாவே வேலைக்கு போகிற வாலிப ஜோதிகள் ஆண்டவரே கத்தாவே உண்மை உள்ளதாய் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்கள் பெற இருக்கிற தடைகள் உலகம் ஆண்டவரே அதன் நீச்சைகள் எல்லாம் வெளியேறும்படிக்கு நாங்கள் கல்லோடுகிறோம் தகப்பனே. நீர் இறங்கும் ஐயா, உம்முடைய இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் அன்பும் கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவோம், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதான் தானே ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தை இந்த பிள்ளைகள் காத்து கொள்ளக்கூடிய நல்ல கிருபைய கத்தாவே வரத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொட்டுக்கிறோம் ஐயா. எங்கெங்கே வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களை நீர் சந்தியும், எங்கள் இனத்தின் வாலிப பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அந்த ஆண்டவரே. சங்கம வானொலியிலே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நினைத்தள்ளும் ஆண்டவரே, அவர்களுடைய திருமண காரியங்களை நினைத்தள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாங்கள் டொனால் பிரதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் வாலிப பிள்ளைகள் ஞானத்தை முன்னேறவே மருளும் ஆவியும், ஆலோசனையும் வெள்ளனையும் மருளும் ஆவியும், அறிவும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை மருளும் ஆவியுமாய கத்துடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை முழுமையாய் நிரப்பி தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய சீத்தத்தை இந்த பிள்ளைகளை கொண்டு செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: அன்பும் கிருபாவே தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன் தேவனப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்களித்தேன் தேவனே. எங்களுடைய பலத்தினாலும் அல்லப்பா, பராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் அப்பா. தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா. தேசமெங்கும் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்களப்பா பிதாவே. என் தேவனே திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருபசெய்யும், உலக காரியங்கள் மாம்சம் பிசாசின் கிரிகள் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவரே உம்முடைய சிந்தையினாலே இவளை நிரப்புங்க, உம்முடைய வார்த்தையினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா பிதா. தேவனே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே அறிவிக்க கிருப செய்யுங்கப்பா. சத்தியம் ஒன்றே இவளை விடுதலை செய்யும் அப்பா. தேவனே கிருப செய்யுங்களப்பா. உம்முடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதே ராஜா. தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை மூன்று ரட்சியுங்களப்பா பிதாவே. தேவனே வான மண்டலங்கள்ல இருந்து கிரிய சேர்ற பொல்லாத ஆவியலப்பா, இந்த பிள்ளைகளுக்கு எதிராக கிரிய சேர்ற ஆவியல், தற்கொலையின் ஆவியல், சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல், பயத்தின் ஆவியல் எல்லாம் அவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே விடுதலை செய்யுங்கள் ஆவியானவரே இந்த பிள்ளைகளை அப்பா பிதாவே. இந்த கல்லான இருதயத்தை எடுத்து அவளுக்கு சதையான இருதயத்தை கொடுங்கப்பா. ஒரு புதிய ஆவிய கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு அப்பா பிதாவி. ஓ நன்றி, சத்திய வார்த்தை தேசம் எங்கும் அறிவிக்கப்பட, வாலிப பிள்ளைகளுக்கு எங்கும் அறிவிக்கப்பட கிருப செய். குடும்பங்கள் தேவனே உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட, வாலிப பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையிலே கட்டுப்பட தேவனே கிருப செய்யுங்கப்பா. ஓ நன்றி அப்பா. என்னுடைய ஜனங்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாறல் சொன்னீங்களே ஐயா இயேசு ராஜா. இந்த வாலிப பிள்ளைகள் சங்காரமாறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எல்லா அடிமத்தின் ஆவியல், போதை வசன ஆவியல் தேவனை, விபச்சார வேசத்தின் ஆவியல் தேவனை இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே இச்சைகளின் ஆவியல் தேவனே, கண்களின் இச்சை மாம்ச இச்சைகள் எல்லாம் அவளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே கிருப செய்யுங்களப்பா என் தேவனே. ஓ வஞ்சிக்கிற ஆவிகளப்பா பிதாவே, இந்த டெலிபோன் மூலமா தேவனே இந்த பிள்ளைகளை வஞ்சிக்கிற ஆவிகள் எல்லாம் தேவனை இவளை விட்டு வெளியேறுவதாக. தெளிந்த புத்திய குடங்கள் ஆவியானவரே, உணர்வுள்ள ஆவிய குடங்க இந்த பிள்ளைகளுக்கு, ஞானத்தின் ஆவிய குடங்களப்பா பிதாவே, ஆலோசனை கத்தாவே, ஆலோசனையின் ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே. ஆலோசனை இல்லாமல் தேவனே சனங்கள் தேவனே ஓ வீடாகி போறாள் சொல்லி இருக்கிறீங்களப்பா அவருடைய வார்த்தையிலே. ஓ நன்றி ராஜாவே. என் தேவனே அழிந்து போற இந்த பிள்ளைகளை மீட்டு வச்சுங்களப்பா பிதா. ஓ சீர்கட்டு போற பிள்ளைகளை தேவனே இந்த பிள்ளைகளை மீட்டு வச்சுங்கள் ஐயா இயேசு ராஜா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. எல்லா தற்கொலையின் ஆவியல் தேவனே பிதாவே, தேவனே, கொலைவரையின் ஆவியல், பொய்யின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே, பிரிவினையின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ தேவனே, கிருப செய்யுங்கப்பா, கிருப செய்யுங்க ஆவியானவரே. உச்சுமையா உம்முடைய ஆவியை இந்த வாலிப பிள்ளைகள் மீதப்பா, தேசமங்கும் உள்ள வாலிப பிள்ளைகள் மீது ஆவியை ஊற்றுங்கப்பா. தேவனே, மூதாதையர் செய்து வந்த பாப சாப அக்கிரமங்களை மன்னியுங்க இயேசுவே, ரத்த பழிகளை மன்னியுங்கப்பா. பிதாவே, சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்கப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்ன தேவனே, இந்த வாலிப பிள்ளைய வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்கப்பா இயேசு ராஜாவே. தேவனே, விசுவாசமாய் தேவனே, இந்த ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவி, அவர்கள் வழிதப்பி போகாதபடி அப்பா, பின்வாங்கி போகாதபடி தேவனே. நீங்க சொன்னீங்களப்பா, கிறிஸ்துவுக்கள் அநேக உபார்த்தியார் உங்களுக்கு உண்டு, ஆனால் தகப்பன்மாரோ சிலர் என்று சொன்னீங்களேன் தேவனே. பிதாவி, வார்த்தை மூலமா தேவனே, பிள்ளைகளை தேவனே, தகப்பன்மார் போல தேவனே, இந்த பிள்ளைகளை வழிநடத்த தேவனே, இந்த ஊழியக்காரர்களை பொறுப்படும் அப்பா. பிதாவி, அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை போதிக்கிற வார்த்தை தேவனையா, அறிவை உணர்த்துகிற வார்த்தை தேவனே, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துற வார்த்தைகளை தேவனே இந்த பிள்ளைகளுக்கு போதிக்க தேவனே கிருப செய்யுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதே ராஜாவே. ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படும் அப்பா, அங்குள்ள ஒரு வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா, அந்த பிள்ளையுடைய எதிர்காலங்களை பொறுப்படும் ஐயா இயேசு ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு தேவனை ஏற்ற துணையை கொடுங்கள் அப்பா. பிதாவே, தேவனே கிருப செய்யுங்களப்பா. தேவனே, இந்த பிள்ளைகளை மூட்டு ரச்சியுங்களப்பா. பிரகாசம் உள்ள மன கண்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்களப்பா. உம்முடைய ஞானத்தின் ஆவியினால் இந்த பிள்ளைகள் நிரப்புங்கப்பா. விவேகத்தின் ஆவியினால் நிரப்பும் நிரப்புங்கப்பா இந்த பிள்ளைகளை. இந்த தேவனே கிருப செய்யுங்க, கிருப செய்யுங்கப்பா. நன்றி ராஜாவே, நன்றி. அப்படியாக தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் மூட்டு ரச்சிக்க போவதற்காய் நன்றி அப்பா. ஜபத்தை கேட்கிற தேவனே கிருப செய்யுங்களப்பா. விசுவாசமாய் சபைகளை பொறுப்படும் ஐயா, ஊழியக்கார விசுவாசிகளை பொறுப்படும், அங்குள்ள குடும்பங்கள், அங்குள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்கள் அப்பா. அங்கு ஒரு மனத்தின் ஆவிய கொடும் ஐயா, ஐக்கியத்தின் ஆவிய கொடும், அன்பின் ஆவிய கொடும் அப்பா. பிதாவே, எல்லா பிரிவினையின் ஆவியல் வஞ்சிக்கிற ஆவியல் தேவனே சபைகளை விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருப செய்யுங்க அப்பா. ஆவியானவரே கிருப செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா இந்த பிள்ளைகளை, ரட்சித்துக் கொள்ளுங்க தேவனே. சங்கமம் ஊழியத்திலே இணைந்திருக்கிற குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படும் அப்பா. பிதாவே, இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடும், சுகத்தை கொடும், விடுதலையை கொடும், ஆறுதலை கொடும் அப்பா. உம்முடைய வார்த்தையினாலே வந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா இயேசு ராஜாவே. கிறிஸ்துவின் நிருபங்களா இந்த பிள்ளைகளை மாற்றுங்க. இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. என் தேவனே, ஓ வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அப்பா, பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணியல்லே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, மாம்ச இச்சைகள் கிரிகளிலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி என் தேவனே, இந்த குடும்பங்களை மூட்டு, பிள்ளைகளை மூட்டு ரச்சிங்க அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சுவஸ்தம் ஐயா, கர்த்தர் தேவனே, குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டளை முயற்சி எல்லாம் வீடுன்னு சொன்னீங்கப்பா. பிதாவே, இந்த குடும்பங்கள்ல உள்ள வாலிப பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையிலே கட்டுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. பிதாவே, ஓ நன்றி என் தேவனே, கிருப செய்யுங்கப்பா. பிதாவே, இந்த பிள்ளைகளை மீட்டுச்சிங்கப்பா. அதே நன்றி ராஜாவே. தேவனே, இந்த வேண்டுகோளை அப்பா உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. அற்புதங்களை காண செய்யும் ஐயா, ஒரு குடும்பங்களிலேயும் விசுவாசமாய் வாலிப பிள்ளைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. மீட்டு ரட்சியுங்க தேவனே. கல்வாரி அன்பினாலே அவளை நிரப்புங்கப்பா. பிதாவே, உம்முடைய ஞானம் அறிவு தெளிந்த புத்தியினால் இந்த பிள்ளை நிரப்புங்கப்பா. பிதாவே நன்றி. இவருடைய பலவீனத்திலே பலம் கொடுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. இந்த வாலிப பிள்ளைகள் யார் யார் நோய் வியாதியோடு இருக்கிற உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் இயேசு ராஜாவே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தினால் தேவனே இவளை மீட்டு ரட்சியுங்கப்பா. விடுதலை செய்யுங்க ஆவியானவரே. நன்றி நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியாக தேவனே, இந்த ஜபத்துங்களை கேட்டு நீங்கள் பால் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி என் தேவனே. சோசம் அப்பா. தேவனே, சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்கப்பா. லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா. பிதாவே, உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் பொறுமையாக திரும்பாதப்பா. தேவனே, இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் பால் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கப்போவதற்காக நன்றி அப்பா. பிதாவே, பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. பிதாவே, உன்னுடைய வார்த்தையை தேவனே தண்ணீர் மேல் போடு. அநேக நாளுக்கு பின்பு தேவனே அவன் பலனை காண்பான் சொன்ன தேவனே. அப்படியாக தேவனே, பெரிய காரியங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக நீங்கள் செய்ய போயிருக்காய் நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. குடும்பத்தை ஆசீர்வதியுங்க, சந்ததியை ஆசீர்வதியுங்க, சந்தானத்தை ஆசீர்வதியுங்கப்பா. ஜெனசிஸ் புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படும் தேவனே, அந்த பிள்ளையோட எதிர்காலம் ஏற்ற துணையை கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியுங்கப்பா, வேலை இடங்களை ஆசீர்வதியுங்க, குடும்பத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. அதே போல் தேவனே இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா அமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு வேதனையோடு நோய் வியாதியோடு இருக்கிறாளோ தேவனே பிதாவே, தேவனே உங்களுடைய வார்த்தை அனுப்பியோட சுகப்படுத்துங்க, அவளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே, உடைய பாதம் படுமெல்லாம் உங்களை கொடுத்தேன் சொன்ன தேவனே, அப்படியாக உடைய நாமம் மயப்பட தேவனே பெரிய காரியங்களை செய்யுங்களப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
3: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். ஐரீன், பிரைஸ் லார்ட். ஐரீன், மைக் எடுத்து விடுங்க.
1: உங்களுடைய மைக் எடுத்து விடுங்கம்மா, மைக் ஆஃபில் இருக்கு. சிஸ்டர் ஐரீன், நாங்கள் பேசுறது கேட்குதா? ப்ரைஸ் தி லார்ட். அவ போயிட்டா?
9: வெயிட்,
1: வந்துட்டாயா? ஓகே.
9: ப்ரைஸ் தி லார்ட் ஐரீன்,
10: ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
9: ப்ரைஸ் தி லார்ட். நீங்க

நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ரச்சாவே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தெய்வன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் பிள்ளைகளை தேவன் நீங்க ஏற்படுத்தினவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மன முறிவுகளை எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களிடத்திலே நல்ல சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை குறித்து கர்த்தாவே. அப்பா பெற்றோர்கள் விடுகிற கண்ணீர் கவலை துக்கங்கள் கர்த்தாவே, மன உளைச்சல்கள் பாரங்கள் கர்த்தாவே, எத்தனையோ காரியங்கள் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா யாரிடம் பேசினாலும் பிள்ளைகளை குறித்ததான கவலையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பெற்றோர்களை எல்லாம் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல வேத வார்த்தைகளை போதித்து கர்த்தாவே, உம்முடைய வழிவிட உம்முடைய வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கத்தக்கதாய் கர்த்தாவே. அப்பா அவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் கீழ்படி உள்ள பிள்ளைகளா இருக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா அந்த உலக காரியங்களுக்குள்ளாக சென்று கர்த்தாவே அநேக காரியங்களை கேட்டு பார்த்து கர்த்தாவே அப்பா அந்த கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படியான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்குங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பெற்றோர் கீழ்படிந்த ஆசிரியர் கீழ்படிந்த கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் வளரத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பாத எந்த கீழ்ப்படியும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே அப்பா அவர்கள் நினைத்த மாதிரி நடந்து கொண்டு போகிறாங்க தகப்பனே. அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி இந்த பிள்ளைகள் வளர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இப்படியான காரியங்கள்னாலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா குடும்பத்திலே சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது கர்த்தாவே. அப்பா குடும்பங்களிலே சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிற எல்லா அந்தார கிரியையிலையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே, பெற்றோரையும் பிள்ளைகளையும் இந்த சிற்றையின் மறைவில வைத்து தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் நீங்க வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வீடுகளிலே கர்த்தாவே அப்பா குடும்ப ஜபங்கள் கர்த்தாவே அப்பா நடக்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே அநேக வீடுகளிலே குடும்ப ஜபங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பமாய் சேவிக்கத்தக்கதாய் தேவன் அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்தரும்படியா ஜெபிக்கிறேன். அதுக்குரிய வழி வாசல்கள் எல்லாம் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒருவர் இருந்தா ஒருவர் இல்லை ஆண்டவரே. அப்படியான நேரங்களிலே அந்த ஜெபங்கள் தள்ளி போய் கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்படியான காரியங்கள் இல்லாத படிக்க கர்த்தாவே அப்பா ஒற்றுமையாய் சமாதானமாய் மெனோக்கி பார்க்க குடும்பமாய் பார்க்க கர்த்தாவே தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தாவே, பெற்றோரும் பிள்ளைகளும் கர்த்தாவே ஒற்றுமை சமாதானத்தோடு மெனோக்கி பார்க்க தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. பிள்ளைகள் இடத்திலே பெற்றோர்கள் இடத்திலே இருக்கிற எல்லா கோபத்தின் ஆவியையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு நல்ல பொறுமையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா நல்ல தயவை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ராஜா உமக்கூடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி குடும்பங்களிலே இருக்கிற தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் மது திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய சங்கமம் வானிலை கூட மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேனைப்பினோடாக கர்த்தாவே அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய இதில் பணி செய்கிறதான ஒவ்வொருவரையும்
தேவன் நிறைவாகி ஆசீர்வதிக்கும்படியா ஸ்பீக்கரே. அவங்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் கத்தாவே அந்த இணைப்புக்கு தேவையான எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாகி சந்தித்து கொடுக்கும்படியா ஸ்பீக்கரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அவருடைய

0: எல்லா குறைவுகளையும் நிறைக்க நிறைவாக்கி தடைகளை எடுத்து போட்டு இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, அப்ப அந்த செப இணைப்ப கூட நமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் வந்து கர்த்தாவே தேசத்துக்காக குடும்பங்களுக்காக செபிக்க கர்த்தாவே இந்த இடத்திலே கூடி வர தேவன் கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே. இதுவரை ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். எனக்கு இந்த நேரத்தை கொடுத்தபடியா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரே பாயனை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், அப்படியே உங்களோட கூட இருப்பார்.
1: ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு ஜெபிக்க தந்த கிருபைக்காக தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி நீரப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காயும் அவர்களுடைய தேவைகள் வாஞ்சிகளுக்காய் நீர் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வர முடியாமல் வியாதிப்பட்டு வெளியிலே போய் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்தந்த இடத்திலே ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்தி செல்லும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் லேசிய நாம மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீ கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே வாழ்க்கை பெருக வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகலதே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நிறைவிணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகாலை வேளையிலே இணைந்து ஜெபித்த சகோதரி டாலி, மாலை வேளையிலே இணைந்து தொகுத்து வழங்கி உங்களை கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் திரும்பமாக சனி ஞாயிறு அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமீன், ஆமீன். நாங்கள் இதுவரை நேரம் ஆமீன் இதுவரை நேரம் நாங்கள் விசரிடமாக வாலிபர்களுக்காக ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார்கள். இன்றைய நாளிலே கத்தர் தாமே ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன்.
3: Recording stopped.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பாட்டு, சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி. நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது

0: வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? இயேசு கூறுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று. அன்பர்களே, நீங்கள் ஏன் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும்? ஆண்டவர் பாதத்தில் அப்படியே பார சுமையை தூக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
1: கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று முதல் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாவது நிருபத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன் முகவுரையாக சில காரியங்களை நாம் இன்று கற்றுக்கொள்வோம். இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தின்படி அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு தான் இந்த நிருபத்தின் ஆக்கியோன். ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே வேறு எந்த புத்தகத்தின் ஆக்கியோனை குறித்த தர்க்கத்தையும் விட இந்த புத்தகத்திற்கான ஆக்கியோன் பேதுரு என்பதை குறித்த தர்க்கம் அதிகம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக டாக்டர் மோர்ஹெட் என்பவர் புதிய ஏற்பாட்டிலே பேதுரு எழுதின இரண்டாவது நிருபமே குறைவான சரித்திர ஆதாரத்துடன் நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட தர்க்கம் காரணமாக அநேக வேத சாஸ்திர வல்லுநர்கள் இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்ள முக்கியத்துவம் கொடுத்து இது பேதுரு எழுதின நிருபம்தான் என்பதை இறுதியாக நிரூபித்திருக்கிறார்கள். பொதுவாக நமது வேத ஆராய்ச்சியிலே புத்தகத்தின் முகவுரை அதன் ஆக்கியோனை குறித்தே இருக்கும் இல்லையா? மற்ற கருத்து வேறுபாடு உள்ள பகுதிகளை குறித்து நாம் அதிகமாக சிந்திக்கிறதில்லை. இரண்டு பேதுருவும் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிப்பிரகாரமாகவும் புத்தகத்தின் உள்ளிருந்தும் இது பேதுரு எழுதினதுதான் என்று அநேக சான்றுகள் கூறுகிறது. இருந்தாலும் இதை பேதுருதான் எழுதினார் என்பதை குறித்து இருக்கும் தர்க்கங்களை குறித்து ஓரளவு நாம் அறிந்து கொள்வது நல்லதுதான். பேதுரு எழுதின இந்த இரண்டாவது நிருபமானது வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக திருச்சபை ஏற்றுக்கொள்வதற்கு அதிக காலமானது. கிறிஸ்துவுக்கு பின் 372 ஆண்டிலே லவோதிக்காவிலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமானது இந்த புத்தகத்தை வேதத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு பின் 397 ஆண்டிலே கார்த்தேஜ் என்ற இடத்திலே கூடிய திருச்சபை தலைவர்களின் கூட்டமும் இதை ஏற்றுக்கொண்டது. வல்கேட் மொழிபெயர்ப்பிலே ஜெரோம் என்ற பேராயர் இதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சீரிய மொழிபெயர்ப்பிலே இது இடம்பெறவில்லை. இந்த சீரிய மொழிபெயர்ப்பிலே ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக காரியங்கள் இருக்கின்றன. எனவே அது முக்கியமான மொழிபெயர்ப்பாக கருதப்படவில்லை. ஆரம்ப கால திருச்சபை தகப்பன்மாரிலே யூசிபியஸ் என்பவரும் ஒருவர். இவரும் தர்க்கத்திற்குரிய புஸ்தகங்களிலே ஒன்றாக இரண்டு பேதுருவை கருதினார். ஆனால் ஆர்ஜியன் இதை ஏற்றுக்கொண்டார். அலெக்சாந்திரியா தேசத்தைச் சேர்ந்த கிளமெண்ட் என்பவர் இதை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, இதற்கு ஒரு விளக்க உரையையும் அவர் எழுதினார். அப்போகலிப்ஸ் ஆஃப் பீட்டர் என்ற புத்தகத்திலும் இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து வார்த்தைகள் வாக்கியங்கள் காணப்படுகிறது. இருந்தாலும் அந்த புத்தகம் வேத புத்தகத்தின் ஒரு பகுதியாக கருதப்படவில்லை. யூதா நிருபத்தை நாம் வாசித்து பார்த்தாலும் அதை எழுதியவரும் இரண்டு பேதுரு புத்தகத்தை நன்கு அறிந்தவர் என்பது தெரிகிறது. ஆதி திருச்சபிலே எழுத்து பணி செய்த அரிஸ்டைடஸ், இரத்த சாட்சியான ஜஸ்டின், ஐரேனியஸ், இக்னேஷியஸ், ரோமாபுரியைச் சேர்ந்த கிளமந்து இவர்களும் இரண்டு பேதுரு நிருபத்திலிருந்து வாக்கியங்களை எடுத்து தங்கள் எழுத்துக்களிலே சேர்த்திருக்கிறார்கள். மார்ட்டின் லூத்தரும் இது உண்மையாகவே பேதுரு எழுதின நிருபம்தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். கால்வின் என்பவர் இதை குறித்து சந்தேகப்பட்டார். ஆனாலும் இதை ஒதுக்கி தள்ளவில்லை. எரஸ்மஸ் இதை நிராகரித்திருக்கிறார், இதை புறக்கணித்திருக்கிறார். எனவே நான் கூறிய இவ்வளவு காரியங்களை குறித்து கேட்கும்பொழுது இந்த புத்தகத்தின் சரித்திர பின்னணியத்தை ஓரளவு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த நிருபமானது புறக்கணிக்கப்பட்டதற்காக சிலர் கூறும் காரணத்தையும் நாம் குறைவாக எடை போட முடியாது. இந்த நிருபத்திற்குள்ளே பார்க்கும்பொழுது பேதுரு எழுதியதற்கான அநேக சான்றுகள் இருக்கிறது. குறிப்பாக இரண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். மேலும் முதலாம் அதிகாரம் 16-18 வசனங்களை மட்டுமல்ல, மூன்றாவது அதிகாரம் முதலாம் வசனத்தையும் பாருங்கள். இந்த வசனங்கள் யாவுமே சீமோன் பேதுரு தான் இதை எழுதினார் என்பதை நிரூபிக்கிறது. பேதுரு எழுதின முதலாவது நிருபத்திற்கு சில காலத்திற்கு பின்னர் கிறிஸ்துவுக்கு பின் 66 ஆண்டிலே இரண்டு பேதுரு நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2 பேதுரு 3:1 நாம் வாசிக்கிறது போல அவருடைய இரத்த சாட்சி மரணத்திற்கு சற்று முன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்நேரத்திலே 2 பேதுரு 13:14 நாம் வாசித்து பார்க்க வேண்டும். கவனிங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். 2 தீமோத்தேயு எப்படி அப்போஸ்தலனாய பவுலின் இறுதி பாடலாக இருந்ததோ அதே போல 2 பேதுரு அப்போஸ்தலனாய பேதுருவின் இறுதி பாடலாக இருக்கிறது. இந்த 2 புத்தகங்களுக்கும் இடையிலே அநேக ஒற்றுமைகள் காணப்படுகிறது. 2 புத்தகங்களுமே திருச்சபை போய்கொண்டிருக்கிற பாதையிலே விசுவாச துரோகத்தின் காலத்தை குறித்து எச்சரிக்கிறதாயிருக்கிறது. இறுதியாக அப்படிப்பட்ட நாட்களிலேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனின் உள்ளங்களை அளவான மேகம் போன்று தெரிந்த அந்த காரியங்கள் இப்பொழுது வானத்தையே மூடி மறைக்கும் அளவிற்கு பெரிய புயலை போல இருக்கிறது. வேத போதகர்கள் மத்தியிலே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து பேதுரு எச்சரித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மக்களிடையே எழும்பக்கூடிய வேத புரட்டுகளை குறித்து எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் தங்கள் மரணத்தை குறித்து மகிழ்ச்சியுடனே எடுத்துச் சொல்கிறார்கள். இந்த இடத்திலே நாம் 2 பேதுரு 13:14 மீண்டுமாக எண்ணி பார்க்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:6-8 கவனித்து பாருங்கள். வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இங்கே அப்போஸ்தலனாய பவுல் தான் தேகத்தை விட்டு கடந்து போகும் காலம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஓட்டத்தை முடித்தேன். இதுவரை வாழ்க்கையின் ஓட்டப்பாதையிலே இருந்ததாகவும் இப்பொழுது அதை விட்டு கடந்து அவர் செல்லப் போவதாகவும் சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்கிறார். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். இதைப்போல பேதுரு அப்போஸ்தலனும் தனது மரணத்தை குறித்து வெற்றி களிப்போடு பேசுகிறார். எனவே 2 அப்போஸ்தலர்களுமே திருச்சபையை வேத வசனத்தின் நங்கூரத்திலே இணைத்திருந்தார்கள். வரப்போகும் விசுவாச துரோக காலத்திற்கு, வேத புரட்டின் காலங்களுக்கு வேத வசனமே எதிர்த்து போராட வேண்டியது என்று அவர்கள் கூறினார்கள். எனவேதான் பிசாசானவன் 2 பேதுருவின் நிருபத்தையே எதிர்த்து போராடியிருக்கிறான். ஏனென்றால் பிசாசையும் அக்னி அஸ்திரங்களையும் தடுத்து நிறுத்தும் ஒரு கேடயமாக இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் இருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகத்திற்கும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதிய 2 தீமோத்தேயு நிருபத்திற்கும் இருக்கும் ஒற்றுமையானது பேதுரு அப்போஸ்தலன் எழுதிய 1 நிருபத்திற்கும் 2 நிருபத்திற்கும் இடையே உள்ள கூர்மையான வேறுபாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பேதுரு எழுதின 1வது நிருபத்தின் கருத்திற்கும் 2வது நிருபத்தின் கருத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய கடிதத்திற்கும் அவர் தீமோத்தேயுக்கு எழுதிய கடிதத்திற்கும் உள்ள வேறுபாடு போல இருக்கிறது. 2 பேர்களும் கற்றுக் கொடுக்கும் காரியம் என்ன? வேத புரட்டு வருகிறது, அது புயல் போர் வருகிறது. அதை சந்திக்க இவ்வாறு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரே ஒரு வழி அறிவின் வழி மூலமாகவே என்று பேதுரு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை கொண்டு மட்டுமல்ல, கிறிஸ்துவை நாம் சரியானபடி அறிந்திருப்பதனாலேயே. அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு கூறியிருக்கிறார். யோவான் 17:3 பாருங்கள். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆம், நாம் அவரை குறித்து மட்டுமல்ல அவரையே அறிய வேண்டும். அதுதான் நித்திய ஜீவன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டைச் சேர்ந்த போதகர் ஒருவர் ஐரோப்பிய நாடு ஒன்றிலே ஒரு சபையை ஸ்தாபிக்க முயன்றார். எப்படி என்றால், தேவன் என்ற வார்த்தையே கிறிஸ்து என்ற வார்த்தையே பயன்படுத்தாமல் அதை செய்ய முயற்சித்தார். மனிதன் செய்யக்கூடிய வேடிக்கையான காரியங்களிலே இதுவே மிகவும் வேடிக்கையான காரியமாகும். ஒரு ஸ்தாபனத்தை அவர் ஆரம்பிக்க விரும்பினால் அவர் அவ்வாறு அதை தொடங்கலாம். ஆனால் கிறிஸ்து இல்லாமல் எந்த கிறிஸ்தவத்தையும் அவர் துவங்க முடியாது. இது எப்படி என்றால், கோதுமையே பயன்படுத்தாமல் கோதுமை அல்வா செய்ய முடியும் என்று சொல்வது போல இருக்கிறது இல்லையா? அல்லது எந்த எரிபொருளும் இல்லாமல் நான் காரை ஓட்டுவேன் என்று கூறுவது போல் இருக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை குறித்து அறியும் அறிவு அல்ல, அவரையே அறிந்து கொள்வது. இது இரண்டிற்கும் பெரிய வேறுபாடு உண்டு பிரியமானவர்களே. கவனியுங்கள், விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போவது இந்த நிருபத்தின் முக்கியமான அம்சமாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதை எதிர்த்து போராடுவதற்கு தேவையான அறிவை குறித்தும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. இந்த அறிவானது எங்கே இருக்கிறது? அது எப்படி நமக்கு கிடைக்கும்? பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிற வழி அது வேத புத்தகத்தின் மூலமே கிடைக்கும் என்று சொல்கிறார். பாருங்கள், 2 பேதுரு 1:19 வாசிக்கிறேன். 2 பேதுரு 1:19, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுபிறப்பை விட மேலானது. அதில் வளர்ச்சி காணப்பட வேண்டும், அதிலே முதிர்ச்சி இருக்க வேண்டும். இந்த நிருபத்திலே மிக முக்கியமான வசனம் அதன் இறுதி வசனமாகும். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பியதை குறித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த வானொலி நிகழ்ச்சியின் நோக்கமானது தங்கள் விசுவாசத்திலே புதிய விசுவாசிகள் வளர வேண்டும் என்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது. புதிதாக மக்களை ரட்சிப்பிற்கு நேராக வழிநடத்தும் பணியை விட விசுவாசிகளுக்கு வேத வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை கொடுக்கும் பணியைத்தான் இது செய்து வருகிறது. எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வேத வசனங்களை குறித்து சரியான அறிவில்லாமல் விசுவாசத்தை விட்டு அநேகர் வழிவிலகி போகும் காலத்திலே நீங்கள் உறுதியாக நிற்க முடியாது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 2 பேதுரு நிருபத்தின் கருத்தாகும். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 நிருபங்களிலேயும் சில குறிப்பிட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளிலே ஒன்றுதான் அருமையான என்ற வார்த்தை. இது 2 பேதுரு 1:2 2 முறை வருகிறது. கரடு முரடான சிறந்த பெரிய மீனவனான பேதுரு அருமையான காரியத்தை குறித்து பேசுகிறார். அருமையான என்ற வார்த்தையானது பெண்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, விசுவாசம் என்னும் வார்த்தையும் இந்த நிறுவத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பேதுரு எழுதின 1வது நிறுவத்திலேயும் 2 இடங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2வது நிறுவத்திலே மிக முக்கியமான வார்த்தையாக சொல்லப்படுவது அறிவு என்பதாகும். இந்த வார்த்தை பல்வேறு விதங்களிலே 16 முறை வருகிறது. சீமோன் பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்கிறார். உண்மையான நாஸ்டிசிசம் என்னும் விசுவாச கொள்கையும் இதுவே. இந்த கொள்கையின்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆனால் வேறு யாருக்கும் இல்லாத ஓர் அறிவு இருப்பதாகவும், அந்த உள்ளான அறிவை பெற்றுக்கொள்ள குறிப்பிட்ட சடங்காச்சாரத்தையே, ரகசிய வார்த்தையையே, ரகசிய வழியையே பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் பேதுரு சொல்கிறார், உண்மையான அறிவு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவு என்று சொல்கிறார். சரி, 2 பேதுரு நிருபத்தை நாம் எந்தெந்த தலைப்புகளின் கீழே எவ்வாறு பிரிக்கலாம் என்று சற்றே கவனிப்போம். குறிப்பு 7, பேனா பென்சில் வைத்திருக்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 1:1-14 வரை இயேசு கிறிஸ்துவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் முழுமையாக அறிந்து கொள்ளும் அறிவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் குணநலன்களை கட்டி எழுப்பும் அஸ்திபாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதியாக 2 பேதுரு 1:15-21 நாம் பார்க்கலாம். இந்த வசனங்களின்படி இருளான காலங்களிலே கீழ்ப்படிவதற்காக வெளிச்சத்தை வேத வசனம் கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக கள்ள போதகர்கள் மூலமாய் எவ்வாறு விசுவாசத்திலிருந்து வழிவிலகி போகும் காரியங்கள் வருகிறது என்பதை 2வது அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். எனவே இப்படிப்பட்ட கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் திருச்சபையானது கவனமாய் இருக்க வேண்டும் என்று அந்த பகுதி எச்சரிக்கிறது. நான்காவது பகுதியாக 2 பேதுரு 3:1-4 நாம் சொல்லலாம். இதிலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து எப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 5வது பகுதியாக 2 பேதுரு 3:5-13 வரை உள்ள பகுதியிலே இந்த உலகத்திற்கு தேவன் வைத்திருக்கும் திட்டம் என்ன என்பதை குறித்து வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக 3வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே கடந்த கால உலகத்தை குறித்தும், 7-12 வசனங்களிலே இப்பொழுது நாம் வாழும் இந்த கால உலகத்தை குறித்தும், 3வது அதிகாரம் 13 வசனத்திலே எதிர்காலத்தின் உலகத்தை குறித்தும் குறிப்பிடுகிறார். 6வது பகுதியாக 2 பேதுரு 3:14-18 நாம் பிரிக்கலாம். இதிலே விசுவாசிகளுக்கான சில ஆலோசனைகளை பேதுரு எழுதியிருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை குறித்த அறிவானது தேவனையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்த அறிவிலே வளர்வதற்கு உதவி செய்கிறதாயிருக்கிறது என்று சொல்கிறார். சரி, இதுவரை 2 பேதுரு நிருபத்தின் முகவுரையாக சில காரியங்களை சிந்தித்தோம். இப்பொழுது நாம் 2 பேதுரு 1:1 சிந்திக்கப் போகிறோம். ஏற்கனவே நாம் பார்த்தது போல பேதுரு எழுதின 2வது நிருபமானது சிலுவையிலே அவர் மரிக்கும் முன்னதாக செய்த இறுதி வேலையாயிருக்கிறது. வரப்போகிற காலத்திலே விசுவாச வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போகும் சூழ்நிலையை குறித்து புயல் போல வர இருக்கும் கள்ள போதனைகளுக்கு எதிராக வேதவசனமே காத்துக்கொள்ளக்கூடும் என்று கூறுகிறார். கிறிஸ்தவ குணநலனை கட்டுவதற்கான அஸ்திபாரம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளும் அறிவே என்று 14வது வசனங்களிலே அவர் எழுதியிருக்கிறார். இப்பொழுது 2 பேதுரு 1:1 பாருங்கள், வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அருமையான இந்த வார்த்தைகளை நாம் வாசித்த உடனேயே இது பேதுருவின் வார்த்தைகள் என்று புரிந்து கொள்கிறோம். தன்னுடைய முதல் நிருபத்திலே இந்த வார்த்தையை அவர் பல முறை பயன்படுத்தியிருக்கிறார். வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களிலெல்லாம் இந்த வார்த்தையை இந்த அர்த்தத்திலே பயன்படுத்தியிருப்பவர் இவர் ஒருவர்தான். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபருடைய கையெழுத்தை நாம் புரிந்து கொள்வது போல இருக்கிறது. அருமையான இந்த வார்த்தையை பார்த்தவுடனேயே சீமோன் பேதுருவின் கையெழுத்தை இந்த நிருபத்திலே நாம் வாசிப்பது போல இருக்கிறது இல்லையா? அப்போஸ்தலனாய பேதுரு தன்னுடைய முதல் கடிதத்திலே தன்னுடைய பெயரை எழுதும்பொழுது பேதுரு என்று மட்டும் குறிப்பிடுகிறார். இங்கே 2வது நிருபத்திலே சீமோன் பேதுரு என்று சொல்கிறார். அவர் பிறந்தபொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் சீமோன் என்பது. பாறை என்னும் அர்த்தமுள்ள பேதுரு என்னும் மறுபெயர் இயேசு கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டது. இந்த நிருபத்தை எழுதும்பொழுது 2 பெயர்களையுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சீமோன் ஒரு பலவீனமான மனிதன், பேதுரு ஒரு வலிமையான மனிதன். பலவீனமாயிருந்த மனிதன் இப்பொழுது உறுதியான பாறை போல இருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அறையப்படப் போகிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு. ஊழியக்காரன் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் அடிமை அல்லது கொத்தடிமை என்று சொல்லலாம். திருச்சபையிலே உயர்வான ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளவில்லை, தன்னை ஒரு ஊழியக்காரன் என்றே சொல்கிறார். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலன் என்று சொல்லும்பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த அதிகாரத்தை குறித்து அவர் சொல்கிறார். நான் மட்டுமே அப்போஸ்தலன் என்று கூறவில்லை, அப்போஸ்தலர்களில் ஒருவராக தன்னை இணைத்துக் கொள்கிறார். யாருக்காக? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். விசுவாசம் என்று சொல்லும்பொழுது இப்பொழுது நற்செய்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த பூரண கருத்தை அவர் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அதைக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கால்வின் என்பவருடைய கருத்துப்படி நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, விசுவாசிப்பதற்கு தேவனே விசுவாசத்தை தருவார், அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று கூறுவார்கள். இதிலே ஒரு பகுதியை சரி என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த அநேகர் கிறிஸ்துவண்டை வராமல் இருப்பதற்கு காரணத்தையும் வேதவசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3:15-16 பாருங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:15-16, மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, அருமையான சகோதரியே, இப்பொழுது நீங்கள் ஒரு விசுவாசியாய் இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் ஏதோ மனதிலே ஒரு காரியம் தடுக்கிறது என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வராததன் காரணம் பாவமான ஏதோ ஒரு காரியம் உங்களை பற்றி பிடித்திருக்கிறது. ஒரு இருதயம் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது அவரே அந்த இருதயத்தை மூடியிருக்கிற அந்த முக்காட்டை எடுத்து போடுவார். நீங்கள் ஆயத்தமாகும் அந்த நேரத்திலே அவர் ஆயத்தமானவராகவே இருக்கிறார். அவர் உங்களை ரட்சிப்பார். யாரும் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. யோவான் 3:16 நாம் பார்க்கிறது என்ன? விசுவாசிக்கிறவன் எவனோ என்று பார்க்கிறோம். ஆம், அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் எவருக்கும் ரட்சிப்பு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்தும் அவர் கேட்கும் ஒரே ஒரு காரியம் விசுவாசியுங்கள் என்பதுதான். அவரண்டை நீங்கள் வரும் முன்னதாக உங்களை நீங்களே சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உண்மையாகவே அவரண்டை வருவீர்கள் என்றால் அவரே உங்களை சுத்தம் செய்வார். 3 நாம் பார்க்கிறது போல அருமையான விசுவாசத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது எப்படி? நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் அப்படி பெற்றிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதியானது நம்முடைய கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவர் நமது பாவங்களை எடுத்து போட்டார் என்பது மட்டுமல்ல, அவருக்கே சொந்தமான நீதியையும் நம்முடைய கணக்கிலே சேர்த்திருக்கிறார். குற்றவாளிகளைப் போல நாம் மன்னிக்கப்பட்டு கட்டு அவிழ்த்து விடப்பட்டவர்கள் அல்ல. தேவனுக்கு முன்பாக நிற்கும் தகுதியை கிறிஸ்துவிலே பெற்றவர்களாயிருக்கிறோம். தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பின் நிச்சயம் உண்டா? விசுவாசத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்களா? நல்லவர்கள் ஆன பின்னே நீங்கள் கடவுளிடம் வரலாம் என்பதல்ல, நீங்கள் இருக்கும் நிலையிலே அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை சுத்தம் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு இன்றே கடந்து வாருங்கள். நம்பிக்கையை அவர் மேலே வையுங்கள். அவரே உங்களை சுத்தம் செய்வார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார், பாவ மன்னிப்பு தருவார், மெய்யான சமாதானத்தையும் நித்திய வாழ்க்கையும் தருவார். நீங்களும் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அவர் அண்டை வரமாட்டீர்களா?

0: கடாது பாவங்களும் அக்கிரமங்களும் ஞாங்களும் தேசத்தை விட்டு நீங்க பிரசுத்தமான ஒரு தேசமாக மாறி வேணும். தேசம் உங்களுடைய சுவாமி அஷ்டம் உங்களுடைய ஆதிகளை ஆண்டவர் மிஷனரிகளால் ஊழிய காரணம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் ஆண்டவரே இன்றைய நிலை ஆண்டவரே இருக்கிற விக்கிரக ஆராதனைகளாக எங்க அறிவு இருக்கிற உண்டு சுவாமி. தேசத்தை விட்டு நீங்கும்படியாக வேண்டிக் கொள்வது சுவாமி. நீங்கும்படியான எல்லா மக்களும் இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களோ இந்த தேசம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி, மாற வேணும் சுவாமி. ஆகும் அப்பா ஆகுவதெல்லாம் உங்களால் தான். தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளா தேசத்துக்காக எல்லா மக்களும் ஒரே மக்கள் ஆசீர்வாதமான தேசத்தில் வாழ வேண்டும் என்று பிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி. தேவ பயமர்களை சூழ்ந்திருக்கட்டும், தேவ நீதிகளை சூழ்ந்திருக்கட்டும், இவருடைய கரங்களில் ஆண்டவர் வேதம் இருக்கட்டும் சுவாமி. வேதத்திலேயே ஆண்டவரே தேசத்தை கட்டுகிற வார்த்தைகளின்படி அவர்கள் தேசத்தை கட்டுறவளாய் மாறட்டும். இவர்களுக்காக வண்டிக்கொண்டிருக்கும் பணி எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக எங்களுடைய தேசம் எங்களுடைய தேசம் ஆண்டவரே எங்களுடைய தேசம் நாங்கள் பிறந்திடும் அந்த தேசம் எங்களை மூதாதீர வாழ்த்த தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னும் ஆயாண்டவரே அப்பா தேசம் ஆண்டவரை சீர்கட்டு அணிந்து போய்விடாதே விக்கிரங்களாக நிறைந்து ஆண்டவரே தேசம் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய்விடாதபடி இந்த விக்கிரங்கள் எல்லாம் நீங்கி எங்களை மூதாதையர் வழியில் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. அதுதான் அப்பா ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே எங்களை நாங்க தேசத்தின் சப்பட வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க மன்னிங்க இருக்கங்களும் கிருபைகளும் நீங்க தான் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி சொல்லுவோம், ஜனாதிபதிக்காம அவரோடு இறந்து ஆண்டவர் ஆலய சில ஊர்களுக்காக வேண்டி கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா மக்களும் ஒரு மக்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக மாறக்கப்படியாக ஆண்டவர் தேசங்கள் எல்லாவற்றுக்கும் வேண்டிக் கொள்ளுறோம். இரண்டு தேசங்கள் அநேக ஆண்டவர் இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவர். காலத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியா செய்த தேவன், நீங்க நீதியில் தவறாதவன், நீதியின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வாரீங்க சுவாமி. அதற்குரிய காலங்களையும் வச்சிருக்கிறீங்க சுவாமி. வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா மாறுவதில்லையப்பா, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் செய்து முடிக்கிறது. இரண்ட தேசங்கள் எல்லாம் பெருகிய வெளிச்சத்தை காண்கிற நாட்கள் வரும் ஆண்டவர் சோழருடைய முழங்காலும் உடனே நாங்கள் எல்லாருக்கு செய்கிற காலங்கள் வருகிறபடி நான் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி. பாஷைய தேசத்துக்காக வேண்டி கொள்கிறோம், நேசிக்கிறோம் அப்பா சமாதானத்துக்காக வேண்டி கொள்கிறோம். இஸ்ரவைய தேசம் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவரே இன்று வரை தகப்பனே இந்த வாக்குத்தத்தம் பறந்து கொண்டிருக்கூடா சூத்திரம் மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே, மாறுவதில்லை ஆண்டவரே. அப்பா மக்கள் ஆண்டவரே தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி ஆண்டவரே நீங்க தான் சமாதான கத்தர் என்று சொல்லி அந்த தேசத்துல வந்து ஆண்டவரே குடியமர்ந்து தேசத்தை ஆளவேன்னு மறுஜபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுடைய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். இப்படியாக ஆண்டவரே எல்லா நன்மைகளுக்காம் எல்லா ஆசீர்வாதங்களுக்காம் எல்லா கிருபைகளுக்காம் வேண்டிக்கொள். நீங்க மாத்திரம் தேவன் அப்பா, நீங்க மாத்திரம் தேவன். அரசராசுரங்களையும் ஆண்டு கொள்ளுற தேவன், நடப்பிக்கிற தேவன் நீங்க சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்வோம், தகப்பனே நடத்துற பிள்ளைகளுடைய தேவைகள் குடும்பங்களோ ஒன்றை முனைந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொன்றை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. ஊழியம் செய்தால் ஆண்டவரே நீங்கள் ஊழியக்காரனுக்கு மகிமைப்படுத்துற தேவன் சுவாமி. அதே மகிமை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இம்மட்டுமா எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆண்டவர் சட்டை நிலையில் மறைத்து வைத்திருக்கிற கிருவைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கிருவைக்கா சத்ருவானவன் கண்களில் மறைத்து ஆண்டவரை காத்துக்கொள்கிற கிருவைக்கா சூத்திரம், கிருவைக்கா சூத்திரம். இவ்வளவு கிருவையான பாருங்களை தாழ்த்துறோம் அப்பா. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, ஜாதி இல்லாதவர்களான ஆண்டவரான உங்களுடைய கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு. உங்களுடைய கிருபைகளினால் எங்களை மட்டுமாய் காத்த கிருபை ஆண்டவர் ஒன்று கான் நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம். சகப்பனே இலக்கணமும் துதியுமாய்மை நீங்க தான் அப்பா. எங்களை சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறபடி நாள் நன்றி ஆண்டவர். எல்லா மகிமைக்கான் சொத்துறோம், எல்லா மகிமைக்கான்
1: வழி நடத்துவார்கள். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் நாளை காலை வேளையில் இதே வேளையில சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. ஆமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் வயது ஆராய்ச்சி கூட கடந்து சென்று அதனை தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் லூயிஸ் கரன் அவர்கள் கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைவார்கள். ஆயத்தமாகவும் இந்த வேளையிலும்

வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். அன்பர்களே, இப்புதிய நாளிலே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் தரித்திருப்போமா? உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். தேவன் உங்களை தாங்குவார்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 1 பேதுரு 4 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை சிந்திக்க போகிறோம். இந்த பகுதியிலே பேதுரு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். அதாவது, நம்முடைய வாழ்வு மிகவும் எளிதானதாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளும் ஆபத்தான மனநிலைமைக்குள்ளே வந்துவிடுகிறோம் என்று கூறுகிறார். நாம் நம்முடைய வாழ்வை எவ்வாறு மதிப்பிட வேண்டுமோ, பரிசாக கருத வேண்டுமோ, அவ்வாறு கருதுகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகளான நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்கிறோம்? தேவன் தம்முடைய பிள்ளைகளை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுக்க காரணம் உண்டு. அவர்களை பாவத்தில் நின்று விலக்கி காக்கவும் அவர்கள் வாழ்விற்கு சரியான மதிப்பை கொடுக்கவுமே உபத்திரவங்களை

எண்ணத்தை எங்களை புடமிட்டீர். ஆம், தேவன் நம்மை அவரிடத்தில் இழுத்துக் கொள்வதற்காகவும் நமக்கு வாழ்க்கையிலே புதிய திசையை கொடுப்பதற்காகவும் வாழ்வை சரியாக நடத்தவும் நம்மை சோதனையிலே வைக்கிறார். அதன் வழியாக நம்மை உருவாக்குகிறார். இதுவே உபத்திரவத்தின் நோக்கமாகும். வாசிக்கிறேன் 1 பேதுரு 4:6. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் இந்த வசனத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இதை கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. நாம் இந்த வசனத்தை புரிந்து கொள்வது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானது. இப்படி இருக்க என்று சொல்லப்படுகிற வார்த்தை 1 பேதுரு 3:18 நம்மை இணைக்கிறது என்று விசுவாசிக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த இரண்டு வசனங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கின்றவை. கிறிஸ்து மாம்சத்திலே வேதனை சகித்தார் என்றும் அவர் மாம்சத்திலே மரணத்தை சந்தித்தார் என்றும் இந்த வசனம் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இறந்த போது என்ற தலைப்பிலே ஒரு ஆங்கில நூல் வெளியிடப்பட்டது. இது புகழ் பெற்றது. ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், கடவுள் ஒருபொழுதும் மரிப்பதில்லை, தேவன் ஒருபொழுதும் மரிப்பதில்லை. அவர் இன்றும் மரித்துவிட்ட தேவன் இல்லை. அவர் நோயாளியாக காணப்படவில்லை. கிறிஸ்து தம்முடைய மாம்ச சரீரத்திலே மரித்தார். இந்த சரீரத்தை அவர் பெத்லேயமிலே பெற்றுக் கொண்டார். எபிரேய ஆக்கியம் கூறுவது போல அவர் நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டார். பாடுபடுவது என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும். ரத்தம் சிந்துவது என்றால் என்ன என்றும், கண்ணீர் வடிப்பது, இருதயம் நொறுங்குண்டு போவது என்றால் என்ன என்றும் அவருக்கு தெரியும். அவர் முற்றிலும் ஒரு பூரணமான மனிதனாக காணப்பட்டார். அவர் அந்த மனித சரீரத்திலே மரணத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததின் மூலம் மனிதனுடைய பாவத்தோடு தனக்கு இருந்த உறவை முடிவிற்கு கொண்டு வந்துவிட்டார். அவர் பாவத்தின் தண்டனையை தன்னுடைய சொந்த சரீரத்திலே சுமந்தார். நாம் இதை குறித்து 1 பேதுரு 2:24 இவ்வாறு வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கே அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கிறிஸ்து தம்முடைய சரீரத்திலே தம்முடைய உடலிலே மனிதனுடைய பாவத்திற்கான கிரயத்தை கொடுத்து தீர்த்தார் என்று பேதுரு 3 இடங்களிலே இந்த நிருபத்திலே சொல்கிறார். எனவே கிறிஸ்து பாவத்திலே மரிக்கவில்லை, அல்லது அவர் பாவத்தின் கீழ் மரிக்கவில்லை, ஆனால் அவர் பாவத்திற்காக மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் என்னுடைய உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொண்டார். நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் ஏற்று அதற்குரிய கிரயத்தை செலுத்தினார். இந்த இடத்திற்கு பிறகு இயேசு பாவத்திற்காக மரிக்க இன்னும் ஒரு முறை திரும்ப வரப்போவதில்லை. அவருக்கு பாவத்தோடு உள்ள உறவு இனி ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவர் மரணத்தை நின்று உயிரோடு எழும்பிவிட்டார். அவர் மகிமையின் சரீரத்திலே அவ்வாறு வெளியே வந்தார். 1 பேதுரு 3:18 அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அதாவது ஆவியானவரால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்வது பொருத்தமாயிருக்கும். அவர் இப்பொழுதும் மகிமையின் சரீரத்திலே உயிரோடு இருக்கிறார். அந்த சரீரத்திலே பரலோகத்திலே முற்றிலுமாக தேவனுடைய பணியிலே அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார். அவர் தேவனாக இருக்கிறார். தேவனோடு நெருக்கமுடையவராகவும் எல்லா சிருஷ்டிகளோடும் தொடர்புடையவராகவும் இருக்கிறார். கிறிஸ்து இப்பொழுது இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று 4:1 பார்க்கிறோம். இங்கே அப்படிப்பட்ட சிந்தை என்று சொல்லப்படுவது ஒரே சிந்தையை குறிக்கிறது. இந்த சிந்தனையானது ஒரு தீர்மானத்திற்கு நேராக நடத்துகிறதாயும் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இந்த ஒரு காரியத்தை பிலிப்பியர் 2:5 சொல்லுவதை பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதே. அடுத்ததாக கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் 2 பார்ப்பீர்கள் என்றால், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். விட்டோய்ந்திருப்பான் என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பாவம் செய்வதை நிறுத்தி விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூல வார்த்தையை கொண்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சரியான அர்த்தம் கிடைக்கிறது. டாக்டர் ஜோசப் என்பவர் தமது புத்தகத்திலே சொல்லும் பொழுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவனாக இருப்பான் என்று சொல்கிறார். சரி, பேதுரு இந்த வசனத்திலே கூற விரும்புகிற காரியம் என்ன? முதலாவதாக, தேவன் உபத்திரவத்தை பயன்படுத்தி நம்மை பாவத்தினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார்.

இந்த ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே பெற்றிருப்போம் என்று நம்புகிறேன். உபத்திரவம் நம்மை பாவத்திலிருந்து விலக்கும். ஆனால் இங்கு பேதுரு அதனை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருப்போம் என்று பேதுரு சொல்கிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு தேவையான காரியத்தை தேவன் ஏற்படுத்தியுள்ளார். டாக்டர் தாமஸ் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது பேதுரு இந்த ஒரு வசனத்திலே ரோமர் 6 அதிகாரத்திலே பவுல் கூறின காரியங்களை ரத்தின சுருக்கமாக தந்துள்ளார் என்று கூறுகிறார். ரோமர் 6 அதிகாரம், நீங்களும் நானும் கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் ஏற்படுத்தியுள்ள காரியங்களை, வாய்ப்பு வசதிகளை பற்றி சொல்லுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையாலே மறுபடியும் பிறந்துள்ளோம் என்று பேதுரு தெளிவுபட கூறியுள்ளார். தேவனுடைய ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தித்தான் தேவ புத்திரர்களை உருவாக்குகிறார். அந்த தேவனுடைய புத்திரர் புதிய சுவாபமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த புதிய சுவாபம் பாவத்திலே வாழுகிறதாக இருக்காது. நாம் இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் லூக்கா 15:11-32 உள்ள பகுதியிலே இளைய குமாரன் நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அந்த இளைய குமாரன் பன்றிகள் வாழும் கூட்டத்திற்கு செல்கிறான். ஆனால் அவன் பன்றி அல்ல. அவன் அந்த சுவாபம்

0: இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரிடத்தில் கேட்டு மிகுந்த ஜபத்தோடு இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தியை நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 7 அதிகாரம் நம் எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான அடிக்கடி வாசிக்கிற வசனம் 29 வசனம்.
1: இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரே அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார்.
0: ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தரின் இருதயத்தில் வைத்த உங்களுக்கு சொல்லும்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரணும், அதான் ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வீட்டுக்கு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே பார்க்கறதுக்கு ஆசீர்வாதத்தில் இருப்பார்கள், ஆசீர்வாதமா இருப்பது போல தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில பார்க்கறதுக்கு இல்லை. அவங்க பேச்சுக்கும் நடத்தைக்கும் உடுத்துகிற உடைக்கும் அவங்க வீட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நேரம் அவங்களுடைய வீடு வரைக்கும் போய் சேரும். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேதான் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு முக்கியம். சபைக்கு போறோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருப்போம். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரோம், 2 மணி நேரம் இருப்போம். அலுவலகத்துக்கு போவோம், கடைக்கு போவோம், வியாபாரத்துக்கு போவோம், எல்லாம் போவோம். எல்லாம் சந்தோஷமா பேசி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம், பணம் கையில் இருக்கும், நம்ம இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க போனாலும் கடைசியா மாலையில நம்ம வீட்டுக்கு திரும்பணும். அப்ப வீட்டுக்கு போனா வீட்டில் ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சீஷர்களுக்கு சொன்னார், ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் சொல்ற, அதனாலதான் ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா ஒரு அந்த வீட்டில் போய் குடி புகும்போது ஊழியர்களை கூப்பிட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, பிரதிஷ்டை பண்றோம், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் வந்து அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து நின்று அந்த வீட்டை ஆசீர்வதிச்சாங்கன்னா அந்த சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். ஆனா ஆண்டவரா இயேசு சீஷர்களுக்கு போகும்போது சீஷர்கள் சொல்றாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு அதோட விடல, அந்த வீடு நீங்க சொல்லுகிற ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமா இருந்தா. அதை யாராவது சொல்றாங்களா? இப்ப என்னதான் கூப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேன், கொஞ்சம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர், நான் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றேன். சரி, நீ பாத்திரமா இருந்தாதான் நான் சொல்ற ஆசீர்வாதம் அப்படின்னா என்னை வீட்டில் சேர்ப்பீங்களா? அதுக்கு தானே உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பைபிள் படி நீங்க பார்த்தா பைபிள் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதோடு கூட அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடு, அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? நம்ம மத்தை எழுதின சுவிசேஷத்துக்கு பைபிளை திருப்புங்க, 10:12 வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கூடவே சொல்றாரு, நீங்க சொல்ற வாழ்த்துதலுக்கு அந்த வீடு பாத்திரமா உகந்ததா ஏற்றதா இருந்தா நீ சொல்ற ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்குமா? அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா நீங்க சொல்ற ஆசீர்வாதம் திரும்ப உங்ககிட்டே வந்துருமா? இதுதான் சத்தியம். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. உங்க வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ பிளாட்ஸோ அல்லது தனி வீடோ ஓடு வீடோ குடிசை வீடோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா உங்க வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாருமா? ஆசீர்வதிக்கனா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணும். அதான் முக்கியம். அந்த வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்கணும். அப்ப இதை குறித்துதான் ஆண்டவர் ரெண்டு நாளா அதிகமா பாரப்படுத்தினார். அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். அந்த ஜெபம் பண்ணும் போது எதை எதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரோ அந்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில நான் தேவ கிருபை நான் நிக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதான் தேவ சித்தம். நிமிர்ந்து உட்கார்ந்து சொல்லுங்க, நான் இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். நான் மட்டுமல்ல என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தர் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார், இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வழியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ஆமே, ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வழியா நடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காணக்கூடிய மிக முக்கியமான இடம் நம்முடைய வீடுதான். ரொம்ப முக்கியம், வீடுதான் முக்கியம். வந்திருக்கீங்க உதாரணமா, உள்ளத்துக்கு ஆறுதலா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெளியே பயங்கர வெயில் அடிக்குது, இங்க கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கா இல்லையா? எல்லாமே நல்லா தான் இருக்கு. எவ்வளவு நேரம் எல்லாம் மிஞ்சி போனா 1 மணியோ 1.5 மணியோ அதுக்கு மேல போய் தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறேன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போங்க, அப்புறம் யாரா கேட்பாங்க நீங்க போலியான்னு. அதனால போய் கடைசி எங்க போனோம், அங்கதான் போனோம், போனோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்தா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, ஜபம் நல்லா இருக்கு, அப்புறம் அந்த சாப்பாடும் கொஞ்சம் நல்லா இருக்கு, அந்த நேரத்துக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற போதே தெரியுது வீட்டுல என்ன இல்ல, வீட்டுல அவங்களுக்கு ஏற்றபடி இல்ல. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்க போகிறது. ஆமென். உங்க வீட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்ல மாட்டேன், உங்க வீட்டுல தங்க போறது, தங்க போகிறது. ஒரு வீட்டுக்கு இப்போ உங்க ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து எத்தனை நாள் தங்க போற கேட்பாங்களா, கேட்பாங்களா? அல்லது நம்ம தான் சொல்லுவோமா, அத போன உடனே எத்தனை நாள் தங்க போற கேட்டா அந்த வீட்டுல தங்க முடியுமா? ஆனா அதை மறைமுகமா கேட்பாங்க. வேற ஏதாவது வந்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆட்களுக்கு விசிட்டர்ஸ் பேர், சும்மா பார்வையாளர்கள். ஆனா அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய பிரச்சனை போராட்டம் தெரியும். ரெண்டாவது வீட்டில் இப்ப நான் உங்க வீட்டுக்கே வரேன், கிச்சன்ல உட்கார வைப்பீங்க, சும்மா முன்னால உட்கார வைப்பீங்க, அழகா பர்னிச்சர் எல்லாம் போட்டு வைப்பீங்க, டிவி எல்லாம் போட்டு காட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அங்கே காஃபி கொடுத்து அனுப்பிடுவீங்க. அதான் வந்து பார்வையாளர்களா வந்து பார்த்துட்டு போற இடம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா தானே தெரியும், புரியுதா உங்களுக்கு? சில வீட்டுக்கு போனா டக்குன்னு அவங்க வந்து கதவை திறக்க மாட்டாங்க. சில வீட்டில் சில வீட்டை காலி படைக்கும், அவங்க யாரு, இதோ வந்துட்டேன், 1 நிமிஷம் வரேன், என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? தெரிய வந்துட்டாங்களே, அப்போதான் அவங்களுக்கு அந்த செருப்பு மூலையில் கிடக்கு தெரியும், அந்த குடிச்ச காஃபி டம்ளரு அப்படியே அந்த சேர்ல இருக்கிறது தெரியும், அப்போதான் அவங்க கண்ணுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? அந்த டவல்ல அந்த மூலையில போட்டிருக்கு, அப்பதான் அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கிளீன், இதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன் அதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன். அப்புறம் சொல்லி ஓரளவுக்கு அதை செட்டப் பண்ணி அப்புறம் கதவை திறப்பாங்க சிலர். அப்ப யாராவது வந்தாதான் அவங்களுக்கு அந்த வீடு அப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியுது. மத்த நேரம் அதுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கனால அவங்க அது விசேஷமா தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, வந்து போகிற ஆளுக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா தங்கணுமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணுமே, கர்த்தர் உங்க வீட்டுல தங்கணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்று கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு உங்களோட நான் பேசுறேன். உங்க வீட்டை கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிக்க விரும்புற. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா அவர் வந்து அறகுறையெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாரு, புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போதுமே நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தான் தருவார். நிரம்பி எல்லா விதத்திலும் பாருங்க, ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமா தான் இருக்கும். பணத்துல மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஒரு உச்சக்கட்ட ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அப்ப வேகமாய் இந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கான ஒரு நல்ல வழியை, ஒரு ஆலோசனையை உங்களோடு கூட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். யாத்திராகமத்தின் புத்தகத்தை திருப்புங்க, 12 அதிகாரம், யாத்திராகமம் 12:12-13 வசனங்களை சகோதரன் மைக்கில் வாசிப்பாங்க.
1: நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு
0: உங்களை கடந்து போவேன்.
1: நான் எகிப்து தேசத்தை
0: அழிக்கும் போது
1: அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
0: கையை வைத்து சொல்லுங்க ஆமேன். நல்ல புரிந்து கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிச்சிருக்கீங்களோ படிப்பில்லையோ, ஏழையோ பணக்காரரோ, அல்லது சமீப காலமாக ஆண்டவராகிய இயேசுவை அறிந்திருக்கிறீங்களோ, அல்லது நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ, அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கேட்க போவது இல்லை. ஆண்டவர் உங்க வீட்டை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம் என்ன பிரதர்? ஆண்டவர் என்ன உணர்த்துகிறார், எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்ப வீட்டுல அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். உங்கள் நிமித்தம் உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிப்பார். அந்த வீடுனா வீட்டுல இருக்கிற ஃபேனையும் டியூப் லைட்டையும் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல நினைச்சுக்காதீங்க நீங்க, புரியுதா? கர்த்தருடைய வீட்டாரை ஆசீர்வதிப்பார், அதுதான் முக்கியம். நீங்க சொல்றீங்க, நான் மட்டும்தான் பிரதர் கூட்டத்துக்கு வருவேன், நான் மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன், எங்க கணவர் வரவே மாட்டாரு, எங்க பிள்ளைகளும் வரமாட்டாங்க, இன்னைக்கு கூட இழுத்துட்டு தான் வந்திருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. ஆனால் அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாதான் என் வீட்டுல சந்தோஷமா இருக்கும், உண்மைதான். ஆனா இன்றைக்கு நீங்க என்ன தெரியுமா விசுவாசிக்கணும்? கர்த்தரா இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தின்படி நான் விசுவாசிச்சா என்னுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நம்ம சகோதரன் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எகிப்து தேசத்துல பலவிதமான வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் அந்த எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அப்படிப்பட்ட வாதையில ஒன்று வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களிலே பூசுங்கள். யார் யார் வீட்டுல இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, நடு இரவில சங்கார தூதன் வரும்போது அந்த எந்தெந்த வாசலில் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போய்விடுவான். எந்த வாசலில் நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படாமல் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து வாதை அந்த வீட்டுக்கு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் நிலைக்கால்களிலே பூசுங்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர்
2: progress.

0: சங்கமா வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தொண்டி 6:45 ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கரு செல்வோம். ஆரம்ப ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணாஸ் காபரூன் டாரியோ, துரிய ஆராதனை வேத பாடம் சிஸ்டர் கிரேஸ், கவிதை சிஸ்டர் மீர தர்மலிங்கம், உள்ளிருக்கிற ஜெபம் சிஸ்டர் டாலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைக்காக சிஸ்டர் ரஜினி, அதை தொடர்ந்து என்று முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, வெற்றுமலைக்கு சிஸ்டர் அருந்ததி, பெற்று முப்பதிலிருந்து 9:30 வரை பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அவர்கள் வேத பாடம் நடத்துகிறார். வறுமையான வேத பாடம் தயவு செய்து கேட்டு கேளுங்கள். 9:00 பாஸ்டர் ஆண்டன் இந்த நாளே நேற்று நடத்த வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அவர்கள் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. Welcome all of you that have joined Nitya Velicham at this time, deriving from Toronto, Canada. And as I am also posting today in English alongside with Brother Mahindran from Victoria, British Columbia, and myself from Vancouver, British Columbia. And, of course, Brother Leslie from the head office in Toronto, Canada, working with all the background that is going on with the recordings and the production. So we thank the Lord for all those that have joined us with Nitya Velicham. So you will be blessed for those that have come to join us this very evening with Nitya Velicham. But the Lord has assigned for many of the handmaidens and the pastors and the Bible studies and the poems that people have prepared to come and share with you all. And may the Lord bless them as you have been blessed, but how the Lord has prepared this for the ministry to come into your lives. So as we come in, let me begin with prayer, with a wonderful blessing that the Lord is bestowing upon your lives. So Lord, we thank you, Lord, at this time, Father, for many that have come, Lord, from 210 nations into Nitya Velicham at this time, Lord. Father, we thank you for your wonderful blessings in which you have, Lord Jesus, assigned your people, Lord, even as they have gathered, even as they have joined, Lord, many things that you have, Lord Jesus, in store for them to be blessed, Lord, before the end of this evening, Lord, even as, Lord Jesus, you are preparing their hearts, Lord, even as they are open, Lord Jesus, to the will of the Holy Spirit to take place in their lives, Lord, as you're touching them and setting them free, Lord, even before the end of this very segment, Lord, oh God, with the word that you are preparing, Lord Jesus, and the Bible studies that is going to come forth, and even through the worship time, Lord, that our handmaidens of the Lord, Lord Jesus, even as Sister Karuna, Sister Grace, and also Sister Dolly and myself, Lord, into it, and the very poem that you have prepared also, Lord Jesus, from Sister Mary Thangalingam, Lord, who is going to come and share it also, Father. So we thank you, Lord, for every one of them that are going to come, and also the words of wisdom that are going to be shared, Lord, as they come in, Lord, and bring forth the word, Lord, for the second segment, Lord, even as I share the first word, Lord. So we thank you for being with me as well, Father, by the very way, Lord, that you have instilled upon my heart to share about the very Holy Spirit that you have given, Lord, without which we cannot, Lord Jesus, pursue your kingdom, do your ministry, whatever that you have bestowed upon this side of the world for us to carry on is only through the power and the embodiment and the empowerment of the power of the Holy Spirit upon our lives and upon the church and upon your people. So we thank you for that, Lord. And we thank you, Lord, for the second message that is going to come from Sister Arundhati. And following that, Lord, the 1 hour Bible study that is going to come from Brother Pastor, from the Bible study that is going to come from Brother Simon Stanley, Lord, all the way from India. And the last of all, Lord, we have the message from also Pastor Anton Rasanayam, all the way from Scarborough, Ontario as well. We thank you, Lord, for every one of them that are coming and joining, Lord. Every one of them that have prepared their hearts, Lord, to come and minister to you. Be with them, lead them and guide them, Lord, and fill them with the power of your Holy Spirit. Even as they come, Lord, and share, Lord Jesus, what you have bestowed upon. And fill them, Lord, with the anointing power of the Holy Spirit as they share it with the people. And we thank you, Lord, for the many blessings, Lord, even as the people that have joined at this time, Lord. Not only, Lord, that they would be hearers, but doers of the word, Lord. Oh, Father, give them a heart, Lord, to be receptive, Lord, and to bring forth much fruit in their lives, Lord, to bring much growth in their lives, Lord, as you are, Lord, wooing by the power of your Holy Spirit upon towards you, Lord Jesus. And now I pray, Lord, for the many needs that they are representing, Father. May it be, Lord, emotionally, physically, mentally, however they might be, Lord, you are able to, Lord Jesus, completely take care of that. You are the one, Lord, who said, come unto me, all ye that labor and are heavy laden, and I will give you rest. And they will enter into that place of the quietness, and in confidence will thy strength be. You have said that also, Lord, even as your word has bring forth, Lord, and be still and know that I am God, you have said, Lord Jesus, also in Psalm 46, verse 10. Lord, all these promises are yea and amen in Christ Jesus. And I thank you for that blessing that you have been blessing them, Lord, and opening their hearts of understanding and their, Lord Jesus, eyes of understanding also, Lord, to receive what you have, Lord, for the rest of the segment, Lord, and the rest of the blessing that comes through Nithya Velicham, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the segment of the Nithya Velicham's program, and we have first of all Sister Karuna waiting to come and minister to us with a beautiful song and also pray before that. So we will invite her. Sister Karuna, we naangali poludu alaikka pogrom avar vandu jabithu oru paadalai paaduvar. Sister Karuna, vandu ungala aashirvaadathai paattan jabithu paattu moolamaaga neengal aashirvaadathai kondu vaarungal. God bless you.
2: God bless you too, Sister.
1: Amen.
2: Amen. Hallelujah. Stotram Parishuddha Pidave. Uyaravum Unnathamana Singhasanathile Veettirukkira Thagappane. உமக்கு நன்றி அப்பாவா. எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயரமான ஸ்தலங்களில் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர்க்கத்தாவே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து இதுவரை பாவ மன்னிப்பை கொடுத்து நீர் இந்த உலகத்தில் வாழ கிருபை பாராட்டியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வாக்கு தத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு வருகிற எல்லா பத்திரம் பொறுமையாயிருக்க உம்முடைய வசனங்கள் எங்களை காத்துக் கொள்ளுகிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எல்லாருக்கும் உத்தரவு சொல்லும்படியாய் உம்முடைய வசனம் எப்பொழுதும் எங்களுக்கு கிருபை பொருந்தினதா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இழைத்து வரும் இந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்ற அந்த வாக்கு தத்தத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா காலங்களின் நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்பிடுங்க இந்த உலகத்திலே. கத்தாவே, மந்த மாயைகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்து சனங்களை விடுதலையாக்கும்படியாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திலே கத்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, விதைக்கிற விதைகள் ஒன்று ஒவ்வொன்றும் கத்தாவே ஆத்துமா ஆதாயத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் ரசிக்கட்டும், நம்முடைய வார்த்தை விடுதலையாக்கட்டும், தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சௌரலஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் நடத்துகிறவர் நீர்க்கத்தாவே ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கொடுக்கிறோம், தேவைகளை சந்திக்கும்படியாக இப்போ கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சாரி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும்படியாய் பிள்ளனை கொடுக்கிறவர் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல மைந்திரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் சுகம் ஆரோக்கியம் பலனை

குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். பாலிய பிள்ளைகளை விசேஷமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுக்கு பெற்றாருக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்திணைந்து கத்தாவை எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்கும்படியாய் கத்திருந்த இதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாயை என்பதை அந்த பிள்ளைகள் அறியும்படியாய் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பின்மாட்டத்தில் இருக்கிறவர்கள் மீண்டும் வந்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, தங்களுடைய கடின இருதயத்தை விட்டு கத்தாவை நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் எல்லாரையும் கூட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் பாதத்திலே கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தூபம் போல அனுப்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, நெருந்த நாளிலே நீர் முறியாதவர் ஆண்டவரே. மங்கி எறிகிற திரியை நீர் அணியாதவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லாரையும் மண்டை இழுத்து கொள்ளும்படியாய் வாஞ்சியாய் வாசலிலே காத்து நிற்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. எல்லாரும் காணும்படியாய் அவர்களுக்கு நீர் கத்தாவை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இனிமேல் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்திலே உம்முடைய ஒளி வந்தது கத்தாவை அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் நீர் குழந்தையாய் பிறந்து அப்பா கண்மை கத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காணாதவர்களாய் இருக்கிறவர்கள் காணும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கத்தாவை நீரொழியை ஏற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த கடைசி நாட்களிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வருகை சீக்கிரம் சுவாமி, அந்த வருகையிலே கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேசத்தை இஷ்டவேலை காக்கும்படியாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள், அது போல சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவை விடுதலையாக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தனை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் உண்மை காணும்படியாய் ஊழியங்களை பெருகப்படுங்க. ஒவ்வொரு இடத்திலும் ஊழியக்காரரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேஞ்சலிசம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவே கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த தேசத்திலே காலநிலைகள் எல்லாவற்றையும் நீர் சீராக கத்தாவே இந்த இடத்திலே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதிக வெப்பநிலையினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உண்மை நம்பியே இந்த உலகம், இந்த உலகத்தில் உண்மை நம்புகிற ஜனங்கள் அநேகம் ஆண்டவரே. மக்கள் மறைவாக ஒன்றும் இல்லை கத்தாவே. உம்முடைய பாதத்தில் இந்த உலகத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. அந்த தேசத்திலே நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களில் இருந்தும் அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க. ஊழியங்களை பெருக பண்ணுங்க. எனங்க தாவே தகுப்பனே, சிறையில் இருக்கிறவர்கள் உண்மை காணட்டும். அந்த சிறை கதவுகளுக்குள்ளாக உம்முடைய சத்தியம் போகட்டும் ஆண்டவரே. அது போல வைத்திய சாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வார்த்தையினாலே குணமாக்கப்படட்டும், ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அது போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி தகப்பனே, இந்த பிள்ளைகள் எத்தனையோ பிள்ளைகள் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எல்லாருக்கும் தெளிந்த புத்தியை நீங்கள் கொடுக்கும் போதே இந்த காரியங்களில் இருந்து அவர்கள் விலகி செல்லும்படியான புத்தி அவர்கள் உண்டாகும் சுவாமி. மனம் இறங்கி அந்த ஜனங்களை, அந்த பிள்ளைகளை, குழந்தைகளை, வாலிபர்களை, வயோதிபர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க, எல்லாரையும் வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Praise the Lord, sister.
1: Praise the Lord, sister. And beautiful song. நல்லா பாடி இருந்தீர்கள். அது பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். நன்றாக ஜபித்தீர்கள். கத்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புகளையும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த இனிமையான குரலின் அவருக்காக உபயோகிக்கிறதுக்காக கத்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை மென்மேலுமாக உங்களை ஆசீர்வாதித்து உங்களை இன்னமும் கூட அந்த தாழ்ந்துகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். நாங்களும் உங்களை இந்த நித்திய வெளிச்சம் சார்பாகவும் வார்த்தையின் வெளிச்சம் மற்றும்படி காலையிலிருந்து தொடங்கி இருக்கிற எல்லா மாதிரி மினிஸ்ட்ரியின் மத்தியில் வந்து நிற்கிற எல்லாருக்கான சார்பிலும் இருந்து நாங்கள் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
0: Thank you. God bless you too, sister.
1: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ரஞ்சன் அவர்களை அறுக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கத்தர் கொடுத்த தாளந்துகள் மூலமாக அவரும் வந்து ஆராதனையை செலுத்தி தேவ வசனத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: பாருங்கள். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாள் திரும்பவும் இந்த இடத்துல ஆண்டவர் நித்திய வெளிச்சத்துக்கு ஊடாக ஆண்டவர் இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக நேரங்களை பயன்படுத்தி இந்த தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் நீர் ஆசீர்வாதித்து வழி நடத்துறதுக்காய் நன்றி. சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், நிறைவு, செழிப்பு எல்லாமே உமக்குள்ளாக நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா ஊடாக இறங்கி வந்தது ஆண்டவரே. அதுல எந்த வேற்றுமை நிழலும் இல்லாத அந்த பியோர ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அது இந்த நாட்கள்ல வெளிப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த காலநிலைய சகோதரி கருணா ஜபிச்சது போல ஆண்டவரே கொடூரமான சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பெலனும் ஒடுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இந்த தேவன் கூடார மறையில வைத்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நித்திய நித்தியமாய் உமக்குள்ளாக ஆண்டவரே வாழுகிற வாழ்வு கூடார மறைவு கண்மல வெடிப்புக்குள்ளாக ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து வழி நடத்திய இந்த காலநிலை ஒவ்வொருக்கும் ஆண்டவரே தாக்காதபடிக்கு என்னென்னா நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி என் ஜனங்கள் சமாதான தாவரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள் அமைதியாய் தங்கும் இடங்களில குடியிருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சத்தியம். அப்படியாக ஒவ்வொருவரும் சமாதான தாவரம் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களில தான் குடியிருப்பார்கள். அப்படியா நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
3: மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகள்

இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவேன். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடு.

நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டு.

0: நந்தி ஆண்டவர் உண்மையை துதித்து உண்மை போற்றி உண்மை புகழ்ந்து உண்மை உயர்த்த ஆண்டவர் உண்மை கனப்படுத்த இந்த இடத்திலுமாய் தந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதிக்கிறேன். மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் துதிக்கிறேன் தீரனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் வந்து நான் வந்து ஒரு வசனத்துக்கூடாக இதை என்னோட ஆண்டவருக்குள்ளாக நான் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மேலும் காணப்படுகிறவர்கள் ரெண்டு கொரிந்தியர் 4:17-18 வசனம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த வசனத்துக்கூடாக நாங்கள் இந்த நாட்கள்ல கண்களால காணறது ஏனென்றா நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்த முன்கூட்டியே எல்லாம் தெரியுது, சுற்றாடல்கள் என்ன இருக்குது, காலநிலைகள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு மாறாயிருக்கு. இருந்தாலும் தேவன் எங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற நல்ல நல்ல பங்கு தேவன் சொல்லி இருக்கிற எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடிவர்களாயும் சகலவித நற்கிரியர்களும் பெருவர்களாயும் இருக்கும்படி சகலவித கிருபைகளையும் பெரு. அப்ப அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களை அந்த கிருபையினால எல்லாவற்றையும் சுதந்திரிக்கக்கூடியதாக இந்த பூமியிலே வச்சிருக்கிறது. ஏனென்றால் அது எங்களுக்கு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அவைகள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆவியில நிறைந்திருக்கிறபடினால அதை எப்படி சுதந்திரிக்க வேணுமெண்டா இந்த உபத்திரவம்னு சொல்லி நாங்கள் இந்த முன்னுக்கு தெரிகிறத மாத்திரமில்லை, அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் சிலுவையில உள்ள பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து அவர் உதவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர் என்று எண்ணப்பட்டு துப்பப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த எல்லாவற்றிலும் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து நாங்கள் தரித்திரராக இருக்கக்கூடாதுன்ற அவர் தன்னைத்தான் வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு வந்து அவர் வந்து எந்த இல்லையும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுண்டு ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்து தன்னைத்தான் வெறுமையாக்கி வந்து எங்களுக்கு தந்த இந்த ஐஸ்வர்ய வாழ்வு எங்களுக்கு தந்த நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அதே போல எல்லா கவலைகள் துன்பங்களுக்காகவும் அவர் எல்லாவற்றிலும் நிந்திக்கப்பட்டு கவலைப்பட்டு எல்லாவற்றிலும் அந்த தேவன் பாடுபட்டது நிமித்தம் இந்த நாட்கள்ல நாங்கள் எதை நோக்கி இருக்குமா பண்ண பவுல் நம்மை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் இருந்த போதிலும் தன்னுடைய சோதனைகளை லேசான உபத்திரம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு வசனத்துல 2 Corinthians 11 வசனம் அவர் சொல்றார் என்றா 3 முறைகளும் ஆற்றினால் அடிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்குரிய நபர் அவரை வந்து அவரை ஒரு இடத்துல நிக்க விடாமல் அவரை தூக்கி திசை திருப்பி எல்லா பாகத்திலும் கொண்டு போனா நொறுங்கிமிலாற்றினால் அடிக்கட்ட எண்ண முடியாத அளவிற்கு வாரினால் அடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்டு எல்லாவற்றிலுமே எழுதப்பட்டுள்ள வேதாமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அப்ப நாங்கள் அந்த எங்கு சென்றாலும் அவரை போல நாங்கள் இந்த பாருங்க சிறைச்சாலைக்குள்ள வந்து மகிழ்ந்து பாடினார். என்ன சிறைச்சாலையில இப்படி கைய ரெண்டு பக்கம் தொழு மரத்துல கட்டி அப்படியான சூழ்நிலையில கூடி மகிழ்ந்து பாடினாரா. அப்ப அதே மாதிரி அந்த அந்த என்னண்ட அப்படியான அவர்கிட்ட இருதயம் அப்படி வந்ததுன்னு சொன்னா இருதயத்துல அந்த தேவனுடைய மகிழ்ச்சி அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வச்சிருக்கிற நாங்கள் இதைத்தான் அனுபவிப்போம் என்ற அந்த எண்ணம். ஏனண்டா நாங்கள் பாக்குறத மாத்திரம் இல்ல, நாங்கள் கண்ணால சூழ்நிலைகளை பார்க்காமல் எங்களுக்காக உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற இதை நிறைவாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் உள்ள பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் தேவன் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறாண்டு அவர் எங்களுக்கு ஒப்பான ஒருவரும் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அப்படியான அந்த சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு இந்த எல்லா லேசான உபத்திரம் இந்த நாட்கள்ல உள்ள உபத்திரங்களை நாங்கள் மறந்து முன்னானவைகளை மறந்து அடுப்பவும் வந்து நாங்கள் பின்னானவைகளை மறந்து அந்த இலக்கை நோக்கி எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் எங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அந்த நோக்கத்தை மேல் நோக்கி நாங்கள் போகும்படியாக இந்த நாட்கள் இந்த வசனத்துக்கூடாக ஆண்டவர் என்னோடு இதைத்தான் பேசினார். இந்த உபத்திரங்கள் லேசான உபத்திரம் அது இந்த நாட்கள்ல மாறக்கூடியதாக வந்துவிட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு தினம் அந்த தேவ வசனங்கள்ல வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்களுக்குள்ள நிறையப்பட்டிருக்கிறபடினால அந்த டிவைன் அந்த எல்லாவற்றிலும் உள்ளுக்குள்ள எங்களுக்குள்ள நிறைவிருக்கிறபடியா எப்பொழுதும் அதை சுதந்திரிக்க முடியத்தக்கதாக சமாதானத்தை சந்தோஷத்தை நிறைவே என்ன நெருக்கம் சில நேரம் இருதயம் வந்து ஒரு என்னென்று அப்படி அப்படியான ஒரு நெருக்கம் மாறியும் வார சூழ்நிலைகள் எத்தனையோ வந்திருக்கு. அப்படியாக இருக்கிற நேரத்துல கூட அவரை துதிச்சு அவரை பாடி அவர் செய்த நன்மைகளை நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளும் போது அது இதயத்தில ஒரு ஆறுதல். அவர் பவுலும் சீலாம் வந்து அந்த சிறைச்சாலையில எப்படி பாடிக்கொண்டிருக்கிறாரோ இருந்தார்களோ அதே மாதிரி நாங்களும் அதே செய்யக்குள்ள அந்த வெயில கண்ட பனி போல அந்த துன்பங்கள் மறைஞ்சு போறத காணலாம். அதை நாங்களோட அனுபவபூர்வமா அதை நாங்கள் உட்படுத்தி பார்க்கக்குள்ள வந்து ஏனண்டா நாங்கள் ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது கவலைப்படுகிறனால ஒரு முளத்தை கூட்டவும் இல்லாது குறைக்கவும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா நாங்கள் தேவன் சொன்னது எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி பாடி துதிச்சு அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் போதும் எங்களை அவருடைய முகமங்கள் மீது பிரகாசம் அடைந்து அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் என் ஜனம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவன் வச்ச இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கேட்டதுக்காக நன்றி செலுத்துறேன். எல்லாம் மகிமையும் கனமும் அவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் நாங்கள் ரிஃபைனஸ் ஃபயர் என்று சொல்லியிருக்கு. தங்கம் என்ன மாதிரி உருக்கப்பட்டு அதிலிருந்து அந்த தங்கத்தினால அந்த வெளியில வருற நேரம் என்ன மாதிரி பிரகாசித்து இன்னும் முதல் இருந்ததிலும் பார்க்க இன்னும் பிரகாசத்துடன் வெளியில வாரது போலவே நாங்களும் அந்த தங்கத்தை உருக்குறது போலவே நாங்களும் இந்த உபத்திரங்களின் மூலம் சென்ற நேரம் அந்த பாட்டு கூட இருக்கு. இந்த உபத்திரம் சீக்கிரம் நீங்கி விடும். ஆனால் அந்த உபத்திரத்தால நாங்கள் போற நேரம் கத்திரங்களுக்கு அதை தியானித்து வைத்து அந்த நேரத்தில் தயாரித்து வைத்திருக்கிறபடியால் நாங்கள் அதை சமாதானத்துடையும் அவருடைய அன்புடனையும் நாங்கள் அதை வெற்றியுடன் செல்லும் பொழுது அது அதனால வார ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். அதை நாங்கள் கண்கால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எங்களுக்கு நன்றாக பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அத்துடன் நன்றாக
0: நான் இதை சொன்னது சில நேரத்துல நெருக்கங்கள் வந்து அந்த அந்த அதன் ஊடாக நான் போயிருக்கிறேன். அப்படியான நேரத்துல ஒண்ணுமே செய்யல ஒரு வழி கூடி தெரியாம இருக்கும் என்ன அடுத்த என்ன அடுத்த இது என்ன செய்ய. ஆனா அந்த நேரத்திலையும் வந்து இந்த பாட்டு துதிச்சு நன்றி செலுத்தும் போது எப்படி அதை மறைஞ்சது என்ன என்னத்துக்காக கவலைப்பட்டே நண்டு கூடி தெரியாத மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் அப்படி வழி நடத்தி கொண்டு போனபடியே அந்த அனுபவத்தை தான் நான் இதுல பகிர்ந்து
1: கொண்டேன். அது இன்னொரு முறை என்னென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியான அந்த வழியில போனவர்களை இன்னும் கூட அந்த வார்த்தையின் மூலமாக அவர் உபயோகிக்கிறார். அது உங்களுக்கு அந்த டெஸ்ட்மணியாகவும் வந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்கள் மூலமாக அதை நீங்க போன வழியையே அதை கொண்டு வந்து காட்டுறபடி அது இன்னும் கூட பிரயோகிக்கப்படுகிறது என்றபடியா. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களை நீங்கள் வந்து பகிர்ந்து கொண்ட விதத்துக்கும் கர்த்தருக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ டாலி. தேங்க்யூ
1: சிஸ்டர் ரஞ்சினி. தேங்க்யூ. God bless you. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறோம். அவருக்கும் கடவுள் ஒரு கர்த்தர் நன்றாக ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் ஒரு நல்ல கவிதையை ஏற்றி கொண்டு வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். I would like to invite Sister Mary Thangalingam, who has been given a gift of writing poetry and beautiful poems in the Tamil language. I would like to invite her at this time to come and share what the Lord has given to her this time to share with us. Sister மேரி தங்கலிங்கம் வாருங்கள். கத்தர் கொடுத்த இயற்றின வார்த்தையை வந்தங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி சிஸ்டர். நன்றி சிஸ்டர் அஞ்சினிக்கும் சிஸ்டர் கிரேஸுக்கும் நன்றி. நீங்க ரெண்டு பேரும் தேவன வார்த்தையை பற்றி கலைச்சு கொண்டீங்க. நான் அதில் சொக்கி போயிட்டேன். உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. இது எனக்கு நல்ல பிளஸ்ஸிங்கா இருந்தது, பிரயோசனமா இருந்தது. இனி நான் இந்த கவிதைக்கு
1: வரேன்.
2: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் உம்மை சங்கமும் வானொலியின் அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரே என்னை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரி தொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ விடிவான பனி வெள்ளி தோட்ட அழகு அந்தரத்தில் புள்ளினங்கள் அதிகாலையில் ஆலோலம் பாடுகையில் என் ஜெபமும் தூபம் போல் உம்மை நோக்கி உயரட்டும். அதிகாலையிலே அதிகாலையிலே அவரை தேடுபவர்கள் கண்டடைவார்கள். எனவேதான் அதிகால ஜெபம் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இது வானுக்கும் பூமிக்கும் வைர நெசவல்லவா நம் அதிகாலை ஜெபங்கள். அனுதினமும் அதிகாலையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தூய்மைப்படுத்தி தூயரின் சுபடுகளை பின்தொடர்வோமாக. அதிகாலை ஜெபம் எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிருபை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர் நிலையை தருவார். சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்த யோசுவாவின் ஜெபம் விண் கற்களும் வீழ்ந்து விண் கோள்களும் நிலைத்த போது விண்ணவருக்கான ஜனங்கள் வெற்றியை குவித்தனர். நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. நாமும் அதிகாலை ஜெபத்தில் மண்டியிட்டால் நம்மாலும் தகர்க்க கூடாத எரிக்கோ கோட்டைகள் இல்லை. அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்பதை விட அதிகாலையை விழிக்கச் செய்வோம் ஜெபத்தில் என்றும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவன் மிக எளிதில் தேவனை கண்டடைகிறான். நாம் விழித்திருக்க கட்டளையிட்டவர் நம்மோடு என்றும் உடனிருக்க ஆயத்தம் உள்ளவரின் சொந்தங்களே. தாவீதின் விண்ணப்ப வரிகள் தேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போன்றவை. கண்மணியை போல் என்னை காத்தருளும் விண்ணப்ப கலையில் கைதேர்ந்த தாவீது. இது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். இத்தகைய ஒரு பலத்த பாதுகாப்பை தேவனிடம் விண்ணப்பம் பண்ணினார் தாவீது. நாம் தேவனின் பார்வையில் கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என் சொந்தங்களே. ஜெபத்தால் அதிகால ஜெபத்தால் நமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை அற்ப தூளாக்க ஆற்றல் உள்ள தேவன் நம்மோடு இருப்பது பெரிய காரியமல்லவா நமக்கு. அதிகால ஜெபத்தின் ஏகாந்தத்தின் இனிமையிலே பாசைகள் தீர்ந்த பயணத்தில் இந்த பண்ணிசை துணை பெற அழைக்கிறேன் ஐயா. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. விடியலை எழச் செய்யும் விரல்கள் தேவ மனிதர்களுக்கு உண்டு. அதிகாலை ஜெபத்தில் என் அழுகையின் அர்த்தம் புரிந்த அகராதி புத்திரமே என் அப்பா, உன் பாதங்களை கண்ணீரால் கழுவுகிறேன் என் ஐயா. நாம் முட்டி போட்டு இதயங்களை அவருக்கு நேராக திருப்பி ஜெபிக்கும் போது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என உன்னதர் பதில் தருவார் என் அன்பு உறவுகளே. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. வெளிச்சத்தை

0: ஒன்று சாமுவேல் 20 அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை, இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார், ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதின்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோடே பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும், ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால், தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு 1 தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீ சொல்லும். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர், ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொண்டு போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பினிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர், ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோடு போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக, மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் எந்தைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாயிருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும், காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும், அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன், இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது, அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால் நீர் வாரும், அப்பொழுது ஒன்றுமில்லை, உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டான் இடத்தில் சொன்னால் நீர் போய்விடும். அப்பொழுது கர்த்தர் உம்மை போகச் சொல்லுகிறார் என்று அறியும். நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் எந்தைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசி ஆனபோது ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டாய் இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. அமாவாசிக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாய் இருந்தது. அப்பொழுது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக, தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நான் என் சகோதரரை பார்க்கிறதுக்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடுள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசை மறுநாளாகி அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி, அந்த பிள்ளை ஆண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பு இருக்கும் இடம் மட்டும் பிள்ளை ஆண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளை ஆண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டன போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான் இடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோடு போம், கர்த்தர் எந்தைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ
1: ஏசாயா 64 அதிகாரம். ஆ, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்க்கிறாத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரேயல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பியிருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின, சீயோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்த
0: மத்தேயு 9 அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் சொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பின்பு அவர் வீட்டில் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோழி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், தீரலும் அதிகமாகும். புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்துப்போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடும் கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவர் மரியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்குள்ளே இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடி கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். எப்படியும் நம்மை கர்த்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார். உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது. அசைவை கண்டு பயப்படாமல், தாவீதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கர்த்தர் காப்பார். காரணம், முதிர்ந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியை போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும். அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு, சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார். அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார். மேலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசீர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக ஏசையாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கையில், அங்கே, ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரித்து கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது. சீறி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார். சமாதானத்தை தருகின்றார், பயத்தை நீக்குகின்றார். அடுத்ததாக ஏசாயாவின் புஸ்தகம் 43:20 வாசிக்கையில், என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று உள்ளதை வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார். கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை. மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு, அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், சமாதானம், சுகம், மகிழ்ச்சியை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா?
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். 2 Corinthians 1:4. பிரியமானவர்களே, இயேசு உலகில் மனிதனாக பிறந்து சகல விதமான உபத்திரவங்களையும் அனுபவித்து சிலுவையில் எங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் பரிசுத்தர் என்பது பலவீனங்களில் எமக்காக பரதவிக்கிறவராக அல்ல, எம்மை பலப்படுத்தும் பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எமது ஆறுதலின் தேவனாய் இருப்பது எவ்வளவு பெரிய ஆறுதல்! அது மட்டுமல்ல, தேவன் அருளும் ஆறுதலானது நாம் மட்டும் ஆறுதல் அடைவதற்கு உபத்திரவப்படுகிற மற்றவர்களையும் ஆறுதல் படுத்தக்கூடியதான ஆறுதலாகும். அப்போஸ்தலனான பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் மீது நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மீது நம்பிக்கை வைத்தோம். எங்களுக்கு மரணமே நேரிடப் போகிறது என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். நீங்கள் எங்களோட பாடுபடுகிறது போல ஆறுதலிலும் பங்கு கொள்வீர்கள் என்றும் கூறுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் பாடுகளை கண்டு பயப்படுகிறோம். எப்போதும் சுகமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது உபத்திரவங்களின் ஊடாக வெற்றியை அடையும் வாழ்க்கை. இந்நாட்களில் இன்னும் அதிகமாக எம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.

0: மகத்தான பலனை தேவன் தரும்படியாக தேவனிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: இன்றைய வேத வார்த்தை. இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை இந்த அதிகாலையிலே ஆண்டவருடைய வேத வார்த்தைக்குள்ளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:18 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே பிறந்திருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒவ்வொரு மனுஷரும் இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே கூட ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து சாலமோன் ஞானி இப்படியாக இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கு நாங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சிலர் ரதங்களையும் சொத்துக்களையும் பணங்களையும் இந்த நாட்களிலே பாருங்கள், விக்கிரகங்களையும் இந்த நாட்களை நம்பி இந்த நாட்களை காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இன்னொரு கூட்டத்தார், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், கத்தரிடத்திலே இந்த நாட்களை இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வருகிறார். சங்கீதம் 121 எடுத்து பாருங்கள். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முடிவு உண்டு என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக அந்த முடிவில் எப்படியாக இருக்க வேண்டுமா இருந்தால், நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் வைத்திருக்கிறோம், யார் மேலே வைத்திருக்கிறோம், எப்படியாக செயல்படுகிறோம் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அதை குறித்தான் அவர் இந்த மிகுதி பகுதியில் எழுதுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய நம்பிக்கையும் கர்த்தர் இந்த நாட்களிலே வீண் போகாதபடி இந்த நாட்களிலே காக்கிறார். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்கள், யோசேப்பு என்று ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனம், அந்த தரிசனத்திலே இந்த நாட்களிலே நம்பிக்கையை இழந்து போகாதபடி அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பு ஒரு நாள் அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவருடைய தலை அந்த இடத்திலே உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலே, அதாவது ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களிலே அங்கே அவர்கள் அறிந்து கொள்ளாதபடி இருக்கிற அந்த கண்கள் மூடப்பட்ட அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி தேவன் அந்த வாலிபனை கொண்டு வந்து இந்த நாட்களிலே ராஜாவினுடைய சபையிலே இந்த நாட்களிலே வைத்து அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி அவனை உயர்த்தி இந்த நாட்களிலே மகிழ்விக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாக கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே, என்னதான் சூழ்நிலைகளாக இருந்தாலும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், என்னதான் காரியங்கள் இந்த நாட்களிலே இருந்தாலும், யுத்தங்களுடைய செய்திகள் கேள்விப்பட்டாலும், உங்களை குறித்து நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், என்ன காரியத்துக்காக இந்த நாட்களை நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். சாதாரணமாக உலகத்திலே வாழுகிற மனுஷர்களுக்கு தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்த இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே நடத்துவாரா இருந்தால், அவரை நம்பி அவரை நேசித்து அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கை ஒருபோதும் இந்த நாட்களிலே வீணாகாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே நீங்கள் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் அவரை மறுபடியுமா அவருடைய கரத்தை பிடித்து இந்த நாட்களை நடவுங்கள். இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவருடைய அபிஷேகத்தை இந்த நாட்களிலே அனுதினமும் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் இந்த நாட்களை உங்களை காத்து நடத்துவார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற

0: ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கை பெருகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரம்தானே குடைந்து நடத்தும்படியாக என் மீட்பரும் என் இரட்சகரும் என் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் உடைய இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குதாக. நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். நாட்களிலே நம்பிக்கை உறுதியாக நாட்களை பற்றி கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: Recording stopped.

0: ஆமீன். இன்றுகளாம் தேதி ஏழாம் மாதம் ஏழாம் தேதி ஆடி மாதம் ஏழாம் தேதி ஜூலை மாதம் 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:30. அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் அபிஷேக ஆராதனை கூடாக தேவ ஊழியர் ஹோமி லோகன் அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆயத்தமாகவும் கத்தடிகரத்திலே ஒப்பு வைப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம் சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். சங்கீதம் 121:7. கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார். ஆமேன். கத்தரை கரத்திலே ஒப்பு வைப்போம். கத்தர் தாமே ஆத்மாவை காக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசன அதிகாரங்கள் வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 365 பரிசுத்த வேதாபுத்தத்தில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 சாமுவேல் 19, ஏசாயா 63, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்து மத்தையும் 8வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கத்திருந்த வார்த்தைகள் கூடாக ஒருவரோடும் பேசுவாராக, வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் நகோமி லோகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து, அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாகவும் தேவசெய்தி கூடாகவும் சாட்சிகளுக்கூடாகவும் துதிகளுக்கூடாகவும் வழி நடத்த தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே உபயோகிப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ்லோடமா உங்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு உங்களிடமும் படைக்கிறோம். வழி நடத்துங்கள்.
1: ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறது, எங்களுக்கு அற்புதங்களை காண செய்கிறது அப்பா ராஜா. தகப்பனே, உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா, உங்களை வழி நடத்துகிற தேவனப்பா ராஜா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவி நாமத்தினால். ஆமேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும். ஹலேலூயா. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹலேலூயா. அநேக நேரங்களிலே நான் கூட இந்த பிசாசுகள் அல்லது சத்ருனுடைய காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்ததுக்கு பிற்பாடு சத்ருவானவன் இருக்கிறான் என்பதை அறிந்தாலும் கூட அதை பற்றி நம்முடைய நாங்கள் கடந்து வந்த வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்று சொல்லித்தான் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், பிசாசானவன். அல்லேலூயா. அவன் கொல்லவும் அழிக்கவும் வகதிடுகிறான். கண்ணுக்கு தெரியாத ஆவி மண்டலங்களில் உள்ள அந்த சத்ருனுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ஊடாக நம்ம எதிர்த்து நிற்கிறது. மனிதர்கள் மூலமாக, துரத்தனங்கள் அதிகாரங்கள் மூலமாக, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக எத்தனையோ விதமான காரியங்களை சத்ருவானவன் தன்னுடைய அம்புகளை இது கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஹலிலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் பாருங்கள், வேத வேத தியானம், வேத பாடல்கள், வேத வார்த்தைகள் அதிகமாக மலிந்திருக்கின்ற காலங்கள். ஆனால் அதே நேரத்துல சத்துருனுடைய போராட்டங்களும் எத்தனையோ விதமான வடிவத்திலே அவன் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனபடினால் இங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. தந்திரம், ஒரு தந்திரத்தை மட்டும் சொல்லவில்லை, தந்திரங்கள். ஹலேலூயா. பௌலபோசனும் சொல்லுகிறான் எப்படி என்றால், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹலேலூயா. எத்தனையோ விதமான தந்திரங்கள் மூலம் உங்களை சோர்வடைய பண்ணுவான். வியாதிகள் மூலம், நிந்தனைகள், அவமானங்கள், பயங்கள், சந்தேகங்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது தேவனுடைய வார்த்தையினால். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, மரணம் நேரிடுகிறபடி இருந்தாலும் கூட அதை தப்பும்படிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொண்டார்கள். அடுத்தது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில், ஹலிலூயா, ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை, அதாவது தரித்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். ஏனெனில் ஹலிலூயா, அங்கே ஒரு காரியம் இருக்கிறது, அதை அங்கே தெளிவாக்கும்படி, உறுதியாக்கும்படி அந்த ஏனெனில் என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. அந்த ஏனெனில் என்ற வார்த்தைக்கு பிற்பாடு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப என்ன ஏனெனில் மாம்சம் ஒன்று சொல்லிட்டுன்னா, நம்முடைய மாம்சம், மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஹலிலூயா. எரிச்சல்கள், புறாண்மைகள், கோபங்கள், பிடிவாதங்கள், எல்லா வாதங்களும், இப்படி அந்த மாம்சத்தின் கிரியைகளை எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம். அதை நாங்கள் திரும்ப ஒருக்கா, மாம்சத்தின் கிரியைகளை கலாத்தியர் 5 அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவை அவனை விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். அப்போ பாருங்கள், எங்களிடத்தில் விபச்சாரம் இல்லை, வேசித்தனம் இல்லை, அசுத்தம் இல்லை, காமவிகாரம் இல்லை, விக்கிர ஆராதனையும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. அடுத்தது பகைகள். ஹலிலூயா. மற்றவர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் மூலம் நம்முடைய இருதயத்துல பகைகள் உண்டாகிறது. விரோதங்கள், விரோதங்கள் என்றால் எதிரான காரியங்கள், வைராக்கியங்கள், அந்த பிடிவாதங்கள், அது மட்டுமில்ல கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள். ஹலிலூயா. செப்பரேட் பண்ணி பாக்குறது. இவைகள் மார்க்க வேதங்கள். ஹலிலூயா. அடுத்தது பொறாமைகள், கொலைகள், வெறிகள். கொலைகள் என்று சொல்லுகின்ற வழியிலே நாங்கள் மனுஷர்களை கொல்லாவிட்டாலும் கூட, அங்கே ஒரு ஒருவனை நாங்கள் ஒரு சகோதரனை மூடன் சொல்லிவிட்டால் கூட நாங்கள் அந்த கொலைக்கு பாத்திரவான்களா மாறி போகிறோம். வெறிகள், வெறிகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே குடித்து வெறிப்பது வேறு. அதே நேரத்துல பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த போத மருந்துகள், அல்லாவிட்டால் நமக்கு விருப்பமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற காரியங்கள், அது கூட ஒரு வெறிதான். அடுத்தது களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, திரும்ப நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, ஏனெனில் மாம்சத்தோடும் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அல்லேலூயா. அப்போ மாம்சத்தை நாங்கள் பார்த்தோம், அடுத்த இரத்தத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் என்ற சொந்த உறவுகள், சகோதரங்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சுய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள். அடுத்தது துரத்தனங்கள், நமக்கு எதிராக இருக்கின்ற அதிகாரங்கள், துரத்தனங்கள் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அல்லேலூயா. அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆனபடினால் பூமியிலே நாங்கள் இதை கட்டுகிறோமோ, பரலோகத்திலே கட்டப்படும். பூமியிலே நாங்கள் இதை கட்டவிழ்கிறோமோ, பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். ஆனபடினால் ஜெபத்துக்கு முன்பாக காலை எழுந்தவுடனே நாங்கள் என்ன செய்யணும், நமக்கு விரோதமாக போராடுகின்ற இந்த போராட்டங்கள், துரத்தனங்கள், அதிகாரங்கள், மாம்சங்கள், இரத்தங்கள், இவற்றெல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அன்படினால் இந்த துதிப்பதற்கு முன்பாக இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே துரத்தனங்கள் அதிகாரங்கள் மாம்சங்கள் இரத்தங்களை இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கள் திருச்சபைகளுக்கோ எங்களுடைய உறவுகளுக்கோ ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகின்ற பொல்லாத ஆவிகளின் சீனைகளை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தினால் வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு அதிகாரமுள்ள இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கட்டிந்து கட்டுகிறோம். இயேசுவின் ஒத்தாசி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கள் ஊழியங்களிலே இயேசுவின் ஒத்தாசை இயேசுவின் ஒத்தாசை இயேசுவின் வழி நடத்தல் இயேசுவின் ஆலோசனைகள் இயேசுவினுடைய அன்பு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே எங்கள் பிள்ளைகளிலே எங்கள் ஊழியங்களிலே நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஹலேலூயா. தொடர்ந்தும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். அந்தகார வல்லமைகளை தேவ பெலத்தால் முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகளை தேவ பெலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் மெந்தன் பாதுகாப்பு பயமில்லை வெற்றி எனக்கே என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே. இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு பயம்

ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமையை மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை ஆண்டவரே தகப்பை நீங்கள் திருச்சபைகளிலே கட்டவிழ்கிறோம். ஆண்டவரே திருச்சபை குடும்பங்களிலே கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கட்டவிழ்கிறோம் தகப்பனே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஐயா. நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர். உயிரோடு இருக்கிற எங்களுடைய நல்ல தெய்வமே அப்பா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போனதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானே வாழ்க்கை முழுவதும்

தேவனுடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாலே யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், இதுல பரீட்சைன்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய ஊர்ல சொல்லுவார்கள், நம்முடைய வயது போன தாய் தகப்பன்மார் சொல்லினதை நான் கேட்டுக்கிறேன், அது அவர்களுக்கு பரீட்சைன்னு சொல்லுவார்கள். பரீட்சைன்னு சொல்லிச்சுன்னா அது அவர்களுடைய அனுபவம். ஹல்லேலூயா. அதாவது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பல விதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, ஒருவழி எக்ஸாம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இது ஒரு அனுபவத்தின் ஊடாக ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கூடாக நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அந்த கடந்து சென்ற அந்த பிரச்சனையில் எப்படி ஆண்டவர் அந்த பிரச்சனையை முறியடித்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் என்ன செய்யும்? உங்களை பொறுமைக்கூடாக நடத்தி செல்லும். ஏனென்றால் அன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்னை விடுவித்தார், இன்றைக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சத்துவத்திலே நாங்கள் என்ன சொல்லப்படுகிறது, நாங்கள் பிளப்பட வேணும் சிறுவேணும் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய போராட்டங்கள் நமக்கு உண்டு, அவருடைய சத்துவத்திலும் அவருடைய பலத்திலும் நாங்கள் என்ன செய்யணும், பிளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினா என்ன சத்துவம், என்ன பெலம் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அவர் எப்பொழுதுமே நல்லவர். தேவன் ஒரு நாள் அங்கே வேதம் இதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்னென்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். எது உத்தமம்? அவர் மேல் நம்பிக்கையா இருப்பது, விசுவாசிப்பது உத்தமம். காலேப்பும் யோசுபாவும் அவரை விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் காலேப்பு குறித்து ஆண்டவராகிய தேவனே சொல்லுகிற அவனுடைய உத்தமத்தை. ஹல்லேலூயா. ஆனால் அவனை நான் என்ன செய்வேன், அங்கே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்குள் கொண்டு செல்லுவேன்னு சொல்லுகிற. ஹல்லேலூயா. அவன் வேறு ஆவி உள்ளவனாயிருந்தான், உத்தமமாயிருந்தாரும். ஹல்லேலூயா. உத்தமம் என்பது தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே சோதிக்கப்படுகிறவனும் தான் சோதிக்கப்படுகிறேன் என்று, தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஹல்லேலூயா. அதாவது திமோத்தே கழுதுன்ற வழியில அந்த கிழவிகள் பேச்சுன்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர்களெல்லாம் ஜனங்களா இருக்கலாம், ஆனா அந்த கிழவிகள் பேச்சு என்ன, ஆண்டவர் சோதிக்கிறார், ஆண்டவருக்கு கண் இல்லையோ, ஆண்டவருக்கு காது இல்லையோ, ஆண்டவருக்கு மூக்கு இல்லையோ, இப்படி சொல்லுவாரு. அதுதான் அந்த கிழவிகள் பேச்சு. ஹல்லேலூயா. ஆனா சோதிக்கப்படுகிறவனும் தேவன் தான் சோதிக்கிறார் சொல்லாதிருப்பானா? ஒரு நாளும் சொல்லக்கூடாது, தேவன் தான் என்ன சோதிக்கிறான்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் முதலாவது பார்த்தோம் என்ன, அங்கே அந்தகார வல்லவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. சுத்திரத்தனங்கள் அதிகாரங்களோடு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் நம்மை என்ன செய்யறது, சோதனைகளை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிறவன். அதாவது விசுவாசத்திலே உத்தமமாய் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். சொல்லுவார்கள் குரங்க குறித்து, குரங்கு கடித்ததெல்லாம் கரும்பு, பிடித்ததெல்லாம் இரும்பு என்று சொல்லுவார்கள். எதை பிடித்தாலும் அது இரும்பு போல பிடித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் என் பிள்ளைகளை தவிக்க விட மாட்டார். ஒரு நாளும் தேவன் இந்த ஊழியத்திலே, ஹல்லேலூயா, பிரச்சனைகளை வேற விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஊழியங்களை தடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதை அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கர்த்தர் பேரில் வைக்கின்ற விசுவாசம. அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற காரியம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அங்கே பூர்ண கிருபை உண்டானது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். யோவ் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்,
ஆனபடினால் யோபினுடைய முன்னிலைமையை விட தேவன் என்ன செய்தார்? பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் சோதனை கூடாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஜீவகிண்டம் வேதமாதான் சொல்லுகிறது. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெறுகிறோம். ஹாலேலூயா, நாங்கள் கர்த்தரிடத்தில் உத்தமராய் இருக்கிறோம். ஹாலேலூயா, அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹாலேலூயா, அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால், வான மண்டலங்கள் இருக்கிற அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். எங்களுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, எங்கள் சபைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ விரோதமாக செயல்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் நாமத்தினா நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். ஹாலேலூயா. ஆனால் பாருங்கள், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றா இருந்தது. மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். ஹாலேலூயா. அரக்கிணறு தாண்டின நிலைமை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ஹாலேலூயா, முற்றிலுமாய் தாண்ட வேண்டும். நாங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினி ஜுவாலை கடக்கும் பொழுதும் தேவனங்களோடு கூட இருக்கிற தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஹாலேலூயா, தேவனங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், தேவனங்களோடு கூட இருக்கிறார். என்னுடைய மகனுக்கு பேர் இம்மானுவேல். ஹாலேலூயா, நாங்கள் மேனி என்று கூப்பிட்டாலும் கூட அவரை இம்மானுவேல் என்ற பெயர் தேவனங்களோடு கூட இருக்கிறார், தேவனங்களோடு கூட இருக்கிறார். அடிக்கடி எத்தனையோ விதமான காரியங்களுக்குள்ள கடந்து சென்றாலும் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். தேவன் தான் அந்த பேரை தந்த, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா, அக்கினியில் நடக்கும் பொழுது தேவரீர், ஹாலேலூயா, தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லப்படுகிற தேவரீர் எங்களோடு இருக்கிறீர். ஹாலேலூயா, மது கோலும் மது தடியும் எங்களை தேற்றுகிறது. ஹாலேலூயா, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவரிடத்தில் பெற்றிருக்கிற நம்பிக்கை வீண் புகாதம் சொல்லி வேதம் சொல்லுவது. ஹாலேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒருவன் ஞானத்தில் குறவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹாலேலூயா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரா? ஹாலேலூயா, சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா, அங்கே ஆகாரத்தை கூட வேதம் சொல்லுகிறது, நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஹாலேலூயா, விதைக்கிறவனுக்கு விதியை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். விதியை அழித்து அதை பெருக பண்ணுகிற தேவர். ஹாலேலூயா, பிள்ளைகள் மேல் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, எங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கிறதப்பா ஆண்டவரே. நிதி நிலைமை பொருளாதாரத்தில் எங்கள் களஞ்சியங்கள், பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹாலேலூயா, கடன்கள், நிலுவைகள், மோர்கேஜ் கடன்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா. நாங்கள் கடன் வாங்காது இருக்கிறோம், அநேக ஜாதியில கடன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறோம், அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்படுகிறார். எங்கள் குடும்பங்கள், எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஹாலேலூயா. ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கிருக்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு உப்பாயிருக்கிறார். ஹாலேலூயா, ஜெபித்து விட்டு அதுக்கு பிற்பாடு சந்தேகப்படுகிறது, சந்தேகப்படுகிற வார்த்தைகளை சொல்லுவது, இது நடக்குமோ நடக்குமோ ஹாலேலூயா என்று சொல்லி நினைப்பது, சிந்திப்பது, பேசுவது. ஹாலேலூயா, அதை குறித்துதான் இங்க சொல்லப்படுகிறது. அவன் எவ்வளவு வாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு உப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் புரலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஹாலேலூயா, எந்த ஒரு இதிலும் வந்து நிலை இல்லை, பொருளாதாரத்துல நிலை இல்லை, ஸ்டேபிள் இல்லை. ஹாலேலூயா, பிள்ளைகளுடைய காரியங்களில நிலை இல்லை. ஹாலேலூயா, ஊழியத்தில நிலை இல்லை, எந்த ஒரு காரியத்திலும். ஹாலேலூயா, ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா, கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஹாலேலூயா, ஆண்டவரே முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமைய ராஜா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. யோபு செய்த அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிறார். ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு செய்த அற்புதம், ஹாலேலூயா, தன்னுடைய மகனை
ஒரே ஒரு மகனை ஹல்லேலூயா பலிபீடத்தில் அங்கேயே கொல்லுவதற்கு கொண்டு போனாலும் கூட ஹல்லேலூயா தேவனுடைய கரம் அவனை தடுத்தது. ஹல்லேலூயா, அது மட்டுமல்ல, ஈசாக்கு விதை விதைத்தான், அவனை 100 மடங்கு தேவன் ஆசீர்வைத்தார். எல்லாவற்றிலும் தேவன், எல்லாவற்றிலும் ஆண்டவர், எல்லாவற்றிலும் தேவன். ஹல்லேலூயா. தேவனே ஆண்டவராகிய தேவனை யாக்கோபுமை கேட்டான், நீர் என்னை ஆசீர்வைத்தால் ஒழிய நான் உண்மை விட போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஹல்லேலூயா அவனை 2 பரிவார கூட்டங்களாக மாற்றின தேவன். அதே தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகுமர் சொன்னார். ஹல்லேலூயா, அண்டவரின் விசுவாச சந்ததிகள் இயேசுவின் நாமத்தினால் பெருகுவார்களாக ராஜா. எங்களுக்கோ, எங்கள் ஊழியங்களுக்கோ, எங்கள் திருச்சபைகளுக்கோ, எங்கள் பிள்ளைகளுக்கோ, பொருளாதார காரியங்களுக்கோ, சர்வ பிரச்சனைகளுக்கோ ஆண்டவரின் விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வைக்காதே போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்றைக்கு செய்த அற்புதங்கள், செங்கடலை பிரித்தீரப்பா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்தீர், யோர்தானை பிரித்தீர், எரிகோ கோட்டையை தகர்த்தீர், அதே வல்லமை, அதே அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதப்பா. ஆண்டவரே, தேவனே, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஹல்லேலூயா ஜீவ கிரீடத்தை பெறுவான் சொல்லப்படுகிறது. தேவரீர் அவர்களுக்கு சொன்ன அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறது அப்பா. நீங்க அப்பா ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. வீண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் எந்த துணை

0: പാടലെ പാടുന്ന ഊഴിയക്കാരുകൾക്കാക ആണ്ടവരെ അപ്പ ആണ്ടവരെ ഊഴിയക്കാരൻ ജോൺ ജിബറാജിക്കാക അവരോട് കൂടെ ചേർന്ന് പാടിനവർക്കാക ആണ്ടവരെ ദേവനെ അവരുടെ വാഴ്ക്കയിലെ ആണ്ടവരെ ദേവനെ ഇരിക്കുന്ന പുയ്യാൽകൾ ആണ്ടേശ്വര നാമത്തിന് അടങ്ങുംപടി ചെവിക്കും കർത്താവെ ആണ്ടവരെ എന്ന ഊഴിയക്കാരൻ എന്നെ ആശീർവദിപ്പിരാക എടുത്ത് നിർത്തുവിരാക ആണ്ടവരെ നീതിമാൻ ഏഴുതരം വിളുന്താലും അവൻ എഴുന്തിരിപ്പാൻ പ്രവാസത്തെ പ്രകാരം എഴുന്തിരിക്ക പിലം കൊടും നമ്മുടെ രാജ്യത്തെ കട്ട ഉദവി ചെയ്യും അവർ വെട്കം അനുഭവിച്ച എല്ലായിടങ്ങളിലും അവരുടെ കീർത്തിയും പുകഴ്ചയും അവയും യേശുവിനാമത്തിനാൽ ആമേൻ ആമേൻ ആമേൻ
1: ആമേൻ ആമേൻ. കാലവേളയിലും ഇണൈന്ന് അരുമയാണ് പാടലുകൾക്കൂടാക തുതികൾക്കൂടാക ജപങ്ങൾക്കൂടാക വാർത്തകൾക്കൂടാക വഴി നടത്തിയിരിക്കീകൾ കത്രതാമേ. ഉങ്ങളുടെ കൂടെ ഇരുന്ന് ആശീർവദത്ത് വളരെ നടത്തുവാറാക കത്തിരി കരത്തിലെ ഉങ്ങളെയും കുടുംബത്താരെയും ഒപ്പിക്കുറോം. സഭക്കാര്യങ്ങൾ ബിസിനസ് കാര്യങ്ങളോ എന്തെങ്കിലും കത്തർ കൂടെ ഇരുന്ന് ആശീർവദത്ത് വളരെ നടത്തുവാറാക നാളെ കാലവേളയിലെ ഇതേ വേളയിലെ സന്ധിപ്പോം. അതുവരെയും ദിവസം അത് കൂറുകോം വാഴ്ത്തുകോം ആശീർവദിക്കുറോം കത്തിരി കരത്തിലെ ഒപ്പുവിത്തുകൊണ്ട്
2: വഴിനടത്തുവാറാക
1: ഇലങ്കയ്ക്കാക ഉള്ള നാടുകൾക്കാക ജപിപ്പതിക്കാക ആയത്തമാകുറോം ഖത്തർ വഴിനടത്തുവാറാക ആമേൻ ആമേൻ. ഇന്ന് ഏഴാം തീയതി ഏഴാം മാസം ഏഴാം തീയതി ആടി മാസം ഏഴാം തീയതി ജൂലൈ മാസം 2026 ആണ്ട് സെവ്വായക്കിഴമ കാലവേളയിൽ ഇണൈന്നിരിക്കുറോം. അധികാലെ കാലേ മദ്യം മാലേ ഇരവു നള്ളിരവനെ എന്തെന്ന് നാടുകളിൽ നിന്ന് ഇണൈന്ന് കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഇണൈന്ന് ഊഴിയങ്ങളിൽ ആയത്തമാകുറോ ഓരോവരെയും സംഗമം ഡോട്ട് കോം സംഗമം തമിഴ് ഗോസ്പൽ റേഡിയോ ഡോട്ട് കോം ഉടാക ഇണൈന്ന് കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഓരോവരെയും വാഴ്ത്തി വരവേൽക്കുറോം. പിതാ കുമാരൻ പ്രസത്താവിയാനവൻ നാമത്തിനാലും സംഗമം വാനൊരു ടീം സാർബിലും എൻ സാർബിലും കുടുംബത്തിന് സാർബിലും വാഴ്ത്തുകിറോം ആശീർവദിക്കുറോം വരവേൽക്കുറോം. കത്തടി കരത്തിലെ ഉള്ളിൽ ഓരോ ഒപ്പുവിത്തുകൊണ്ട് ഇന്ന് നാളെയും ഒപ്പുവിപ്പോം. ഇതിനാൾക്കാന വസനം, കത്തറുന്ന എല്ലാ തീങ്ങിക്കും വിലക്കി കാപ്പാർ. കത്തറുന്ന എല്ലാ തീങ്ങിക്കും വിലക്കി കാപ്പാർ, അവർ ഉൻ ആത്മാവായി കാപ്പാർ. സംഗീതം 121 കുറപ്പെടുന്ന വാസനങ്ങളെ ഞങ്ങൾ നിങ്ങൾക്ക് അകപ്പെട്ടുകൊള്ളുവോം. ഖത്തർ എന്നെ എല്ലാ തീങ്ങിക്കും വിലക്കി കാപ്പാർ, അവർ എന്ന ആത്മാവെ കാപ്പാർ എന്ന് കൂറിക്കൊള്ളുവോമാ. ഖത്തർ വഴിനടത്തുവാറാക ആമേൻ ആമേൻ. ഉറിയ നാളുക്കാക പരിശുദ്ധ വേദപുത്രത്തെ 365 നാളിൽ വാസത്തിൽ മുടിക്കത്തക്ക അധികാരങ്ങൾ 1 Samuel 19 യെശായ 63 പളിയേൽപ്പാലിനും പുതിയേൽപ്പാലിനും മത്തായി 8 അധികാരം വെറ്റ ഞങ്ങൾ നേട്ടിയ നാളിലെ പതിവ് ചെയ്ത് അനുപ്പിരിക്കോം. നാളെ നാളുക്കാണ് വേദവാസിപ്പയും നിങ്ങൾക്ക് അനുപ്പി തന്നിരിക്കോം. 1 Samuel 20 യെശായ 64 മത്തായി 9 ഇവറ്റയും ഞങ്ങൾ അനുപ്പി തന്നിരിക്കോം. അത്തോട് ജീവമെന്ന വാക്കുതത്വം നച്ചിന്തന ജീവവാർത്ത ഇവറ്റയും ഞങ്ങൾ അനുപ്പി തന്നിരിക്കോം. കേളുങ്ങൾ മറ്റുള്ളവർക്കും അനുപ്പിക്കൊള്ളുങ്ങൾ ആശീർവാദം പറ്റിക്കൊള്ളുങ്ങൾ. ഖത്തർദാമയെ വഴി നടത്തുവാറാക ഖത്തറുടെ കരത്തിലെ നിങ്ങളെ എത്രമോഹമാക ഒപ്പുവിത്തുകൊണ്ട് ഞങ്ങൾ ഇന്ന വേളയിലും ജപവേളയ്ക്കാക കടന്നു ചെല്ലിരിക്കുറോം. ഖത്തർദാമേ എന്ന ജപവേളയും ആശീർവദിപ്പാറാക എന്ന ജപങ്ങളെ കേട്ടാർ എന്ന ജപങ്ങൾ നിങ്ങളുടെ ആത്മാവിൽ നിന്ന് പുറപ്പെട മുന്നതാക അവർ അറിഞ്ഞിരിക്കാർ. നിങ്ങളുടെ വായിൽ നിന്ന് പുറപ്പെട മുന്നതാക അറിഞ്ഞിരിക്കാർ എന്ന അന്ധവിശ്വാസത്തോട് ഞങ്ങൾ എന്ന വേളയിലും തൊകുത്ത് വളങ്ങുന്ന സഹോദരി ജാനറ്റ് മാലവേളയിലെ ജമന്ദേശത്തിന് ഇണങ്ങിയിരിക്കാർ. അധികാലവേളയിലെ സൗരി ഡോലി അവർ അൽബർട്ട കനഡാവിൽ നിന്ന് ഇണങ്ങിയിരിക്കാർ. കാലവേളയിലെ എങ്ങളുടെ ഫാസ്റ്റർ ആന്റൺ ദാസനായം ടൊറന്റോ കനഡാവിൽ നിന്ന് ഇണങ്ങിയിരിക്കാർ. മാലവേളയിലെ എങ്ങളുടെ ശാന്തി സൗരി ശാന്തി അവർ നോർവേ ദേശത്തിൽ നിന്നും സൗരി സുസിലിയാമ ലണ്ടൻ യു കെയിൽ നിന്നും ഇണങ്ങിയിരിക്കാർ. ഏറ്റെല്ലാം തൊകുത്ത് വളങ്ങ് സൗരി ജനറ്റ് അവർ ജമന്ദേശത്തു നിന്നും മാലവേളയിൽ ഇണങ്ങിയിരിക്കാർ. മുകളിലോരെയും വരവേറ്റിക്കൊണ്ട് ഓരോരെയും ഖത്തർദാമേ വഴി നടത്തുവാറാക. ഇന്ന് സമർ കാലങ്ങളിലെ പലർ വേലക്കാര്യങ്ങൾ പ്രയാണക്കാര്യങ്ങൾ കുടുംബകാര്യങ്ങൾ അത്തോട് സ്വീനമാകും പലർ വിശ്വാസിക്കുന്ന വേല പലർ ഇണയവില്ലേ ഞാൻ ഊഴിയർ ഇണയവാറിന് വിശ്വാസിക്കുറോം. എങ്ങളുടെ സൗരി നിർമ്മല മരിയ സൗരൻ ചാൾസ് അവർ ബംഗളൂർ ഇന്ത്യയിൽ നിന്ന് ഇണങ്ങിയിരിക്കാർ. മാലവേളയിലെ അവരെയും വരവേറ്റിക്കൊണ്ട് ഞങ്ങൾ ഇന്ന വേളയിലും സൗരി ജാനറ്റിടം ഒപ്പിടിപ്പോം. അവർ മീതിയാണ് മറ്റേ വളി നടത്തുവാർ.
3: ആമേൻ
1: ഇണങ്ങിയിരിക്കും. വളി നടത്തുങ്ങളമ്മ ഗോഡ് ബ്ലെസ് യു ആമേൻ.
2: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே அவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஷ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கம் இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியம் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் பவுலினுடைய நற்செய்தி பயணத்திலே அங்கு சவால்கள் நிறைந்த இடங்கள் அவருக்கு உண்டு. அங்கு தெசலோனிக்கேயா, பெரேயா, அத்தேனியா ஊழியங்களிலே அவர் மிகவும் சவால் நிறைந்த ஊழியமாய் அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தெசலோனிக்கேயா ஊழியத்திலே அங்கு மத்தேனியாவிலே முக்கிய துறைமுக பட்டணம் தான் இந்த தெசலோனிக்கேயா. அங்கே பவுலும் சீலாவும் யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே ஓய்வு நாட்களிலே அங்கு பிரசங்கித்தார்கள். அந்த இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை அங்கு நிரூபித்து காட்டினார்கள், நிரூபித்து பிரசங்கித்தார் பவுல் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதன் விளைவாக அநேகர் விசுவாசத்திலே விசுவாசிகளானார்கள். சில யூதர்கள் பொறாமை கொண்டு கலகத்தை உண்டு பண்ணினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசிகள் பவுலையும் சீலாவையும் ரகசியமாக பெரேயாவுக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன்னா அந்த இடத்தில் அவர்கள் நிக்க முடியாத, இருக்க முடியாத, ஒரு ஊழியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இங்கே அங்கு பெரேயா ஊழியத்துக்கு அவர்கள் போகிறார்கள். இது இந்த தெசலோனிக்கேயாவை விட இந்த பெரேயா மக்கள் மிகவும் பெருந்தன்மையா உள்ளவர்களாய் இருந்தார்கள். பவுல் கூறிய அந்த நற்செய்தி உண்மையானதா என்று சொல்லி எல்லாம் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பவுலை எதிர்த்த யூதர்கள் அதற்கு பிறகு அங்கும் வந்து கூட்டங்களை கூட்டி கலகம் செய்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் மட்டும் அந்த இடத்திலே நிக்க முடியாதபடி அங்கு பவுல் அத்தீன பட்டணத்துக்கு தனியாய் அங்கு அனுப்பி விடுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த சீலாவும் தீமேத்தியும் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். ஆனா பவுலை அத்தேன பட்டணத்துக்கு அனுப்பி விடுறதை நாங்க காண, அத்தேன பட்டணத்திலே ஒரு காரியம் இருக்கு, அந்த மார்க்ஸ் மேடை என்று சொல்லப்படுகிற அந்த மேடை. எந்த காரியத்தை கதைக்க வேண்டுமென்றால் அந்த மார்க்ஸ் மேடையை அண்டிக் கொள்ள வேண்டும் யாராயிருந்தாலும். ஆகவே அந்த அத்தேன கிரேக்க தத்துவ கலாச்சார மையமாய் அந்த இடங்கள், அந்த நகரம் விக்கிரகங்களினால் நிறைந்ததை பவுல் கண்டு மனம் வருந்தினார். அங்குள்ள மேடைகளில் அறியப்படாத தேவனுக்கென்று எழுதப்பட்ட பலிபீடத்தை அங்கு இருக்கிறதை அவர் கண்டு அதை மனஸ்தாபடுத்து, ஆனாலும் அந்த இடத்திலே அவர் பிரசங்கிக்கிறார். அங்குள்ள தத்துவ ஞானிகளோடு அவர் விவாதிக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி பேசின போது சிலர் ஏளனம் செய்தார்கள். நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படியாய் அவருடைய ஊழியத்தை நாங்கள் பார்க்கும் போது இந்த மூன்று இடத்திலே அவர் செய்த காரியங்கள் அங்கு மிக மிக அங்கு சவால் நிறைந்ததா இருக்கிறது. ஒரு இடத்திலே நின்று ஊழியம் செய்ய முடியாதபடி அந்த இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு கடந்து செல்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அத்தேன பட்டணம் கிரேக்கியர் கூடுதலா இருக்கிற கிரேக்கியர் பட்டணம். அங்கே இன்றைக்கும் இந்த கிரேக்கியர்களுக்கு பெருமைகள் உண்டு. எங்களை போல புராண கதைகள் அவர்களுக்குள்ளே அநேகர் அநேகம் உண்டு. அவைகளை தான் அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்களே தவிர இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அங்கே பிரச்சனைகள் இருக்கிறதை எங்களோடு சபைகள்ல இருக்கிற பிள்ளைகள் சொல்லும் போதுதான் எங்களுக்கு நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. அவன் பாசையில தான் வேதாகமம் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் விவரங்கள் அதிகமா சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த அத்தேனை பட்டணம் இன்றைக்கும் அதே நிலைமையிலே இருக்கிறது. ஆனாலும் அங்கு ஊழியம் செய்கிறவர்கள் இங்கே வருவார்கள் போவார்கள். அப்படியாய் அங்கே இருக்கிற அந்த கடின இருதயம் பெருமை பிடித்த மக்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி அந்த கடினமான இடம்தான் அந்த இடம். அந்த கடினமான இடத்திலே எங்களுடைய பவுல் அவர்கள் அப்போ சில பவுல் அவர்கள் ஊழியம் செய்தார்ண்டா அது பெது விதம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்க ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஊழிய பாதைகள் மிகவும் கடினம், மிகவும் சவால் நிறைந்ததா இருக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் எங்களுக்கு சமாதானமாக்கி கர்த்தர் எங்களுக்கு தருவாராக. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த பெரியா மக்கள் அங்கு தங்களுடைய ஊழிய பாதையிலே பவுல் பிரசங்கித்ததை அந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அங்கு தினந்தினம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இன்றைக்கு இருக்கிற எங்கள் திருச்சபை மக்கள் இதைகளை எல்லாம் இந்த வேதத்தை இன்னும் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதிலே நிலை கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்று செய்ய முடியாதாகவே பரிசுத்த ஆவியானவர் தான் அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தையும் அவளுடைய காதையும் திறந்தவர். அந்த திறந்து அவளுக்கு சத்தியம் போக பண்ணினவரே நன்றா. அவள் ஒரு பணக்காரி, ஒரு ஐஸ்வர்ய வாட்டியா இருந்தாலும் ஆனா கர்த்தர் இருந்தா தான் அவைகளுக்குள்ளே அந்த சத்தியம் கடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இந்திய திருச்சபையிலே பெரிய சபையார் அந்த மனோ வாஞ்சியாய் வசனத்தை கேட்டு அங்கு மனம் திரும்பினது போல இந்த நாட்களிலும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே எல்லாரும் உம்முடத்துல வருவார்களாக. உம்முடைய வார்த்தைகளை பவுலை போல நாங்கள் இந்த காலங்களில பிரசங்கிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஞானத்தை கொடுப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் வாடியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதப்படியோ அப்படியே உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் இந்த திருச்சபை மக்களுக்கு, திருச்சபையில இருக்கிற மக்களுக்கு, மற்றும் பெரிய பட்டணத்துல போல ஒவ்வொரு பட்டணங்கள் உள்ள மக்களும் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க, தியானித்து பார்க்க, அன்று வார்த்தையை அறிந்து நற்குணசாலிகளாக அந்த மக்கள் மாறினது போல இந்த காலத்துல நாங்கள் செய்கிற ஊழியங்களில, ஒவ்வொரு ஊழிய திருச்சபைகளும் செய்கிற ஊழியங்களில உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக, உம்முடைய வார்த்தைகள் கூட இருக்கும்படியாக, இந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாதபடிக்கு நீர் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் கூட இருந்து ஒரு ஒவ்வொரு திருச்சபைகளும் அந்தந்த பட்டணங்களில் செய்கிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கலகம் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. பவுல் செய்தது போல ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்கள் அந்த இட பிரச்சனையானவ ஊழியக்காரர்கள் மற்ற பட்டணத்துக்கு போய் ஊழியம் செய்து இன்றைக்கு ஒவ்வொரு தேசங்களிலேயும் ஒரு எழுப்புதலை காண, மதங்கள் ஒரு வழி அல்ல, இயேசுதான் ஒரே வழி என்பதை இந்த கண்ட மக்களும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து இயேசு நன்மையான ஈவுகளை பரிபூரணமான வரங்களையும் தருகிற தேவன். அவர்தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில கொடுக்கப்படவில்லை என்பதை இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி உம்மிடத்துல வந்து அந்த ஒவ்வொரு தேசங்களும் குணசாலிகளாக, நல்ல காரியங்களை செய்கிற மக்களாக, சமாதானம் இயேசு தருகிறது சமாதானமான ஊழிய பாதையை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தீமைகள் வரும் பொழுது அந்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி பல பட்டணங்களுக்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உண்மையோடும் ஆவியோடும் பவுல் ஊழியம் செய்தது போல இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தது போல மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட ஆண்டவரே ராஜாக்களோடு இடப்படும்படியாக, ஒவ்வொரு தேசங்களில் உள்ள ராஜாக்களோடு நீர் இடப்படும்படியாக, அந்த ராஜாக்களுக்காக ஜெபிக்க, அந்த பட்டண அதிகாரிகளுக்காக ஜெபித்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு திரு சபைகளும் மாதிரியாக இயேசுவை மாதிரியாக கொண்டு நடக்க ஆண்டவரே, இயேசு சொன்னது போல என்னை விசுவாசிக்கிறவர் என்னை போன்ற காரியங்களை செய்வார், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வார் என்று சொன்னீரே. அன்றைக்கு பவுல் பிரசங்கித்த பொழுது உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த தேசத்திலேயும் வந்துவிட்டார்கள் என்பது போல ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அந்தந்த இடங்களில் உலகத்தை கலக்கிறவர்களாக உண்மையோடும் ஆவியோடும் தேவனுடைய வார்த்தையை மக்கள் கேட்க பிரசங்கிக்கிறவர்களாக கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் இடைப்படும் ஊழியக்காரர்களை, வேலையாட்களோ குறைவு, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஊழியக்காரர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உண்மையோடு முத்தமத்தோடு பரிசுத்தத்தோடு இந்த ஊழியத்தை கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்க லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஊழியங்கள் இந்த ரேடியோ வித்யாவளிஞ்ச சங்கம் ரேடியோ ஊடாக கேட்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்பட, மதம் ஒரு வழி அல்ல, இன்மைக்கு பிறப்பின்பொரு மறுவாழ்வு இருக்கிறது. இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, ஆயிரம் வருடம் வாழுகிற இந்த உலகத்திலே ஆயிரம் வருடம் வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வுகளை விசேடமாக தமிழ் மக்கள் இழந்து போகாதபடி ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை ரட்சகராக கொண்டு ஒரு விடியலை தேடி, இயேசுதான் தமிழ் மக்களுடைய விடியல் என்பதை ஐந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. வேறு வழிகள் தவறான பாதைகளுக்கு நரகத்துக்கு எழுத்துக்கு செல்கிறது என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன், கணவருக்காக ஜபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த ரேடியோவுக்குடாக கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஒழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் கற்கூட சாலிகளாக மாற்ற எங்களுடைய இதயங்களை உம்முடைய ஆவியை நீரப்படி வாழ்ந்து காட்டினோ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் இந்த ஊழியத்தை ஓடி முடிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. இந்த காலத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை பலப்படுத்தும், திடப்படுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. துதி கன மகிமை உண்டான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒன்றுக்கு கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தோதிரத்தோடு கூடிய ஜபத்தோடு ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் பதில் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: அமேன், அமேன். அங்க ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஷா. கத்தர் உங்களோடும் உங்கள் ஊழிய பாதையிலே கத்தர் வெளிச்சத்தையும் வல்லமையையும் தந்து நடத்துவாராக. அமேன்,
3: அமேன். God bless you sister, God bless you everybody.
2: அமேன், அமேன். நாங்க டாலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர்,

0: நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோன் சிஸ்டர் சாந்தி
1: சிஸ்டர்
0: நீங்கள் இலங்கை தேசத்துக்கு இந்திய நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற அந்த டெங்கு காய்ச்சலுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த இடத்திலே அந்த நிலைமை மாற்றப்பட அந்த மக்கள் மனம் திரும்ப தேவனுடைய கோபம் அங்கு இறங்கி விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும். அந்த கிருமிகள் எல்லாம் அகற்றப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அந்த நுழம்புகளின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க உங்கள் இலங்கை தேசத்துக்காக அங்க டெங்கு காய்ச்சல்னா பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: அப்பா சுவாமி ஆண்டவரே கர்த்தாவே உண்மை இந்த நேரத்துல எங்களுக்கு இந்த நேரங்களை தந்ததுக்கும் ஆண்டவரே அப்பா துதி எடுத்ததுக்கும் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கவும் இந்த நேரங்களை தந்தமிக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ஐயா. உமை போற்றுகிறோம் ராஜா தி ராஜா, உண்மை வணங்குகிறோம் ராஜா அப்பா தாகப்பனே, உமை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வேளையிலே ஐயா. கோடான கோடான நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்துல வைக்கிறோம் தகப்பனே. ஏறெடுத்து ஆண்டவரே ராஜா சுவாமி எங்களுக்கு உடனுக்குடன் பதில் தாரவராய் இருக்கிறீர் என்றே நீங்க பதில் தந்ததுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ராஜா அப்பா இந்த ஜெபத்தை ஆண்டவரே கர்த்தாவே இந்த இலங்கை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இலங்கையில் பரவி இருக்கிற டொங்கு காய்ச்சல ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நீர் பார்த்து அந்த நோயை நீரே அகற்றி விடுகிறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயை கடல்ல தூக்கி போடுகிறதுக்காக, அந்த தொட்டாதபடி மற்றவர்களுக்கு தொட்டாதபடி ஆண்டவரே எப்படி இருந்து வந்ததோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரே நீர் அகற்றி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா அப்பா. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன்ப்பா அப்பா, நீர் அந்த நோயை தூக்கி எறிகிறவராய் இருக்கிறீர் ராஜா அப்பா. அப்பா தகப்படி உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா அப்பா, எங்களை நோக்கி பாக்குறதுக்காக அந்த இலங்கை ஜனங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் ஆண்டவரே தகப்ப வயது போனவர்கள் அப்பா கஷ்டப்படுகிறத பாக்குறீங்க, அங்கு வசதி இல்லாம இருக்கிறத நீங்க பாக்குறீங்கப்பா. எந்த விதமான வசதியும் இல்லாமல் அந்த நோயில இருந்து தப்பிக்க வைக்கிறவரா இருக்கிறீரப்பா. உமை தவிர எங்களுக்கு யாரும் இல்லையே அந்த இடத்துல ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்துல இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் தாய்மார்கள் ஆண்டவரே, அவர்கள் இருந்து இந்த தொற்று நோய் வராதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தொட்டு பொட்டி பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் பாப்பா, சுற்றி வளையம் போடுறதுக்காக சோத்திரம் அப்பா. அப்பா அந்த தொற்று நோயில இருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாதி ராஜா அப்பா தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு எந்த தொற்றும் வராதபடி ஆண்டவரே, வளையல் வேண்ட காசு இல்லாம இருக்கிறவர்களுக்கு நீர் வளைய வாங்கி கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா. பாதுகாப்பு மருந்துகள் ஆண்டவரே, மருந்துகள் ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி.

அப்பா உமக்கு நன்றிடா ஜா, நன்றி நன்றி நன்றிடா. எத்தனையோ நோய்களை நீர் ஆண்டவரே, புண்ணியாளிகளை நோய்களை நீர் ஆண்டவரே பாதுகாத்தவராக இருக்கிற, நோயில இருந்து விடுவித்தவராக இருக்கிற, உங்களோட வஸ்திரத்தை தொட்ட உடனே அப்பா அந்த நோய் நீங்கிச்சுன்னு சொல்லி ஆண்டவரே கத்தாவே அப்பா உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே. கத்தா நீர் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்காக சோதர உண்மை நோக்கி கூப்பிடுறன் ராஜா. அப்பா எந்த நோயும் பாதையும் அந்த தேசத்துக்கு வராதபடி அப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல வாதை அந்த தேசத்துக்கு அணுகாது ஆண்டவரே. எந்த தீமையும் அங்கு வராது ராஜா, உம ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா, உம ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. எந்த தீங்கும் அங்க வராது ராஜா, எந்த நோயும் தீண்டாது என்று சொன்னவரே அப்பா, அப்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோயும் தீண்டாதபடி பாதுகாக்கிறவரே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா உம்ம நம்பி வந்துக்கிறோம் அப்பா. அப்பா நீர் கைவிடாத தேவனப்பா, இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உம்மிடத்துல வைக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே வீணாக உம்மிடத்துல இருந்து திரும்பி வராதுன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு தந்தவராய் இருக்கிறீரப்பா. அப்பா நாங்க அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோம் ஆண்டவரே அப்பா, விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்முடைய அப்பா உம்ம ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா, விசுவாசிக்கிறோம் கட்டுகளை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மகிட்ட இருந்து உதவி கிடைக்கிறதாய் நாங்க பாக்குறோம் ராஜா அப்பா. நாங்க உம்ம முழுவதுமாய் ஆண்டவரே விசுவாசிக்கிறோம் ராஜா. உம்ம இறுக்கி பிடித்து கொண்டோம் ராஜா. அந்த நோயில இருந்து அந்த ஜனங்களை அன்றே விடுதலை செய்யுங்க ராஜா. அந்த நோயில இருந்து இன்றே ஜனங்களை நீங்க விடுதலை செய்யறதுக்காக சோத்திரம் சொல்றேன் ஆண்டவரே அப்பா. இன்றே நீங்க விடுதலை செய்யுங்க ஐயா அப்பா. உம்ம கெஞ்சி கேட்கிறோம், இறங்குங்கப்பா இறங்குங்க. அந்த தேசங்களுக்காக இறங்குறவரே சுவாமி, சுவாமி நீங்க இறங்குங்க ராஜா, அதி ராஜா அப்பா. அப்பா கோடான கோடி நன்றி சொல்லுறோம் ஐயா, கோடான கோடி சோத்திரம் ஐயா. அந்த நோயில இருந்து ஜனங்களை ஆண்டவரே நீர் விடுதலை செய்யறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. இன்றே அந்த நோய்களை திருத்தி விடுகிறவராய் இருக்கிறீரப்பா. அந்த ஜனங்களை பாதுகாப்புகளையும் ஆண்டவரே தேவையான வசதிகளை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நன்றி ராஜா அப்பா. தகப்பனை மறந்து வகையிலும் வேலை வகையிலும் அப்பா ஒவ்வொன்னு சுத்தமாய் இருக்க ஆண்டவரை கட்டுக் கொடுக்கிற ஜீவ ஜாவியானவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சுத்தமாயிருக்கிறதுக்காக ஆண்டவரே அந்த இடங்களை சுத்தப்படுத்தி ஆண்டவர் தாங்கள் இருக்கிற இடத்தை சுத்தம் சுத்தம் செய்து வச்சுக்கொண்டு இருக்கிறதுக்காக அந்த ஞானத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நன்றி சொல்றேன் முழு தேசமும் ஆண்டவரே, இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே, முழுவதும் அப்பா உம்முடைய ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவரே, அந்த நோயிலிருந்து விடுதலை செய்யறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. விடுதலை செய்யுங்க ராஜா, விடுதலை செய்யுங்க ராஜா அப்பா. நீர் எங்களோட இருக்கிறவரா இருக்கிற உங்களோட பாதம் நாங்க சரணடைந்தோம் ஐயா. நாங்க உங்க அடிமை ராஜா, உம்முடைய பாதம் சரணடைந்தோம் ராஜா. நாங்க உங்க அடிமையா ராஜா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்களும் வருத்தங்களும் நோய்களும் வந்தாலும் ஆண்டவரே அகன்று போக மாட்டோம் ஆண்டவரே. உங்க விட்டு நாங்க அகன்று போக மாட்டோம் ராஜா. நீர் எங்களோட கூட இருக்கிற தெய்வம் அப்பா. இந்த சோதனையை சைக்கிற தேசத்துக்கு பலத்தை கொடுக்கிறவரா இருக்கிறீரப்பா. இந்த வியாதியில இருந்து விடுதலையாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் பெரிய பலமா இருந்து பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லுறோம் அப்பா. நன்றி சொல்ற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணியும் நல்ல சாப்பாடும் ஆண்டவரே, நல்ல மருந்து ஆண்டவரே கொடுக்கிற அந்த கொடுக்க வைக்கிறதுக்காக சோஸ்தரிக்கிறோம் ராஜா. எல்லா நாடும் அந்த நாடுகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர், இலங்கை தேசத்துக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி, நீர் நல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீரப்பா அப்பா. சகலதையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிற தேவன் அப்பா. இதை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் என்ற மாதிரி ஆண்டவரே, ஆனாலும் அதுல இருந்து நீர் விடுதலை செய்கிறவராய் இருக்கிற ஜனங்கள் யாரும் இறந்து போகாதபடி அப்பா, அந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களை கையில வைக்கிறோம் ராஜா அப்பா. இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், வாலிப பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகளையும், அந்த நோயில அவதிப்பட்ட பிள்ளைகளையும், அந்த ஆஸ்பத்திரி அவலத்தையும் ஆண்டவரே அப்பா இன்றே நீங்க சுத்தம் செய்யறதுக்காக அதுல அப்பா இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும், நோயாளிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குறதுக்காக சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பார்த்தாலே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே நாங்க சுகமாயிருவோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜா, நாங்க சுகமாய் வெளனாயிருவோம் ஆண்டவரே அப்பா. எங்களை கண் கொண்டு பாருங்க ஐயா, ஏறெடுத்து பாருங்க எங்களை ராஜா. நீங்க ஏறெடுத்து பாக்குறதுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த சமந்த சங்கம வானொலியில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாவுக்களையும் ஆண்டவர் சகோதரிகளையும்

0: உங்க பாதத்துல வைக்கிறோம் அப்பா, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறீர் அப்பா, அவர்களை அப்பா நீங்க பாதுபாய் நோய்வடியில இருந்து நீங்க பாதுகாக்கிறவரா இருக்கிறீங்க. அவர்களுடைய பிள்ளைகள் ஜெனசிஸ்டருடைய பிள்ளைகள் அவா எங்களுக்கு இந்த வானொலியில எங்களுக்கு தருகிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கிறதுக்கு அவோட துணை நின்று ஆண்டவரே, இன்னுமா இன்னுமா அவ சுக பலத்தோடு எங்களுக்கு இந்த ஜெபத்தை தாரத்துக்காக நன்றி சொல்லுறோம். அவ பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவனோட குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்களோட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா, அவங்களோட பேர பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஐயாவை ஆண்டவரே ஐயா அண்டனையாவ உங்களோட கரத்துல வைக்கிறோம் அப்பா, சுக பலத்தோடு எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா அப்பா. ஒவ்வொருவரையும் லெசி ஒவ்வொருத்தரையும் நான் உங்க கரத்துல தாரமப்பா அப்பா, இந்த சங்கமத்துல நின்று வராதவர்களை உங்களோட கரத்துல தாரமப்பா, வினோவை தாரமாப்பா, அவன் மகன் கல்யாணத்தை உங்களோட பாதத்துல தாரம் ஆண்டவரே. நீரே சாட்சியாயிருந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஆண்டவரே, எப்போதும் அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா சமாதானமா உங்களுக்குள்ள கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லுறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நாங்க தந்திருக்கிறோம் ராஜா அப்பா, பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. இந்த ஜெபத்தை எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு ஆவியானவரே நீங்க இருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். டாலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டாலி சிஸ்டர், டாலி சிஸ்டர் மேக் ஆஃபில இருக்குது. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் காரியங்களின் படி விவாதங்களை ஏற்படுத்துற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விவாதங்கள், உதருக்கு உதர் விவாதங்கள், இந்த விவாதங்களை விட்டு விட்டு இது கடைசி நாட்கள், இந்த நாட்கள்லே நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவைகளே செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கமாய் கொண்டு அவர்கள் இருதயங்கள் சிந்தைகள் தேவனால் ஆளப்பட்டு அப்படியாய் செயல்பட இந்த நாட்கள்லே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலேயே
2: நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் இமட்டமாய் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நீ வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அப்பா அந்த சங்கமம் ஊடகத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே பல பல அரப்பு மக்களுக்காகவும் பல தேச மக்களுக்காகவும் ஆண்டவர எங்களுடைய சொந்த தேசங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் உலகத்தினுடைய ஆண்டவர எல்லா விதமான ஆண்டவர அப்பா போராட்டங்கள் ஆண்டவர நிந்தைகள் அவமானங்கள் போர்கள் சண்டைகள் இப்பொழுது இப்படியாக ஆண்டவர ஒவ்வொரு நாட்டுக்காகவும் ஜெபிக்க எங்களை நீர் ஏற்படுத்தி இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலமாய் வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரை இணைந்து ஒருவனுடைய தகப்பனுடைய பிழையாய் சேர்ந்து ஆண்டவரை உமை நோக்கி பார்க்கிறோம். கர்த்த தந்த ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு ஆண்டவர் ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் அவர்கள் இழந்து போகாதபடிக்கு கர்த்த தந்திருக்கிற பணியை ஆண்டவரை திறம்பட ஆண்டவரை செய்யத்தக்கதான ஞானத்தை தந்து என் தேவனா கர்த்தரின் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கொண்டிருந்து நீர் ஆண்டவரே நடக்கிற நடப்பீட்டு ஆண்டவரை வருகிறதான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே அவர்கள் உண்மையோடு ஆண்டவரே நேர்மையோடு கொடுக்கத்தாவே பயத்தோடு பக்தியோடு செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். யாரோடு கூட தேவன் இருக்கிறாரோ யாரை அழைத்தாரோ அவர்களை ஆண்டவர் தேவன் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் உத்தமத்தோடு உண்மையோடு தேவனுக்கு ஊழிய செய்யும்படியான ஆண்டவரே தேவனுக்கு தரக்கூடியதான கனத்துக்காக தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆயிச்சபிக்கிறோம். அடைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து, அந்த பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறார் என்பதை அறிந்து, அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிறார் என்பதை உணர்ந்து, இவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே புறஜாதி மக்கள் மத்தியிலும் அநேக இடங்களிலும் சென்று உம்முடைய ஊழியத்தை செய்கிறதான வேளையில இவர்களுக்கு நீர் துணையாயிரும்பா. இவர்களுக்குள்ள இருக்கிறதுதான் ஆண்டவரே அந்த வேறுபாடுகள், ஒருவர் மேல் ஒருவர் அந்த வைத்திருக்கிறதான் அந்த குரோதமான எண்ணங்களை எல்லாம் எடுத்து போட்டு, இவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஊழியக்காரர்கள், எல்லாம் சமமான ஊழியக்காரர்கள் என்று எண்ணுகின்ற எண்ணத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். பொறாமையினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியம் ஆண்டவரே மிகவும் திறம்பட அந்த இடத்துல செய்கிறபடியால் அவர்கள் மேல் ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு கசப்பான எண்ணங்கள் வருவது உண்டு. சிலர் ஆண்டவரே தவறான ஆண்டவரே போதனைகளை மக்களை ஆண்டவரே திசை திருப்புகிற ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவரே இப்படியான ஒரு கோபம் வருவது அது நியாயமாக இருக்கலாம். ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பராமரித்து வழி நடத்தி அவர்களை திடப்படுத்தி தினமும் வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் அப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நே ஆண்டவரே உமக்கு பயந்த நடுங்குகிற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தைகளுடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்யத்தக்கதான ஊழியத்தை இவர்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வார்த்தை என்பது அது வெறுமையான வார்த்தை அல்ல என்பதை இந்த உலகத்தை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தந்திருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே அது ஜீவனோடு இருக்கிறபடி அது மறித்தாலும் பலரை உயிர்ப்பிக்கிற ஒரு வசனமா இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிறதான கலைகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இவர்கள் ஒற்றுமையோடு கூட ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இப்படியா ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நாட்களிலே ஆண்டவரே அது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறபடியா உமக்கு தருகிறதான அந்த ஸ்தானத்தை ஆண்டவரே உமக்கு தருகிறதான இடத்தை அவர்கள் தராததின் நிமித்தமாக அநேக ஊழியங்கள் பின்மாறி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை அழைத்த தேவனுக்கு நான் உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையிலே இவர்கள் நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்படியாய் பவுலை அழைத்த தேவன் அவர் சொல்லிய வார்த்தையின் முடியா நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொன்ன அந்த தைரியமான ஒரு வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள் சொல்ல அவர்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு வேற்றுமையான இருதயத்தை எடுத்து போட்டு அந்த இடத்துல தேவன் தந்திருக்கிறதான அன்பான இருதயத்தை தந்து அனைவரையும் நேசிக்கிற ஒரு குணத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இப்படியாக ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே இவர்கள் ஒற்றுமையாயிருந்து ஊழியம் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரே இந்த உலகம் கொள்ளாதையா, இந்த உலகம் கொள்ளாதையா, கிறிஸ்தவர்கள் எங்குமே ஆண்டவரே நிறைந்திருக்கிற ஒரு கூட்டமா இருக்கும் அப்பா. அவர்களுக்கு எதுக்கு நிற்க இந்த உலகத்திலே திராணி இல்லாமல் போயிடும். ஆனால் ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறதான இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த ஊழியங்கள் எல்லாம் வளரக்கூடாத வடிக்கும் புறஜாதிகள் சில இடத்திலே கேலி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளுகிறார்கள். அப்படியாய் அந்த சூழ்நிலை எல்லாம் மாறட்ட ஆண்டவரே. அடுத்தவர்கள் பார்த்து இவர்களை பரியாசம் பண்ண கூடாதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் ஊழியத்தை செய்யவும் கனமான ஊழியத்தை செய்யவும் திறமையான ஊழியத்தை செய்யவும் தேவன் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை அவர்கள் விரிவாக்கவும் கர்த்தர் தாமே அவர்களை வழி நடத்தும்படி ஆயிச்சு பிற்கிறோம். அப்படியா ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஒத்துமையோடு உடைய ஊழியத்தை செய்து நீர் ஆண்டவரே அவர்களை அழைத்தவர் என்பதை அறிந்து ஆண்டவரே அவர்கள் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாற்றம் இந்த ஊழியத்தை ஆண்டவரே தொழு செய்யாதபடிக்கு உலகத்திலே நமக்காக சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே அப்பா நமக்காக தந்த நம்முடைய பாவங்களுக்காக தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் ஆண்டவரே அநேக ஜனங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே அதை சொல்லத்தக்கதான ஞானத்தை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க வழி நடத்தும்படியாயிருக்கிறோம். அப்படியாக என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரை செய்யத்தக்கதாக ஆண்டவரை வழி நடத்தும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீரே கர்த்தாவே. அந்த ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு அதன்படியாய் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சிருக்கிறோம். தேவனாகி கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் முக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சிபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் அவருக்கு துணையாக இருங்க, அதே அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. காத்திருந்து ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் என் தேவன் ஆண்டவரே நீங்க துணையாக இருங்கப்பா. எல்லோரையும் நேசிக்கிற தேவன் எல்லோரு கூட இருங்க, இவர்கள் தேவைகளை சந்திங்க, இவர்கள் செய்யிட்டு செய்யற வேலை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறோம். அப்படியா இந்த வேலையில் கொடுக்க தாவே அப்பா இந்த அருமையான ஜப ஊழியத்தை தந்து ஆண்டவரே நடத்துகிறதான சங்கம் ஊடகத்தை நடத்துகிறதான லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை ஆண்டவரை உயர்த்தி வைக்கும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அருமையான ஜப வேளையை ஆண்டவரே தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க அபரீதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களோடு கூட இருந்து கையின் பிரயாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு அன்றைக்கு பவுலிடத்திலே அங்கு ஜூதர்கள் பொறாமை கொண்டு கலகம் பண்ணினது போல இந்த எண்ணாக்கல்லும் அப்படியாய் பொறாமை கொண்டு கலகம் பண்ற அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் மாறுதல் வரக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
3: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ர ராஜா, எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே இனியுமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தும்படியாய் தாழ்மையோடு முத கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாட்களிலே ஆண்டவரே அப்பா யூதர்கள் எப்படி பொறாமை கொண்டு பவுலையும் அவர்கள் அப்போஸ்தலர்களையும் அவர்களை பொறாமைனாலே அவர்களை பொறாமை கொண்டு அவர்களை கலங்க வைத்ததற்காக அதே போல இல்லாதபடிக்கு எந்த கலகமும் இனி எந்த ஊழியர்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அவர்கள் நேசித்து ஆண்டவரே அவர்கள் அறிய தேவனை அறிகின்ற அறிவிலே வழி நடத்த உதவி செய்யுங்கப்பா. அவர்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும், மாறுதல் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அதனாலே இந்த ஊழியர்கள் மத்தியிலே எந்த போராமையும் இல்லாத படிக்கும் ஆண்டவரே, இந்த யூதர்களை போல இல்லாத படிக்கப்பா. எல்லா ஊழியக்காரர்களையும் எல்லாரும் நேசித்து அவர்களிடம் அன்பு கூர்ந்து வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அமேசு ராஜா, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது தேவரே நீர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற யாவரும் அவர்களோடு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற காரியத்தை வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த போராமையின் எண்ணங்கள் அப்பா, கழகத்தின் எண்ணங்கள் எல்லாம் கொண்டு வருகிற சைத்தான்கள் ஆண்டவரே அப்பா, தெய்வம் தெய்வ ஊழியர்கள் மத்தியிலே இருக்காதபடிக்கு ஆண்டவராகிய தெய்வம் நீர் அவர் உமது அன்பு அப்பா, உமது சமாதானம், என்னுடைய சமாதானம் உங்களுடனே இருக்கும், விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி தேவன் தாமே நீர் உமது சமாதானத்தினாலே இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க அப்பா. உம கூட செய்யற மக்கள் ஆண்டவரே அப்பா, உமை விசுவாசிக்கிற மக்கள் யாவரையுமாய் தேவன் தாமே நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. வேண்டாத தீய எண்ணங்களினாலே அப்பா, இருதயங்களிலே கொண்டிருக்கிறதான பொறாமையின் எண்ணங்களினாலே அவர்கள் மற்றவர்கள் செய்கிற அந்த கலகங்கள் இவைகள் எல்லாம் விலக்கி போட்டு தெய்வ ஆவியானவர் தாமே ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை நிறூற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் மத்தியிலே அப்பா பெரிய காரியங்களை தேவரீர் நீ செய்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், உமாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்திலே செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர் நீர். இந்த வேலையிலப்பா மக்கள் மத்தியில் இருக்கிறதான எல்லா போராமைகளின் ஆவிகள் விலகி போகட்டும், கலகத்தின் ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும் அப்பா. கலகத்தின் ஆவி உள்ளவர்கள் செய்வினையை செய்கிற ஆவிக்கு சமம் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் கலகங்கள் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே இவர்கள் எல்லோரும் மத்தியிலே ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் எல்லோரும் சமாதானத்தோடு வாழ்ந்து நல்ல மாறுதலை கண்டு அவமது அன்பை ஒருவருக்கு ஒருத்தர் செலுத்தி வாழ கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே இதனை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பேரப் பிள்ளைகளையும் குடும்பத்தார் யாவரையுமாய் சொந்த பந்தங்களை ஆசீர்வதிக்க முடிய ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா தெய்வ ஊழியர் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அதே போல இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிங்க. ஜபித்த யாவருக்கா நன்றி. இனி ஜபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்கா நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்தாவே ஆமேன்.
1: கேட்டதும் எனக்கு சோத்திரம் நன்றி சிஸ்டா. கர்த்தனங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பார.
1: ஆமேன். நாங்கள் கேக்குது
4: ஊழியக்காரருக்காக
1: நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
5: ஆமே நன்றி நன்றி இயேசுவே நன்றி அப்பா. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரே நீர் உயிருள்ள தேவன் அப்பா. இப்பொழுதும் எங்களுக்குள்ள ஜீவிக்கிற தேவன், உலகத்தில் உள்ளவர்களும் பக்கம் எங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. நன்றி இயேசுவே நன்றி நன்றி அப்பா. நேற்று மன்று மாறாதவரே இந்த ஊழியக்காரர் மத்தியில் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து உங்களுடைய சித்தத்தின் பின் நடப்பதற்காண்டவரே யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நேற்று மின்று ஆண்டவரே விளிம்புகளுக்குள்ள உயிர் கொடுத்த தகப்பனே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து ஓ தினமும் காலை நேரம் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு ஆண்டவரே செய்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றுங்க. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக இருப்பதுதான் உங்களோட சுத்தமா இருக்கிறபடியினால் ஆண்டவரே எங்களை பரிசுத்தத்துக்குள்ள அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. அப்பா நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. காலை நேரம் இந்த ரெண்டு நாளும் என்னை மியூட்டுக்கு தடை வந்து கொண்டே இருக்குது. ஆனாலும் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவற்றையும் அத்தட்டுகிறேன்ப்பா. அப்பா நீங்க கைவிடா தகப்பனே, கைவிடா நாதனே, மக்கள் நன்றி நன்றி. கரம் பிடித்து வழி நடத்துற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வரப்போற ஊழியக்கார தேவலை சந்தித்து ஆண்டவர் பிரதர் லெஸ்லி அவங்க நடத்துற இந்த ஊழியங்களை ஆண்டவரை யாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு பலனையும் தைரியத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான அபிஷேகம் பரிசுத்த தைலத்தினால ஊற்றி அவர்களை உரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரன் கூட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. ஆமே. நன்றி நன்றி. ஆமே. காட் பிளெஸ் யூ.
1: எவங்களை கேட்டது அவனுக்கு சோத்திரன் நன்றி. டாலி சிஸ்டர் ஒடுக்கத்தின் மத்தியிலும் வந்து ஜெபித்த உங்களை கத்த நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: ஆமேன். நன்றி நன்றி. ஆமேன். கத்தர் விட மாட்டார்.
1: ஆமேன். ஆமேன்.
5: நன்றி. காட் பிளெஸ் யூ.
1: நன்றி.
6: ஹலோ
1: சிசிலி அம்மாவை அம்மா நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு பெரிதாய் விளங்க அந்த மக்கள் மனம் திரும்ப நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவரே தேவரீர், தலைமுறை தலைமுறையாக உங்களுக்கு கிடைக்கலமா இருக்கிறார் அப்பா தகப்பனே. இலக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அன்பான தகப்பனே. இலங்கை தேசம் உம்மது தேசம் அப்பா. அப்பா தகப்பனே நீர் படைத்த தேசம் அப்பா. அன்பான தகப்பனே இன்றைக்கு நல்ல ஒரு செய்தியை அப்பா நாங்கள் காண்போம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அப்பா இருக்கிறார்களே அப்பா தகப்பனே. அவர்கள் மேலும் முத கரங்கள் இருப்பதா அப்பா தகப்பனே. இந்த மறியல் கோட்டைக்குள்ளே அப்பா 100 பேருக்கும் மேலே சுட்டு சா கொண்டுட்டார்கள் தகப்பனே. 200 பேருக்கும் மேல அப்பா காயப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது என்று எனக்கு நல்லாக தெரியவில்லை. அதிலே அப்பா போட்டு காட்டும் போது அந்த தாய் தகப்பன் குளர்ற குளறையை பார்க்க முடியவில்லை. ஏசப்பா நீரேனப்பா இப்படியான கொடூரங்களை நாங்கள் காண வைக்கிறீர் தகப்பன். ஆவியானவரே இந்த கொடுமைகளிலிருந்து மக்கள் ஆறுதல் அடிய தேர்தலும் தகப்பனே. இப்ப இந்த அப்பா மறியலால் வருவார்கள் என்று யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே இப்படியான கொலைகள் அப்பா. அப்பா தகப்பனே 100 பேர் அநியாயமா இறந்து போனார்களே அப்பா. அப்பா 200 பேருக்கும் மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே. ஆவியானவரே இந்த கொடுமைகளிலிருந்து பாதுகாரன் தகப்பனே. ஆவியானவரே அப்பா அந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் தலையிலே போடுகிறார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த அரசாங்கத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே ராஜாக்கள் மந்திரிமார்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டை ஆசீர்வதியும் அப்பா. இலங்கை தேசத்திலே இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. நீ காண்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அம்மை கூவி அழைக்கிறோம். அவர்கள் மேல் இருக்கும் பெய்யும் தகப்பனிய. ஆவியானவரே உமது கரங்களை நீட்டும் தகப்பனே. அப்பா அந்த தகப்பன் தாய்க்கு ஒரு ஆறுதல கொடும் தகப்பனே. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் அப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் சுகமடைய வேணும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனி. அப்பா அந்த காயப்பட்டவர்கள் மீது கரம் இருப்பதாக ஆவியானவரே உமது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா தகப்பனே என்ன பிரச்சனை என்று தெரியவில்லையே தகப்பனே. அப்பா சுட்டு போட்டார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே வாகனங்கள் ஓடும் போதும் இறக்கிறார்கள் தகப்பனே. இப்படியான கொடூரங்களில் நடந்து கொண்டிருக்கிறதே தகப்பனே. ஆவியானவரே உமது கரங்கள் அவரோடு இருப்பதாக. பரிசுத்தாவி அவர்கள் மேலே அனுப்பும் தகப்பனே. உமது ரத்தங்களை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே. அப்பா தகப்பனே அந்த தாய்மார்களுக்கு நீரே ஒரு ஆறுதலை கொடுக்கும் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இலங்கை தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த மக்களை நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே மதுகரங்களில் அவர்களுக்கு மதுகரங்களிலே ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே நாங்கள் கேட்கிற வரங்கள் எல்லாம் உமக்கு நல்ல ஒரு ஆதரவாயிருக்க செய்தும் தகப்பனே. நாங்கள் கண்ணீரோடு கேட்கிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே என்ன நடந்தது என்று தெரியவில்லையே சுவே. அப்பா என்ன கொடுமையில் நடக்கின்றது தகப்பனே. பதைக்க துடிக்க சாகிறார்களே தகப்பனே. அன்பான தகப்பனே அப்பா தகப்பனே இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே வினோத் சிஸ்டரை ஆசிர்வதியும் அவர் குடும்பத்தை அப்பா அவன் மகளின் கல்யாண நாட்களை நீரே பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனி அவோடு கூட இருந்து நீ வழி நடத்துறதுக்காக உனக்கு கூடான கொடி நான் அப்பா அவங்கி தவிக்கும் வேளையிலும் நீர் கூட இருந்து அவவோடு பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா அவக்கு எந்த ஒரு தீங்குகளோ எந்த ஒரு குறுகுற்றமும் இல்லாம அப்பா நீர் வழி நடத்துற வல்லவரா இருக்கிறீர் சகப்பனி அவியானவரே அவளோடு கூட இரு அவவோடு கூட இருந்து அவளை வழி நடத்துறதுக்காக அப்பா அவையும் மகளையும் மது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனி அன்பான தகப்பனே கனாஸ் லீசி அண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனி அப்பா அந்த சிங்கம்ம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி அப்பா அப்பா பிதாவே அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா தகப்பனே கனாசீக்கர் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்பா தகப்பனி அவர் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனி அவர்களின் தேழ்வுகளை சந்தியும் தகப்பனி அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ அவரை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா அப்பா எங்களை எண்பது கரங்களில் வைக்கிறேன் இயேசுக்கு சுண்ணாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா கத்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக ஆமேன்
7: ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் யாரும் இல்லாததுனால் நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன் மூன்று ஜப விண்ணப்பம் இதிலே வந்திருக்கிறது லெனின் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி செபிலோன் என்ற பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி வளர்மதிக்காக ஜெபிக்கும்படி மூன்று விண்ணப்பத்தை நாங்கள் இங்கே வந்திருக்குது எனக்கு அதனால அந்த குடும்பத்துக்காக நாங்கள் பாஸ்டர் அவர்கள் நீக்கிறீர்கள் நீங்கள் பாஸ்டர் இந்த மூன்று குடும்பத்தையும் கத்த பொறுப்பேற்று அவர்களை ரட்சித்து அவர்களை நடத்தும்படி கத்ததாமே பொறுப்பேற்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க
6: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே நீர் ஒருவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் அவையானவரே இந்த மூன்று குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரங்களில் இருந்து அவர்களை குடும்பங்களை வழி நடத்தும்படியாக என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அவையானவரே இந்த நேரத்துல நீர் அவர்களோடு பேசும்படியாக அவர்களுடைய குறைவுகளை நீர் நிறைவாக்கும்படியாக பரலோகத்திலே இருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர் அனைவரே ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் கூடையிலும் நீர்தான் ஒன்றான மெய்த்தவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டு இரட்சகராக இயேசுவை இறுக்கமாக பற்றி கொண்டு இயேசு நடந்த வழியில தவறுகளை ஏதாவது தவறுகள் செய்திருந்தார் குற்றங்கள் செய்திருந்தார் இந்த நேரத்தில் அவர்களை மன்னித்து அவர்களை மீண்டும் எழுந்து நடக்க கிருபை செய்வீராக துதிகர மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்
1: நன்றி பாஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து இந்த குடும்பங்களுக்காக ஜெபித்தீர்கள் கத்ததாமே அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன கஷ்டமோ என்னென்ன துன்பமோ என்னென்ன வியாதியில இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது கத்தர் ஒருவர் அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை ஏற்ற நேரத்திலே செய்து முடிப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியே செய்வார் ஆகவே நான் ஜெபத்தோடு கூட எல்லாவற்றையும் நான் முடித்துக் கொள்கிறேன் கத்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக இன்னுமாய் புரோக்ராமோடு கூட இருந்து வழி நடத்துவாராக அன்பான பிதாவே இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய நாமம் ஆண்டவரே எப்பொழுதும் உயர்ந்திருக்க செய்வீராக கர்த்தாவே ஆண்டவரே இந்த மூன்று குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் லெலினுக்கா ஜெபிக்கிறோம் செபலானுக்கா ஜெபிக்கிறோம் வளர்மதிக்கா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்னென்ன காரியமோ எங்களுக்கு தெரியலே ஆண்டவரே உம்முடைய காரியமாய் நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சுகபல ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பீராக ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே வாழ்விருக்குது என்பதை இவர்கள் கண்டுகொள்ள அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கு மனோவாஞ்சிய கடலடிவீராக கர்த்தாவே உம்முடைய கடத்திலே ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே தனித்திருந்து ஆண்டவரே விடாய்த்தவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் என்று இருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்க நல்ல ஆறுதலை கொடுத்து நல்ல மனுஷர்களை அவர்கள் மத்தியிலே அனுப்பி அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீ காயம் கட்டுற தேவன் காண்டவரே, கத்தாவே அவர்கள் கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்க வல்லவரே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முந்தைய நாளும் கத்தாவே எத்தனை பேர் வேதனையிலே, கவலையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, துன்பத்திலே, தனிமையிலே இருந்து வாடிக்கொண்டு இருக்கிறார்களே கத்தாவே, அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீ செய்வீராக, நன்மையான காரியங்களை நீ செய்வீராக. எல்லாவற்றையும் அறிந்தவரப்பா, உம்முடைய கரத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் ஜெபங்களை நடத்தி தந்தீரப்பா. இந்த மூன்று பேருக்காக நாங்கள் ஜெபிக்க தந்தீராண்டவரே, அந்த குடும்பங்கள் ஆசீர்வதித்து நாங்க ஜெபித்தோம் ஆண்டவரே. அப்பா நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படி சங்கமா வானொலிக்காய் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து கொடுத்த தரிசனத்தை ஆண்டவரே, அப்பா வல்கி பெருக பண்ண கத்தாவே உம்மால மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் கத்தாவே. என்ற தகப்பனே வந்து செபித்து ஒவ்வொரு பிள்ளைகளை வேர் வேறா குடும்பம் குடும்பமா சந்ததி சந்ததியா சந்தித்து ஆசீர்வதியும் கத்தாவே. ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன், மூன்றாம் நாலாம் தலைமுறையை விசாரிக்கிற தேவன், நீரங்களை விசாரிக்கிறவரான படியால் எங்கள் கவலைகள் எல்லாம் உம்மண்டையில வைத்து விடுகிறோம் கத்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வராமல் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இடங்களிலே அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கலாசீலனுக்கு இருக்கிற வியாதிகள் குணப்படுவதாக கத்தாவே ஆண்டவரே. இன்னுமாய் தகப்பனே வினோவுக்கு இருக்கிற காரியங்கள் வேலைகள் கத்தாவே ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செய்யக்கூடிய ஒரு கிருபையும் ஆண்டவரே, மனுஷ உதவிகளையும் கத்தாவே, பண தேவைகளையும் தேவனே பிள்ளைக்கு சந்தித்து கத்தாவே. இந்த திருமண காரியத்திலே உம்முடைய கரம் கூட இருந்து அப்பா திருமணத்தை செய்து கொடுக்க போறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு மகத்துவத்தோடு அந்த வாழ்க்கையில இணைகிற இந்த இரண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களை நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனிமாய் கத்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இனி வருகிற புரோக்ராமோடு ஒவ்வொன்றும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏமிய நாங்கள் கனனால் காணவில்லை கத்தாவே, ஏமிய வந்து ஜெபிக்க கூடியதாய் கத்தாவே. பிள்ளைக்கு நல்ல மனநிலைமைய கடலிடும், என்னென்ன வியாதியோ வேதனையோ கவலையோ கண்ணீரோ கத்தாவே நீங்க அறிவிங்க கத்தாவே. அது எல்லாம் சாதகமாக்கி ஆண்டவரே சூழ்நிலைகளை சீராக்கி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நீர் வழி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
8: ஆமென் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த குரூப்பாக குடும்பமாக இணைந்து வழி நடத்திய உங்களை கத்திரதாமை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திரதாமை உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சௌரி கரெட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை நாளிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாளை கால வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே இணைந்து ஜபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் தாமே எல்லாவற்றையும் இணைய போகிற ஒருவரையும் அனுகூலமாக வழி நடத்தி ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

கணித ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று 1 பேதுரு 4:5-12 வரை சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன் பாடலை கேட்போமா?

கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒன்று பேதுருவை நாம் கற்று வருகிறோம். இன்று ஒன்று பேதுரு 4:5 முதல் சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். முழு உலகமும் உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று பேதுரு சொல்கிறார். அவர் விசுவாசிகளையுமா நியாயம் தீர்ப்பார்? ஆம், அவர்களையும் நியாயம் தீர்ப்பார். ஆனால் அவர்கள் பெற்ற ரட்சிப்பிற்காக அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டார். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆனவுடனேயே இது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் விசுவாசிகளாய் இருந்து பாவம் செய்தவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். ஏனென்றால் தேவன் உலகத்தை பாவத்திற்காகவே நியாயம் தீர்க்கப் போகிறார். அதே போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் வைத்தே நியாயம் தீர்க்கிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார். அவிசுவாசிகள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு இதை செய்கிறார். மேலும் தான் ஒரு நாளிலே நியாய தீர்ப்பிற்காக வருவதாக தேவன் எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் நியாய தீர்ப்பிற்கு தப்பிக்கொள்ள உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர்களா? சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 பேதுரு 4:6 பாருங்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக என்று சொல்லப்படுகிற வார்த்தை முந்தின வசனத்தில் உள்ள நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வரப்போகும் நியாய தீர்ப்புக்காகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்கள் அந்த சுவிசேஷத்தை கேட்க செவி சாய்க்கவில்லை என்றால், அல்லது சுவிசேஷத்திற்கு சரியான பதிலை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் ஏற்கனவே அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடக்கிறார்கள் என்று தேவன் தெளிவுபட கூறியிருக்கிறார். அவர்களும் மாம்சத்தில் உள்ள மனிதர்களைப் போல நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்கிறார். அதே வேளையிலே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அவர்கள் ஆவியிலே தேவ சித்தப்படி வாழ முடியும். யோவான் 5:24 இயேசு என்ன சொல்கிறார்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவன் மரித்த நிலையிலே வாழ்கிறான். இதே காரியத்தை சற்று விளக்கமாக லாசருவின் மரணத்தின் பொழுது இயேசு சொல்கிறதை யோவான் 11:25-26 பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 11:25-26, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் எந்தெந்தைக்கும் மரியாமலும் இருப்பான் என்கிறார். வேறு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்களும் நானும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது இதை குறித்து தான் சொல்லுகிறார். எபேசியர் 2:1 பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆம், நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாயிருந்தோம். பவுல் தொடர்ந்து 2:3 என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இந்த 4:6 சொல்லுகிறதும் இதே காரியம்தான். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவ்வாறு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இரண்டு விதமான காரியங்கள் நடைபெறுகின்றன. சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுக்காக வாழ்வார்கள், நித்தியத்திலும் பங்கு கொள்வார்கள். சிலர் சுவிசேஷத்தை புறக்கணிப்பார்கள். இது இரண்டாவது வகை. யார் யாரெல்லாம் சுவிசேஷத்தை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலே மரித்தவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் நித்தியமாக தேவனுக்கு மரித்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:7 பாருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இங்கே
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற தினத்திலிருந்து இது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரத்திலே நிகழக்கூடியது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் தீத்து 2:13 பார்க்கிறோம். அந்த வசனத்தை கவனியுங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று பேதர் சொல்கிறார். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்தை ஸ்தம்பிக்க செய்ய போகிறார். தேவன் தம்முடையவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வார். இதற்கு தேவன் விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவர் சரி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. தேவன் இவர்களை எடுத்துக்கொண்ட பின்பு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்தின் முன்பு போவார்கள். அவர்கள் ரட்சிப்பு நிமித்தம் அங்கே செல்லாமல் பரிசு நிமித்தம் பெறப்போகிற பலனை நிமித்தம் செல்வார்கள். அவர்கள் தேவனுக்காக உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை நிமித்தமாக நியாயாசனத்தின் முன் செல்வார்கள். நாம் நியாயாசனத்தின் முன் வருவோம் என்ற ஒரு காரணத்திற்காகவும் நாம் தேவனுக்காக வாழ வேண்டும். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று பேதர் சொல்கிறார். நீங்கள் புத்திசாலியான தேவனுடைய பிள்ளைகளாய் இருங்கள் என்று அவர் சொல்கிறார். ஒரு புத்திசாலியான விசுவாசியானவன் வேதத்தை மிகவும் நன்கு அறிந்த ஒருவனாயிருப்பான். பொதுவாக நாம் வேதத்தை வாசிக்க வாசிக்க நாம் எவ்வளவு தூரம் வேத வசனத்தை குறித்த அறிவற்றவர்களாய் இருக்கிறோம் என்ற உணர்வு தான் ஏற்படுகிறது, இல்லையா? அருமையானவர்களே, புத்திசாலியான விசுவாசி தெளிந்த புத்தி உள்ளவன். தேவனுடைய வார்த்தை குறித்து எவ்வளவுக்கு அதிகமாக அறிய முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறான். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து மத்தேயு 10:16 கூறுகின்ற வார்த்தைகளை சற்றே கவனியுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் இன்று சர்ப்பங்களைப் போல ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு இல்லை என்றால் மற்றொரு சர்ப்பம் உங்களை கடித்துவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். எப்படி? ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அதாவது ஜபத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமது ஜபத்திலே காணப்பட வேண்டும். நாம் இவ்வாறு எதிர்பார்ப்போடு இல்லாததால், அவரை நோக்கி பார்க்காமல் இருக்கின்றதால் தான் நம்முடைய ஜப கூடுகை உயிரற்றதாயிருக்கிறது. அவர் ஜீவன் உள்ள கிறிஸ்து. நாம் அவரோடு பேச வேண்டும். ஏனென்றால் நாம் பின்னொரு நாளிலே அவரோடு கூட பேச போகிறோம். நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் நம்மோடு பேச போகிறார். நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஜபத்திலே கிறிஸ்துவோடு பேசுகிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். நமது ஜப வேளைகள் அர்த்தமற்றதா இருக்கிறதா? அல்லது ஆண்டவரிடத்திலே எதிர்பார்த்து, அவருடைய வருகையை எதிர்பார்த்து, அவர் கொடுக்க போகிற பதிலை எதிர்பார்த்து ஜாக்கிரதையோடு ஜபிக்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கே அப்போஸ்தலனாய் பேதுரு விசுவாசிகளான நமக்குள் இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். நீதிமொழிகள் 10:12 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். சபைக்குள்ளே இருக்கின்ற பகை விரோதங்களை உண்டாக்கும். அது பல பிரிவுகளை, சிறு சிறு குழுக்களை ஒரே சபைக்குள்ளே உண்டாக்கும், இல்லையா? இந்த குழுக்களிடையே போட்டிகள், பொறாமைகள் அவைதான் காணப்படும். ஆனால் அன்போ சகல பாவங்களையும் மூடும் என்று வாசிக்கிறோம். ஒருவர் செய்கிற செய்கை அல்லது அவருடைய தோற்றம் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஒரு சபை ஊழியரின் தலைமுடி அலங்காரம் சிலருக்கு பிடிப்பதில்லை. அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் சிலருக்கு பிடிக்கிறதில்லை. இப்படி பல சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒரு சபை போதகரின் சிகை அலங்காரம் ஒரு சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லையாம். அவர் தலையை சீவும் போது சிறிது முடி நெற்றியின் மீது வந்து விழுந்து கொண்டிருக்குமாம். அது அந்த சபையின் பாடகர் குழுவிற்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர், இனி அவ்வாறு தலையை சீவி கொண்டு வந்தால் நாங்கள் சபையை விட்டே வெளியேறி விடுவோம் என்று பாடகர் குழுவினர் அறிக்கை விட்டார்களாம். ஆகவே போதகர் அடிக்கடியாக சலூனுக்கு சென்று நெற்றியிலே விழும் முடிகளை வெட்ட வேண்டியதாகிவிட்டது. இது கதையல்ல, நடந்த சம்பவம். பார்த்தீர்களா? அன்பு அவர்களுக்குள் இல்லாததால்
இந்த சிறிய பிரச்சனையெல்லாம் பெரிதாகிவிட்டது. அவர்கள் இருதயத்திலே அன்பு இருந்தால் இது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை, இல்லையா? உங்களுடைய அன்பு சகல பாவத்தையும் மூடுகிறதா என்பதை எண்ணி பாருங்கள். 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். இங்கே உபசரிப்பை குறித்து பேதுரு சொல்கிறார். தமிழ் மக்கள் பொதுவாகவே உபசரிப்பிலே பெயர் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். இந்த காரியம் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சிறப்பாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியமாயிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் மற்றவர்களை, குறிப்பாக சக விசுவாசிகளை, ஊழியர்களை அவ்வாறு உபசரிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 12:13 கூறியிருக்கிறதையும் இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிறேன், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை உபசரிப்பதிலே கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதுவும் ஆவிக்குரிய காரியம்தான். இதை நாம் உலக பிரகாரமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் அந்நியரை உபசரிப்பதின் மூலம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம் கொடுப்பதின் மூலமே அன்பை வெளிப்படுத்த முடியும். நாம் அன்பு கூறாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் அன்பு கூற முடியாது என்று பொதுவாக சொல்லப்படுவது போல மற்றவர்களை உபசரித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இதை நாம் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் உபசரிப்பின் ஆசீர்வாதத்தை தடை செய்யக்கூடியதே இந்த முறுமுறுப்பு தான். ஆகவே முறுமுறுப்பு இல்லாத ஒரு உபசரிப்பை இன்றிலிருந்து சக விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு, ஏன் அந்நியர்களுக்கும் வழங்க நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? 1 பேதுரு 4:10 பார்ப்போம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வரம் என்பது குறிப்பிட்ட ஆவிக்குரிய வரத்தை குறிக்கிறது. அநேக ஆவிக்குரிய வரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12:12 பவுல் இதை குறித்து விளக்கமாக சொல்லியிருக்கிறார். ஒரே சரீரமும் அதிலே அங்கே அநேக உறுப்புகளும் இருக்கிறது என்றும், அதே போல சபை என்பது ஒரு சரீரமாகவும் அதிலே அநேக உறுப்பினர்கள் இருக்கிறதாகவும் வரங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். உங்களை பற்றியோ நீங்கள் என்ன வரம் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் நிச்சயமாகவே இருக்கும். ஒரு வரமும் ஒரு தாழ்ந்தும் இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம். அதை நீங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி அடைய உதவுவதற்கு பயன்படுத்த வேண்டும். சரி, வசனம் 11 என்ன சொல்கிறது? ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியத்தின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஒருவன் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால் அவன் பிரசங்க மேடையிலே ஏற வேண்டிய அவசியமில்லை. அவனுக்கு அங்கே இடமே இல்லை. நாம் தேவனுடைய வசனத்தை உண்மையாகவே உபதேசிக்காமல் வேத உபதேசம் செய்கிறோம் என்று கூற வேண்டிய அவசியமில்லை. ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். வேறு விதமாக கூறுவோம் என்றால் ஒவ்வொருவரும் வேதத்தை ஒவ்வொரு முறையிலே பிரசங்கிப்பார்கள். முறை வேறாயிருந்தாலும் சத்தியம் ஒன்றுதான். ஆனால் நீங்கள் எனக்கு இந்த மனிதர் பிரசங்கத்தையே பிடிக்காது, அவரெல்லாம் பிரசங்கமா செய்கிறார், எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்வது சரியில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிடித்தமானவருடைய பிரசங்கம் வேறு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமில்லாதவருடைய பிரசங்கம் பிடிக்கலாம். ஆகவே நாம் தேவன் தந்தருளும் பலத்தின்படி எதையும் செய்ய கடவோம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்று பேதுரு சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து பேதுரு ஒரு வித்தியாசமான உபதேசத்தை குறித்து சொல்ல இருக்கிறார். பேதுரு சிதறப்பட்ட யூதர்களுக்கு இந்த நிருபத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அவர்கள் அப்பொழுது நீரோ மன்னனால் உண்டான உபத்திரவமாகிய புயலின் கீழாக சென்று கொண்டிருந்தார்கள். நீரோ கிறிஸ்தவ விசுவாசிகளை துன்புறுத்துவதை ரோமாபுரியில் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டிருந்தான். அது
இப்பொழுது அந்த ரோம சாம்ராஜ்யம் முழுமைக்கும் பரவ ஆரம்பித்தது. அவர்கள் அந்த உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து செல்லும் நிலை ஏற்படும் என்று பேதுரு தம்முடைய யூத விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் இரத்த சாட்சிகளாக மரிக்காமல் இருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அதன் வழியாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். 1 பேதுரு 4:12 வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். அன்பான சகோதரனே, சகோதரியே, உபத்திரவம் நம்மேல் குறுக்கிடும் பொழுது அதை நாம் புதுமை என்று நினைக்கிறோம் இல்லையா? நம்மை போன்ற பாடுகளை வேறு எவருமே இந்த உலகத்திலே படவில்லை என்றுதான் சிந்திக்கிறோம். நமக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட உபத்திரவம் இந்த உலகத்திலே வந்திருக்கிறது என்றும் எண்ணுகிறோம். நாம் ஊழியத்தின் நிமித்தம் சில குடும்பங்களை சந்திக்கும் பொழுது இவ்வாறுதான் சொல்கிறார்கள், ஐயா எங்களுக்கு ஏன் ஐயா இந்த வேதனை? எங்களைப் போல உபத்திரவப்படுகிறவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாருமே இருக்க மாட்டார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்களும் கூட அநேக வேளைகளிலே இவ்வாறே சிந்தித்திருக்கலாம். அல்லது உங்கள் உதடுகளை திறந்து இவ்வாறு கூறியிருக்கலாம், என்னுடைய உபத்திரவம் வித்தியாசமானது, என்னுடைய பாடுகள் புதுமையானது என்று கூறியிருக்கிறீர்களா? இதற்கு முன்பு வேறு யாரும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லவே இல்லை என்று உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் எந்த உபத்திரவத்தின் எந்த பாடுகளின் வழியாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அது புதுமையானது அல்ல என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். நீங்கள் போய்கொண்டிருக்கும் இந்த பாதையின் வழியாக மற்றவர்களும் போயிருக்கிறார்கள். வேறு எவரும் பாடுபட்டதற்கு மேலாக நீங்கள் பாடுபடவில்லை. தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை அப்போஸ்தலனாக தெரிந்தெடுத்த பொழுது இவ்வாறுதான் கூறினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9:16 அவன் என்னுடைய

அவருக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொன்னார். அதை அவரால் நம்ப முடியவில்லை. புற்றுநோய் என்பது வேறு யாருக்காவது வரக்கூடியதாகும் என்று அவர் நினைத்தார். அவருக்கே அது வந்ததை அவரால் நம்ப முடியவில்லை. அது அவருக்கு புதுமையாக தோன்றியது என்று எழுதுகிறார். இந்த வசனத்திலே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து என்று சொல்லியிருக்கிறார். சோதிக்கும்படி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதித்துக் கொண்டிருக்கிற என்று மொழிபெயர்க்கப்பட்டால் அதுதான் சரியான அர்த்தமுடையதாயிருக்கும். இதை ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று தொடர்ந்து சொல்கிறார். பேதுரு குறிப்பிட்டு எழுதுகின்ற இந்த விசுவாசிகள் ஏற்கனவே பாடுகளினாலே சோதிக்கப்பட்டிருந்தார்கள். பாடு உபத்திரவமானது திடீரென்று ஏற்படுகின்ற புதுமையான அனுபவம் அல்ல. இது சாதாரணமான கிறிஸ்தவ அனுபவமே. பேதுரு சொல்கிறார், நீங்கள் இந்த அனுபவத்தை வித்தியாசமானதாக புதுமையானதாக கருத வேண்டாம், ஏனென்றால் இது விசுவாசிகளின் சாதாரண அனுபவங்களில் ஒன்றுதான் என்று சொல்கிறார். இங்கே பற்றி எரிகிற அக்னி என்றும் குறிப்பிடப்படுவது உலகில் வைத்து உருக்குவதை சொல்லுகிறது. தாவீது இதை குறித்து கூறுகிறதை சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவன் தன்னை சோதிப்பது வெள்ளியை உலகிலே வைத்து உருக்கி சுத்திகரிப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் இந்த ஒரு கருத்தை வேதம் முழுவதிலேயும் பார்க்க முடியும். மேலும் பேதுரு இந்த ஒரு கருத்தை அடிக்கடி சொல்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பேதுரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பாடுகளை பட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சிலுவையிலே இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய நிலைமையிலே இருந்தார். பொன்னை கவனித்து பாருங்கள். அது சுரங்கத்தினின்று இருளிலிருந்து ஈரமான இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படுகிறது. பின்னர் உலையிலே இடப்பட்டு பொன் மணிகள் வெளியே வருகின்றன. பின்னர் அது நசுக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக இருக்கும் அளவிற்கு தாழ்த்தப்படுகிறது. அப்பொழுது அதற்காக இறக்கப்படுவார் யாரும் இல்லை, நம்புவதற்கு யாரும் இல்லை. உருக்கப்பட்ட பொன்னானது அடிக்கப்படுகிறது. இது ஒரு சிறந்த பொருளாக உருவாகும் என்ற நம்பிக்கை அதை பார்க்கிற எவருக்கும் உண்டாக போவதில்லை. இந்த பற்றி எரிகிற அக்னிக்குள்ளாக இந்த பொன் என்ன தவறு செய்தது? சுத்திகரிக்கப்பட்ட பொன்னானது உருளையின் வழியாக முத்தரிக்கும் இடத்திற்கு செல்கிறது. அங்கே சுதந்திரத்திற்கு அடையாளமாக முத்திரை வைக்கப்படுகிறது. அதிலே எந்த குறைவும் இன்றி வெளியே அழகான உருவத்தை பதித்துக் கொண்டு தங்க நாணயமாக வெளிவருகிறது. கவனித்தீர்களா? உலையிலே வைத்து சுத்திகரிக்கப்பட்ட பின்னர்தான் அது அவ்வளவு பயனுள்ளதாய் மாறுகிறது. அதற்கு முன்பு தங்கமானது பல சோதனைகளை கடந்து வருகிறது. அருமையானவர்களே, நீங்களும் இந்த நாட்களிலே பாடுகளின் வழியாக, வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, துயரங்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்படும். பின்னர் அதில் உள்ள அசடுகள் நீங்கும். உங்கள் அவிசுவாசங்கள் எடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்தமானவர்களாக. கர்த்தருக்காக பரிசுத்தமானவர்களாக வழி நடத்தப்படுகிறீர்கள். தேவன் நம்முடைய உபத்திரவத்திலே ஒரு நோக்கமுடையவராயிருக்கிறார். தேவன் காரணமில்லாமல் நம்மை சோதனைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறதில்லை. அதிலே ஒரு மேலான நோக்கம் உண்டு. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார்?

0: இருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம், ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 7ஆம் தேதி, 7ஆம் மாதம், 7ஆம் தேதி ஆடி மாதம், 7ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்திரிக்கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும்
1: நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படி எமது அன்பான சகோதரர் சங்கமம் மாநில நடத்தின அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரர் குடும்பங்கள், சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உடலா ரீதியில் சங்கமம் மாநிலையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏ விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு அன்பான தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஈசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே ராஜா திராமன் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதர்களுடைய பிரசன்னம் அனைத்து உறவுகளையும் பயிர் பயிராக பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி கோடி நன்றி தகப்பனே. சோத்திரன் ராஜா மற்றும் தகப்பனே, அநேக ஆண்டுகளாக ஐயா திருமணத்தில் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோடு வேதனைகளோடு அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனுடைய கற்பத்தின் கனிகளை எசப்பா நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தகப்பனே தொடுங்க ராஜா, ஒரு வீசு தொட்டு அப்பா குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. இந்த அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ராஜா, நீக்கி போடுங்க ராஜா. குடும்பத்தை விருத்தி பண்ணுங்க, விருத்தி பண்ணுங்க. அதுக்காக நான் சொல்லுத்தன் ராஜா. சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பலியும் சத்தியமும் ஜீவனும் நானே, பலியும் சத்தியமும் ஜீவனும் நான்.

ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவும் மாட்டேன், ஒருபோதும் நான்.

சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேல்

ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்தும் போவதில்லை. வள்ளியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேளே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேளே பயப்பட

சத்தியமும் ஜீவனும் நானே இஷ்டவேலே

0: தாய் ஆறுகளை நீயும் கடக்கும் போதும், ஆறுகளை நீயும் கடக்கும் போதும் மூழ்கி போக மாட்டாய், மூழ்கி போக மாட்டாய். பள்ளியும் சத்தியமும் ஜீவனும் நானே, பள்ளியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஷ்டவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆமீன் பிரதர்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையான பாடல் கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழிநடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பிரதர். காட் பிளெஸ் யூ. ஆமீன்.
2: அதேபோல் பிரதர், உங்களையும் உங்களை சேர்ந்து ஊழியர்கள் எல்லா குடும்பங்களும் மற்ற எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதங்கள்
1: பாடல்கள் கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. அவரையும் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை ஒரு நாளிலே இதே வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
2: ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். பாடலோடு இணைவோம்.
3: High priest forever, I praise you. Holy Lord, I worship you. Holy, holy, holy, Lord God Almighty, we lift up your holy name. The Holy Spirit who moved on the face of the waters, we praise you. Image of God, we worship you. Immortal, we thank you. Emmanuel, we worship you. Incarnate Word, we lift up your holy name. Oh, the one who redeems us from death in famine, we lift up your holy name. The one who has established your throne in heaven, we worship you. The one who executes judgment and justice on the earth, we exalt you. The one who spoke in the pillar of cloud, we lift up your holy name. Invisible God, I praise you. Invisible King, I worship you. Jehovah, Almighty God, we lift up your holy name. Jehovah Jireh, we praise you. Jehovah Nissi, we exalt you. Jehovah who sees, we worship you. Jehovah Rapha, we adore you. Jehovah Shalom, we lift up your holy name. Jehovah Shammah, we exalt you. Jesus, we worship you. Jesus, our friend, we lift up your name. Jesus, the author and finisher of our faith, we love you. Jesus, the beloved Son, we adore you. Jesus, the bridegroom, we welcome you. Jesus, the healer of all diseases, we lift up your holy name. Jesus Christ of Nazareth, we worship you. Jesus, the same, yesterday, today, and forever, oh, we worship you. Oh, Jesus, the Son of God, we love you. Jesus, the apostle of our profession, we lift up your holy name. Jesus, who descended from heaven and who is in heaven, we exalt you. Jesus, who holds the keys of hell, we lift up your holy name. Jesus, who will come in the glory of the Father, I praise you. Jesus, who performs all things he has promised, I worship you. Jesus, who saves us from sin, we adore you. Jesus, who suffered for us, I exalt you. O Judge of Israel, we lift up your holy name. Judge of all the earth, we praise you. The just judge of righteousness, we exalt you. The justifier of him who believes in you, we adore you. O King, we praise you. King eternal, immortal, and invisible, we worship you. King of heaven, we exalt you. King of Israel, we glorify you. King of kings, we adore you. King of Salem, we bow down before you. King of the saints, we adore you. Lord God, we worship you. Lord God of Abraham and Isaac, we worship your holy name.

0: ஹலோ,
1: பிரைஸ் தி லார்ட் அம்மா,
0: பிரைஸ் தி லார்ட் ஐயா, பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமீன், ஆமீன். இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். ஜெபங்களை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவித்துக் கொண்டு சுத்தாவியானவர்தாமே ஜெபங்களை கூட வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமீன்.
0: ஸ்தோத்திரம் இந்த காலை வேலைக்கா, ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கா, ஸ்தோத்திரம் நன்றி ஐயா, நன்றி எல்லாம் கூட கிருபை ஐயா, கூட பலனங்களை தாங்குறபடி நாள் கிருபை ஐயா, கிருபை கிருபை காலதோறும் உங்களோட கிருபை எங்களுக்கு புதிதா இருக்கிறபடி நாள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்றோம், நன்றி சொல்ல. இம்மட்டுமாய் காத்து, இம்மட்டுமாய் வழி நடத்தின, இம்மட்டுந்தமாய் உதவி செய்த எபினேசரே நன்றி சொல்லும், நன்றி சொல்லுகிறோம். போதுமானவர், போதுமானவருக்கும் அதிகமானவையாயிருக்கிறீங்க சுவாமி. உங்களை கிருபை சொல்ல முடியாத ஆண்டவர், எங்களுடைய இரக்கங்கள் முடியாத ஆண்டவர், சொல்லி முடியாத இரக்கங்கள் ஆண்டவர். கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபையாப்பா, எங்களுக்கு கிருபைதான் வேணும் அப்பா. சவுதி ஏற்ற மக்களுக்கு ஆண்டவரே, உங்களுக்கு கிருபைதான் அப்பா வேணும், கிருபைதான் வேணும். எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களோட கிருபையினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரே இருக்கிறீங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே. இந்த வேலையிலும் சாப்பன எங்களை ஜபங்களோட நடத்துறவன் நீங்க ஆண்டவரே. இருக்க வேண்டிய காரியங்களை ஒவ்வொன்றையும் நடத்துறவன் நீங்க சுவாமி. எங்கட சுயம் வேணாம் ஆண்டவரே, எங்கட மாமிசம் வேணாம் சுவாமி. உங்கட சித்தமே நிறைவேறுவதா, உங்கள சித்தமே வழி நடத்துவதாக அப்பா நன்றி. எங்களை இப்ப கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி, எங்க பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. எவங்களை கேட்கிறவரே, மன்னிக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி. உங்களோட அன்பு அளவு கடந்த அன்பு, அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காணக்கூடாதொழி, சேரக்கூடாதொழி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சிகுகாரத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்ல அப்பா பிதாவே என்று இந்த காலையில் கூப்பிடுகிறோம் சுவாமி, கூப்பிடுகிறோம் சுவாமி. உங்களோட சமூகத்திலிருந்து கூப்பிடுகிறோம் சுவாமி. கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆயிரம் கோடி நாவுகள் போதாதப்பா, போதாதப்பா, போதாதப்பா, கூட நன்மைகளை சொல்ல முடிய போதாதப்பா. கிருபை அப்பா, கிருபை, கிருபை, கிருபை அப்பனே. நாக்கள் உள்ள சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆண்டவரே, கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தெய்வமே, இந்த கொடிய காலங்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்களுக்கு மன்னிப்புகளும் இரக்கங்களும் கிருபைகளும் உண்டென்று உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டி. இந்த காலங்களில் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே நீங்க காண்கிறீங்க, ஆண்கிறீங்க. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. அக்கிரமா, அக்கிரமமான காரியங்கள், பாவமான காரியங்கள், கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே, அநியாயங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய், நீதிக்கு பயப்படுகிறவர்களாய், உண்மைக்கு பயப்படுகிறவர்களாய் தகப்பனே, இந்த காலங்களில் இருக்க எல்லா கொடுமைகளையும் ஆண்டவரே ஜனங்கள் நீங்கி மன சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, பயங்கரமான காரியங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கி போட்டு ஆண்டவரை சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில் வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. பூமியின் கடையாந்திரம் எல்லாம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒருவர்தான் கெட்டு போவது உங்களை சுத்தமல்லாதவரே. அப்படியான சேவன் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே உங்களை சுத்தமாயிருக்கிற சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா கிருபை, கிருபை, தகுதியற்றவங்களுக்கு கிருபை, இந்த மக்களுக்கு கிருபை அப்பா. இந்த கிருபையின் காலத்தில், இந்த அனுக்கிற காலத்தில் ஆண்டவரே ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பட்ட சுவாமி. அன்பிருந்தட்டு நன்மையான காரியங்களை காணட்டும் செய்யட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள யுத்தத்தினாலே ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் பட்டு கண்ணீரோடு அழைகிற மக்கள் உண்டு சுவாமி. இவர்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படவன், சாபங்கள் எல்லாம் நீக்கப்படவன் ஆண்டவரே. எங்களுடைய முகத்தை தேடி சுமத்தைகள் பெற வேணும் சுவாமி. கர்த்தாவே எங்களுடைய இருதயங்களில் எல்லாம் நீங்க நிரப்பும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த மக்களுக்கு வேண்டிய ஆறுதலும் தயவும் நீங்க தான் அப்பா. அங்கெல்லாம் இந்த பகுதியில் இருந்தாலும் தகப்பனே இவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே இவர்களை காரியங்களும் வந்து மன்னித்து சுமத்தை ஆண்டவரை கட்டளையிடும்படியாய் வண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நாட்களில் ஆண்டவரே சத்தியம் ஆண்டவரே இவளை இறுதி எங்களை நிரப்பட்டு சுவாமி. இறப்பட்டு கீழ்படுகிறவளாய் அதன்படி நடக்கிறவளாய் தகப்பனே தங்களை ஒப்பு கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள். வியாதி அப்பா வியாதி கொடுமை ஆண்டவரே, வியாதி வேலைப்படுகிற ஞானங்கள் ஆண்டவரே, குக்குரல் ஆண்டவரே, கண்ணீர் ஆண்டவரே, வியாதியின் கொடுமையினால் ஆண்டவரை தவிக்கிற மக்கள் பெருகிக்கொண்டே போறாள் சுவாமி. பாவமும் சாவங்களும் இவர்களை விட்டு நீங்க ஆண்டவர் இவர்கள் சுகம் பெற்று ஆசீர்வாதம் பெற்று தகப்பனே பாலுடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஜபிக்கிறோம் சுவாமி. இவருடைய வாழ்க்கையில நீங்க தான் சுகம் அளிக்கிற கர்த்தர், நீங்க தான் பரிகாரி, நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மன்மாதிரியாக உங்களை வைத்து தங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறி சுகத்தை பெற வேண்டும் என்று ஜீவிக்கிறோம் சுவாமி. அவளுக்கு தேசிங்கப்பா தேசங்குளத்தில் வந்த ஆண்டவரை வியாதியத்தரும் ஒருவர் தானும் பெருமையாய் போனது அப்படியான தேவன் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. தகப்பனி அப்படியான காலம் இந்த காலத்தில் உண்டு சுவாமி. உங்களிடமாய் ஆண்டவரை நோக்கி வருகிற ஒருவர் தானும் ஆண்டவரை கத்தாவே சுகம் பெறாமல் போனதில்லை ஆண்டவர். அப்படியான தேவன் சுவாமி, தங்கள் சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க சுவாமி, சுகத்தை பெற்றிருக்கிறார் சுவாமி. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்றோம். வியாதிகள் எல்லாம் நீங்கி போட்டு நாங்கள் சுகமும் சந்தோஷமும் சமாதானமாய் ஆட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேவைகளோடு சந்திக்கிற வியாதியஸ்தர்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுங்க சுவாமி. உதவியாற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற மக்களை அனுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வண்டிக் கொள்ளுறோம். முதியோர்கள் அப்பா வியாதி படுக்கையில் ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களாய் அனாதைகளாய் ஆண்டவரே இருக்கிற முதியோர்கள் உண்டு சுவாமி. தகப்பனே வைத்திய சாலைகள் நிரம்பி வழிகிற முதியோர்கள் உண்டு சுவாமி. என் தகப்பனே பரிகாரியை கத்தர் ஆறுதல் படுத்துற நீங்க, யார் கைவிட்டாலும் கைவிடாத கத்தர் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை காத்து கொண்டு வாரீங்க சுவாமி. அதுக்காக நான் செய்கிற நன்மைகள் ஆண்டவரே சொல்லி முடியாத ஈவுகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவர். தகப்பனே இவர்களுக்கு அந்த ஈவுகளையும் நன்மைகளை நீங்க கொடுக்கிறபடினா நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்வோம். வியாதியஸ்தர்களை நோக்கி பார்க்கிறபடினா நன்றி சொல்லுவோம். ஆதரவை நீங்க செய்திருக்கிறபடினா நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அங்கள நன்றி சொல்லத்தான் முடியும் ஆண்டவரே. தகப்பனே இறங்குகிற தேவன் நீங்க, உதவி செய்கிற தேவன் நீங்க அப்பா, நீங்க அப்பா. உங்களால் ஆகாதது ஒன்றுமில்லை சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர், அப்படியான தேவன் இரக்கத்தின் தேவன், கருணையின் தேவன் ஆண்டவரே, தயவன் தேவன் அப்பா. உங்களை போல ஒரு தேவன் இல்லை அப்பா. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவர்களுடைய ஆத்மா ஆண்டவரே மரண தருவாய் இருப்பார்களான தங்களுடைய ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் உங்களமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களை ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா. அப்பா தேசங்களை ஆண்டு கொண்டிருக்கோம் தலைவர்களுக்காக வேண்டிக்கும் நீதியும் உண்மையும் ஆண்டவரே இவர்களுடைய ஆளுகள் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. தேசங்களில் உள்ள மக்கள் எத்தனையோ மக்கள் நீதிகள் புரட்டப்பட்ட அநீதியாலும் அக்கிரமத்தினாலும் தவித்து கண்ணீரோடு அலையிற மக்கள் அப்பா. தகப்பனே, நீதி செய்கிற தலைவர்கள் தேசத்தை ஆளுநர்களாய் மாறட்டும். ஆண்டவர், நீதியும் நியாயம் அந்த மக்களுக்கு கிடைக்கிற தலைவர்களாக வழி நடத்துங்க சுவாமி. தேவ பயமுகர்களுடைய இருதயத்தை நிரப்பட்டு, நீதி நிரப்பட்டும். இவருடைய கரங்கள் வேதம் இருக்கட்டு சுவாமி. ஆண்டவர், அப்படியாக ஆளுகிறவர்களாக இவர்களை நடத்துங்க சுவாமி. தலைவர் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்வோம். அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே, நீதி நியாயம் வேண்டிய அதிகாரத்தில் இருக்குது சுவாமி. ஆளுகை எல்லா அதிகாரம் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக வைத்ததவர் சுவாமி. எல்லாம் நன்மையாக ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் தகப்பனே. தேசங்களில் நிற்கிற ராண வீரர்களுக்காக எந்தெந்த யுத்தகலத்தில் நிற்கிறார்களோ சுவாமி, தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய ஆத்மா அவங்களுடைய கரங்களில் இருக்கிற சுவாமி, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுடைய குடும்பங்கள், பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, தேவனே, இவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் நாட்களில் ஆண்டவரே பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனே, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் நீங்க நீதியாக விளங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. வார்த்தைகளுக்கு செய் கொடுக்கிற மக்களாய் வாழட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தாப்பனே, வேண்டிக் கொள்ளுகிறோம் தாப்பனே. ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பா. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களும் கூட ஊழியத்தை ஆண்டவரே தியாகத்தோடும் உண்மையோடும் செய்கிறவர்களாய் எங்கெங்கெல்லாம் நிலையில நிற்கிறார்களோ ஆண்டவரே, ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களாய் ஏற்றப்படுத்துகிறவளாய் இந்த கடைசி நாட்கள் இந்த கிருபையின் காலத்தில் காலத்தை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் எங்கெல்லாம் நிற்கிறார்கள் உரியம் செய்யத்தக்கதான வாஞ்சியையும் பலத்தையும் கற்றடையிடுங்க சுவாமி. வேண்டிய சுகத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வண்டி ஊழியத்தை விட்டு விழுந்து போன ஊழியர்களாண்டவரே தகப்பனே, பெருகிக் கொண்டிருக்கிறார் சுவாமி. சாத்தானுக்கு சவி கொடுத்து, பிரியான உபதேசங்களை சவி கொடுத்து, தங்களுடைய சுய காரியங்களுக்காக ஊழியங்களை விட்டு ஆண்டவரே விழுந்து போய் ஆண்டவரே எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி, சந்திங்க சுவாமி. இவருடைய இருதயங்களில் ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. உங்களுடைய மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே இவருடைய இதயங்களை ஊற்றப்படட்டும் சுவாமி. இவர்களும் சுவாமி இன்னமாய் சத்துருவானவன் ஆண்டவரே தூஷிக்காதபடி ஆண்டவரே இவர்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவளாய் பாணந்திரும்பட்டும் ஆண்டவர் ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். மன்னிப்புல இரகங்களும் உண்டு சுவாமிகள் பாதவழியில் வந்து கத்தாவே இவர்கள் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. நன்றி, நன்றி சொல்லு தகப்பனே. ஆண்டவரே இந்த நாட்கள் எனக்கு இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே சபைகள் எல்லாம் பரிசுத்தப்படட்டும் சுவாமி, பரிசுத்தப்படட்டும் சுவாமி. எங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தை ஒன்றே ஆண்டவரே சபைகளில் சொல்லப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே தங்களுடைய இஷ்டத்தின்படி ஆண்டவரே தங்களுடைய வழிகளின்படி ஆண்டவரே சபையை ஆண்டவரே நடத்தாதபடி ஆண்டவரை போதவர் மாடுகளும் ஊழியக்காரர்களும் ஆண்டவரே தேவ வசனத்தை கவனமாக ஆண்டவரே பயபக்தியோடு உண்மையோடு ஆண்டவரே ஜனங்களுக்கு சபைகளுக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும். பரிசுத்தப்படுத்தும் சபைகளை ஒவ்வொன்றையும் ஆண்டவரே மனவாற்றி சபைகளாக ஆண்டவரே எங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் சபைகளாக ஒவ்வொரு சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். சபைகளில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே பிரிவினைகள் ஆண்டவரே பாவங்கள் வசதிகள் எல்லாம் சபையை விட்டு நீங்கி ஆண்டவரே மக்கள் எல்லாம் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே ஆவியோடும் மிகோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களாக இருக்கிறவர்களாய் ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் தங்களுடைய வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறவர்களாய் ஒருவரையும் நடத்துங்க. ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே நீங்க கொடுத்தவர்கள் எங்களை அதிகமாண்டவர். நீங்க எவ்வளவோ கிரியம் கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்களுடைய சபைகள் சகாப்பனே, இந்த நாட்களில் நாளைக்கு நாள் பரிசுத்தப்படட்டும். உலகத்தோடு ஓடாதபடி ஆண்டவர் ஐயா, உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய வழிகளில் ஆண்டவர் ஓடத்தக்க வேலத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுங்கப்போ. சத்ருவானவன் எங்கொள்ளாதபடி ஆண்டவர் ஆண்டவரே சபை காக்கப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். சபைகளுக்காக போதன்மாருக்காக வேண்டிக் கொள்றோம். ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். நிலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆத்துகளை கொடுங்கப்பா. பந்தய காக்கிறவங்கள மேய்ப்பர்களாக நடத்துங்கப்பா. அவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்கள் இந்த நாட்களில் மற்றவர்களுக்கு ஆண்ட முன்மாதிரியாக சாட்சி உள்ளவர்களாக, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அப்பா அந்த நாட்களில் நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, குடும்பங்களை எல்லாம் நடத்துங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் பனி. நன்றி ஆண்டவர். தேசங்கள் எல்லாம் வறட்சி ஆண்டவரே, வேலை இல்லையப்பா. ஜனங்களுடைய கூக்குரல் ஆண்டவர், போராட்டம் ஆண்டவர், பற்றாக்குறை ஆண்டவர், இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கு பாவங்கள் சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே. ஜனங்களை விட்டு நீங்கி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று வைக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூக்குரலட்டும். தங்களுடைய மாமிசத்தின்படி அல்ல ஆண்டவரே. தகப்பனே வறட்சி நீங்கிற கத்த நீங்க, ஆண்டவரே செழிப்பை தருகிற கத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தங்களுடைய முகத்தை உங்களிடமாய் திருப்பி ஆண்டவரே தேசத்துக்காக ஆண்டவரை வேண்டுகிற மக்களாய், தங்களுடைய வாழ்வுக்காக வேண்டுகிற மக்களாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒரு நேர உணவு இல்லாமல் ஆண்டவரே பசியின் கொடுமையாண்டும். ஆண்டவரே இருக்கிற மக்களுடைய சாபங்கள் முறிக்கப்படட்டும், பாவங்கள் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய பசியை போக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா ஜீவன் உள்ளோர் எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அப்படியான தேவன் சுவாமி. பசியினால ஜனங்களை வருந்த விடாத தேவன், வனாந்தரத்துல கூட வந்தவரே ஆண்டவரே, உங்களிடமாயிருந்த மக்களை ஆண்டவரை போஷித்து அனுப்பின தேவன். இவர்களும் ஆண்டவரே உங்களிடமாய் வந்து நீங்க போஷிக்கிற தேவனாய் அவர்களுக்காவது ஆறுதல் செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளதென்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் சொல்வார்களாக, ஒவ்வொருவரும் சொல்வார்களாக. கிருபைதான் அப்பா, கிருபைதான் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே, சகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே ஐயா ராஜ்யத்தின் சுவிசேஷ சாலையாளருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய ஆண்டவரே ஒருவர் தான் உங்களுடைய வருகையிலே கட்டு போய்விடாதபடி ஆண்டவரே அடிக்கத்தக்கதாய் அவ்வளவாய் நீங்க அன்புள்ளதவனாயிருக்கிறீங்க சுவாமி. அவ்வளவு அன்புள்ளதவனாயிருக்கணும். அன்பு கால அகலுயரம் இல்லை சுவாமி. நாங்க மாத்திரம் ஆண்டவன், ஜனங்களை மாத்திரம் ஆண்டவன். அப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இவர்களுக்கு வேண்டிய மன்னிப்பு இறக்கங்களும் நீங்க தான் சுவாமி. மன்னிக்கிறதில் நீங்கள் தலை சிறந்த தேவன் சுவாமி. தயவில தயவு பெறுத்தவர் நீங்க சுவாமி. அதப்பனே மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் உங்களை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறபடி நான் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆனால் அதற்குரிய காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து ஆண்டவரே இவ்வளவு வேகமாய் ஆண்டவரே எங்களை வார்த்தைகள் சொல்ல முடியும். அவ்வளவான காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. எல்லாங்களாதானாலும் மனிதனால் ஒன்றும் இல்லவே. இப்ப நீங்க கொடுத்த அறிவு ஆண்டவரே, நீங்க கொடுத்த அறிவு. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஐயா. இவர்கள் ஆண்டவரே பெரிய ஊழியம் வந்து வேணா ஆண்டவரே, மீடியாக்கள் உண்டு, டெலிவிஷன் உண்டு, இன்னும் எத்தனையோ விதமான ஊழியங்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டி கொள்ளுறோம். தங்களுக்கு என்றெல்லாம் ஆண்டவரே, தங்களுக்கு என்றெல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக, உங்களுடைய மாமத்தின் மகிமைக்காக செயல்படத்தக்கல ஒவ்வொரு ஊழியங்களையும் சேர்வலாய் நடத்துங்க. இவர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்வீங்க சுவாமி. குடும்பங்களை எல்லாம் நடத்துவீங்க சுவாமி. ஒவ்வொரு வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொன்றும் பிரயாசப்படுகிற காரியங்கள் ஆண்டவரே விநாயகாய் போகாதபடி தகப்பன ஒவ்வொரு கேட்கிற உறுதியங்களை எல்லாம் தொட்டு குணமாக்கும்படி மனம் திரும்புதல் செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளும் இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களை ஊழியத்துக்கு இன்னும் ஆண்டவரே ஜனங்கள் தேவை சுவாமி. உட வார்த்தையை சொல்லுற மக்கள் வேணும் சுவாமி. தகப்பனே இந்த நாட்கள் மக்கள் ஆண்டவரே எந்த இடத்திலும் தகப்ப வேலைகளோ பலசாலைகளிலோ காங்கிர மக்களிலோ உங்களுடைய அன்பை செயல் சொல்லக்கூடிய ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காட்டலிடுங்க சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. எப்பொழுதும் உங்களோட நாமத்தை ஆண்டவை வச்சுறவுளாய் உங்களோட நாமத்தை சொல்லுறவுளாய் இவர்கள் வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக் கொள்ளுறோம் எல்லாம் தேவையான இடங்களுக்கு போகக்கூடிய மிஷனரிகள் ஊழியர்கள் தேவை சுவாமி. தேவை உலக வேகமாய் உங்களோட ஆண்டவரை வார்த்தை சொல்லப்படுகிற இடங்களுக்கு தேவையோ சுவாமி. இந்த நாட்களில் வேணும் சுவாமி. உங்களோட வருகையோ மிக சமீபம் ஆண்டவரே. காலங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிக்கொண்டே இருக்கிற சுவாமி. ஆண்டவரே நீங்க தான பாதவி செய்யவன். இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஊழியர்களை எழுப்பி கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி. அடிக்கப்படுகிறார் சுவாமி. வியாதியோடு இருக்கிறார்கள் சுவாமி. தாங்குங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. கஷ்டமான பிரதேசங்களான தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. உதாரத்தம் உள்ள மக்களை எழுப்பி ஆண்டவரே இந்த நாட்களில் ஒன்றும் பூமிக்குரியது ஒன்றும் உதவாது சுவாமி. அப்படியான உணர்வை ஆண்டவரை ஜனங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறவர்களாய் மாறட்டு சுவாமி. தேவையோடு நிற்கிற ஊழியர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தினால் உதவி செய்து அந்த ஊழியங்கள் வளரும்படி செய்யுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி அந்த இடத்து மக்களும் ஆண்டவரே அப்பனே ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்படுவேன் சுவாமி. ஒவ்வொரு இரண்ட சேசங்களும் ஆண்டவரே இவர்களிலிருந்து வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. வெளிச்சத்தை காண வேணும். அதனுடைய காலங்கள் எங்களுடைய ஆதீனத்தில் உண்டு சுவாமி. ஆதீனத்தில் உண்டு சுவாமி. நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன் சுவாமி. நீதியின்படி ஆண்டு அதின் அதின் காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்ய வருகிற தேவன் சுவாமி. அப்பா நீங்க மாறுவதில்லை அப்பா, நீங்க மாறாதவர் அப்பா. அன்றும் ஒன்றும் இருக்கிறவராய் இருக்கிற தேவன் சுவாமி. சகபனே இரண்ட சேஷங்கள் இருக்கும் மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இரண்ட சேஷத்தில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இரண்ட சேஷங்கள் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக்கொள்ளும். ஜனங்களுக்கு எல்லாம் அந்த வெளிச்சம் உண்டாவதாக.

தகப்பனே, ஒரு விஷயம், ஒரு விஷயம் கூட அன்பினா நிரப்புங்கப்பா, உங்களோட அன்பினா நிரப்புங்கள அன்புதான் அப்பா இவர்களை சரிப்படுத்த முடியும். சாண்டவரே சவலத்தையும் தாங்க செய்ய முடியும். நிரப்புங்கப்பா, ஒரு விஷயம் கூட அறிவிக்கும் அன்பா, அன்பினாவிய ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. பசுத்தாவியானவரே, பின்னாரியாவர்கள் மேலும் கூட அன்பினாவிய ஊற்றுங்கப்பா. அன்பு வரட்டும் சுவாமி, அன்பு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வண்டி ஆலய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. அப்பா ஆலய பிள்ளைகளே, நாட்களில் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், சுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறோம் சுவாமி. சத்துருவானவன் கையில் விழுந்து ஆண்டவரே இந்த ஆலய பிள்ளைகள் எல்லாம் இருந்து கொண்டு போறாங்க சுவாமி. மீட்டுக்கொள்ளுங்கப்பா, மீட்டுக்கொள்ளுங்கப்பா. உளாலாகும் ஆண்டவரே, இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுற பெற்றோர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாமி. அவருடைய கண்ணீர் இவருடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும். கிருபை செய்யுங்க, கிருபை கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளணும், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளணும். தேசமும் மொழி தேசம் பாவங்கள் சாதங்கள் எல்லாம் அவங்களே ரத்தத்தினால் கழுவப்படணும். ஒரு விசை கழுவுங்கப்பா, ஒரு விசை கழுவுங்கப்பா. எல்லா சிசுகளும் மன்னித்து, எல்லா பாவங்களையும் மன்னித்து, எல்லா மறுதல்களையும் மன்னித்து, ஒரு விசை என் தகப்பனே உங்கள் இரக்கத்தின் கண்கள் அப்பா அவங்களுக்கு இருவைங்க அந்த தேசத்துக்கு இரக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர தேசத்தின் தலைவர்களையும் நடத்துங்க சுவாமி. தேசத்தில் இருக்கிற எங்களுடைய உறவுகளையும் நடத்துங்க சுவாமி. எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்களோ எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் சுவாமி. உறவுகளுக்காக வேண்டிக்கொள். ஆண்டவரே இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும், இலங்கை தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளும். தகப்பனே, தகப்பனை தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் சுவாமி. ஆசீர்வதிக்க இன்னும் இன்னும் ஆண்டவரே, தேசம் ஆண்டவரே கெட்டு போய் கூடாதபடி தகப்பனே, ஜனங்கள் மனம் திரும்பி மனம் திரும்பி தங்களுடைய வழிகளை எல்லாம் விட்டு விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நீங்கி பாவங்கள் அசுத்தங்கள் அநீதிகள் எல்லாம் தேசத்தை விட்டு ஜனங்கள் ஆண்டவரை விடுதலை பெற வேண்டும் என்று விக்கிறோம். அப்பா இறக்கம் செய்யுங்கப்பா, தயவு செய்யுங்கப்பா, தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா. ஜனாதிபதியும் அவரோடு இருக்கிற மந்திரிமார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சேர்வதிங்க இரண்ட தேசமாகிய ஆண்டவரே, இந்திய தேசம், இந்திய தேசம், இந்திய தேசம் குருட்டாட்டம் நீங்கட்ட மாண்டவரே, குருட்டாட்டம் நீங்கட்ட மாண்டவரே. இருவில் நாதிக்கமெல்லாம் நீங்கி மனம் திரும்ப கோடி மக்கள் இருக்கிறார்கள் சுவாமி. கோடி மக்களுடைய கண்களும் திறக்கப்படட்டும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள். எப்படியாக ஒரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் நன்மைக்காக, சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அது சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எப்படியாக ஆண்டவரை ஒரு ஜதங்களை எங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. உங்கள் சமூகத்தில் தான் தகப்பனே வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கிருபையின் கண்கள் ஆண்டவரே நோக்கி பார்க்குவதா, நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவர். அன்னைப்போலும் இறக்கங்களும் தாய்களும் குளத்திலிருந்து சுவாமி. இவர்களுக்காக வந்து தங்கமன் ரேடியோக்காக வேண்டிக்கும், நடத்துகிற பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும், கடைந்திருக்க ஊழியர்களுக்காக வேண்டிக்கும். தேவைகள் எதுவும் நடத்த வேண்டிய வழிகளும் பரிசுத்தாவியான விஷயம் என்னென்று நடத்தி அப்பா இன்னமாய் ஆண்டவரே அவருடைய காரியங்கள் ஒன்றையும் ஐயா நீங்க வழிபடுத்தி சுவாமி. ஐயா அவங்களோட சித்தத்தின்படி நடத்த உதவி செய்யுங்க சுவாமி. அவர்களோட பிள்ளைகள் குடும்பங்கள் எங்கிருந்தாலும் தகப்பனே எங்களுடைய பாதுகாப்பின் கரம், உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை மூடுவதாகும். எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக் கொள்ளும், என் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வண்டிக் கொள்ளும். ஏமாட்டு மாயபத்தை கேட்டு அப்பா அவங்கள சமாதானத்தினால் எங்களை நிரப்பி இம்மாட்டு மாய வழி நடத்துறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் நீங்க தானா, எல்லா கணமும் நீங்க தானா, எல்லா புகழும் நீங்க தான்ப்பா. அப்பா நன்றி சொல்லுவோம்.

0: நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், சொல்லிக்கிறோம் ஐயா, சொல்லிக்கிறோம். அப்பா பிதாவே, எல்லா ஜனங்களையும் ஆண்டவரையும் கூட சமாச்சலா கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், ஆசீர்வதிக்கிறவரே நன்றி சொல்லுறோம். எல்லா கணமும் துதியும் மகிம் தான் உங்களுக்குத்தான், ஏசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி அம்மா. இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே ஜெப வேளையிலே நாளை கால வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்தை சந்ததியாக ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: ஆமீன். கத்தர் உங்களையும் வழிநடத்தி ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வருகிறார் சகோதரி சசிகலா ரபேக்கா அவர்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
1: ஆமீன், ஆமீன்.
3: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவன் உங்கள் சேவையை மதிக்கிறார். ஆரம்ப வசனமாக கொலோசேயர் 3:23 பார்ப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியமும் அவருக்கு மிகவும் முக்கியமானது. சபையில் உதவுவது, ஜெபிப்பது, பாடுவது, காணிக்கை கொடுப்பது, அல்லது மற்றவர்களிடம் அன்பாக நடப்பது, எதுவாக இருந்தாலும் தேவன் அதை எல்லாம் பார்க்கிறார். அதனால் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். வேதாகமம் 1 கொரிந்தியர் 3:9 சொல்கிறது, நாங்கள் தேவனுடைய உடன் வேலைக்காரர்கள் என்று. அதாவது நீங்கள் தேவனோடு சேர்ந்து வேலை செய்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் செய்வது மிகவும் சிறிய காரியம் என்று நினைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது மிகவும் மதிப்பு மிக்கது. உங்கள் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள் மூலம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். அதனால் தான் தேவன் மகிழ்ச்சியுடனும் சிறப்புடனும் நல்ல இருதயத்துடனும் அவருக்கு சேவை செய்யும்படி விரும்புகிறார். தேவன் உங்கள் வாழ்க்கைக்காக அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் அவருக்கு சேவை செய்வது. எனவே சந்தோஷத்துடனும் விருப்பமுள்ள இருதயத்துடனும் உங்கள் சிறந்ததை செய்யுங்கள். உங்கள் சேவை தேவனுக்கு மிகவும் அருமையானது. அவர் உங்களில் மகிழ்ச்சி அடைகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான கர்த்தாவே, உமக்கு சேவை செய்யும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. என்னிடம் ஒப்படைக்கப்படும் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் உண்மையுடன் செய்கிறேன். என் சேவை உமக்கு ஸ்தோத்திரத்தையும் மகிமையையும் கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் மூலம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட பேசியதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதேங்க. இன்னுமாய் உங்கள் காரியங்களில் ஈடுபட தங்கள் அழைப்பின் நிச்சயத்தை அறிந்து கொண்டு உங்கள் பரிபூர்ண சித்தப்படி ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்காக ஏறெடுக்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா, உங்கள் கிருபை கிருபை போதும் என்று அந்த கிருபையால் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் முடிசூட்டுங்க. இன்றைய நாளுக்குரிய கிருபையால் தாங்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நேர பெற்ற நாமத்தில் ஜெபித்தோம், ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 7th of July 2026, and the topic for today is God values your service. The opening scripture is taken from Colossians 3 verse 23. And whatsoever ye do, do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Christ. Hallelujah. Everything you do for God is important to Him. When you help in church, pray, sing, give or show kindness, God sees it and He is pleased. The Bible says in 1 Corinthians 3 verse 9, for we are God's fellow workers. That means you're working with Him. You may sometimes think what you do is so small, but to God it matters very much. Your words, actions and choices can show His love to others every day. That's why God wants you to serve Him with joy, excellence and a good heart. God has a beautiful plan for your life, and serving Him is part of that plan. So do your best with joy and a willing heart. Your service is precious to Him and He delights in you. Hallelujah. Let's look at another scripture from 1 Corinthians 15 verse 58. Therefore, my beloved brothers, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that in the Lord your labor is not in vain. Glory to God. Please repeat after me. Let's pray. Thank you, Lord, for the opportunity to serve you. I am faithful in all that I am asked to do, and my service brings praise and glory to you. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.

0: ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. தேவனின் படைக்கு எண்ணிக்கை தேவையில்லை, ஜெப வீரர் தேவை. ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அர்ப்பணிப்பு தேவை. அதிகாலை அர்ப்பணிப்பு, இது ஆளியிலே கிடைத்த அழகு முத்தல்லவா நமக்கு. கண்ணீரால் என் ஜெபத்துக்கு கதை சொல்கிறேன். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். தூரலும் இல்லை, மழையும் இல்லை, நான் மட்டும் நனைகிறேன் உம் தொடுகையில். வலிய கரமொன்று என் கண்ணீரை துடைக்கிறதே, என் ஆனந்தமே என் இன்பமே நன்றியப்பா. கோபம் மோகம் காமம் பாவம் சாபம், இவையெல்லாம் அதிகாலை ஜெபத்தீயின் சுருக்கம். நாம் வார்த்தையினும் ஆயுதத்தை கையில் எடுப்போம். வானங்கள் வசப்படும் நம் கைகளுக்குள், எல்லா திசைகளும் நமக்குள் அடங்கும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தரின் குரலை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். அதிகாலை ஜெபத்தில் நாமும் கேட்கலாம் அவர் குரலை. அப்போது உள்ளத்தில் ஆனந்தம் உள்ளுக்குள் உரடுக்கும். வசந்தம் வீசி வரும், வானம் வசமாகும் எம்மிடம். அதிகாலையில் ஆவியானவரின் மேன் தொடுதலை உணர முடியும். அப்போது தெய்வீக சமாதானத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இதயம் வலிக்கும் நோவுகளை கொண்ட இடவுகளால் நமது தோள்களும் தளர்ந்து கால்களும் தள்ளாடி மூச்சு திணறும் அவல நிலை கூட தோன்றலாம். ஆனாலும் விடியல் ஒன்று காத்திருக்கிறதே. பாடுகள் நிறைந்த இரவுகள் மாறி பாட்டுக்கள் நிறைந்த பகல்கள் வரும் என் அன்பு உறவுகளே. ஜெபத்தின் மூலம், அதிகாலை ஜெபத்தின் மூலம் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். ஆவியின் கனியுண்ண வந்த பறவைகள் நாங்கள். வெறும் மரங்கொத்தி பறவையாய் வாழலாமா என் சொந்தங்களே? நம்மை நேர்படுத்த உதவும் அற்புத மார்க்கம், என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியுதிங்கே அதிகாலை ஜெபத்தில். என் மனம் இங்கே சொட்டு சொட்டாய் வழியுதிங்கே அதிகாலை ஜெபத்தில். அழுகை நிருள்கள் அப்போது இடம் தெரியாமல் மறைந்துவிடும். நமக்காக ஜாவையும் செய்து முடிக்க போற தேவனை நம்பி விடியலுக்கு உயிர் கொடுப்போம். திசைகள் எங்கும் சுசேஷ ஒளி பரவட்டும். என் நண்பரே, இருட்டோடு போராடி அதிகாலையே நான் எழுந்து உம் முகம் தேடுகையில், மலச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்மி சொக்கி போகும் ஐயா. என் அப்பனே, இருட்டோடு போராடி அதிகாலை நான் எழுந்து உம்முகம் தேடுகையில், மலைச்சோலையில் வீசும் சுகந்தம் உம்முன் சொக்கி போகுமையா. நாம் ஜெபத்தில் கேட்பதை மட்டுமல்ல, கேட்காததையும் பெற்றுக் கொள்ள முடியும் அவர் சித்தத்தில். என் கண்களில் நீர் மல்கிய போது என் கண்ணீரை துடைக்கும் என் தகுப்பனே, எப்படி கைமாறு செய்வேன் அப்பனே? மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில், என் மனதோடு மனசாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. மலரோடு உரசும் காற்றாய் அதிகாலை ஜெபத்தில், என் மனதோடு மனதாரவும் கிருபை வேண்டுமையா எனக்கு. வெண் பனி கொட்டு மிரவின் நடு நிசையிலே என் கால்கள் மண்டி போட, மன்னவா நான் மனதார ஜெபிக்கையிலே, அழாதே என் அரவணைக்கும் என் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. அழாதே என் அரவணைக்கும் அப்பனே, அகிலத்தை ஆள்பவனே, நன்றியப்பா என் சொந்தமே. காற்றின் பேர் செய்யும் மலை பாடும் பாடலும், கோடி கீர்த்தனமும் கவிகோர்த்த வார்த்தைகளும் அதிகாலை ஜெபம் போல் இன்பம் தருமோ? எனக்குள்ளேயும் ஒரு பிடிவாதம், நான் விட்டு கொடுப்பதாயில்லை உம் வார்த்தையின் மீது கொண்ட நம்பிக்கையை. அடையில் தான் தேனிருக்கும், ஆலையில் தான் முத்திருக்கும், அதிகாலையில் தான் அண்டவாகும் தரிசனம் இருக்கும். அதிகாலையில் தான் அண்டவாகும் தரிசனம் இருக்கும். கர்த்தாவே, உமக்காகவே காத்திருக்கிறேன் தரிசனம் வேண்டி. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலை விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. ஒவ்வொரு நிமிடமும் உம் அன்பு என் மேல் சொட்ட சொட்ட உமக்காகவே அதிகாலமே விழித்திருக்கிறேன் என் விண்ணவரே. எளிமையில் வாழ்ந்திடும் அதிகால ஜெபத்தின் வலிமையும் ஓரழகு. உம் அன்பை மொழிந்திடும் ஒளியழகே தனி அழகு தானே ஐயா. உம் அன்பை மொழிந்திடும் மொழியழகே தனி அழகு தானே ஐயா. அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? அதிகாலை இதுவென விடிவள்ளி சொன்ன பின்பும் இனியும் தூக்கம் வேண்டுமா என் உறவுகளே? என் அப்பனே, ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா. ஜப சிந்தையுடன் மலரெடுத்து செந்தமிழில் கவிப்படித்து உந்தனுக்கு சூட்டிவிட்டேன் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றி அப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு இந்த மாதிரி காலையில எழும்பி நாங்கள் ஜெபிக்கும் ஜெபத்தினால வார நன்மைகளை பற்றி நன்றாக ஒரு கவிதையை ஏற்றி வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம். கர்த்தர் உங்களையும் அந்த உங்களுக்கு கொடுத்த வரத்தின் மூலமாக இன்னும் நிறைய தாளந்துகளையும் இயற்றுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து இன்னும் கொண்டு வந்து உங்களை உபயோகிப்பாராக. நித்திய வெளிச்சத்துல மட்டுமில்ல எல்லா இடத்துலயும்.
2: நன்றி சிஸ்டர் ரஞ்சினி, நன்றி உங்களுக்கு, நன்றி.
1: Thank you. God bless you. Amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். I would like to invite Sister Dolly at this moment to be able to come and pray for the workers. Sister Dolly, வாருங்கள், வந்து ஜெபியுங்க. பாட்டையும் பாடுங்கள். டைம் இன்றைக்கு டைம் கொஞ்சம் குறைந்து இருக்கிறபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு போகலாம். நானும் அது முதலாவது வார்த்தையும் கொண்டு வரவும் வேணும் என்று அத்துடன் நான் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்க வேணும் என்றபடியால் நீங்கள் ஜெபித்து விட்டு நான் அதை தொடர்ந்து நானும் ஜெபிக்கிறேன். சிஸ்டர் டாலி, சிஸ்டர் டாலி.
3: Yeah, praise the Lord, praise the Lord. I unmuted it and again it's got... Okay. Thank you, Lord Jesus. Nandri, Nandri, Yesuve, Nandri, Appa. Appa, உங்கள் துதிகளின் மூலமாக எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே அந்த நித்திய ஜீவிய ஜீவன் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்துகிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் புதிதாக வரப்போ வந்திருக்கிறவர்களும் வரப்போறவர்களுக்கும் ஆண்டவரே உங்களோட வல்லமையும் கிருபையும் உங்களோட சத்தியத்தையும் வெளிப்படுத்தி அதிகமாக உங்களோட உன்னதத்தின் அருளை எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே, கர்த்தரே என் பலனும் என் கீதமும் அவர் எனக்கு இரட்சகருமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களோட அநாத அன்பு அநாத அன்பை கொடுத்து ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அழைத்து வந்த ஊழியக்காரர்களை இப்பொழுது நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்குள்ள வந்து கிருபை செய்யற கிருபைகளுக்கு அவனி நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை, உங்களோட கிருபை எப்பொழுது நல்லதையா துதியுங்கள் அப்பா. கிருபையை துதிக்கும் பொழுது அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபையின் மூலமாக ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க ஆதியும் அந்தமும் அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற கர்த்தரே, இப்பொழுதும் எங்களுக்கு ஆதியும் அந்த அந்தமா இருந்து ஒவ்வொருத ஊழியக்காரங்கள தேவைகளை சந்தித்து அவர்களை உங்களுக்கு உகந்த வாசனையாக அவர்களை நீங்க அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா, நீங்க நன்றியுள்ள தகப்பனை இப்பொழுது மாண்டவரே புதிதான காரியங்களை ஒவ்வொரு உள்ளங்களில் மாண்டவரே பெரிதான அற்புதமான காரியங்கள் செய்த ஆண்டவரே, நாங்க அறிந்தும் அறியாததும் இருக்க அப்பா மறைவில் இருக்க இரகசியங்களை அப்பா வெளிப்படுத்த யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமப்படுவனும். புதிதான காரியங்களை நீங்க நடத்தி வர்ற கிருபைகளுக்கான நன்றி. காலை தொடக்க இப்பொழுது வரையும் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஆண்டவரே நான் நன்றி செலுத்துறேன். உங்களுக்கென்று வேறு புரிந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்தை வெறுத்து உங்கள் சிலுவையை முன்னெடுத்து சென்று உங்களை மட்டுமே மகிமப்படுத்துவதற்கு யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. உங்களுடைய நாமம் இனிதான நாமம் என்று கூறி உங்களுடைய பரிமள தைலத்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் புதிதாக கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஒரு வசனம் வந்து இதை பாடுறேன் கர்த்தருக்கு. இன்றைய காலம்பற புதிதான அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்கான நன்றி செலுத்துற ஒவ்வொருதையும் இரத்த கோட்டத்துல மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தையே மட்டுமே உயர்த்துவதற்கு நித்திய வெளிச்சத்துல ஒவ்வொருதரையும் அழைத்து வந்து இந்த பெரிதான வானொலி ஊடாக இந்த ஊழியம் செய்வதற்கு கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்னும் அவங்களை இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க மகேந்திரன் ஐயாவை மாண்டவரே. அவங்க கூடி நடத்துற இந்த ஊழியம் பெரிதானது. உங்களுடைய பார்வைக்கு இது பெரிதில்லை ஆண்டவரே. உமால முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இப்பொழுது எங்கள் மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த ஊழியங்கள் அப்பா அற்புதமாகவும் அதிசயமாகவும் அப்பா நீங்க ஆசீர்வதித்து வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்ப கொடுக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. புதிய ஒரு பந்தி மட்டும் பாடுற கர்த்தர் இதை இவ்வளவு அழகா எங்கள் யாவரையும் அவர் ரத்தத்தினால கழுவினார். அந்த அந்த ரத்தத்துல எவ்வளவு வல்லமை உள்ளது என்று மட்டுமே அதை சொல்லிட்டு நான் வைக்கிறேன். ஆமீன் அப்பா. புதிய வாழ்க்கையை கொடுத்த தகப்பனே மக்கள் நன்றி. புதிய வாழ்வில ஆண்டுவிலே நீங்க உங்களுடைய ஞானத்தையும் அன்பையும் தேவ பயத்தையும் கொடுத்து இந்த பாடலை புதிதாக இன்றும் இந்த நேரத்திலும் புதிதாக ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க புதிதாக்கி அழைத்து வந்த கிருவையும் கொடுத்து புதிதான காரியங்களை தெரியப்படுத்துகிற கிருவைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட சித்தம் மட்டுமே நடைபெற வேண்டும் என்று கூறி சிறிய ஒரு பாடல் பாடுறேன். ஆமே

நன்றே பெரும் காற்றும் நீ

செலுத்துவோம். அவர் வழி நடத்தி வந்த ஒவ்வொரு வழிநடத்தலுக்காகவும் நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அப்பா. உன்னீர் எங்களுக்கு அடைக்கலமாயும் நித்திய புயமாயும் இருக்கிறபடியால், ஆதாரமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்.

பின் பரலோக பிதாவே, உங்களுக்கு கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர் சிந்திய ரத்தத்தினாலே எங்களை கொடுத்த ரட்சிப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர் மூலமாய் கொடுத்த அன்புக்காய், பாதுகாப்புக்காய், ரட்சிப்புக்காய், விடுதலைக்காய், ஆண்டவரே சுகபெலம் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இதயத்தை ஒருமுகப்படுத்துங்க அப்பா. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. என்னையும் ஆண்டவரே சிலுவைக்கு பின்பாக மறைத்து என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எல்லாம் உம்மடு சித்தப்படி உம்முடைய திட்டப்படியும் பேசத்தக்கதாக ஆண்டவரே என் வாயிலே வார்த்தைகளை வைப்பீராக. சிலுவைக்கு பின்னாக மறைத்து நீரே உயர்ந்திரும் ஆண்டவரே, நீரே பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நாங்கள் அதிகமாக பார்க்கும் போது, நான் எங்களுடைய ஜெப குழுவுக்கு அதிகமாக வந்த செய்திகள் என்னென்றால், அநேகர் புதுவிதமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயும் அவர்களுக்கு சுகம் இல்லாததுனாலே படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு மிகவும் அதிகமாக பிளீடிங் செல்கிறது. இவ்விதமாய் அநேக செய்திகள் எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக வந்ததுண்டு. இதை பார்க்கும் போது உண்மையாகவே ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருப்பதை நான் பார்த்தேன். ஆகவே கர்த்தருடைய பாதத்திலே இதை நான் ஒப்புவித்து ஜெபித்தேன். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுவிதமான வியாதிகள், சில வியாதிகளுக்கு மருத்துவர்களே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதே, ஆனால் பரம வைத்தியராகிய நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லவோ? ஆகவே நீர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அனுதினமும் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது வழக்கம். இந்த வேளையிலே கர்த்தர் அந்த நாட்களிலே என்னை இந்த வார்த்தைக்கூடாக தேற்றி பலப்படுத்தினார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். இந்த நீதியின் சூரியனை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போவோம். இவர் யார்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, புதிதாக கேட்கிற அன்பு உள்ளங்களே, இந்த நீதியின் சூரியன் யார்? இவருக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்கும் பொழுது இந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார். அவருடைய சட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குமா? ஆகவேதான் இந்த நீதியின் சூரியன்

0: சூரியன் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நம் எல்லோருக்கும் தெரிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்கள் என்னவாம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவானிலே 1:9 இவ்விதமாய் கூறுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று கூறுகிறார். இந்த ஒளியை நாம் கேட்கிறவளாக மட்டுமல்ல, இந்த ஒளியை நாம் அனுபவிக்க வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் அவருடைய புத்திரராக மாற முடியும். அவருடைய வார்த்தை கூறுகிறது யோவானிலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அன்பானவர்களே, இந்த நீதியின் சூரியனை நாம் அறிவது மட்டுமல்ல, நாம் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நீதியின் சூரியனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். எப்படி நாம் பூமியில் காண்கின்ற சூரியனை நாங்கள் பார்க்கிறோம், அது ஒவ்வொரு நாளும் உதிக்கும் போது இருள் தானாக அகன்று போகிறது. இரவை பார்க்கிறோம், இரவிலே எல்லோரும் தூக்கத்துக்கு சென்று விடுவோம், பட்சிகள் கூட உறங்கிவிடும், மிருகங்கள் கூட படுத்துவிடும். அந்த வேளையிலே இந்த சூரியன் காலையில் அதிகாலையில் உதிக்கிற வேளையிலே என்னவாம் அந்த இருள் தானாக அகன்று போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலத்தான் அவர் இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் கடன் என்கிற இருள், பொருளாதார பிரச்சனை என்கிற இருள், பயம் என்கிற இருள், வியாதி என்கிற இருள், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை என்கிற இருள், இன்னும் குழப்பங்கள், பிரிவினைகள் என்ற இருள் எல்லாம் தானாகவே விலகி போகும். எப்படி என்றால், உலகம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இந்த உயிரினங்கள் என்னவாம் காலையிலே புத்துணர்ச்சியை பெற்று பட்சிகளின் சத்தம், கடமைக்கு செல்பவர்களின் சத்தம், வாகனங்களின் சத்தம் எல்லாம் கேட்கிற வேளையிலே எப்படி ஒரு உலகம் விழித்தெழும்பி ஒரு உயிரோட்டம் உள்ளதாக காணப்படுகிறதோ, அப்படித்தான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது, அவரை விசுவாசித்து ஏற்றுக் கொள்ளும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய வாழ்வு ஒரு புத்துணர்ச்சியை பெறும், ஒரு உயிர் பெறும், அதாவது லைஃப் உண்டாகும். அவர் நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை என்னவா ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தை சொல்றது ஆவியும் ஜீவன், அதை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய புத்திரராய் மாறுவது மட்டுமல்ல, விடுதலையையும் வெளிச்சத்தையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆர்வத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு வருத்தங்கள் வேதனைகள் அனுபவிக்கும் மக்களை பார்த்து அந்த இயேசுவாகிய நீதியின் சூரியன் என்ன கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இப்படி கூறிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த உங்களுடைய வருத்தம் பாரமா, வியாதியா, வேதனையா, கவலையா, துன்பமா, தனிமையா, மரணமா, எதுவானாலும் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு ஆறுதல் உண்டு. இன்றைக்கு உலகம் ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறதை பார்க்கிறோம். எங்கும் போர் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் வியாதியின் சத்தங்கள் கேட்கிறது, எங்கும் பஞ்சத்தின் சத்தங்கள், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் நிறைந்த இந்த கொடுமையான இந்த உலகம், பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்திலே இருந்து நாம் தப்பி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் கூறுகிறார் அவருடைய ஒரே பேரான யோவான் 3:16 அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொல்லும் போது உங்களில் எண்ணில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு என்னவா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை இந்த உறவு. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்கள் மரணத்தின் பின் இந்த உலக வாழ்க்கையின் பின்னும் நாங்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழும்படியாக அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். ஆகவே அவரை விசுவாசிக்கிற நாம் கெட்டு போவதில்லை. நம்முடைய ஆவி ஆத்மா கெட்டு போவதில்லை. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். நாம் தேவனுடைய ஒழுங்கின்படி இந்த காண்கிற இந்த சூரியன் எப்படி ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உதித்து ஒளியை கெடுக்கிறதோ அவ்விதமாகவேதான் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்பவர்களின் வாழ்வில் இருள் தானாகவே அகன்று போய் விடிவு உண்டாகும். புது நம்பிக்கை புது வாழ்வு மலர்கிறது. நியாயாதிபதி 5:31 இப்படி கூறுகிறது, அவரில் அன்பு கூறுகிறவர்களே வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று அங்கே இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்ற போது நியாயாதிபதிகளிலே பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் இந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டுமே ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒளி கொடுக்கிற நீதியின் சூரியனை விசுவாசிக்கும் போது நாமும் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்று பிரகாசிப்போம். நீதிமொழிகள் 4:18 விதமாய் கூறுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அவருடைய ஒளி என்று நாங்கள் பார்க்கும் போது அவருடைய கிருபையை குறிக்கிறது. அது அவருடைய கிருபையை பெற்று நாங்கள் நீதிமான்களாக மாறும் போது அதிகம் அதிகமாக உங்களுடைய பாதைகள் உங்களுடைய வழிகள் உங்களுடைய கிரியைகள் பிரகாசிக்கும். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் மறைந்து அவருடைய ஒளிக்கு முன்பாகவே எதுவும் நீக்க முடியாது. இருள் எப்படி சூரியன் சாதாரண நம்ம கண்களால் பார்க்கிற இந்த சூரியன் மூலமாக இருள் எவ்விதமாய் தானாய் அகன்று போகிறதே அவ்விதமாக நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது அவருடைய கிரியையினாலே நாங்கள் நிறையும் பொழுது எங்களுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம், நடுப்பகல் வரைக்கும் பாதைகள் உங்கள் வழிகள் கிரியைகள் எல்லாம் பிரகாசிக்கப்படும். அது மட்டுமல்ல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே வரும் பொழுது ஏசாயா 60:19 கூறியபடி இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அன்புள்ளவர்களே எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எங்களுக்கு நீ இந்த சூரியன் வெளிச்சம் இல்ல, பகலுடைய அந்த வெளிச்சம் இல்ல, சந்திரன் இரவில வெளிச்சம் இல்லவா, எங்களுக்கு யாராம் வெளிச்சம், கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவருடைய தேவன் நமக்கு மகிமையுமாயிருப்பார். என்ன சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபக்கூக்கிலே அவர் கூறுகிறார் 3:4, அவருடைய பிரகாசம் சூரியன் போல் இருந்தது, அவருடைய கரத்தில் இருந்து கிரணங்கள் வீசின, அவருடைய பராக்கிரமம் அங்கே மறைந்திருந்தது, அவருடைய கையிலே பராக்கிரமம் மறைந்திருந்தது. இஷ்டவேலரை வழி நடத்தும் போது அவருடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தான் அவ்விதமான காரியங்களை செய்தது என்று பார்க்கலாம். 10 வாதைகள், அந்த 10 வாதைகளும் இஷ்டவேலரை தாக்காதபடி எதிரிகளை மடங்கடித்தது. எதிரிகள் வெட்டுண்டும் விழுந்தார்கள், எதிரிகள் அங்கே சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் மறைந்து போனார்கள். அவருடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் பாருங்கள், அவருடைய மகிமையான கிரியைகளை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் 2வதாக, அதன் செட்டைகளின் மறைவிலே என்ன இருக்குமா, ஆரோக்கியம் இருக்கு. யாத்ராவும் 19:4 நாங்கள் பார்க்கிறோம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அந்த எகிப்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் விக்கிரக வணக்கங்களிலே ஈடுபட்டிருந்த பொழுது அவர்கள் மற்ற எதிரிகளால் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த போது அங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் கழுகளைப் போல செட்டைகளின் மேல் உங்களை சுமந்து நான் என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இவ்வளவு பெரியான ரட்சிப்பு பாருங்கள். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். என்னவா மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்திலிருந்து 10 வாதைகளினாலே அங்கே அவர் மேற்கொண்டு அந்த பிசாசின் பிடியில், சத்துருவின் பிடியில், பாவத்தின் பிடியில், விக்கிரக ஆராதனையின் பிடியில் இருந்து அவர்களை விடுதலை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் சொல்லுகிறார், நான் ஏத்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகளுடைய சிட்டையின் மேல் சுமந்து வந்ததை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே என்றார். அது மட்டுமல்ல, நாங்கள் உபாமம் 32:11 பார்க்கும் போது அவருடைய செட்டு என்னவாம், கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி என் தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அவர் நம்மை சுமந்து வருகிற தகப்பனாக இருக்கிறார். பாருங்கள், சுமந்து கொண்டது போல அவர் சுமக்கிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம் பாருங்கள். கழுகு என்ன செய்யுமா, கூட்டை கட்டி அங்கே குஞ்சுகளை வச்சிருக்கும் போது உணவு கொடுக்கும், அது வளர்ந்து வரும்போது அவைகளை பறக்க பழக்கும்படியாக அது என்ன செய்யுமா, அது அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து மேலே கொண்டு சென்று பின் செட்டைகளின் மேல் அது சுமந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். அவங்கள் பறக்கிற வேளையிலே பறக்க பழகும் போது அது மறுபடியும் போய் தன் செட்டைகளிலே சேர்த்து சுமந்து கொண்டு போய் இவ்விதமாய் அவைகளை பழக்க பழக்குமாம். இப்படித்தான் ஆண்டவரும் நம்மை தம்முடைய காரியங்களை வளரும்படியாக ஒரு தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து வருகிறதை நாங்கள் காண முடியும். அன்பானவர்களே, ரூத்துடைய சரித்திரத்தை நாங்கள் பார்ப்போமானால் 2:12 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இவ்விதமாய்த்தான் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாம் அறிவதினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினால், நீதியின் சூரியனுடைய செட்டைகளின் கீழ் நாம் வரும்போது அவர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அவர் நமக்கு நிறைவான பலனை அதன் மூலமாக கிடைக்கும்படி செய்வார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு காரியங்கள் செய்கிறோம், மற்றவர்கள் நன்றியற்று போனார்கள், எனக்கு பலன் அதனால் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அவர் தேவனின் நாமத்தை அறிந்து அந்த ரூத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை அறிந்து அவள் வந்தபடியினால் அந்த யூத குலத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக் கொள்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதத்திலே தாவீது ராஜா, அவர் ஒவ்வொரு முறையும் வெற்றியை காண்பதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவர் தான் தேவனை பார்த்து ஜபிக்கிறார், ஒடுக்குகிற துன்மார்க்கனுக்கும் என்னை சூழ்ந்து கொண்டுகிற பிராண பகைஞ்சருக்கும் மறைவாக உம்முடைய சிட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்று பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். என்னை காப்பாற்று பாதுகாப்பரலும் என்று ஜபிக்கிறார். பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் மது செட்டையின் நிழலிலே கடி கூறுகிறேன். அவருடைய வெற்றியையும் அவர் ஆண்டவர் கொடுத்த வெற்றியாக நினைத்து அங்கே களி கூறுகிறதை பார்க்கிறோம். எவ்விதமாய் அவர் தேவனுக்கு பக்தி வைராக்கியமாய் அவருடைய நீதியின் சூரியனாகிய அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு அவர் பயந்து நடந்தாரோ, அப்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமையா எதிர்த்து வந்த எதிராளி ராஜாக்களிடத்தில் இருந்து பகஞ்சரிடத்தில் இருந்து அவரை பாதுகாத்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் தேவனே, உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்தடைவார்களாக வந்தடைகிறார்கள் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். பாருங்கள், தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அவருடைய செட்டை எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாமல் வியாதியின் என்ற கொடுமையினாலே நீங்கள் வருந்துகிறீர்களா? அவருடைய செட்டையின் நிழலிலே வாருங்கள். இங்கே அவர் சொல்லுகிறார், உமது கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டையின் மறைவிலே வந்தடைவேன் என்று அங்கே அவர் சொல்லுகிறார். 91 சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறார், அவர் செட்டையின் நிழலிலே அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், நீ அடைக்கலம் புகுவாய். அன்பானவர்களே, இன்றைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் பயந்து நடக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? அவருடைய செட்டையின் நிழலிலே வந்த நமக்கு அவர் அடைக்கலம் தர விரும்புகிறார். அவர் ஆதரவாயிருக்க விரும்புகிறார். ஒரு தாயை போல் தேற்றுகிற தேவன் தகப்பனை போல் சுமக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி என் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிறார். உங்கள் சட்டையின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமானவருடைய மறைவுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களானால், அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் அவருடைய சட்டையின் ஆரோக்கியம் இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அன்பானவர்களே, இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். கேட்ட வார்த்தை வீணாய் போகாதபடி அது நல்ல நிலத்திலே விழுந்து பயன் கொடுக்கிற விதை கொடுக்கிற பலன் கொடுக்கிற கனிகளாக பலன் கொடுக்கிற மரங்களாக விருட்சங்களாக அது ஆரோக்கியமாக வளரத்தக்கதாக இந்த நாட்களிலே கேட்ட வார்த்தையை கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய செட்டையின் நிழலிலே உங்களை மூடி பாதுகாப்பாராக. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், அவருடைய செட்டையின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கட்டும் என்று கூறி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய கரத்துல கேட்ட வார்த்தைக்காய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக உங்களை அறியாமல் இருந்தால் நீதியின் சூரியனாகி உம்மை பற்றி அறிந்தோம். ஆண்டவரே, சூரியன் உதிக்கும் பொழுது எவ்விதமாய் இந்த உலகத்திலே இருள் மறைந்து போகிறதோ அவனமாய் நீதியின் சூரியனாகிய நீர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை ஒப்புவிக்கிறோம் அப்பா. எங்களை சுற்றி இருக்கிற இருள், எங்கள் குடும்பத்தின் இருள், ஆண்டவரே வியாதி என்ற இருள், பயம் என்ற இருள் நீங்கி போவதாக. எதிர்காலத்தை குறித்து, எங்கள் பிள்ளைகளை குறித்திருக்கிற பயங்கள், அவருடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வியாதிகள், வேதனை, போராட்டங்கள் எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சட்டையின் கீழ் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்ப்படுகிறவர்களாகவும் கை கொள்ளுகிறவர்களாகவும் மாற்றுங்க. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் சுவாமி. உடைய கரத்துல முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஊழியத்தை, நித்திய வார்த்தையின் வெளிச்சத்தை ஆண்டவரே ஊழியமாய் செய்கிற ஒவ்வொருவரையும், இந்த சங்கமம் ஊழியர் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியம் இருப்பதாக. செட்டை நிழலிலே வந்திருக்கிற அவர்களை தீக்க ஆயுசோடு ஆண்டவரை பாதுகாத்து அவர்களுக்கு சுகமும் பலனும் எப்பொழுதும் இருக்கும்படியா உம்முடைய நாமத்திலே ஜபிக்கிறேன் அப்பா. நீ தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து துதி கனமாவற்றையும் உமக்கே செலுத்தி வல்லமையுடைய உயிர்த்தெழுந்த எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர் அருந்ததி. அருமையான ஒரு வார்த்தையை வேதாம தொகுத்து அழகாக எடுத்து வைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களில் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். God bless you. Thank you, brother. Thank you. God bless you.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் அழைக்க போறோம். தயவு செய்து பேரை பேப்பரில் அடுத்துக் கொள்ளுங்கள். இது செய்தி பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி அழைக்க போறோம். தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு நோட்புக்கை எடுங்கள், பேர் எடுங்கள், குறிச்சு கொள்ளுங்கள். வேத பாடம் நடந்து ஒரு மனத்தியாரம் நடக்க போது வேத பாடம், இந்த வேத பாடத்துல ஒவ்வொருமே குறிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்க வழங்கப்படுத்தலாம். தயவு செய்து அப்படி செய்யுங்கள். நாங்கள் இப்போது பாஸ்டர் சாமி நாளைக்கு பிரைஸ்லார் பாஸ்டர் சாமி இன்றைய நாளிலே கடந்த காலத்துல உங்களுடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள், குறிப்படுத்துகிறார். இன்றைக்கும் அனைவருக்கு அதாவது 97 ரேடியோ தொடர்படுத்திருக்கிறோம். அது மட்டும் அனைவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாச உங்களுக்கு ஒரு மனத்தியாக தருகிறேன். உங்களை ஒப்புக்கொடுத்தேன் பாச, நீங்க வழி நடத்துக்கலாம்.
2: ஓகே. ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும், சங்கமம் வானொலி மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் உங்கள் மத்தியிலே வேத பாடம் எடுப்பதற்கு கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடைசி காலமாய் இருக்கிறபடியினால், கடைசி காலம் என்று சொல்லுவதை விட கடைசி காலத்தினுடைய அந்த மணி துளிகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், எப்படி ஆகிலும் ஒரு கூட்டத்தை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்திட, தகுதிப்படுத்திட இந்த வேத பாடம் பிரயோஜனமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகமானது அநேக இரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்றை கவனியுங்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வெளிப்படுத்துகிறவர், அதாவது இரகசியங்களை, மறைபொருள்களை, தேவனுடைய இருதயத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாய். யாரை பற்றி வெளிப்படுத்துகிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு அது விளங்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் யோவான் மூலமாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி காட்டுகிறது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அதனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கை கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த பல விசேஷங்களை உள்ளடக்கின புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். கடந்த வாரத்தில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்திலிருந்து யோவான் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இரண்டாம் அதிகாரத்திலும் மூன்றாம் அதிகாரத்திலும் ஆண்டவர் யோவானுடைய வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இருந்த ஏழு சபைகள், அந்த ஏழு சபைகளை குறித்தும் இரண்டு அதிகாரத்திலும் கர்த்தர் தெளிவாக அநேக வார்த்தைகள், அநேக காரியங்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதிலே இன்றைய காலகட்டத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், பெர்கமு என்கிற ஒரு சபையை குறித்து நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு மூன்று புத்தகங்களில் ஏழு சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். அடுத்தது சிமிர்னா சபையை குறித்து பேசுகிறார். மூன்றாவது பெர்கமு சபையை குறித்து பேசுகிறார். நான்காவது சர்தை சபையை குறித்து பேசுகிறார். ஐந்தாவது தியத்திரா சபையை குறித்து பேசுகிறார். ஆறாவது பிலதெல்பியா சபையை குறித்து பேசுகிறார். ஏழாவது லவோதிக்கேயா சபையை குறித்து பேசுகிறார். இது இன்றைய கால துருக்கி பட்டணத்தில் இந்த ஏழு சபைகளும் இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றும் இருக்கிறது துருக்கி தேசத்தில். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதர் மகேந்திரன் அவர்களோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், நான் நேரடியாக நான் துருக்கி போய் அந்த ஏழு சபைகள் இருக்கக்கூடிய இடங்களை நான் பார்த்து வந்தேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் நேர் பார்த்ததில்லை, ஆனால் அவர் பார்த்திருக்கிறார். இந்த வேத பாடம் அவருக்கு மிகவும் பிரயோஜனமாயிருந்தது, எனக்கும் மிகவும் பிரயோஜனமாயிருந்தபடியினாலே எப்படியாயிலும் இதை அநேகருக்கு கடத்த வேண்டும், அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். நான் கொஞ்சம் வேகமாக போகாமல் சரியாக நிதானமாக விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு ஒரு கீவேர்டு இருக்கிறது, கருப்பொருள் வார்த்தை என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த மாதிரி வார்த்தை ஒன்றாம் அதிகாரம் 19 வசனத்தை அங்கே மிக தெளிவாக ஆண்டவர் யோவானுக்கு சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளை உள்ளடக்கினது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ கண்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது இருக்கிறவைகள். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகள். இவ்வளவுதான் இந்த 3 பகுதி தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒழுங்குபடுத்தப்பட்டு நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீ கண்டவைகள் என்று சொல்லுவது 1 அதிகாரத்தில் மாத்திரம் இருக்கிறது. கண்டவைகள், இப்ப நீ தரிசனத்துல என்ன நீ பார்க்கிறாயோ, யோவானே உனக்கு கொடுக்கப்படுகிற இப்ப வெளிப்படுத்தல்கள், உனக்கு காண்பிக்கக்கூடிய தரிசனம், இந்த தரிசனத்துல என்னென்ன காரியங்கள் நீ கவனிக்கிறாயோ, என்னென்ன காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டு காட்டி கொண்டிருக்கிறதோ, இப்ப லிட்டரலா நீ பார்க்கிற காரியத்தை உடனடியாக நீ அதை எழுது. அந்த விஷன் என்ன நான் உனக்கு சொல்லுகிறேனோ, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதை என்ன பண்ணுகிறார், எழுதுகிறார். அதுதான் கண்டவைகள். அதனாலதான் சொல்லுகிறார் 11 வசனத்திலே, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ என்ன அவர் பார்க்கிறாரோ, என்ன காண்கிறாரோ, அந்த காண்கிற காரியத்தை அவர் எழுதுகிறார். 2வது பாருங்க, இருக்கிறவைகள் என்று சொல்லப்படுவது தான் அந்த 7 சபைகள். இந்த 7 சபைகளில் என்ன இருக்கிறதோ அந்த சபையினுடைய காலகட்டங்கள், அந்த சபையினுடைய தீர்க்க தரிசன பார்வை, அந்த சபை சார்ந்திருக்கிற, அந்த சபை வந்து எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இயற்கையாய் சார்ந்திருக்கிற அந்த நிலை, அவருடைய வாழ்வாதாரத்தை ஒத்துருக்கிற காரியம், அவருடைய ஆவிக்குரிய நிலை, இவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதையெல்லாம் என்ன பண்ணுகிறார்னா, இருக்கிறவைகள், அந்த கால யோவான் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இவைகளுக்கு பின்பு என்று சொல்லப்படும் பொழுதுதான் நீங்கள் 4 அதிகாரம் 1 வசனத்தை கவனித்து பார்த்தால் இவைகளுக்கு பின்பு என்று ஒரு வசனம் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவைகளுக்கு பின்பு என்று 4 அதிகாரம் 1 வசனத்தில் பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு என்று நாம் சொல்லுவோமானால், சபையின் காலம் உலகத்தில் முடிவடைகிற காலத்துக்கு பின்பு நடக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது திருச்சபையின் காலம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரின் காலம். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சபையின் காலம், கடைசி காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம். சரிங்களா? கிருபையின் காலம். ஏன் கிருபையின் காலம் என்று சொன்னால், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் எந்த எங்க ஆரம்பித்து எங்க முடிவதென்று இன்னைக்கும் யாரால் கணிக்க முடியல. அவர் கிருபையாய் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாரும் தேவனிடத்தில் வர வேண்டும் என்று விரும்பி அவர் காத்து கொண்டிருக்கிற ஒரு கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த திருச்சபையை யார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த திருச்சபைகள் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் ஒட்டுமொத்த திருச்சபையும் இருக்கிறபடியினால், இந்த சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளும்படி, தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற ஒரு வருகை, அதுக்கு ராப்சர் என்று சொல்லுகிறார்கள், ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள். சபையை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படி, அந்த சபையை சேர்த்து கொண்ட காலத்துக்கு பிற்பாடு நடப்பதுதான் நான்காம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் முடிய நடக்கிற காரியங்கள். ஆகவே நாம் வேதத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த கண்ணோட்டத்தை வைத்து நாம் படிப்போமானால், நமக்கு எளிதாக இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீங்கள் அநேகர்கள், அநேக தேவதாசர்கள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை விளக்கி அநேக விளக்க உரைகளை எழுதியிருக்கிறாங்க, அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அவருடைய கர்த்தருக்கு தந்திருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையிலே, அனுபவங்களின் அடிப்படையிலே, ஆண்டவரோடு கூட சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்துகிறார். அதனால் இன்றைக்கு நம்முடைய இந்த பாடம், இந்த ஏன் நான் இந்த முன்னுரையாக நான் இன்ட்ரோடக்ஷனாக சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை இந்த புத்தகத்தை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த ஏழு சபைகளை குறித்து பேசப்படும் பொழுது அங்கே ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏழு விதமாய் அறிமுகப்படுத்துகிறார். நன்றாக கவனிங்க, ஏழு விதமாய் தம்மை சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எபேசு சபைக்கு ஒரு முறை ஒரு விதமாய் என்ன செய்கிறார், ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சிமிர்னா சபைக்கு சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது ஒரு அறிமுகம், அவரை குறித்து அந்த சபைக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்லி வருகிறார் என்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாருங்க, அறிமுகம் இந்த ஏழு சபைகளுக்கும் ஏழு விதமாக ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ தம்மை இந்த பெர்கமு சபைக்கு அதை அறிமுகப்படுத்தும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் நான் யார் என்று கேட்டால், நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவராக இந்த பெர்கமு சபைக்கு நான் வந்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, ஒருவேளை கடந்த வாரத்தில் கவனிக்காதவர்கள், அது விளங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருந்தால் இந்த நாளில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெர்கமு என்றால் என்ன அர்த்தம் என்றால், கலப்பு திருமணம், உலகத்தோடு ஒத்து வாழுகிற, இசைந்து போகிற ஒரு ஒரு சபை. ஒரு சபை பெர்கமு என்றால் ஒத்து போவது, கலந்து போவது, இசைந்து போவது, திருமணம், கலப்பு திருமணம் என்று சொல்லுவார்கள். அப்படியான இந்த பெர்கமு என்பது இப்படி அந்த தலைப்புல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலதான் நான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோட இந்த சபையின் காலத்துல நான் வர்றேன். ஏனென்று கேட்டால், இந்த சபை நன்றாக வளர்ந்த வந்த சபை, நன்றாக உருவாக்கப்பட்ட சபை, நல்ல விசுவாசத்தில் இருக்கிற சபை என்று ஆண்டவர் இந்த சபையை புகழுகிறார். முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். முதல் இரண்டாவது இந்த ஏழு சபைகளையும் ஆண்டவர் புகழுகிறார். ஒவ்வொரு சபையையும் ஒவ்வொரு விதமாக புகழுகிறார். புகழ்ச்சி, அந்த புகழ்ச்சி எப்படி இருக்கும்னா, வசனம் சொல்லுகிறது, 13 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுடைய சிங்காசனத்தில் குடியிருந்தாலும் நீ உண்மையுள்ள சபையாய் நீ இருக்கிறாய். எப்படி சொல்லுகிறார், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த சபையை புகழுகிறார். இந்த சபை சாதாரணமான சபை இல்லைங்க, அதாவது சத்துருவினுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. நன்றாக கவனிங்க, ஒரு சபை மலர்ந்து நிற்கிறது. இங்க அந்திப்பா என்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த அந்திப்பா என்பவர் ஒரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு நபர். இந்த பெர்கமு சபையானது உலகத்தோடு ஒத்து போக தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, உலகத்தினுடைய காரியங்களுக்கு அந்த பெர்கமுனுடைய காலத்துல வாழ்ந்த அந்த அரசனுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒத்து போய் அந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் சபைக்குள்ள வரும் பொழுது அதை மிகவும் பயங்கரமாய் எதிர்த்தவர் யாருன்னா அந்த அந்திப்பா. அப்பொழுது அவரை என்ன பண்ணுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். இரத்த சாட்சியாய் அங்க மறிக்கிறார். அப்படி இரத்த சாட்சியாய் மறிக்கப்படும் சபையே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நின்னது. அப்படி வைராக்கியம் பாராட்டி நின்ன சபை, ஆண்டவரை மறுதலியாமல் நின்ன சபையை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சபையை புகழுகிறார். நல்லா கவனிங்க, இது சபையை புகழுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு செய்த நற்கிரியைகள், ஆண்டவருக்கு பாராட்டுகிற வைராக்கியங்கள், ஆண்டவருக்காக நாம் நம்ம கொடுக்கிற விலைக்கிரயங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இந்த 7 சபைகளுக்கு மாத்திரமல்ல, ஆவியான சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறது 17 வசனத்திலே. அதனாலே கர்த்தர் இந்த வார்த்தையை, இந்த பெர்கமு சபையின் சம்பவங்களை உங்களுக்கும் எனக்கும் ஏன் காட்டி கொடுக்கிறார் என்றால், நீங்களும் நானும் ஒரு சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பெர்கமுவின் காலம் என்பது கடினமான ஒரு காலம், கடினமான காலம். சாத்தான் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல தேவ சபையை அரிக்கிற, தேவ சபையை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு தந்திரமான காரியத்தை செய்த ஒரு காலம் அது. நன்றாக கவனிக்கணும், காலம் அது. இந்த சிமிர்னா சபை இருக்கிறார்கள் பெர்கமுக்கு முன்னாடி. இந்த சிமிர்னா சபை உபத்திரவத்துல எழும்பின சபை. அதனால அந்த சபையை குறிச்சு ஆண்டவர் குறை சொல்லியிருக்க மாட்டாரு. உபத்திரவம், பாடுகள், இரத்த சாட்சிகளின் மூலமாய் ஊடாக வளர்ந்த சபை, தியாகமாய் தன் ஜீவனை கொடுத்த ஒரு சபை. அந்த சரித்திரத்தை எல்லாம் படித்தோம் என்றால் நமக்கு தூக்கம் வராது. அந்த உபத்திரவத்தின் குகையில இந்த சபை மிளிர்ந்த ஒரு சபை தான் சிமிர்னா. அந்த காலம் முடிந்து, அந்த உபத்திரவ காலம், பிசாசு பார்க்கிறான் எவ்வளவு நொறுக்குனாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், எவ்வளவு அழித்தாலும் இவர்கள் பெருகுகிறார்கள், அழிக்க முடியவில்லை என்று பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த சபையை இனி இந்த உபத்திரவத்துக்குள் நெருக்காதபடி இந்த சபையை தந்தரமாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் உலகத்தை சபைக்குள் கொண்டு வந்து தேவனை என்ன செய்கிறான், சபையிலிருந்து வெளியே பிரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு காலகட்டம் இருந்தபடியினாலே இன்றைக்கும் இந்த பெருகமுனுடைய காலத்தினுடைய சம்பவங்கள் உலகம் முழுவதும் எல்லா சபைகளுக்குள்ளும் அது பெருகி இருக்கிறதை கர்த்தர் உணர்த்தி உங்களையும் என்னையும் கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்தும்படியாக இந்த பெருகமு சபையின் சம்பவங்களை நமக்கு காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். அந்த சபையை புகழுகிறார். உங்களுடைய ஆண்டவருக்காக நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆண்டவருக்காக எவ்வளவு காரியங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எங்க குடியிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தைரியமா ஊழியம் பண்ணுங்க, தைரியமா கர்த்தருக்காக நில்லுங்க, தைரியமா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்க. பாடுகளா, நிந்தைகளா, அவமானங்களா, நெருக்கங்களா, கண்ணீரா, ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே ஆதி சபைகள் கடந்து வந்த பாதையின் வழியாக என்னையும் நீர் கொண்டு போவீரனா, நான் சந்தோஷமாய் அந்த பாதையில் பயணிக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றத்தின் பாதையை கர்த்தர் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, இந்த சபையை குறித்து கர்த்தர் சொல்லப்படும் பொழுது இந்த சபை செய்கிற தவறு நிந்தனை, இந்த சபையினுடைய நிந்தனையை என்ன செய்கிறார் என்றால் அங்க ஆண்டவர் காட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சபையினுடைய நிந்தனையை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் 14 வசனத்தை சொல்லுகிறார், ஆகிலும் நீ நல்ல உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்குதுங்கிறார். குறைகள், நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்க மத்தியில் வைக்க விரும்புகிறேன். உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது. நிக்கோலாய், அதாவது என்ன சொல்றேன், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக்கி என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. நன்றி கவனிங்க, இந்த பீலையாமினுடைய போதகம் என்பது நமக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இப்போது புதிய ஏற்பாட்டின் இந்த பெர்கமுனுடைய காலத்துல பீலையாமுடைய உபதேசம் ஆளுகை செய்கிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பீலையாமுனுடைய உபதேசம் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பல சபைகளை பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறபடியினாலதான் இந்த சபையின் காலத்தில் நடந்தவைகளை, இந்த சபையின் காலத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் இன்றைக்கும் நமக்கு அப்படியே தீர்க்க தரிசனமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆதங்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆதங்கத்தை தான் இந்த சங்கமம் மூலமா, வானொலி மூலமாக ராமன் உங்களோடு கூட இந்த காரியங்களை கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார். என்ன சொல்ல வருகிறார், சில குறை இருக்கு. என்ன குறை இருக்கு, அநேக காரியங்கள், வேசித்தனம், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதும், விக்கிரக வழிபாடுகளோடு கூட இசைந்து போவதும், இது சபைக்குள் விற்கக்கூடாத தேவ அருவறுப்பான காரியத்தை சபை செய்ய ஆரம்பிக்கிறது. சபைக்குள் அருவறுப்புகள் நுழைகிறது. இன்னைக்கு எத்தனை சபைகளில் அருவறுப்புகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருவறுப்புகளை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த சபைக்குள் அந்த அருவறுப்பு இருந்தது. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த சபையினுடைய குறைகளை, அதனுடைய நிந்தனைய வெளிப்படுத்தி காட்டுகிறார். 4 இந்த சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு கொடுக்கிறார், 16 வசனத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. நல்லா பாருங்க, மனம் திரும்பு அல்லது என் வாயின் பட்டயத்தால் என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மனம் திரும்பு என்கிற வார்த்தை முதலாவதாக புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக வார்த்தை வசனமே இல்லாமல் ஒரு இருண்ட காலமாய் காணப்பட்ட ஒரு காலம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பான அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட கால அளவு என்பது 400 ஆண்டு கால அளவுகள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே, அதுல நிறைய சரித்திர சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களில் பிரத்யட்சமாய் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பிரத்யட்சமாய் வார்த்தை இல்லாதபடியினால் ஜனங்கள் தங்கள் மனம் போன போக்கிலே தங்களுக்கு இஷ்டமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வசன ஒரு வார்த்தை 400 வருடங்கள் கழித்து இறங்கி வருகிறது, மனம் திரும்புங்கள். கவனிங்க, யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தும்படி வருகிறான். அவனும் எதை குறித்து பிரசங்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கழியோடுங்கள். அப்ப இந்த மனம் திரும்புதல் என்பது இந்த உலகத்துக்கு வந்த, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்த முதல் வார்த்தை, பரலோகத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை. நன்றாக கவனிக்கணும், அந்த வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தொடர்கிறது, இன்றைக்கும் தொடர்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற காணொளி மூலமாய் வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிற, மனம் திரும்புங்கள். தவறு தொடர்ந்து தவறு செய்கிறீர்களா, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து பாவம் செய்கிறீர்களா, மனம் திரும்புங்கள். தொடர்ந்து தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறீர்களா? மனம் திரும்புங்கள். தவறான பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். இது தேவ ஜனத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு கால் என்று நான் சொல்லுவேன், ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் இந்த சபைக்கு எச்சரிக்கை வான் பண்றார், தயவு செய்து மனம் திரும்பியிரு. உலகம் முழுவதும் எங்கு பார்க்கிற இடங்கள்லாம் அழிவுகளை நாம் பார்க்கிறோம். பல தேசத்துல அழிவு, இந்தியாவிலும் பல வட மாநிலங்களிலும் பலத்த அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள் நம் கண் முன்னால் அழிந்து கொண்டிருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பார்த்தும் நாம், எனக்கு இதுவரைக்கும் வரல, என் ஏரியாவுக்கு என் வீட்டு பக்கத்துல இதுவரைக்கும் அழிவு வரல, அதனால நான் இருக்கலாம், ஜாலியா இருந்துக்கலாம், என்னை ஒன்றும் பாதிக்காதுன்னு நினைக்காதீங்க. எந்த நிமிடத்திலும் அழிவு வரலாம், எந்த நிமிடத்திலும் பாதிப்புகள் வரலாம், எந்த நிமிடத்திலும் பேரழிவுகள் வரலாம். இயற்கையின் மூலமாய் வருகிற ஒரு மிக பேரிடர், மிக பெரிய பெரிய பேரழிவு. ஆமென். தேசம் எங்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சத்தம் உங்களை தொடட்டும், இந்த சத்தம் உங்களை சந்திக்கட்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இது கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால மனம் திரும்புங்கள். உபதேச கோளாறுகள் அதிகமாக இருக்கிறது, தவறான உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நிக்கோலாய் மதஸ்தரினுடைய உபதேசம் வந்திருக்கிறது. இந்த பெர்கமோனுடைய காலத்தில், காலகட்டத்தில் தான் கத்தோலிக்க மதத்தினுடைய, கத்தோலிக்க சபையினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிற காலம்தான் இந்த பெர்கமோ சபையின் காலம், பெர்கமோ சபையின் காலம். அதனால அந்த கத்தோலிக்கம் என்பது உருவான ஒரு காலம். அந்த அந்த அந்த அந்த எப்படி இது உருவானது? கடந்த வாரத்தில் நான் பேசி இருக்கிறேன், அதனுடைய வீடியோ இருக்கிறது. அந்த லிங்கை பிரதர் அனுப்புவார்கள், நீங்க அதை கேட்டு பாருங்கள், கவனித்து பாருங்கள், அது உங்களுக்கு விளங்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். இந்த எச்சரிக்கை மாத்திரம் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். என்ன ஒண்ணு சொல்லுகிறார், ஜெயம் கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும்ங்கிறார். ஜெயம் கொள்ள வேண்டும், என்ன ஜெயம் கொள்ள வேண்டும்? வசனம் சொல்லுகிறது 17, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 சபைகளுக்கு சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற இந்த வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அப்போ நாம் வாழுகிற இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாமிசத்தை, இந்த நாம் வாழ்ந்து நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு, இந்த மூன்றையும் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொண்டு ஜெயம் எடுத்து ஜெயித்து வா. உனக்கு இருக்கிற சவால்களை நீ ஜெயித்து வா. ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை முறையிலும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு, ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்டு. சோ இந்த ஆவிக்குரிய தாக்குதல்களை ஜெயிக்க கத்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஜெயம் கொள்ளுங்கள். எப்படி ஜெயம் கொள்ளுவது? நாம் அதை படிக்கலாம். அந்த ஜெயம் கொள்ள கத்தர் நமக்கு ஒரு பலன் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரின் துணையை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஜெயம் கொண்டு வந்தால் நான் உனக்கு ஒரு 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று இந்த சபைக்கு கத்தர் சொல்றார், ஜெயம் கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றாரு, மறைவான மன்னாவை நான் உனக்கு கொடுப்பேன், மறைவான மன்னா. இரண்டாவது சொல்லப்படுகிறது, வெள்ளை குறிக்கள், அறியக்கூடாததான ஒரு புதிய நாமம், யாருக்கும் தெரியாத ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று இந்த சபைக்கு கத்தர் சொன்ன அந்த 2 விதமான மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதை குறிச்சுதான் கொஞ்சம் படிக்க போறோம். நான் இதுவரை நான் உங்களுக்கு சொன்னதெல்லாமே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன், இந்த புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். இந்த புத்தகத்தினுடைய பெர்கமோ சபையினுடைய சத்தியம் என்னவென்றால், ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு, ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ணு. ஒரு ஆரோக்கியமாய் உபதேசம் பண்ண வேண்டும், அதுதான் இன்னைக்கு நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, ஜெயம் கொள்ளுங்கள், உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயித்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஜெயம் எடுத்து பெற்றுக் கொள்ளுங்கள், அதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதற்காக உங்களை தகுதிப்படுத்துங்கள், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக, கர்த்தர் நல்லவர். அந்த அதனால இன்றைக்கும் அந்த 17 வசனத்தை மையப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிக்க கத்திருக்கிற வருவாராக. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தாலும் அதை திரும்பவும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் அதில் விட்ட காரியங்களை தொடர்ச்சியாக பேசி ஒரு அதை அதனுடைய முழுமைக்குள் நான் கொண்டு வர நான் விரும்புகிறேன். எவ்வளவு நேர்த்தியாக பரிசுத்தாவியானவரின் துணையோடு கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாக நாம் கவனிக்கலாம், நன்றாக கவனிக்கலாம். இந்த 17 வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். இந்த மறைவான மன்னா என்றால் என்ன என்பதை குறித்தும் கடந்த வாரத்தில் நம்ம படிச்சிட்டோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்றார்னா, வெண்மையான குறிக்கல்லை நான் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கோள், பெர்கமு என்றால் வெண்மை என்று அர்த்தம். பெர்கமு என்றால் வெண்மை. அந்த பெர்கமு அந்த பட்டணத்துக்குள் போனாலே அங்க வெண்மை என்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த பிரகாரமே அந்த பட்டணம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். உயர்ந்த கட்டடங்களாக இருக்கலாம், வானளாவிய கோபுரங்களாக இருக்கலாம். இப்ப தற்காலத்தில் பார்த்தால் அங்க ஒரு மசூதி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சபையும் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் வெண்மையான காரியங்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே வெண்மையான காரியம்தான் அங்கு உயர்ந்த இடத்தை பிடித்திருக்கும். விலை உயர்ந்த வெண்மைக்குரிய காரியங்கள் அதிகமாய் இந்த பெர்கமுல பார்க்கலாம். அதனால பெர்கமு என்றால் வெண்மை என்று பொருள்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பட்டணமானது, இந்த பெர்கமு பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய கலாச்சாரம், அந்த பெர்கமு பட்டணத்தில் வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை வைத்தே கர்த்தர் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி கொடுக்கிறார். நன்றாக கவனிக்கணும், ஒவ்வொரு சபைக்கும் அதான் காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெர்கமு சபையின் காலத்தில் இருந்தவைகள் இன்றைக்கு அதிகமாக தேவ ஜனத்தை பிடித்திருக்கிறது, பற்றி பிடித்திருக்கிறது என்பதை மையப்படுத்தித்தான் இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் அதை நமக்கு ஞானமாய் நடத்தி தர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இந்த பெர்கமு சபையை குறித்து பார்க்கப்படும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாவதாக, நன்றாக கவனிங்க, வெண்மை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த வெண்மை என்கிற காரியமானது பிரதானமானது, பிரதானமான வெண்மை. அந்த பட்டணம் முழுவதும் வெண்மையான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கே அந்த வெண்மை கல் என்பது, வெள்ளை கல் என்பது ஒரு விலை உயர்ந்த கல்லுக்கு ஒப்பா, எப்படி இன்றைக்கு தங்கம் நமக்கு எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கிறதோ அது போல அங்கு இருக்கிற அந்த வெண்மை கல் என்பது அந்த காலகட்டத்தில், யோவான் வாழ்ந்த காலகட்டத்திலே அந்த வெண்மையான கல் என்பது மிகவும் பிரபலமாகவும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு வெண்மை கல் என்பது அவரோட வாழ்க்கை முறையோடு கூட ஒத்து போயிருந்த ஒரு காரியம், வெண்மை கல். அவர்கள் அந்த வெண்மை கல் என்பது அவருடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து பின்னி பிணைந்ததாய் இருந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் அவர்களுடைய உலக வாழ்க்கையாய் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம், எந்த வாழ்க்கையாய் இருந்தாலும் அந்த வெண்மையான கல்லை மையப்படுத்தியே அவரோட வாழ்க்கை முறைகள் எல்லாம் அங்கு இருந்தது. இந்த வெண்மையான கல்லை குறித்து 8 விதமான காரியங்கள் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய பழக்க வழக்கத்தில் இருந்தது. 8 காரியங்கள் இருந்தது. கடந்த வாரத்திலே ஒரு 6 காரியங்களை வேக வேகமாய் அதை நாம் பார்த்தோம் என்று நான் நினைக்கிறேன். அதை திரும்பவும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன் இந்த வெள்ளை கல்லிலே ஒரு புதிய நாமத்தை எழுதி நான் கையில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில் கிடைக்கிற விலை உயர்ந்த கற்களை இன்றைக்கும் பெர்கமோவில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்தாலே பிரம்மாண்டமாய் இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை அந்த இடத்தை அந்த உயர் விலை உயர்ந்ததாய் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக அந்த வெண்மையான கற்களை வைத்து அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள், அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெண்மை தான் அவங்களுடைய அலங்காரமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில எவையெல்லாம் உனக்கு அலங்காரமாய் தோன்றுகிறதோ, இந்த பூமியிலே எதெல்லாம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறதாய் தோன்றுகிறதோ அதை சுற்றியே என்னோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் நான் பரலோகத்திலிருந்து ஒரு வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன், அந்த கல்லில் நான் ஒரு பெயரை எழுதி கொடுக்கிறேன், ஒருவனும் அறிந்திராத.

வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, இந்த பெர்கமுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று நீங்கள் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறபடியினாலே இந்த பெர்கமுல ஆண்டவர் சொன்ன காரியம் சத்தியம். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது மிகப்பெரிய ஆழமான சத்தியத்தை உள்ளடக்கி வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நான் தைரியமாக இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்க நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கவனிக்கலாம் அந்த எட்டு விதமான காரியத்தை. நான் ஆறு காரியத்தை நான் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் அதனுடைய ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம் எட்டுல. ஒன்னு, ஆண்டவர் ஏன் இந்த வெள்ளைக்கல்லை அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்க வேண்டும். ஒண்ணு, அப்போ அந்த வெள்ளைக்கல்லினுடைய வழக்கங்களை நம்ம படிக்க போறோம். ஏன் அந்த வெள்ளைக்கல் அவங்களுடைய வழக்கத்தில் இருந்தது, பெர்கமுவின் காலத்தில் அந்த வழக்கத்தில் ஏன் இருந்தது, அது எந்த முறையில் இருந்ததை என்று நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, இரண்டாவது அதனுடைய ஆவிக்குரிய விளக்கத்தையும் பார்க்க போறோம். ரெண்டையும் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது போல நன்மையும் அதனுடைய தீமையும். இரண்டாவது அதனுடைய உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாம் என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அதுக்குதான் இந்த வேத பாடம். அதுதான் வேத பாடம். எப்படி நமக்கு இது கற்றுக் கொடுக்கிறது, உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன, இதை நாம் கணிக்க தவறுகிறதுனால்தான் அநேக நன்மைகளை நாம் இழந்து விட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண போறோம், பேலன்ஸ் பண்ணி தியானிக்க போறோம். அப்பதான் நமக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது புரியும். அப்ப அவங்களோட நம்பிக்கையை என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வச்சு வாழாத, இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாத, பரலோக தேவனை நம்பி நீ வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு காட்டி கொடுக்கிற சத்தியம். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், வெளிநாடுகள்ல நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலையை நம்பி எல்லாத்தையும் நம்ம செய்வோம். குடும்பங்களை பார்ப்பது, பராமரிப்பது, நம்முடைய தேசங்கள் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கட்டமைப்பது, எல்லாத்தையும் நம்ம செய்யறோம், எல்லாத்தையும் செய்யறோம். ஆனால் அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன, எதற்காக கர்த்தரனை கொண்டு போனார், ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு என்னை அழைத்து கொண்டு போயிருப்பார், தேசங்களுக்கு கொண்டு போயிருப்பார், அந்த சித்தத்தை அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேனா, இல்லை இன்னமும் நான் என்னுடைய மாம்ச காரிய உலக காரியத்திற்காகவே எனக்கு கொடுத்த ஆயுச நாட்களையும் எனக்கு கொடுத்த பலத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிற பணத்தையும் நான் அப்படி செலவு பண்ணி கொண்டிருக்கிறேனா என்கிறதை பேலன்ஸ் பண்ண, ஆவிக்குரிய ரீதியாகவும் மாம்ச ரீதியாகவும் உங்களை வைத்திருக்கிற அந்த பொசிஷன்ல எப்படி இருக்கிறீங்கிறதை நிலைப்படுத்தி காட்டுவதுதான் இந்த வேத பாடம். நன்றி, கவனிக்கணும். அதனாலதான் கொஞ்சம் நான் விளக்கமாக இதை கொஞ்சம் ஆணித்தரமாக நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பாராக, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது பார்க்கப்படும் பொழுது இந்த எட்டு அர்த்தத்தில் முதல் அவங்கள் வாழ்க்கையோடு இணைந்திருந்த முதல் காரியம் என்னவென்றால், இந்த வெள்ளைக்கல் என்ன, எதற்கு அடையாளமாக அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக இருந்தது என்று கேட்டால், அன்றைய நாட்களில் அந்த பெர்கமு பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய விக்கிரக கோவில்கள் அங்கு அதிகமாக இருந்தது. விக்கிரக கோவில்கள் அங்கே பலவித வியாதியுடையவர்கள் சுகத்திற்கு வேண்டி பெர்கமுக்கு வருவார்கள். நன்றி கவனிங்க, சுகம் கிடைக்க வேண்டும் என்று பெர்கமு பட்டணத்துக்கு வருவார். அங்க பெர்கமுக்கு வரும்பொழுது அங்க விசேஷம் என்னவென்று கேட்டால், அங்க ட்ரீட்மெண்ட் என்னன்னா, வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வலு சர்ப்பம், அந்த வலு சர்ப்பம் தான், வலு சர்ப்பத்தின் மூலம் தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை. அப்ப அந்த வலு சர்ப்பம் வந்து எங்களை விடுதலையாக்குகிறது, இந்த வலு சர்ப்பம் தான் எங்களை வந்து பூரணமாய் சுகப்படுத்துகிறது என்பதை அவர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை. வலு சர்ப்பத்தின் ஆவி, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பட்டணம் பெர்கமு. அவர்கள் அதை நம்பினார்கள். அதனாலதான் பாருங்க, மருத்துவ உலகை இன்னைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது வலு சர்ப்பம்.
அதனாலதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அந்த வலு சர்ப்பத்தினுடைய இந்த டாக்டர் மெடிக்கல் WHO சொல்றாங்கல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்

சொல்றாங்க பாருங்க, WHO என்று நீங்கள் கூகுள்ல போய் தேடி பார்த்தால் அங்கே போடப்பட்டிருக்கும் பாருங்க, ஒரு லோகோ போடப்பட்டிருக்கும். அந்த லோகோவில் பாருங்க, இரண்டு வலுசற்பத்தை நீங்கள் பார்க்கலாம். வலுசற்பம் சுத்தி கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். இரண்டு ஒரு ராடு இருக்கிறது போல இருக்கும், அதுல ரெண்டு வலுசற்பம் சுத்தி தன்னுடைய வாய் எப்படி வைத்துக் கொண்டு இருக்கிறது போல இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் பாருங்கள். யாரிடத்திலாவது போய் கேட்டு பாருங்கள், அதன் அர்த்தத்தை போய் கேட்டு பாருங்கள், தெரியாதும்பாங்க. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த சொல்கிறார், மருத்துவ உலகை அன்றைய காலகட்டத்தில் இருந்து இது எங்க உருவாச்சுன்னா பெர்கமூல உருவாச்சு. பெர்கமூல அப்ப அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, வலுசற்பம்தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளி தேசங்களில் இருந்து பல இடங்களில் இருந்து வியாதியுள்ளவர்கள் வரும் பொழுது அந்த வியாதி சுகமடைந்தது என்று நம்புகிறார்கள் பாருங்க. அப்படி அவர்கள் நம்பும் பொழுது அவர்களுக்கு விலை உயர்ந்த ஒரு வெள்ளைக்கல்லை கொடுத்து, அந்த வெள்ளைக்கல்லில் அவர்களுடைய யாருக்கு சுகமடைந்ததோ அவருடைய பெயரை எழுதி அவர்கள் கையில் கொடுப்பார்கள். அப்படி நின்னர்த்தம்னா, அந்த கல்லை அவன் பெற்றுக்கொண்டால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நோயில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு கல்லை அவன் பெற்றுக்கொண்டு வருவான். ஓகேங்களா? அப்ப அவனுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையாக இருந்த அந்த நம்பிக்கையை அந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கிறவர்கள் நம்பினார்கள். அப்பொழுது அங்கு ஏராளமான பேர் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வலுசற்பத்துடைய வல்லமை தீவிரமாய் அங்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் எதற்கு உனக்கு இந்த வெள்ளை கல்லிலே புதிய நாமத்தை எழுத்து உன் கையில கொடுக்கிறேன்னா, வலுசற்பம் தான் தன்னை விடுதலையாக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்கமு சபையே, நான் உனக்கு ஒரு வெள்ளை கல்லை கொடுக்கிறேன், நான் தான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மெய்யான விடுதலை என்னால் தான் கொடுக்க முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்கிற அந்த சத்தியத்தை இருக்கிறபடியே மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் என்ன சொல்லுகிறார்னா, ஆவிக்குரிய விளக்கம் என்ன? அந்த வெள்ளை கல்லினுடைய உலக வழக்கம் அவர்கள் வலுசற்பத்திலிருந்து விடுதலை ஆவது உலக வழக்கம், மாம்ச காரியம். ஆவிக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறார், நான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், உங்களை அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறேன், நான் உங்களை உலகத்தினுடைய அசுத்தத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கேன். சங்கீதக்காரன் சொல்றவர், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தாவேன் சொல்றார். உளையான சேற்றில கிடந்தேன், பாவ சேற்றில கிடந்தேன், பல விதமான வியாதியில் நான் இருந்தேன். அந்த வியாதியிலிருந்து கர்த்தரனை முழுமையாய் என்னை விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், ஒரு புதிய நாமத்தை எழுதி கொடுக்கிறேன். இந்த பெர்கமுனுடைய ஆளுகையில் இருக்க கூடிய அந்த சட்டங்கள் ஆளிகைகள் கொடுக்கிற வெள்ளை கல்லை விட பரலோகத்தில் இருந்து கொடுக்கிற வெள்ளைக்கல் விலையேற பெற்றது என்பதை காட்டி கொடுப்பதற்கு தான் இந்த வெள்ளைக்கல் என்பதை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பெர்கமுக்கு இது முதல் காரியம். அப்படி நின்ற முதல் கல் விடுதலையின் கல். இந்த வெண்மை கல் வந்து விடுதலையின் கல்லாக அவர்கள் பார்த்தார்கள். அது உனக்கு நிரந்தரமான விடுதலையின் கல் அல்ல, அது அந்த அரசாங்கத்தால் பெர்கமு பட்டணத்தாரால் கொடுக்கப்படுகிறதே ஒழிய, நான் உனக்கு கொடுக்கிறேன், ஜெயித்து வா. இந்த விக்கிரக வல்லமைக்கும் வலுசற்பத்தின் வல்லமைகளுக்கும் இடம் கூடாமல் நானே உன் பரியாரியாக கர்த்தர் என்று நம்பி என்னிடத்தில் வா, ஜெயித்து வா, இந்த வல்லமைகளுக்கெல்லாம் விலகி நீ வா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த கல் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த கல் எதற்கு அவர்கள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அந்த இரண்டாவது கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால், ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரேஷன். இந்த இந்த அதாவது இது வந்து அவர்களுக்கு ஆதாரம் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு ஏழை ஜனங்கள், வறுமை கீழ இருக்கிற ஜனங்கள், ஏழை ஜனங்கள் போஷிக்கப்படுவதற்கு ஆதாரத்திற்கு அந்த பெர்கமு பட்டணத்தார் ஒரு வெள்ளை கல்லை பெயர் எழுதி கொடுத்தால் அந்த கல்லை கொண்டு போய் அவர்கள் கொடுப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ரேஷன் கிடைக்கும், பொருட்கள் கிடைக்கும். வறுமையில ஆகாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிற அந்த ஜனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் அந்த ஆகாரம் அவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மேண்டாவதாக, அந்த ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஒரு கல் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆண்டவர் இதனுடைய
ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற கல் வந்து உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுக்குது. ஏழை ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு உன் அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் எழுதி கொடுக்கிற அந்த கல் உனக்கு நிரந்தரமான ஒரு போஜனத்தை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே ஜீவனுள் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றார்னா, நான் உனக்கு விசேஷமான கல்லை கொடுக்கிறேன். அந்த கல்லிலே இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகமடையான் என்று சொல்லப்படுகிறோம். நான் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன், அது உன்னை போஷிக்கும் ஒரு கல்லாக, ஒரு போஷிக்கும் கல்லாக நான் இந்த கல்லை கொடுக்கிறேன் என்று. அந்த கல்லை, விலை உயர்ந்த கல்லை, இந்த உலகம் கொடுக்கிற அந்த பெர்கமோட கொடுக்கிற கல்லுக்கு இணையாக ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார், நானே உன்னை போஷிக்கிறவர். அந்த கல் உன்னை போஷிக்காது, நான் உன்னை போஷிக்கிறேன். வேகமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது, இந்த கல் வந்து எதற்கு கொடுக்கப்படுகிற, வெள்ளைக்கல் எதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள், இந்த கோர்ட்டுகளில் பயன்படுத்தினார்கள், நியாய சங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அங்கு குற்றவாளி வரும்பொழுது அங்கே இரண்டு விதமான கல்லை வைத்திருந்தார்கள், கருப்பு நிற கல் வைத்திருப்பார்கள், வெள்ளை நிற கல் வைத்திருப்பார்கள். அங்கே குற்றவாளி என்று அவன் தீர்ப்பு வருமானால் அவனுடைய கையில கருப்பு நிற கல் கொடுக்கப்படும், அவன் குற்றவாளி ஆவான். அவனுக்கு வெள்ளை நிற கல் கொடுக்கப்படும், அவன் விடுதலையாகி விடுவான். அந்த கல்லை, வெள்ளை கல்லில் அந்த பெயர் எழுதி கொடுக்கப்பட்டால், இந்த குற்றத்திலிருந்து நான் விடுதலையாகி இருக்கிறேன் என்பதற்கு அவன் பேசவே வேண்டாம், அந்த கல்லை காட்டினால் போது நான் விடுதலையாகிவிட்டேன். அப்ப அவர் என்ன நினைச்சார்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நான் மாட்டிட்டேன்னா, எனக்கு ஒரு வெள்ள கல்லு கிடைச்சதுனா போதும், நான் விடுதலை ஆயிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த வெள்ளைக்கல் உன்னை இந்த குற்ற வழக்குகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கும். ஆனா நான் கொடுக்கிற இந்த வெள்ளைக்கல்லோ உன்னை பரலோகத்துக்கு குற்றவாளியாய் வரவிடாமல் உன்னை பரிசுத்தவானாய் வர வைப்பதற்கு இந்த கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த கல் உனக்கு எதுக்கு, உன்னை உன்னை விடுதலையாக்குகிற கல். நானும் நானே உன்னை விடுதலையாக்குகிறேன், நான் விடுதலையாக்குகிறேன். யாத்திராகமம் 31 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். குற்றவாளினா குற்றவாளிதான், குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற சட்டத்தின் மூலமாக, சட்டத்தில் இருக்கிற ஓட்டையின் மூலமாக குற்றவாளிகள் நிரபராதிகளாக வெளியே வந்து விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் குற்றவாளி என்றால் குற்றவாளி தான், தப்பிக்கவே முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு எதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்னா, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குற்றம் செய்து நான் அதில் மறைந்து விட்டேன், நான் அதில் காப்பாற்றி விட்டேன், யாருக்கும் தெரியாது என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி வா, ஜெயித்து வா, நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன். அந்த கல் உனக்கு எதற்கு அடையாளம் என்றால், நீ குற்றவாளி அல்ல, நீ பாவத்தில் இருந்து, உலகத்தினுடைய தண்டனையில் இருந்து, நியாய தீர்ப்புகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டதுக்கு அடையாளமாய் நான் உனக்கு பெர்கமுவே, உனக்கு நான் ஒரு கல்லை கொடுக்கிறேன் என்று அந்த வெண்மை கல்லை கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடுத்ததாக அந்த வெள்ளைக்கல் எதற்கு அடையாளம் என்ன, ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். உலக காரியத்து, அந்த உலக பயன்பாட்டில் இருக்கிற காரியத்தையும் அதற்கு ஆவிக்குரிய விளக்கத்தையும் இணைத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். அடுத்த காரியம் பார்க்கப்படும் பொழுது, விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்படும். விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை உயர்ந்த அந்த வெண்மைக்குரிய கல் கொடுக்கப்படும். அது அவர்களுக்கு பெருமை. நம்ம இப்படி வீட்டில் ஒரு சாம்பியன் சொன்னோம்னா, ஒரு மெடல் வாங்கி வைக்கிறோம் பாருங்க, ஒரு ஷீல்டு வாங்கி வீட்டில் வச்சிருப்போம் பாருங்க, ஒரு ஷோகேஸ்ல வச்சிருப்போம் பார்த்திருக்கீங்களா, அந்த ஷோகேஸ் நம்ம வச்சிருப்போம், அந்த நம்முடைய வெற்றி பெற்று நம்ம பரிசு வாங்கியிருப்போம், அதெல்லாமே வச்சிருப்போம். அதே போல அவர்களுக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சானது வெண்மை நிற கல்லில் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குமானால், அதை அவர்கள் தங்களோட வீட்டுல உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க, உயர்ந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த விளையாட்டு போட்டிகளில் ஜெயிக்கிறவர்களுக்கு அங்க கொடுக்கப்படும், நீதான் வெற்றியாளன், நீதான் சாம்பியன் சொல்லி கொடுக்கப்படும். இவர் தான் இந்த ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றார் என்று கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெயித்து வா, ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீ வெற்றி பெற்று வா, நீ உன்னை நான் வெற்றியாளனாய் நான் பார்க்கிறேங்கிறாரு. நீ தோற்கிறவனாய் இருக்கக்கூடாது, நீ ஜெயிக்கிறவனாய் இருக்கணுங்கிறாரு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்து வா, எனக்கு என்ன கிடைக்கும், ஜெயிச்சா கேட்கிறீங்களா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புதிய நாமத்தை, ஒருவரும் அறிந்திராத புதிய நாமத்தை, ஒரு வெண்மை கல்லை நான் உனக்கு கொடுத்து நான் உன்னை வரவிக்கிறேன். எதற்கு என்பதை நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எதற்கு இந்த கல்லை குறித்து நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆழமாக இந்த காரியத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுகிறேன் என்றால், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 5 ஆனாலும் தயவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்று கேட்டால், இந்த கல்லினுடைய சம்பவ இந்த பாடத்தோடு நான் அதை முடித்து அடுத்த பகுதிக்குள்ள இந்த பெர்கமோனுடைய அடுத்த காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். இந்த சரித்திரத்தை நாம் படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில் இது எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கும்
உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்ம படிக்க போகிறோம். அடுத்ததாக பார்க்கப்படும் பொழுது வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு இந்த கல் கொடுக்கப்படும். வேலை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிறார்கள், கம்பெனியில சேருகிற வேலைக்கு சேருகிறார்கள் என்றால் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படுது அல்லவா. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு வெண்மை நிற கல்லிலே பெயர் எழுதி கொடுக்கப்படும். நீ இந்த வேலைக்கு தகுதியான உன்னத கம்பெனியில் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு விலை உயர்ந்த வெண்மை கல்லை கொடுப்பார்கள். அதை அவன் சந்தோஷமாய் பெற்றுக் கொண்டு வருவான். யாரிடத்திலும் கொடுத்து விட மாட்டான். அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பெருக்கமூல் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலை கிடைக்கணும், அரசாங்க வேலையில எனக்கு அந்த கல் கிடைச்சதுன்னா நான் கவர்மெண்ட் ஜாப், நான் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்களுக்கு அடையாளம் என்னன்னா அந்த கல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த அரசாங்கம் கொடுக்கிற கல்லுக்காக நீ போராடிட்டு நிக்காத, போராடிட்டு நிக்காத. நீ ஏற்கனவே என்னுடைய ராஜ்யத்துல நீ உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊழியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு சுவிசேஷகனாக, ஒரு போதகனாக நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். தேவ பிள்ளையாக உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமா நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கல்லுல வச்ச நீ பரலோகம் போக முடியாது. ஆனா நான் கொடுக்கிற கல் உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்? தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுக்கு பயந்த குடும்பம் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட், தேவனுடைய ஊழியன் என்கிற ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு அடையாளமாக அந்த கல்லை ஆண்டவர் என்ன பண்ற, ரிலேட்டடா காட்டி கொடுக்கிறாரு. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிற அந்த கல்லை நம்பி ஓடாத. அந்த கல்லுக்கு பதிலாக என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு விலையேறப்பட்ட பரலோகத்துல உனக்கு பெயர் எழுதி வச்சிருக்கிறேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட உன்னதர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக விரைந்தோடி வர வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஐந்து விதமான கல்லினுடைய காரியங்களை பார்த்தோம். ஆறாவது கல்லின் காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக ஆறாவது காரியம் என்னவென்று கேட்டால், அங்கே அந்த பட்டணத்தை பார்க்க வருகிறவர்கள், என்ட்ரி உள்ள வருக, பட்டணத்துக்குள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வெண்மையான கல் கொடுக்கப்படும். ஒரு விலையேறப்பட்ட கல்லிலே பெயர் எழுதி கொடுப்பார்கள். அதுதான் ஒரு ஒரு தேசத்துக்கு போக வேண்டும், பாஸ்போர்ட் வேணும், விசா வேண்டும் அல்லவா. அந்த விசாவுக்கு அடையாளமா, பாஸ்போர்ட்டுக்கு அடையாளமா அங்கே ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல் இருந்தால் அந்த தேசத்தை சுற்றி வரலாம், தேசத்துக்கு போகலாம். அதனால அங்க அந்த பட்டணத்துக்கு என்ன வேணும், அந்த கல் நமக்கு வேணும், ஒரு பாஸ்போர்ட் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலைவார்கள், போராடுவார்கள். அது வந்து அப்படியானால் அந்த பாஸ்போர்ட்டுக்காக அலையிற அந்த கல்லினுடைய மேன்மையை ஆண்டவர் எதற்கு ஒப்பனையா சொல்லுகிறாருன்னா, நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஆவிக்குரிய விசா வச்சிருக்கிறேன். அந்த விசா எதுக்கு தெரியுமா, பரலோகத்துக்குள்ள வருவதற்கு. பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு நான் உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன், வெண்மை நிற கல். நான் கொடுக்கிற அந்த கல்லை ஜெயித்து வா. மறைவான மன்னாவை கொடுத்து இந்த வெண்மையான கல்லை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த காலகட்ட பெர்கமோன் காலகட்டத்துல அது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருந்த அனுபவத்தை ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவமாய் காட்டி கொடுக்கிறார். ஆவிக்குரிய அனுபவமாய் எங்க போனாலும் உனக்கு அது என்ட்ரி வேணுமா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு, மறந்துடாத. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரியில நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சவனுக்கு தான் உள்ள வர முடியும், சாதித்தவனுக்கு தான் உள்ள வர முடியும். உலகத்துல தேசத்துக்குள்ள போகணும்னா படிப்பு இருந்தா போயிடலாம், சில சொந்தக்காரங்க இருந்தா உள்ள தேசத்துக்குள்ள போயிடலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள போகணும்னா அவர் கொடுக்கிற அந்த கல் இருந்தால் மாத்திரம் தான் உள்ள போக முடியுங்கிறதுக்கு அடையாளமாக இந்த சத்தியத்தை எழுதி கத்த கொடுத்திருக்கிறார். ஏழாவது காரியத்தை சொல்ல விரும்புறேன். ஏழாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மிக முக்கியமான காரியம். ஏழாவது காரியம் திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு முன்னால திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும், என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அடையாளமா நம்முடைய தமிழ் மரபு படி பல இடங்கள்ல மோதிரம் மாற்றுவாங்க. பல பேர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க, வேதாகமத்தை மாற்றிக்கொள்வாங்க. சில பேர் வாட்ச் மாத்துவாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்ல அடையாளமாக கணவன் மனைவியா இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக வாட்ச், இரண்டு ஆண்கள் கட்டுகிற வாட்ச், பெண் அதை ஜோடியா வாங்கிட்டு வந்து அதை ஜபம் பண்ணி அந்த வாட்ச ரெண்டு பேர் கட்டிக்குவாங்க. கட்டுப்படும் பொழுது

0: இருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளையெல்லாம் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து சொன்னாரோ அவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்காய் அநேகர் உங்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், பிரியமானவர்கள், தாய் தகப்பன் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவைகளை சிலர் செய்வதற்கு காலதாமதமாகியிருக்கலாம், சிலர் மறந்து போயிருப்பர், வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பின காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனதளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தாம் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார், அற்புதம் செய்தார், ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், சதிகளை முறியடிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திப்பாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து ஜீவனோடு பிழைக்கச் செய்தார் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்துருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை நன்மைகளை கெடுக்கும் பொருட்டு பல வழிகளில் பொறாமை கொண்டு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தந்திரங்களினாலோ பல சதிகளை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி வியாதி, வறுமை, பற்றாக்குறை, சமாதான குறைவு போன்றவைகள் படுகுழியிலே தள்ள நினைத்தும் சிலர் அதன் வழியாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் அவைகளை விலக்கி போடுகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து பெயரை பெருமைப்படுத்தி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், சவால்களை சாதனையாக்குகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பின் சகோதரர்கள் கூறும் பொழுது, யோசேப்பை கொன்று படுகுழியிலே போட்டு துஷ்ட மிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடும் துக்கத்தோடும் சமாதானத்தை இழந்து போயும் காணப்படுவீர்களானால் சவால்களாக இருப்பவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகின்றார். முடியாது என்று இருந்தவைகளை முடிய பண்ணி நிறைவேற்றி ஆசிர்வதிக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கலாம், சிறையிருப்புகளை சிறப்பிக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான், நிர்வாணியாய் தள்ளப்பட்டான், பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறையிருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரிய சித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறையிருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசித்தருகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும், என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகின்றார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். வார்த்தையை விசுவாசிங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். சங்கீதம் 142:3. பிரியமானவர்களே, இந்நாட்களில் பலவிதமான பாடுகளினூடாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சஞ்சலமும் நெருக்கமும் உங்களை சூழ்ந்திருக்கலாம். என்னை புரிந்து கொள்வார் யாருமில்லை, நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன், என் பாரங்களை தாங்குகிறவர் யார், என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, நான் மிகவும் தாழ்த்தப்பட்டுள்ளேன் என்று போராடி கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் சரீரம் பலவீனம் அடைந்த வேளைகளில் உங்கள் ஆவி உற்சாகமாய் இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் ஆவியே உங்களுக்குள் தேங்குவதினால் சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? உங்களைப் போலவே பலவிதமான பாடுகளினூடாக கடந்து சென்ற தாவீது இப்படி பாடுகின்றார்: என் ஆவி எனக்குள் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கின்றீர். தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில் எங்கள் வழிகள் அனைத்தும் சிக்கலாக மாறிவிடும் போது நாம் போகும் பாதைகள் சரியானதா என்ற கேள்வி எங்களை பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாக்கி விடலாம். எம்முடைய தேவன் எம்மோடு இல்லையா என்ற சந்தேகமும் கூட உண்டாகலாம். அருகில் தேவன் இருப்பதை நம்ப முடியாத இக்கட்டான வேளைகளில் கூட அவர் எமக்கு மிகவும் அருகில் இருந்து எம்மை முற்றிலும் அறிந்தவராய் நடத்துகின்றார். அவரை பற்றிய எமது நிச்சயமும் தைரியமுமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவருடைய மாறாத வாக்குத்தத்தம் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பாதையை அறிந்திருக்கின்றார். ஆகையால் கலங்காதிருங்கள். உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உங்களுக்கு தருவார். நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். சஞ்சலங்களும் நெருக்கங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வேளைகளில் கர்த்தர் உங்கள் அருகிலேயே இருக்கின்றார் என்பதை கண்டு கொள்ளுங்கள். அவரை துதித்து தரிசிக்க விசுவாசத்தோடு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். உங்கள் இருதயம் துதியினால் நிரம்பட்டும். உங்கள் ஆவி உங்களுக்குள் தியங்கும் போதெல்லாம் நீங்கள் போகும் பாதையை அறிய முடியாமல் தியக்கும் போதெல்லாம் அவர் உங்கள் விசுவாச கண்களுக்கு முன்பாக வழியை தெளிவாக காண்பிப்பார். அவரே உங்களுக்கு வழிகாட்டியும் வழிகாட்டுகிறவருமாயும் இருக்கின்றார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.

0: ஆமீன். இன்று 8ஆம் தேதி 7ஆம் மாதம் 8ஆம் தேதி ஆடி மாதம் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:31. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்தெந்த நாளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரதாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்திரிய கரத்திலே புதிய நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் மீதியான காரியங்களை கூட கடந்து செல்வோம். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆமேன். ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். Esaiah 62:5 அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். ஆமேன். ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 சாமுவேல் 20, Esaiah 64 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் மற்ற 9வது அதிகாரம். அதிகாரங்களை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் ஒரு மனிதன், தேவனிடம் ஒரு நிமிடம் மற்றும் வாக்கு தத்துவம் வெற்றி நாங்களும் அது அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திர்தாமே அவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, அதே வேளையிலே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் டொரண்டோ கனடாவிலிருந்து. சத்தியவேத திருச்சபையின் சார்பாக இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு, அதே வேளையில் எங்களுடன் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சகோதரி டோலி, மாலை வேளையில் இணைந்திருக்கிற சாந்தி நோர்வே தேசத்திலிருந்தும், மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலும் இணைந்திருக்கிறார், சகோதரி ஐரீன் அவர்கள் இரவு வேளையிலே கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார், சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு என்று இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் நகோமி லோகனிடம் ஒப்படைப்போம். அவர்கள் காலை நேரத்திலே கத்தருடைய அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, தேவ வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். அவரை காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டமா இணைப்பு சென்று விட்டது.
1: துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகார தன்மை எங்களுக்கு தந்தவரே, நீர்தான் எங்களுக்கு அப்பா தகப்பனே. அப்பா அப்பா என்று வாயார கூப்பிடுகிறோம் ஐயா, அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் விட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் சொன்னவரே, எங்கள் இருதயம் எங்கள் சிந்தனை எல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறது அப்பா. அப்பா அப்பா அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா ராஜா. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வமே, உண்மை அல்லாமல் வேறு ஒரு வழி இல்லையப்பா ராஜா. தகப்பனே ஐயா, நீர் எங்கள் அடைக்கலம், எங்கள் கூட்ட, நாங்கள் நம்பி இருக்கிறவர், நீர் எங்கள் தேவன் என்று சொல்லுகிறோம் ஐயா. நீர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பு வைக்கிறவர் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனப்பா, என் அப்பாவே, என் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஐயா உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கால தோறும் உள்ள இரக்கங்கள் புதியதாயிருக்கிறபடினால் புதிய இரக்கத்திலே எங்களை வழிநடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஆமேன். ஆமேன். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமலி பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். ஊழியக்கார பத்மநாபா அவர்கள் அந்த காலத்திலே எழுதி படித்த பாடல். ஹலேலூயான். அப்படின்னா எல்லோருக்கும் இது தெரிந்த பாடல். காலை வேளையிலே நான் எழும்புகின்ற வேளையில அநேகமான நேரங்களில் இந்த பாடல்கள் சத்தம் என்னுடைய ஆவியிலே வெளிப்படும். ஆவியானவர் உங்கள் ஆவியிலே ஒரு பாடலை கொண்டு வருவாரா இருந்தால், ஒரு வார்த்தையை கொடுப்பாராக இருந்தால், அதை நீங்கள் திரும்ப தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அதற்குள்ளேதான் உங்களுடைய ஆறுதலும் உங்களுடைய வெளிச்சமும் இருக்கிறது. ஹலேலூயா. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ, இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். மேகாவலி ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய ரட்சிப்பை நான் காண்பேன் என்று சொல்லி. அலேலூயா. இந்த வேளையிலே கூட அந்த பாடலை பாடி நாங்கள் துதிக்க போறோம். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து, அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய், தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, என்னே சரென்றும் என்னோடிருப்பார், என்னே சரென்றும் என்னோடிருப்பார், நம்பாமல் இருப்பீனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அல்லேலூயா. எங்களுடைய வழிகளில் எல்லாம் அல்லேலூயா, தேவன் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அவருடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள். அல்லேலூயா. எங்கள் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். காக்கின்ற தேவன் எங்களை ஆண்டவரே எங்களை விட்டு உறங்க மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. இத்தகவனே எங்களுடைய நினைவுகள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள் அப்பா உம்மை நோக்கி கொண்டிருக்கிறத நீர் காண்கின்ற தேவன் அப்பா. ஆகாருக்கு ஆண்டவரே தண்ணீர் ஊற்றை காண்பித்தாதே ஆண்டவர். நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிற தெய்வம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், இல்ல அன்பு கூறுகிறோம், உங்களுடைய அன்பை உமக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே மேல் ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிற அன்புக்காக ஆண்டவரே அப்பா தேவனே நீரங்கள் மேல் வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவியானவரே இயேசு என்கிற நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆவியானவரே உம்மில நாங்கள் அன்பு கூறுகிறோம் அப்பா ராஜா. ஆவியானவர் எங்கே உண்டவங்க விடுதலையும் உண்டப்பா. ஈருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்து, ஈருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி நம்மை வழி நடத்து, அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய், தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே, என்னே சரென்றும் என்னோடிருப்பார், என்னே சரென்றும் என்னோடிருப்பார், என்னே சரென்றும் என்னோடு இருப்பார், என்னே சரென்றும் என்னோடிருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹாலேலூயா. ஆண்டவரே நாங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது ஆண்டவரே தேவனே எங்களை தப்புவிக்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே அலைகளையும் திரைகளையும் தாண்ட பண்ணுகிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், நிறங்களை செழிப்புள்ள இடத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஐயா. எத்தனையோ இடர்கள் ஆண்டவரே, எத்தனையோ முக்கள் ஆண்டவரே, எத்தனையோ கல்லுகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போதெல்லாம் ஆண்டவரே தேவனே தேவரே ரொம்ப நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் எங்களை தப்புவித்திரப்பா, தப்புவித்திரப்பா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. கடனே வாங்காயே, கடனே கொடுத்துடுவாய். ஆண்டவரே நீங்க தானே சொல்லி இருக்கிறீங்கள ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே வாருங்கள், என்னோடு வழக்காட வாருங்கள்னு சொன்னீர் ஐயா ராஜா. உம்முடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொன்னீர் ஐயா. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்துவிட்டு திரும்பும் சொன்னீங்களையா. காஞ்சோரிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும் சொன்னீங்களையா ராஜா. என் ஆண்டவரே அப்பா நீயும் கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய்னு சொன்னீங்களே ஐயா ராஜா, உன் களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பும் என்று சொன்னீங்களே ஐயா ஆண்டவரே, நாங்கள் கைடு செய்யும் வேலைகளிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பா நாங்கள் பெற்ற பிள்ளைகளிலும் ஆண்டவரே உடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னீங்களே ஐயா ராஜா, ஆண்டவரே கைடு செய்யும் வேலையிலும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜாங்கள் கற்பத்தின் கனியிலும் ஆசீர்வாதங்களை கட்டளிடுவேன் என்று நீங்க தானே சொன்னீங்களே ஐயா ராஜா, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, நெருக்கத்திலே உங்களை நாங்க நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா, நிறங்களை விசாலத்திலே வைக்கிற தேவனையா ஆண்டவரே, எங்கள் நினைவும் சிந்தனையும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறதப்பா, அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெடுத்திருந்தோம் ஆனால் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீர் அறிய மாட்டீரோ தகப்பனே, எங்கள் இருதயத்தில இருப்பது நீங்க ஒருவர் தானப்பா ராஜா, ஏசப்பா சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருபை பெருகுமன்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா, நாங்கள் சூத்தரிக்கிறோம் ஐயா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளையும் இருந்து கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசத்தை நீர் ஆக்கிரமியும் அப்பா, பிள்ளைகளை ஆக்கிரமியும் எங்கள் தமிழ் ஜனங்கள் ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் தகப்பனே, அந்தந்த தேசங்களில இருக்கிற எங்கள் உடன் பிரபா தமிழர்களை ஆண்டவரே நினைத்தரலும் ஆண்டவரே, பாலிவ பிள்ளைகளை நினைத்தரலும் குழந்தைகளை நினைத்தரலும் ஐயா ராஜா, ஆண்டவரே ஒருவன் சொந்த வீட்டையும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா ஆண்டவரே சொந்த ஜனங்களையும் ஆண்டவரே விசாரியாமல் விட்டால் அவன் ஆண்டவரே அவிசுவாசியிலும் கெட்டவனும் சொல்லப்படுகிறது ராஜா, எங்கள் சொந்த ஜனங்கள் ஆண்டவரே எந்த தேசங்களிலிருந்து இவர்கள் கூப்பிடுகிறார்களோ அந்த தேசங்கள் இருக்கிறவங்க தமிழ் ஜனங்களை ரட்சியும் ஐயா, விடுதலை பண்ணும் ஆண்டவரே அப்பா, இந்த உலகம் மண்ணுக்காகவும் ஆண்டவரே எதற்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறதப்பா, நாங்கள் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்கள் ஜனங்களுக்காகவும் இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா, விக்கிற ஆராதனை என்கின்ற ஆண்டவரே மதில்கள் உடையட்டும் ஆண்டவரே அப்பா தேவனே, பெருமைகள் ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே தேவனே, எத்தனையோ காரியங்கள் நம்முடைய தமிழ் ஜனங்களிடம் இருக்கிறது ஐயா, அவை எல்லாவற்றையும் சத்ருவானவன் கொண்டு வருகிறானப்பா, அந்த சத்ருவை இயேசு நாமத்தை கடிந்து கட்டுகிறோம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயம் கொள்ளுவீர்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா ராஜா, சொல்லி இருக்கிறீங்கள ஐயா, சொல்லி இருக்கிற வார்த்தை தானுங்களுடைய பதிலப்பா ராஜா, என் தகப்பனே முக்கு சூத்திரம், என் ஆண்டவரே முக்கு சூத்திரம், என் அற்புதமே முக்கு சூத்திரம், ஆலோசனை கத்தரே முக்கு சூத்திரம் ஐயா, ஆறு இக்கட்டுகளுக்கு விளக்குகிறவரே, ஏழாவதிலும் பொல்லாப்பு தொடராதென்று சொன்னவரே முக்கு சூத்திரம், விடுதலை தருகிறவரே முக்கு சூத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சூத்திரம், மகாதேவனே சூத்திரம், மரித்தேன் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்னவரே முக்கு சூத்திரம், ஹல்லேலூயா ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ஆண்டவரே, கடந்த உள்ளங்களிலே பிள்ளைகள் காரியங்களிலே உணர்வுகளிலே சிந்தனைகளிலே ஆண்டவரே வேதனைகளிலே மறுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க உயிர்ப்பிக்கிற தேவனையா ராஜா, ஆண்டவரே ஜோபு சொன்னான் ஐயா, ஹல்லேலூயா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல, அவருடைய சூழ்நிலை மாற்றப்பட்டதப்பா, தகப்பெனியமுக்கு சூத்திரம், தகப்பெனியமுக்கு சூத்திரம், ஜோபுடைய பின்னிலை முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வித்த அதே ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பணுகிறேன் ஆண்டவரே, எங்கள் கிராமங்கள்ல ஆயிரம் ஆயிரமான ஆடுகள் ஆண்டவரே பெருகுமென்று சொல்லி இருக்கிறீங்கள ஐயா, எங்கள் சபைகளிலே ஆடுகள் பெருக்கம் அடைவதாக, வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல ஆண்டவரே எங்கள் ஊழியங்களிலே பெருக்கங்களை நாங்கள் காணும்படி செவிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில பெருக்கங்களை காணும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே, அன்னால் கேட்டது ஐயா ஒன்று ஆண்டவரே, நீர் மூன்று நாலுமாய் ரெண்டு மூன்றுமாய் கொடுத்தீரே ஐயா ராஜா, என் தகப்பனே நமக்கு சோத்திரம் இடத்தை கேட்கிறோம் ஐயா, பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா, தகப்பனே நமக்கு சோத்திரம், சத்ருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் சபைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் தமிழ் ஜனங்களை விடுவிப்பார், ஹாலே லூயா அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்கிறோம், ஹாலே லூயா ஆண்டவரே நமக்கு சோத்திரம், காண்கின்ற தேவனப்பா காண்கின்ற தேவனப்பா ராஜா, ஹாலே லூயா, கடனே வாங்காயே கடனே கொடுத்துடுவாய், உண்ணாமல் நான் உன்னை போசித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன், ஜீவாபம் நானே ஜீவாபம் நானே, என் வள்ளல் என்றும் என்னோடு இருப்பார், என் வள்ளல் என்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ நான். நான் நம்பாமல் இருப்பேனோம். அன்பான இயேசு என்னை துட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆம் யானவரே எழுதி கொடுத்திருக்கிறபடியாலும் ஆராதிக்கிறோம் ஐயா. அப்படியே நீர் செய்வீர். உம்முடைய வார்த்தைகள் தீவிரமாய் செல்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மலைகளையும் பேர்க்கும் ஆண்டவரே. அப்பா, மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்ன அது அப்படி ஆகும்னு சொன்னீரையா ராஜா. கடன்கள், பில்லுகள், மோர்கேஜ்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது. பிள்ளைகளுக்குரிய தடைகள், திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறதப்பா ராஜா. ஆண்டவரே, அத்திமரத்தை சபித்தது போல ஆண்டவரே சத்ருவானவன் கொண்டு வருகிற பகைகள், விரோதங்கள், கோபங்கள், ஆத்திரங்கள், எரிச்சல்களை இயேசுவின் நாமத்தின சபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொன்ன தேவனே, ஹாலேலூயா. எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் எங்கள் பட்சத்தில் வருகிறார்கள் ஐயா. எப்பொழுதும் மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாருமாண்டவரே. உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு தாருமையா. சிநேகிதனே என்று கூப்பிட்டு அன்பு ஊர்ந்தாதே அன்பு எங்களுக்கு தாருமாண்டவரே. என் ஆவியானவரே உமக்கு சோத்திரம். என் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஒரு நாள் கலைந்திடலாம். அந்த ஒரு நாள் இன்றைக்கு தானப்பா ராஜா. எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் தேவன் என்று சொல்லுகிற தேவனப்பா ராஜா. தேவனே, சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்த தாட்சியா இருக்கும், கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஹாலேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இடப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்பா ராஜா, என் தகப்பனே, என் ஆண்டவரே, என் பிதாவே, என் தேவனே, எங்களுக்கு அன்புக்குரியவரே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே, கூப்பிடுகின்றவர்களிலே குரல் கொடுக்கிறவரே, அன்புள்ள தெய்வமே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா என்று ஆராதிக்கிறோம். எரேமியாவில சொல்லப்படுகிறது ஐயா ராஜா. தேவனே அப்பா, உன் பிள்ளைகளுக்கா உன் கரத்தை எடுன்று. ஹாலேலூயா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் சபைகளுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா. எங்களுக்கு அன்புக்குரியவர்களுக்காக கரத்தை எடுக்கிறோம், எங்கள் தேசங்களுக்காக கரத்தை எடுக்கிறோம் ஐயா. என் தகப்பினே முக்கு சூத்திரம், என் ஆண்டவரே முக்கு சூத்திரம், எங்கள் விடுதலையே முக்கு சூத்திரம், எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே முக்கு சூத்திரம் ஐயா. நாங்கள் விரும்புகிறது உம்மாலே வரும் என்று சொன்னவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. எங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தினவரே முக்கு சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை இன்றை காண செய்கிற தேவன் ஐயா. நீர் அதிசயமானவரப்பா, அற்புதமானவரப்பா. கானாவூர் கல்யாணத்திலே ஐயா வெறும் ஆண்டவரே டாடியில தண்ணீரை நிரப்பி ஆண்டவரே அதை திராட்சரசமாக மாற்றி கொடுக்கிறது, மாற்றி கொடுத்தவரப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் களஞ்சியங்களை நிரப்பமான் முடியும் ஐயா. ஆண்டவரே எங்கள் சபைகளை கட்டவுமான் முடியும் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஜனங்கள் நடுவிலே உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. கடலும் கலங்கி தெளிந்திடலாம், மனக்கவலையும் ஓர் நாள் கலைந்திடலாம். உன் பேலவீனத்தில் என் பேலன் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அல்லோ. நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ, நான் உன்னை அழைக்கும் இயேசுவல்லோ. உயிரோடிருக்கும் என் இயேசுவை நான், உயிரோடிருக்கும் என் இயேசுவை நான், உயிரோடிருக்கும் என் இயேசுவை நான் நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஹாலேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார், எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவரே தேவனே அவரை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் மேல் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் தேவனை பார்த்தார்கள், இயேசுவை பார்த்தார்கள், இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுக்கு இயேசு செய்த அற்புதங்களை கண்டார்கள், உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு கூட அவருடைய தரிசனத்தை பார்த்தார்கள். ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் பார்த்ததை கேட்டதை உணர்ந்ததை வைத்து ஹாலேலூயா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஹாலேலூயா. ஆனால் நாங்கள் காணாது நம்புகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவர் அங்கேயே தோமாவுக்கு சொன்னார், ஹாலேலூயா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று. ஹாலேலூயா. காணாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஆண்டவர், எங்கள் மேல் கிருபியாயிரும், எங்கள் மேல் கிருபியாயிரும் ஐயா. நிறையங்களை விடுவிக்கிறவர், எங்கள் தலையர்களை உயர்த்துகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஐயா. ராஜா அப்பா, நீங்க தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே முக சோத்திரம் ஐயா, நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே உடைய ஆண்டவரே நாமத்தினாலே நாங்கள் கையெடுக்கிறோம் ராஜா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கையெடுக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போவான்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே கைது செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளவேன்னு சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. உங்களுக்கு புரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் பாய்க்காதே போங்கன்னு சொன்னீருங்கள ஐயா ராஜா. ஹாலேலூயா. உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணுகிற கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறீங்கள ஐயா. ஆண்டவரே தேவனே ஆவியானவரே அசவாடுவீராக ராஜா. ஹாலேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த கால வேளை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. நாள் முழுவதும் உடைய தியானங்கள் வாழ்க்கையில இருக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இனி என் கண்ணீர் களிப்பாய் மாறும் இயேசுவின் மார்பினிலே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. அப்பா உமக்கு சூத்திரம். ஆண்டவரே மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் ஐயா. அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபதாரும் என் அப்பாவே, என் தகப்பனே, அப்பா என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுயர தன்மையை தந்தவரே, அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் தகப்பனாயிருக்கிறவரே, என் ஆண்டவரே, விதவைகளும் என்னை நம்புவார்களாக சொன்னவரே ராஜா. திக்கற்ற பிள்ளைகள் என்னிடத்தில் இறக்கப்படுகிறார்கள் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம், மெத்துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மெய் சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர். நோய் நொடிகள் அணுகும் போது நேசரின் வைத்தியரின் பேர். ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்தும நேசரவர். ஆபத்தில் உன்னோடி இருப்பேன் என்ற ஆத்தும நேசரவர், ஆத்தும நேசரவர். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே. பாரம் என்னை அழுத்தும் போது பரனின் தன் தஞ்சமே.

0: இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலே. உலகின் வாழ்வு வெறுமை என்று எண்ணினான் மாய்கையிலேயே, உள்ளத்தில் என்ப நித்திய வாழ்வு இயேசுவின் மார்பில் சாய்ந்திருப்பதே இன்பமின் வாழ்வினிலேயே. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை சுற்ற சூழ இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ரட்சிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனே, இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும் தகப்பனே. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான்னு சொல்லி இருக்கிறீங்களே ஐயாராஜா. ஆண்டவரே, அந்த ஞானத்தை எங்களுக்கு அருளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஐயா அந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஐயா. உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, தேவனே, அப்பா மோசையோடு இருந்தது போல் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவரே ராஜா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொன்னவரே. ஊழல் ஆனவர்களே, ஆண்டவரே, தேவனே, நேரான பாதையை வழி நடத்துகிற தெய்வம் நீங்க தான் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய அன்பு எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்க சொல்லிவிட்டோம் தகப்பனே. எங்களை ஆண்டவரே, உங்களுக்கு சோத்திரம், நன்றி நன்றி நன்றி ஐயா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால்.
1: இன்னொரு நாளை, புதிய நாளை தந்து ஆசீர்வாதமாக வழி நடத்திய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கர்த்தருடைய இந்த துதிகளை, ஜபங்களை, பாடல்களை, வார்த்தைகளை ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை, உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு மிஸ்ஸஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், சேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் இந்த புதிய நாளையும் ஒப்புவிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே

0: இரண்டையும் ஒப்புவிப்போம். ஆமீன், ஆமீன்.
1: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, அதே வேளையில் இஸ்ரவேல் தேசத்துக்காக விசேடமாக ஜபிக்க இணைந்திருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு ஜப குறிப்பில் இருக்கிறது, ஒரு 42 வயது சகோதரி ஒருவர் இங்கே கனடாவில் தான் இருக்கிறார், டொரண்டோவிலே. அவர் டாக்டராக இருக்கிறார், 42 வயது டாக்டராக இருந்தவர். திடீரென அவருக்கு ஸ்ட்ரோக் வந்து பேரலைஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவர்களுக்காக வாரத்தோடு எல்லோரும் ஜபியுங்கள். 42 வயது, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்னு சுவாசிக்கிறோம். டாக்டர், ஆனால் அவருக்கு திடீரென ஸ்ட்ரோக் வந்துவிட்டது, பேரலைஸ் ஆகிவிட்டார். ஆமேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள், அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டி மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். ஆமேன். ஏசாயா 62:5 கூறப்பட்ட அந்த வசனம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எங்கள் தேவன் எங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறாராம். ஆமேன், ஆமேன். அவர் தந்த ஆத்மாவை அவர் பத்திரமாக பாதுகாக்கிறவர். ஆமேன். எல்லா இடரல்களுக்கூடாக, அக்கிரமங்களுக்கூடாக, அக்கிரம சிந்தைகளுக்கூடாக கடந்து செல்ல முடியாமல் காக்கிறவர். ஆமேன். அவர் எங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருக்க நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்காக 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள், 1 சாமுவேல் 20, ஏசாயா 64 பழைய ஏற்பாடுந்தும், புதிய ஏற்பாடுந்து மத்தேயு 9வது அதிகாரம். இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து ஜெபிக்க போகிற கேட்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பார். டொரண்டோ நேரம் இப்பொழுதும் காலை 8 மணி என்று 8ஆம் தேதி 7ஆம் மாதம், 8ஆம் தேதி ஆடி மாதம், 8ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அல்பர்டா கனடாவிலிருந்தும், காலை வேளையிலே எங்களுடன் பாசர் அன்றன் ராசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்தும், மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி மினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களில் ஒரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் ஜபங்களை வழி நடத்த ஆயத்தமாய் வந்திருக்கிற சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இந்த ஜபத்தை மறந்து விடாதீர்கள். 42 வயது டாக்டர் அவர், திடீரென ஸ்ட்ரோக் வந்து பரலைஸ் ஆகிவிட்டார். இந்த மூளையில் இருக்கிற போகின்ற நரம்புகள், கால் வரை போகின்ற நரம்புகள் திடீரென வேலை செய்யவில்லை. அப்படியாக இந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் கத்தர் இருக்கிறார், கத்தரை அறிந்தவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்த வேண்டும். திரும்பமாக அவரை எழுப்பி மறுபிறவி கொடுத்து எழுப்ப வேண்டும். ஆமேன். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்காக எல்லோரும் வாஞ்சியோடு அப்தாகத்தோடு ஜபியுங்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் சௌரி ஜானரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
2: ஆமேன். சங்கமா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களை அவரோடு கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியன்னா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் இன்றைய நாளிலே தீஸ்பியனாகிய எலியாவை குறித்து பார்த்து விட்டு நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் தீஸ்பியன் என்றால் அங்கு மிக முக்கிய அடமொழியாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டிலே அக்கினியின் தீக்கதர்சி என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் தீஸ்பி என்றால் இவரேயத்திலே திஸ்பே ஊரான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதிலே அங்கு திஸ்பே ஊரான் அங்கே குடியிருக்கிறவன் அல்லது அந்நியன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அவர் ஊரின் பின்னணியிலே இருந்து வந்தவர்தான் அந்த திஸ்

0: ஏனென்றால் அவருக்கு சொந்த பேரிலே அவர் இடத்தின் பேர், அதாவது எங்கிருந்து என்பதை குறிப்பிட்டு அந்த பட்ட பேர் தான் அவருக்கு அந்த காரியத்துக்கு அர்த்தம். மனம் திரும்ப செய்கிறவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஒன்று ராஜாக்கள் 17:1 கீலியத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இடத்திலே வேதாகமம் எலியாவை அறிமுகப்படுத்தும் போது கீலியாத்தின் குடிகளிலே தீஸ்பியனாகிய எலியா என்று தெளிவாக அங்கு பதியப்பட்டிருக்கிறது. இது மறைந்திருக்கும் சரித்திரங்களை குறித்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிற திஸ்பே என்ற ஊர் அங்கு ஜோதான் நதிக்கு கிழக்கே உள்ள கீலியாத் மலைப்பகுதியிலே அமைந்திருக்கிறது. இந்த கீலியாத் பகுதி எப்படிப்பட்ட இடம் என்றால் கரடு முரடான மலைகளும் காடுகளும் நிறைந்த இடம். இந்த இடத்திலே தான் அவர் ஊழியத்தை அங்கு அதிகமாய் செய்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கீலியாத் ஊர் வந்து அங்கு மிகவும் அந்த நாட்களிலே ஒரு முக்கியமான இடங்களாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2 Kings 1:8-9 அதுக்கு அவர்கள் அவன் மயிர் உடியை தரித்து வார்க்கச்சியை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தார் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்வியனாக எலியாதான் என்று சொல்லி என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த பாருங்கள், இந்த திஸ்வியனாக எலியா அவன் அங்கு சொகுசான வாழ்க்கை வாழவில்லை. அவன் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தது எப்படியோ அப்படியே அந்த கரடு முரடான அந்த மலை பகுதியிலே அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த தேசியனாகிய எலியாவின் தோற்றமும் அவனுடைய பேச்சும் மிகவும் கடினமாயும் நேரடியாகவும் இருந்தது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் அவன் விலங்கு தோலைத்தான் அவன் உடுப்பாய் உடுத்தி மேன்மையான வாழ்வை அல்ல, ஆண்டவருக்காக தன்னுடைய பணிவிடியை கரடு முரடான இடத்தில அல்லது கரடு முரடான இருதயமுள்ள மனுஷர் மத்தியில அல்லது பாகாலின் விக்ராதனைகள் மத்தியில அவன் நின்றான் என்று சொன்ன கண்டால் அவனுடைய கடின பகுதியை நாங்கள் சிந்திக்க கூடியவர்களாய் அங்கு அந்த காரியத்தை நாங்கள் நினைக்க கூடியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே திஸ்பியனாகிய எலியாவை போல இன்றைக்கு நாங்களும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அந்த கடின பகுதியிலும் அவன் எப்படியாய் கடினமாய் இருந்த வேளையிலும் கர்த்தரோடு நின்றான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த திஸ்பியன் குறித்து நாங்கள் பார்த்தோம். அவனுடைய ஊர் எப்படிப்பட்டது, அவனுடைய எந்த இடத்தில் இருந்து அவன் வந்தான், எப்படியான கரடுமுரடான செங்குத்தான இடத்துல இருந்து அவன் அந்த ஊழியத்தை செய்தான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறதாகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தாமே எங்களோடு கூட இருக்கட்டும். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த திஸ்வியனாகிய எலியாவை போல இந்திய நாட்களிலே ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நம்பி ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படிக்கு நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எலியாவின் தேவனே, எங்களோடு எங்களோடு வருகிற தேவனே, இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு ஊழியக்காரனையும் எலியாவை போல மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எலியா ஜெபித்த பொழுது கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், கர்த்தரே கேட்டருளும், உம்முடைய அக்கினி இறங்கி அற்புதத்தை செய்தது. ஆண்டவரே, இந்த காலங்களில இயேசுவே, நீர் இந்த உலகத்தில எங்களுக்கு அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும் என்று சொன்னீரே. அதன்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பேசும் பொழுது அந்த உம்முடைய அக்கினி, அந்த அபிஷேக அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேசத்துல தமிழ் மக்கள் வாழுகிறார்களோ அந்த தேசத்துல எப்படியான பகுதியாக இருந்தாலும், கரடுமுரடான பகுதியாக இருந்தாலும், உமக்காக ஊழியம் செய்ய அவர்களை பயிற்றுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை காண ஒவ்வொரு மக்களும் இயேசுதான் வழியும் சத்தியமும் என்று அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் எலியாவின் ஆவியை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த கடைசி காலத்துல நடந்து ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வசனத்தின்படி என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னீரே. நீர் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரே. இந்த கடைசி காலத்துல வாழ்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இப்படியான காரியங்களை செய்ய கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற அக்கினியின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ஒவ்வொருவரும் இயேசு விடத்துல வர்ற அந்த பட்டணங்கள் ஒவ்வொரு நற்குணசாலிகளாக மாற உம்மை போன்று ஒவ்வொரு ஊழியக்காரரும் உதவி செய்ய கிருபை செய்வீராக. இந்த டாக்டர் டாக்டருக்காக ஜெபிக்கிறோம். அந்த வியாதியில இருக்கிற டாக்டரோடு நீர் இடைப்படும்படியாக எலியாவின் ஜெபத்தை கேட்டு நீர் உயிரோடு எழுப்பினது போல இந்த அந்த டாக்டரை நீர் எழுப்பும்படியாக. உம்மிடத்துல விசுவாசம் வைத்திருக்கிற மகனாக இருக்கிறபடியால் அந்த அந்த டாக்டரை குணப்படுத்தி உம்முடைய தள்ளும்புகளால குணப்படுத்துகிற தேவன் நீர்தான் ராஜா. லாசரசை மறித்த லாசரசை உயிர்த்தெழுத்துகிற தேவன், அந்த டாக்டரையும் நீர் உயிர்த்தள வைத்து ஒரு அற்புதத்தை செய்து டாக்டர் உலகத்துக்கு ஒரு சாட்சியாக நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் சங்கமாய் நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியம் இன்னும் வளர இன்னும் பல மக்கள் இயேசுவிடத்துல வர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கணவனுக்காக மகனுக்காக மகளுக்காக அவர்களோடு கரம் பிடித்து நடத்தி உடைய வருகை வரைக்கும் ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நீர் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கூன் துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் நட்சிகளுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
0: எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையோடும் சபையிலே தேவனுடைய அக்கினியானவர் தன்னுடைய காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
1: God bless you sister. God bless you everybody.
0: ஆமென் ஆமென். Praise the Lord Dolly sister. லைன் அங்கே போய் கொண்டிருக்குது. ஓகே வினோ, நீங்கள் Praise the Lord வினோ. இந்த கடைசி காலத்தில் தேவ அக்கினி எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் இறங்க கத்துடைய காரியங்கள் இந்த நாட்கள்ல நடக்க இருக்கிற தடைகளை நிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி எங்கள் ஜீவனை காத்து மட்டும் நிமிடம் வரைகளை ஜீவனோடு கிருமைக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவை, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவை, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து எங்களுக்கு பதில்களை தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும், நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும், நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும், நாங்கள் செல்கிற இடங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உமக்கு சித்தமானதாக செய்ய ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எப்போதும் எங்கு சென்றாலும் ஒளியுள்ள பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என் தகப்பனே நாங்கள் சென்று வர எங்களோடு நீங்கள் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் அறியாமல் செய்கிற சகல மீறுதல்களை மன்னித்து ஆண்டவரே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி எங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகாதபடி அப்பா உம்மை நம்பி ஓடி வர ஆண்டவரே, எங்களுக்கு உதவியாக இருங்க ஆண்டவரே. அப்பா நோபாவும் கூட தகப்பனே, உங்கள் பேச்சை கேட்டு, உங்கள் அப்பா உங்கள் பேச்சை கேட்டு நடத்தப்படினால் அவரை அவர் குடும்பத்தை மீட்டீங்கள் ஆண்டவரே. தேவனே அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பேச்சை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு நடக்க ஏன் தேவனே எங்களுக்கு உதவியாக இல்லை. அதே போல கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா மீட்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்மை அறியாத மக்களும் கூட தகப்பனே, உம்மை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவர். கர்த்தாவே ஆவியானவர், நோவாவின் காலத்தில் நடந்தது போல அப்பா இந்த மக்களுக்கு மீட்படாதபடி தகவனே கர்த்தாவே, அவர்களுக்கு புத்தியை ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவர், உம்மை நோக்கி நித்தமும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக அப்பா, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவர். அப்பா இந்த உலக ஆசைகள், இந்த உலக காரியங்கள், இந்த உலக அத்துமீறல்கள் சத்துராதியின் கிருபையிலிருந்து அப்பா, சத்துராதியின் அப்பா தகப்பனே, இப்படியான அசுத்தமான காரியங்களிலிருந்து இந்த மக்கள் மனிதர்கள் மீட்டுக்கொள்ளும்படி, மீட்கும்படி தகப்பனே ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து, உம்முடைய வேதத்தை அறிந்து உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக ஏன் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்காண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகளாண்டவரே. சத்துருவான விற்கப்பட்டு போகும் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர். தேவனே கர்த்தாவே ஆவியானவரே, தகப்பனே நடக்கிற அட்டூழியங்கள், அநியாய நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியாக அநியாயங்களை மேற்கொள்ளாதபடி என் தேவனே, உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக என் கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வெறும் சோதனைகள், உபத்திரவங்கள் தகப்பனே, சத்ருவானவன் கொண்டு வருகிற செயல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே நித்தம் நீங்கள் எங்களை எங்களுக்கு முன்பாக செல்லும்படி உம்முடம் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களை கைவிடாமல் அழைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விசை கண்ணோக்கி, எங்கள் பாவ சாபங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய திரு ரத்தத்தினால எங்களை ஒவ்வொருவரையும் கழுவுங்க ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருவற்றை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வவல்ல தேவன் ஆண்டவரே, நீங்க செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே, இந்த இடத்துல எங்களையும் அப்பா நீங்கள் கூட்டி அமைத்து மற்றவர்களுக்காக ஜெபிக்க அப்பா நீங்கள் தந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்கள் அன்பால் எங்களை அணைகட்டி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த இணைப்பின் ஊடாக எங்களை இணைத்து ஆண்டவரே, மற்றவர்களுக்காக, தேசங்களுக்காக, அப்பா நாடுகளுக்காக ஜெபிக்க கூட்டி அமைத்திருக்கிற தயவுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி எங்கள் ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. கருத்தோடு ஞானத்தோடு ஜெபி ஜபங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதை நடத்துகிற இந்த சகோதரனையும், இந்த சகோதரி குடும்பத்தையும் அப்பா, இந்த இரு குடும்பங்களை உம்முடைய கரத்தினால மூடி அப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் இன்னும் அதிகமாக இந்த இணைப்பிலே ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஊழியக்காரர்களும் அப்பா ஜனங்களும் பெருகட்டும் ஆண்டவரே. தகப்பனே இந்த ஜபங்களை கேட்டு ஆண்டவரே. தகப்பனே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமம் அப்பா மகிமை படட்டும் ஆண்டவரே. தேவனே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே இங்க வந்து செபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இருதயங்களில் என்னென்ன காரியங்கள், என்னென்ன வேதனைகள் இருக்கிறதோ நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தேவனே ஒரு விசை கண்ணோக்கி அப்பா அந்த இருதயங்களை தொட்டு ஆண்டவரே சமாதானப்படுத்தி அப்பா தகப்பனே அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் என்று அறிந்த தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடியுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அதே போல கத்தாவே இங்கு வர முடியாமல் தடை செய்திருக்கிற அப்பா இங்கு வந்து செபித்தும் ஆண்டவரே வர முடியாமல் தடை செய்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னென்ன காரணங்கள் என்னென்னவோ நாம் அறியும் ஆண்டவரே, நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே திரும்பவும் ஆகவர்கள் வந்து இந்த இடங்களில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அவர்களுக்கும் இருதயங்களை அப்பா தகப்பனே இருதயங்களை அப்பா நல்ல இருதயங்களை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்கே இருவர் மூவர் உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ஒன்று கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த சங்க வானொலியின் ஊடாக தகப்பனே அப்பா நாங்கள் ஒருமித்து கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் நடுவிலே இருப்பீங்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கூட இருந்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளையோடும் பிள்ளையோட திருமண காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன்
0: ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். டோலி சிஸ்டர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் காக்கப்பட தேவனே பாதுகாக்க கூடியதாய் தேவனுடைய வல்லமையும் பலனும் அவர்களுக்குள்ளே இறங்க லேசியா நான் சொன்ன அந்த 42 வயதுடைய டாக்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் மருத்துவமனையில இருக்கிறார். ஆகவே அந்த இடத்திலே அவர் ஒரு பரிபூர்ண அற்புதம் நடக்க கர்த்தர் உதவி செய்யணும். பரிபூர்ண சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கும் பொழுது நீங்க எங்களை ஒரு பொழுதும் வெக்கத்துக்கு போட விட மாட்டீர்கள் ஆண்டவரே. அப்பா நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலாம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. அதன்படி எங்களுடைய நம்பிக்கை இந்த தேவன் நீங்க தான் அப்பா. அப்பா இவர்களை நீங்க நோக்கி பாருங்க. முதலாவதாக இந்த சகோதரனுக்கு அவன் வருகிறேன் அப்பா. அந்த சீனியர் எங்க இருக்கிறாரோ அந்த ஹோம்ல இருந்தப்பா அவருக்குள்ள ஒரு அற்புதத்தை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றே ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கிறபடியே நன்றி அப்பா. எல்லா விதமான பிளவீனங்களையும் அகற்றும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஜீவனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நானே வழியும் சக்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று கூறிய தகப்பனே உங்களுக்கு அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை அவருக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா பிகாஸ் யூ லிவ் வீ கேன் ஃபேஸ் ஃபார் அனதர் டே. நீங்க ஜீவிக்கிறபடியா நாங்க இன்னொரு நாளை சந்திக்க கூடியதா இருக்கிறதப்பா. அந்த சகோதரனும் ஆண்டவரே இன்னொரு நாளை உங்களுக்குள்ள மகிழ்ந்து கொண்டாடுறதுக்கு உங்களுக்குள்ள உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவரே அவரை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட இரத்தத்தினால எல்லா விதமான பிளவீனங்களையும் அகற்றி அப்பா நீங்க அவர்களை ஒரு உயிரை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். அப்படியே உங்களோட வாக்கு தத்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர தகப்பனே உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அழைத்து வந்த ஊழியக்காரர்களோட ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு அது வெற்றி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. பிலவீனத்துல பிளன் கொடுத்து அவருக்கு ஒரு இன்னொரு இன்னொரு தருணத்தை கொடுக்க போறபடியா நன்றி அப்பா. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படவளதும் மகிமைப்படவனும் அப்பா. எல்லா ஊழியக்காரர்களும் எல்லாருக்குள்ளையும் ஆண்டவரே ஒரு தேவ பயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. எல்லா விதமான தீங்கான நேரங்களிலும் ஆண்டவரே நீங்க காக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறனப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை அப்பா புட்ட வால் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்பா உங்களோட வேலி அடைத்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அவங்க போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. அவங்க உங்களுக்காக இன்னும் எழுந்து பிரார்த்திப்பதற்கு பலவீனம் உள்ளவர்களுக்குள்ள பெலனை கொடுத்து யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நீங்க உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து அவருக்கு இன்னொரு நாளை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. போக்கிலும் வரத்திலும் இருக்கிற தகப்பனே எங்களுக்கு அப்பா எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாண்டு சொன்னபடி நாங்க உங்களை ஆண்டவரே நோக்கி பார்க்கும் பொழுது எங்களுக்கு நீங்க உயர்ந்த அடைக்கலமா இருந்து எங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களை ஆண்டவரே நீங்க தான் பாதுகாக்கணும், நீங்க தான் எல்லா விதமான தீமையில இருந்து அகற்றி இந்த கடைசி காலத்துல இருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவிலிருந்து விலக்கி காற்றும்பட உன்னதமான மறையில் இருக்கிற நீங்க நிழலாக அவர்களுக்கு இருக்கிறபடியா நன்றி சொல்வதையும் உங்களுத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு அப்பா அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எல்லா விதமான பயத்த எல்லா விதமான தீங்கான காரியங்கள் வந்தபடியா அப்பா இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாரு அப்பா அது மட்டுமில்ல ஆண்டவரே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா இரவு காலை நேரம் நேரத்தை பார்க்காத வண்ணமாக மறைவுல செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேணும். யாவரே இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. யாவரே ஆசீர்வாங்க ஜென சிஸ்டர் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே நீங்க பாக்குற வந்திருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸையும் அப்பா அவரோட தேவையிலையும் சந்தி யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வத்து நீங்களே எங்களுக்கு நிழலா இருந்து ஒவ்வொரு நிமிடம் ஒரு புதிதான கிருபை நாள் இன்ற காலை நேரம் மாலை நேரமா இருந்தாலும் சில இருக்கப்பா யாவரின் உங்களோட மறைவுல வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த நன்றி செலுத்தி இன்னைக்கு புதிதான கிருபையும் அபிஷத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மக்கிமே பட வேண்டும் என்று கூறி எனக்கு தாசை வரும் பரதங்களுக்கு நேராக எங்கள் கங்களை ஏறெடுக்கிற உத்தாசை உங்களிடத்தில் மட்டுமிருந்தே வரக்கூடியதே இருக்கிறதுக்கு இருக்கிறதாண்டே எல்லா கண்ண மகிமையும் உங்களுக்கே உரியது. இயேசுவின் நாமத்து மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன். கேட்டதும் நன்றி தொழில் சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் வல்லமையா வழி நடத்துவாராக. ஆமென்
5: சிஸ்டர். அந்த டாக்டர் ஒரு சகோதரி என்று சொன்னேன், சகோதரி அவர் 42 வயது
4: சகோதரி.
5: அவர் பொது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார், சீனியர் ஹோம்ல இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென்.
0: நாங்க ஏரியன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஏரியன் இலங்கை தேசத்திலே கலக்கங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது, டெங்கு காய்ச்சல் அதிகமா பரவி கொண்டிருக்கிறது என்று அறிந்தோம். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த பராமரிக்கிற டாக்டர் மேர் நர்ஸ் மேர் அவைகளுக்கும் பரவி விடாதபடி கத்ததாமே அதை தடுத்து நிறுத்த வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜா. வேண்ட நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே சுவாமி. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே சுவாமி கத்தாவே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்தின் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாத்திரம் அறிந்திருக்கிறீங்க ராஜாவே அப்பா. அத காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. அதிகாரிகளுடைய கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிகாரிகளுக்கு வேண்டிய நல்ல இரக்கத்தை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஆ சரி. ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே அப்பா. இலங்கை தேசத்தின் தலைவர்கள் மந்திரிமார்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடக்கிறதான கலவரங்கள் குழப்பங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடந்திருக்கிறதான கர்த்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க தகப்பனே அப்பா. யாரெல்லாம் ஏதோ எல்லாம் காரணங்கள் எல்லாம் சொன்னாலும் கர்த்தாவே ஆனா உண்மையான காரியம் என்னென்று தேவன் நீங்க ஒருவருக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அங்க இருக்கிறதான அதிகாரிகள் கர்த்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. அதே போல சிறைச்சாலையில இருக்கிற மற்ற கைதிகள் கர்த்தாவே அப்பா பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா தாக்கப்பட்டு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு கைதிகளுக்கும் தேவன் நீங்க பரிபூர்ண சுகத்தை விடுதலையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா 25 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறாங்க தகப்பனே. அப்பா மறித்து போன அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே, அந்த தாய் தகப்பன்கள் மனைவி கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாய் பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு அப்பா துக்கத்தோடு வேதனையோடு அந்த இடத்துல இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்க எல்லாருக்கும் தேவன் நீங்க ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த இடங்களிலே கர்த்தாவே மீண்டும் இப்படியான கலவரங்கள் வராத படிக்கு தேவன் அந்த இடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த கலவரங்களை தூண்டு வைக்கிறதான கர்த்தாவே, அப்பா அந்த மனிதர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை தேவன் நீங்க உருவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, இப்படியான காரியங்கள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் தேசத்தையும் ஜனங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீரே கர்த்தாவே இந்த காரியங்களுக்கு எல்லாம் நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, அப்பா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மீண்டும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கலவரங்கள் பிரச்சனைகள் தேசத்திலே நிலவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இப்படியான காரியங்களை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடுங்க. அவங்க எல்லாரும் ரட்சிப்படைய தேவன் உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்திலே கர்த்தாவே, அப்பா டெங்கு காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு கர்த்தாவே 50,000 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகப்பனே. அநேகர் இறந்து போயிருக்கிறாங்க கர்த்தாவே. அப்பா வைத்தியசாலை நிரம்பி வளைந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நோயிலே இருந்து கர்த்தாவே அப்பா பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். மீண்டும் யாருக்கும் இந்த வைரஸ் காய்ச்சல்கள் பரவாத படிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அங்கே வேலை செய்யறதான கர்த்தாவே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வைத்தியர்கள் தாதிமார்கள் தூய்மை பணியாளர்கள் கர்த்தாவே, இப்படியாய் அங்கே வேலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களையும் இந்த வைரசுகள் கிருமிகள் அண்டாத படிக்கு தேவன் உங்களுடைய பாதுகாப்பு கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா உடைய கல்வாரி ரத்தத்தினாலே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. உடைய கல்வாரி ரத்தம் கடந்து சென்று கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்களுடைய அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் அதிகரிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நீரே பரம வைத்திய, நீரே ஔஷதம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கால் கை வலி வேதனையோடு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றி நன்றி தகப்பனே. நீர் கொடுத்துட்ட சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இலங்கை தேசத்தை முற்றிலுமாக முதலத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இலங்கை தேசத்தில் இருக்க ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி நன்றி நன்றி கர்த்தாவே. அப்பா அந்த ஜெப நேரத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க பொறுப்படியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அநேக ஊழியக்காரர்கள் இதுல இணைந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், அதுல பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், குடும்பத்தின் தேவைகள், கையின் பிரயாசிகள், தொழில்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா அந்த இணைப்பை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் ஜெப வேலை கொடுத்ததுக்காய் நன்றி தகப்பனே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரே என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கிட்டத்தவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐரீன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
6: ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் அப்படியே இருப்பார்.
0: நாங்கள் சிசிலி அவரை கேட்டுக்கொண்டு பிரைசலோ சிசிலி அம்மா
7: பிரைசலோ.
0: நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல் தேசத்தை தேவன் இந்த நாட்களை பாதுகாக்க வேண்டும், அந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டும், ரட்சிப்பை அந்த இடத்திலே மென்மேலும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தரை நான் காலத்திலும் சோத்திருப்பேன், அவர் துதியின் எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்பா பிதாவே, அன்பான தகப்பனே, இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அம்மாவா

0: Then he touched their eyes, saying, "According to your faith, let it be to you. But when they deliver you up, do not worry about how or what you should speak, for it will be given to you in that hour what you should speak. And you will be hated by all for my name's sake. But he who endures to the end will be
1: saved." மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம்.
0: Therefore do not fear them.
1: 14-15 ஐய வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களும் சகல காட்டு மிருகங்களும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வேலையை குறித்து பேசி வருகிறோம். மூன்று பகுதிகளாக இதை போதிப்பேன் என்று சொன்ன முதல் பகுதியில் நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். வேத வசனம் சொல்லுகிற காரணங்களை சொன்னேன். ஏன் வேலை செய்யணும், வேலையை எந்த காரணத்துக்காக காத்திருந்த உலகத்தில் வச்சிருக்கார் மனுஷ வாழ்க்கையில், ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். பல காரண காரியங்களை காண்பித்தேன். ரெண்டாவது பகுதியில் இப்போ இருக்கிறோம். வேலை ஏன் இன்றைக்கு கடினமாக இருக்கிறது என்பதை குறித்து, வேலையில் ஏன் சிரமங்கள் ஏற்படுகிறது, இடையூறுகள் கஷ்டங்கள் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வேலை ரொம்ப சுலபமாக இல்லை, பல சவால்களை சந்தித்து அதெல்லாம் மேற்கொண்டு தான் நாம் முன்னேறி செல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் இன்றைக்கு கடினமாகிவிட்டது என்பதை குறித்து போதிக்க ஆரம்பித்து பண்ணிட்டு வர்றோம். முதல் காரணம் சொன்னேன், பாவம் வேலையை கடினமான ஒன்றாக மாற்றிவிட்டது. ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் சின் ஹஸ் மேட் ஒர்க் அ டாயில். ஒர்க்ன்றது ஒன்று, டாயில்ன்றது வேற. டாயிலுங்கிறது வந்து பெரும்பாடு, டாயிலுங்கிறது வேர்வை சிந்துறது, அதுதான் டாயில். கடவுள் நம்மை உண்டாக்கின போது டாயில வைக்கல, மனுஷனுக்காக ஒர்க்கை தான் வச்சார். இங்கிலீஷில் சொல்லும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வருது. அது கடினமான உழைப்பை வைக்கல, வேர்வை சிந்தி படாத பாடுபாடு அப்படிங்கிற மாதிரி வேலையை வைக்கல, வேலையை வச்சார். வேலை நல்லது, இந்த வேலையில் இருக்கிற பாடு இருக்குது பாருங்கள், கஷ்டம் இருக்குது பாருங்கள், அதில் இந்த வேர்வை இருக்குது பாருங்கள், அதுதான் கெட்டது. வேலையை கடினமாக்குற அந்த காரியம் தான் கெட்டது, அது சாபத்தோடு வந்தது. வேலை சாபம் வர்றதுக்கு முன்னாடியே மனுஷன் நல்ல ஆசீர்வாதமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த போது வேலை கொடுக்கப்பட்டது. அப்போ இது குறித்து பார்த்தோம், வேதவசனத்துலேயும் சொல்லியிருக்கு. இப்போ நான் 14-15 மட்டும்தான் வாசித்தேன். 16 வாசித்து பார்த்தீங்கன்னா, 3 ஆதிகாரத்தில் மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தேவன் வந்து மனுஷன்கிட்ட பேசுகிறார். ஆதாம்கிட்ட பேசும்போது சொல்கிறார், நீ நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பாய், பூமி உன்னத்தம் சதிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் பிழப்பிக்கும்ன்றார், முளைப்பிக்கும்ன்றார். அதுக்கு முன்னால் முள்ளும் குறுக்குமே விளையல, போட்டது தான் விளைஞ்சுது. இப்போ போட்டதும் விளையுது, கூடவே முள்ளும் குறுக்கும் விளைஞ்சு போட்டதையெல்லாம் நெருக்கி போடுகிறது. நம்ம போட்டது சரியாக வராமல் இதெல்லாம் வந்து இந்த நிலத்தில் இருக்கிற அந்த நியூட்ரிஷன் சத்து எல்லாத்தையும் இது சாப்பிட்றது, முள்ளும் குறுக்கும். இது வந்து அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்குகிறது, அழிக்கிறது. இப்படி ஒரு சக்தி வேலை செய்கிறது, சாபம் என்கிற ஒரு சக்தி வேலை செய்கிறது. அதனால தான் வேலை கடினமாகிவிட்டது. இதை பார்த்தோம். அதன் பிறகு மரணம் எப்படி வேலையை அர்த்தமற்றதாக்கிவிட்டது. அர்த்தமற்றதாகிட்டதுனால இப்போ வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மரணம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், வேலை செய்யும்போது ஒரு புதிய உத்வேகம், ஒரு பெரிய உத்வேகம் இருந்திருக்கும். ஏன்னா வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம், அதை வச்சு வீடை கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், சேர்த்து வைக்கிறோம், என்றைக்குமே காலாகாலமாக நம்ம அதை அனுபவிக்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய உத்வேகத்தோடு போக முடியுது. மரணம்னு வந்த பிறகு மனுஷனுக்கு சீப்போன் ஆகிடுது, விட்டு போயிடுது. ஏன்னா என்ன தான் வேலை செஞ்சு, என்ன தான் சம்பாரித்து, என்ன தான் கட்டி, என்ன தான் பண்ணாலும் திடீர்னு சாவு வரும், எப்போ சாவோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கு போகும்னு தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, இதை நம்ம காலாகாலமாக அனுபவிக்க போகிறோமா, உழைச்சி வச்சுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிடுது இல்லையா. நிறைய கிறிஸ்தவர்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சி, தப்பான காரியங்களெல்லாம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க நிறைய கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிரசங்கியினுடைய அந்த தத்துவம் அவர்களுக்கு இருக்குது, எல்லாம் மாயை. கிறிஸ்தவங்க சொல்லி கேட்டிருக்கீங்களா, நாங்கள் நான் இல்லையே வளர்ந்தவன் அதனால் சொல்கிறேன், எல்லாம் மாயை. ஒரு வீட்டை கட்டினீங்கன்னா சொல்லலாம், எல்லாம் மாயை, இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, கட்டினீங்க இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. மடாருங்க சாவு வந்தால் உடனே போக வேண்டியதுதான், இப்படிதான் பேசுவாங்க. அப்ப இதெல்லாம் என்ன ஆக போகுது, இதெல்லாம் அழிகிட்டா போக போறீங்க, எடுத்துக்கிட்டா போக போறீங்க, இது கிறிஸ்தவர்கள் பேசுற பேச்சு பாருங்க. இப்படி இருக்கிறவங்க எப்படி வேலை செய்வாங்கன்றீங்க? வேலையில பெரிய உத்வேகம் இருக்குமா? இதே வேலையை நல்லா கத்துக்கணும், சிறந்த முறையில் அதை செய்யணும், அதை உண்மையா செய்யணும், உழைப்பு நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு ஈடுபாடு இருக்கணும் அதுல அப்படின்னு விரும்ப மாட்டாங்க. ஏனோ தான் நான் செய்வேன், ஏன்னா நம்ம இருக்க போறோமா அனுபவிக்க போறோமா ஏதோ தள்ளுவோம் காலத்தை அப்படின்னு தான் செய்வாங்க இல்லையா. வேலையை அது பாதிக்குது, கஷ்டமானதை ஆக்கிடுது, மோட்டிவேஷனையே அது எடுத்து போடுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு காண்பிச்சேன், நாம் அர்த்தமற்ற விதத்தில் வாழுகிறவர் இல்லை, எனக்கு அர்த்தம் இருக்குது. நான் தினந்தோறும் அர்த்தத்தோடு வேலை செய்கிறேன், ரொம்ப உற்சாகத்தோடு செய்கிறேன், முழு மனதோடு செய்கிறேன், முழு ஈடுபாடோடு செய்கிறேன். அர்த்தம் எனக்கு விளங்கிருச்சு, நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். ஆமாம், சாவு வரும் தான், ஆனால் அது வர்றதுக்கு முன்னால் கடவுள் எனக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு நான் முடிக்கணும். செஞ்சு என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா போக போகிறேன், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக போகிறேன். வேதம் சொல்லுது அவனுடைய கிரியைகள் அவனோட கூட போகும். காசு எடுத்துட்டு போக முடியாது, வீட்டை எடுத்துட்டு போக முடியாது, வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துட்டு போக முடியாது, ஆனால் அதையெல்லாம் வச்சு கடவுளுக்காக வேலை செஞ்சு எனக்கு கொடுக்குற காசு, எனக்கு கொடுக்குற வெள்ளி, எனக்கு கொடுக்குற பொண்ணு, எனக்கு உள்ள சொத்து எல்லாத்தையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு இதெல்லாம் என்கேஷ் பண்ணிட்டு போறேன். ஃபாரினுக்கு போகும்போது எல்லாத்தையும் டாலரா மாத்திரம் இல்லை, ஏன்னா அங்கே போய் நம்ம ரூபாய் நோட்டு நீட்டினா யாரும் வாங்க மாட்டாங்க. அங்கே போறப்ப டாலர் நோட்டு ரெடியாக இருக்கணும், அதனால மாற்றி எடுத்துட்டு போகிறோம். அதனால இங்கே இருக்கும்போதே நம்முடைய கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லாத்தையும் மாத்திரணும். என்னவா மாத்திரணும்? நற்கிரியைகளாக மாத்திரணும், நல்ல காரியங்களாக மாத்திரணும். என்ன செஞ்ச கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது கேட்க போறோம், என்ன செஞ்ச, நான் உனக்கு இவ்வளவு கொடுத்தேன் என்ன செஞ்சேன் பாரு, அப்ப நான் சொல்ல முடியணும், இதெல்லாம் செஞ்சிருக்க ஆண்டவர், எல்லாம் கொடுத்தீரு, இவ்வளவு வந்தது கையில, அவ்வளோத்தையும் வச்சு நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன், நீர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறேன், நீ வழிகாட்டின விதத்தில் நடந்திருக்கிறேன் அப்படின்னு காமிக்க முடியணும். இதான் அர்த்தம் வாழ்க்கைக்கு. அப்ப எனக்கு உத்வேகம் இருக்குது, இது எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது, வேலை செய்யறதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்குது, எனக்கு வேலையில் ஒரு ஈடுபாடு கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாக போறமேங்கிறதுனால நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இழந்துடல, இதெல்லாம் எடுத்துட்டு போக போறோமா அப்படின்னு நினைச்சு ஒன்றும் செய்யாம விட்டுறது இல்லை. கண்டிப்பா எடுத்துட்டு போக போறேன், வேற விதத்தில் இதெல்லாம் எடுத்துட்டு போக போறேன், கடவுள் கொடுக்குற எல்லாத்தையும் வச்சு நல்ல காரியங்களை செஞ்சு அதை என்னோட கூட எடுத்துகிட்டு போக போகிறேன். இப்படி மரணம் கூட வாழ்க்கையை நமக்கு அர்த்தமற்றதை ஆக்குகிறது இல்லை, பொதுவாக ஜனங்களுக்கு அதை அர்த்தமற்றதை ஆக்கிறதுனால தான் வேலை கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டமான உலகத்தில் வேலையை நம்ம ஈடுபாடோடு செய்ய முடியுது, எனக்கு முழு உற்சாகத்தோடு எந்திரிச்சு காலையில் வர முடியுது, செய்ய முடியுது, நாளெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுது. Recording in progress.

அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அதில் கொண்டு உமக்காய் எழும்பிட.

ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியில் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 6:45 மணிக்கு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலும் சனி ஞாயிற்றுக்கிழமையிலே துதி

0: ఆనంద జపం సిస్టర్ డార్లింగ్, జపం పాటలు సిస్టర్ కరుణ, తుది స్తోత్ర పాటలు వేరే ధ్యానం సిస్టర్ గ్రేస్, ఆరాధన పాటలు సిస్టర్ కవి కవింద, కట్పోరుకు కంజని అలంకారమని ఊరే కాని జపం సిస్టర్ డార్లింగ్. இன்றைய நாளே தெய்வ செய்தியை கொண்டு வருகிறார்கள் நான்கு ஊழிய காரணங்கள். இன்றைய நாளே தெய்வ செய்தியை கொண்டு வருகிறார் முதலாவது இரண்டாவது சிஸ்டர் அருந்ததி, அடுத்து பாச ஞானப்பிரகாசம், தொடர்ந்து பாச ஆண்டம். இந்த நான்கு ஊழியக்காரரும் இன்றைக்கு இந்த நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறார்கள். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வருகிற சிஸ்டர் கர்ண சிஸ்டர் தோடி அவர்கள், அவருடைய சங்கம வானொலி சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் இந்த சகோதரி அன்போடு அழைப்போமா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. சிஸ்டர் டாலி பிரைஸ் லார்ட்.
1: Praise the Lord.
0: Praise the Lord. Praise the Lord. Shama vandirukkeengal neerchinale nadatha oododi vandirukkeengal aavin avashyathode seindhu vandirukkeengal neerana ungala oppukottukiren sister neenga vali nadathungal. Amen.
1: Amen. Amen. Nandri nandri Yesuve nandri appa ungala samugathile naanga vandu neepada oppuram magalshiya irukkirathu aandavari adukkani nandri seluthira appa ungala vaarthai kurugirathu kattharku pudupaattai paadungal avar adhisayangalai seigirar avarudaiya valadu karamum avarudaiya parisutha puyamum rakshippai undaakkirathu. Aamen appa. Poomin kudigalai neengal ellarum kattharai nokki aanandamai aatpariyungal முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். ஆமே நன்றி இயேசுவே நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்துல ஒளியாக எங்களுக்குள்ள வந்து உங்களுடைய ஒளியை பிரகசிக்க பண்ணி ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் காணக்கூடியதாக எங்களை ஆசீர்வதிப்பதற்கு வந்து எங்கள் மத்தியில் வந்திருக்கிற உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்த அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா நீங்களே அப்பா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அப்பா. சகலத்திலேயும் அப்பா வல்லமை நிறைந்த தேவா உங்களுடைய கரங்களின் மூலமாக யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற எல்லா நிகழ்ச்சியையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நாம மட்டுமே மகிமே படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். சகோதர சகோதரிகளே சங்கமமான நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவழைக்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு யாவரும் உங்கள் ஜபம் பாடங்களை எடுத்து வாருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போடு சிஸ்டர் கருணா அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் ஜெபித்து பாடலை பாடுவார்கள். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. பாட்டுகள் ஜபித்து கத்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். பாருங்க கத்தரை கத்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி
2: வாங்க. ஹலேலூயா. அவை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துணையாளரே, எங்களுடைய எஜமானரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி சிருஷ்டிகள் யாவும் உமை தொழுதுகொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறபடி கத்தாவே, இன்றைய நாளில் நாங்கள் உண்மை அழைக்கிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவுகிறவராயிருக்கிறவர் நீர் சுவாமி. தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் நாளை எங்களை போதித்து உம்முடைய ரகசியங்களை கேட்டுக்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட மன்றாடுகிறோம், அவர்களுடைய குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா காலங்களின் நேரங்களும் உம்முடைய உதவியும் முத்தாசையும் அந்த குடும்பங்களோடு கூட இருக்கட்டும், நடத்தட்டும். ஆண்டவரே அப்பா சொல்லஸ்லிபிரதருக்காக அவருடைய மனைவி வீட்டு பிள்ளைகளுக்காக

முடிச்சபிக்கிறோம். அப்பாயிட்ட வழியில் ஏற்ற காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நீர் ஞானத்தினால் நிரப்பி இந்த ஊழியத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்க கர்த்தாவே. இந்த தடையும் வராதபடி தொடர்ந்து செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப காரியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் டோலிக்காக ஜெபிக்கிறோம். அவரே மாருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சுகம் பெலம் ஆரோக்கியத்துடன் நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அது போலமாக இந்த நிலங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுகம்பலம் ஆரோக்கியம் கொடுத்து நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போல சௌரி கிரீசுக்காகவும் வரப்போகிற எல்லா பாடல்களை பாடுகிற பிள்ளைகள் கவிதைகளை வாசிக்கிறவர்கள் இன்னும் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக உடைய கார ஒவ்வொருவர் மேலும் உடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டு மாண்டவரே. அப்பா உடைய வார்த்தைகளை நீ ஆத்துமாக்களை விடுதலை அடைய செய்யும்படியாய் அவர்களை பயன்படுத்துகிறீர். தொடர்ந்து ஊழியத்திலே ஆசீர்வதிக்க வேண்டுமாகவும் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாகவும் அப்பா பாதுகாக்கப்பட வேண்டுமாகவும் உடைய பாதத்திலே நாங்கள் வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சபைகளை நீர் உடைய ஆத்துமாக்களால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா இந்த பூமி எங்களுக்கு குடியிருப்பு அல்ல சுவாமி, எங்களுடைய குடியிருப்பு பரலோகம் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. அந்த பரலோக வாஞ்சிக்காக கர்த்தர் நீரங்களுக்கு எப்போது உதவியாயிருந்து எங்களை நீர் ஆராய்ந்து அறிந்து நடக்கும்படியாய் கர்த்தர் நீர் பேசுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை பாதுகாக்கிறவர் நீர் கர்த்தாவே. அந்த இடத்திலே கர்த்தர் உம்முடைய இரத்த சாட்சிகள் முதல் கொண்டு கர்த்தாவே உமக்காக மறித்த அநேக காரியங்கள் அந்த இடத்துல நடந்தது ஆண்டவரே. அப்பா உமக்காக வைராக்கியம் கொள்ளுகிற அநேகர் அந்த இடத்துல உண்டு சுவாமி. அவர்களையும் பாதுகாத்து அப்பா பாகால்களுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீங்க அந்த தேசத்துக்கு ஆண்டவரே. அப்படியே அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாக நாங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த தேசத்துக்காக நீர் வைத்திருக்கிற ஆத்மாக்களை நீர் மறைத்து உம்முடைய சிறகுகளின் நிறைய நிழலிலே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த ஒரு காரியமும் அழித்து போடாதபடி அந்த தேசத்தை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா உமக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படியாய் ஊழியக்காரர்களை நீர் அனுப்புங்க ஆண்டவரே. அந்த இடத்திலே ரட்சிப்பை காணும்படியாய் அப்பா அந்த இடத்துல செயல்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் ஒன்றும் கொண்டு போக போவதில்லை சுவாமி. ஆனாலும் சாத்தானுடைய திட்டங்களுக்குள்ளே தங்களை இட்டு கர்த்தாவே அப்பா இந்த ஜனங்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பி பட்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாரையும் அன்பினாலே கட்டி இழுக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாரையும் உடைய ரத்த குட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா. அப்பா எந்த ஒரு நாசமோசம் அணுகாதபடி இதுவரை காத்தவர் நீர், இனி வரும் காலங்களிலும் காக்க போகிறவர் நீர் கர்த்தாவே. அதுக்காக நன்றி செலுத்தி இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களில் அவற்றிலும் இருந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. காவல் அதிகாரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆளுகை செய்கிறவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா நீதிக்கும் நியாயத்துக்கும் நீர் பதில் செய்கிறவர் ஆண்டவரே. எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்க வேண்டுமாக நாங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நேரத்திலும் கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரங்களுக்கு இந்த கணானை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக நாங்கள் முழங்கால் படுகிறோம். என்னை ஆத்துமாக்கள் ருச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாருடைய இதயங்களை நீங்க காண்கிற தகப்பன், அப்ப அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற தகப்பன், நீர் ஒரு தகப்பன். தன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது போல நீர் எல்லாரையும் சிருஷ்டிக்க காத்திருக்கிறவர் ஆண்டவரே. அப்பா அதுக்காக நன்றி செலுத்தி உம்மண்டை எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும். வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் குணமடையட்டும். உம்முடைய அனுப்பா இந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்கி ரட்சிப்பையும் கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
மனம் திரும்பும்படியாய் அந்த இருதயங்களில் பேசுங்க ஆண்டவரே, விடுதலையை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே, பாதுகாப்பும்படியது அப்பா உம்முடைய திருக்கரத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், ஆளுகை செய்கிறோம், ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, அமைச்சர்களாய் இருக்கிறவர்களை, காவல் அதிகாரிகளாய் இருக்கிறவர்கள் எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவினிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமை அமை அமை. ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய்

0: Thanks a lot, Steph. Thanks a lot.
1: விசிட்டக்காரனா ஆரம்ப ஜபத்தை அருமையா எடுத்து நல்ல ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெ ரஞ்சினி அழைக்க போறோம். அவர் துதித்து பாடி வேதத்தியான பாதி நடத்துவார். இப்போது அழைப்போம். பிரஸ்டோ சிஸ்டர் கிரேஸ்.
2: உயர்த்துவதே ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் வாஞ்சே இந்நேரம் உம்முடைய நாமம் ஆண்டவரே. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான உம்முடைய நாமத்தை உயர்த்துறோம். எங்கள் பலத்தினாலும் ஒன்றுமில்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால், பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட, பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தராக இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தவன்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே.

என் உள்ளத்தின் வாஞ்சையம் உமக்காய் வாழுவதே, என் இதயத்தினே கமையாம் நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதே.

மறுத்துவேன் நீ செய்த நன்மைகள் ஆயிரம் அதை எண்ணி எண்ணி பாடுவேன் நீ தந்த வாழ்க்கை பேரின்பம் அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன் துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம் சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம் துதித்தலுடனேயும்

பிரவேசித்து வந்து நிற்கின்றோம் தேவ வீட்டு நன்மையாலே, நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே, பிரவேசித்து

ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோபதேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவஜே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்.

சோஸ்திரம் சோஸ்திரமே மறுரூபத்தி நிறையத்தை தந்தீரே சோஸ்திரம் சோஸ்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவ தேவனையே துதித்திட வந்தோம்.

0: ியும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, எம் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவ தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே, தூயவர் இயேசுவையே. ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்மை புகழ, உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை உயர்த்துவதே எங்கள் ஆண்டவரே உள்ளத்திலே. இந்த தேவன் எங்களை தெரிந்து கொண்டதன் நோக்கமே, இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன் என் துதிய சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவரே துதிக்க பாட ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிற அழைப்புக்கு பாத்திரராய் நாங்கள் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமை நீடிய சாந்தம் உண்டு. அதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நாங்கள் பலப்படுத்தப்பட நீர்கிருப செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே என் துதியை எடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இந்த நாளில நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எரேமியா 29:11 வசனம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அவர் ஆண்டவராய் இயேசு எங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நாங்கள் அறிவோம் அது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, எப்பொழுதும் அந்த சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த மகத்தான திட்டம், எந்த ஒரு இதை நாங்கள் நினைச்சு நாங்கள் செய்ய வேணுமென்றது இல்லை. அவர் இந்த வார்த்தை கூடாக அவர் நினைத்து எங்களை பற்றிய அவற்றின் நினைவு மேலான நினைவா இருக்கிறபடினால இந்த வார்த்தையோடு ஒரு சின்ன கொஞ்சம் பகுதியை நான் பகிர்ந்து கொள்றேன். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடத்தில் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவை, வெற்றிகரமாக கணிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய இலக்கை அடைய வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். ஆனால் அது தானாக தேவனுடைய ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு நல்ல திட்டம் இருக்கிறது. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவை, வெற்றிகரமாக அவர் கணிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை எங்களுக்கு அவர் கொடுக்கும்படியாக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் தேவனிடம் ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி அவர் வச்சிருக்கிற அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால் தேவன் அவர் அதை தானாக தேவனுடைய சர்வ ஆளுமகையில் நாங்கள் ஆளுமையில் வச்சு நிறைவேற விட அந்த எங்களை இதுல மாத்திரம் இல்ல, தேவனுடைய ஆளுமைக்குள்ள நாங்கள் உட்பட வேணும். அப்ப சவுல் வந்து முதலாவது செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய திட்டத்தை சீர்குலைக்க எங்களால முடியும் என்றதை சவுலின் ஒரு கதையிலிருந்து அவர் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல வந்து எப்படி அவர் தன்னை கீழ்படியாததுனால அவருடைய அந்த ராஜ்யபாரம் பறிக்கப்பட்டது போல வேதாமம் தேவனுடைய வார்த்தை என்று மெய்யாகவே விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இவ்வாறு சொல்ல முடியாது. நல்லது, சவுல் இதையெல்லாம் செய்ய போகிறார் என்பது தேவனுக்கு தெரியும். தேவனுடைய முதன்மையான திட்டத்தில் தாவீதின் இடத்தை தற்காலிகமாக அவர் நிரப்பியிருந்ததான் இல்ல, இஸ்ரவேலை தலைமையேற்பட்டு வழி நடத்தும்படி சவுல்தான் தேவனால் உண்மையில் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவதால் சவுல்தான். ஆனா அவர் வந்து அதை தக்க வைக்க முடியாம போயிட்டு இருந்த அந்த அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ள வேணும். எந்த அழைப்பை ஆண்டவர் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அவர் நல்ல திட்டத்தை தான் ஒவ்வொருவருக்காகவும் வைத்திருக்கிறார். அப்ப அவர் அவருடைய கிருபை சவுலின் எடுத்துக்காட்டு நாம் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. தேவன் நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் அது கிருபையினால் உண்டாயிருக்கிறது, அது நம் திறமையின் அடிப்படையில் அல்ல. மாறாக நாம் அந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையான இலக்கு, அந்த இலக்கை நாம் தகுதி ஆனவர்கள் அல்ல என்றாலும் நம் வாழ்க்கையில் அது நிறைவேறுவதை நாம் தடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த நாங்க எங்களால முடியும், ஏனென்றால் நாங்க சில நேரத்திலே அது கீழ்ப்படியாதபடி மனுஷ மாமிச பிரகாரம் செயல்படக்கூடாது. தேவனோடு ஒத்துழைச்சாதான் அந்த கிருபையை நாங்கள் அவரோடு ஒத்துழைத்து நாங்கள் அந்த அவர்தான் கிருபை, அப்படியாக கவனமாக எச்சரிக்கையாய் அந்த தேவனுடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம் மற்றும் எல்லாவற்றையும், வாழ்க்கையில் அவருடைய அழைப்பை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாங்கள் விடாமுயற்சியுடன் அதை தொடர்ந்து நாங்கள் செய்யும் போது இந்த சத்தியத்தை பவுல் புரிந்து கொண்டுதான் ஒத்துழைத்து அந்த வசனம் சொல்லுறது. 1 கொரிந்தியர் 15 9வது 10வது வசனம் நான் அவர் சொல்ற இந்த சத்தியத்தை பவுல் புரிந்து கொண்டிருக்கிறார். என்னென்னா அப்போ சிறியவனாய் இருக்கிறேன், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்றார். அப்ப பவுலின் அழைப்பு தேவனுடைய கிருபையினால் உண்டாயிருந்தது. அவர் அதற்கு தகுதியானவர் அல்ல, ஆனால் பவுல் தொடர்ந்து சொல்லுகிறார் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை என்று கொரிந்தியர் 15:10. அதாவது தேவன் எங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார், அதை நாங்கள் வீணடிக்க முடியாத, எப்பொழுதும் வந்து வீணடிக்காதபடி எங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தரிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அவரோடு தரித்திருந்து எப்பொழுதும் அந்த அவர் வச்சிருக்கிற மகத்தான திட்டத்தை என்று அவர் சொல்றார். நான் உங்கள் பேரில் வச்சிருக்கிற நினைவுகளை அவர் அறிவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்ற. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. கர்த்தர் தம் மகிமையினால் எங்களை தேர்ந்தெடுத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். தேவன் அவரை தேர்ந்தெடுத்த நேரத்தில் பவுல் தேவனை உண்மையாய் தேடிக்கொண்டிருக்கவில்லை. அவர் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி வேட்டையாடி கொண்டுதான் இருந்தவர். ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி பவுல் முட்களை எதிர்த்து உதைத்து கொண்டிருந்தார். அப்போ சில நடவடிக்கைகள் 9:5 பவுலுடன் காணப்பட்ட மகத்தான நற்குணத்தின் நிமித்தம் பவுல் தெரிந்து கொள்ளப்படவில்லை. அது கிருபையினால் என்ன ஆன அழைப்பு தான். அப்படியாக இந்த நாட்களில் நாங்கள் தேவன் வைத்த அழைப்புக்கு பாத்திராய் நாங்கள் நடந்து கொள்ள தாழ்மையோடு இருந்து அவர் வச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறார். அவருடைய அந்த இணைந்து இருக்கும் போது அந்த இணங்குதல் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அதை நிறைவேற்றி முடிக்க அது தரிசனம் நிறைவேறும்படியாக நாங்கள் பொறுமையோடு காத்து கொண்டிருந்து அதை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களை இந்த வார்த்தை கூடாக பகிர்ந்து கொண்டேன். நன்றி செலுத்தேன். இயேசு நாமத்தினாலே இந்த வார்த்தையை ஒவ்வொருத்தரும் கேட்டு இந்த இடத்திலே ஆண்டு விளங்கப்படுத்தி ஆண்டு தாவிதன் அந்த வாழ்க்கையின்படி அவர் எப்படி அந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் நிறைவேற்றினாரோ அதன்படி அந்த தாவிது கருளின கிருபை எங்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக தேவன் இந்த வார்த்தை கூட பேசினார், அதற்காக நன்றி செலுத்தினார். நன்றி தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவர் உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் எங்களை எந்த நோக்கத்துக்கு அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கும் அளவும் இந்த தேவனோடு இணைந்திருந்து அதை செயல்பட்டு முடிக்க நீர் கிருபை செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
1: நன்றி சிஸ்டர் கிரேஸ். துதி ஆராதனை. வேத பாடம் மிக நன்றாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் கவி கவிதை அழைக்க போறோம். அதற்கு பிறகு மேகனா வாசி அழைக்க போறோம். பிரைஸ் இஸ் எ கவி கவிந்தா.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
2: நல்லவரும் கிருபை நிறைந்தது வெனுமாயிருக்கிற எங்கள் தேவனே, அப்பா உங்களை மகிமைப்படுத்துகிறேன். ஸ்தானத்திலும் கர்த்தருடைய ஆவியானவரே நீர் கிருபியாய் மகிமையாய் இறங்கி வருவீர் என்று சொன்னது வாவி தேவனுக்கு ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா மக்கள் நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஜீவ தண்ணீரா இருக்கிறவரே, நல்ல பிதாவா இருக்கிறவரே, மாட்சிமை நிறைந்த பிதாவா இருக்கிறவரே, மகிமை நிறைந்த பிதாவா இருக்கிறவரே, 1000 பேர்களின் சிறந்த பிதாவா இருக்கிறவரே, ஜீவனுள்ள தேவனுக்கு கூடான கூடி கூடான கூடி கூடான கூடி நன்றி நன்றி நன்றி நன்றி. நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த அதிசயமான காரியங்களுக்கு கேட்டாவே உங்களை நன்றியுள்ள இருதயங்களோடு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ராஜா நீர் பெரியவரும் வெல்லவருமா இருக்கிறதுக்காய் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே நீங்கள் இரக்கம் நிறைந்த தேவனா இருக்கிறவரே, உமக்கு நன்றி நன்றி. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பிதாவே நல்லவர் நல்லவர் நல்லவர். ஒருவரும் சீராத ஒளியில் வாசம் செய்பவரே மக்கள் நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா. ஜீவன் உள்ள தேவனே மக்கு நன்றி, பரலோக தேவனே மக்கு நன்றி, பரலோக ராஜாவே மக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜனுக்கு அப்பா மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. சர்வத்தையும் ஆளும் தெய்வமே மக்கு சூத்திரம், சர்வ வல்லமை நிறைந்த தேவனே அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே எங்கள் கண்களை கைகளை நாங்கள் உயரெடுக்கிறோம். ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் செலுத்தி செபிக்கிறோம். அல்லேலூயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் வாரம் தூயாவி உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையாய் என்னை நீரைத்தே நீராளிகை செய்ய பாரும் தூயாவே உன் பிரசன்ன

நிராளிகை செய்யே. ஆமேந்து ஆவியானவரே அப்பா, இந்த அமைப்பிலே ஆவியானவரே அப்பா, உடைய வல்லமை அனுப்பி ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை அனுப்பி ஆண்டவரே, நீங்களே ஆளுகை செய்யுங்க, நீங்களே வழி நடத்துங்க ஆண்டவரே. அக்கினியா இருக்கிறது வெனி, எங்கள் மத்தியில பெருங்காற்றா இருக்கிறது வெனி அப்பா, பெரும் மலையை போல உடைய வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உங்கள் மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறீர்கள் ராஜாதி ராஜாவே, கணத்துக்கு பாத்திரராயிருக்கிறவரே இசையா, உங்களுக்கு நன்றி நன்றி பரிசுத்தரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உங்களை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஆராதனை செய்கிறோம் ராஜாதி ராஜாவே. எங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆவியானவரே, உங்களை ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வரங்கள் நிறைந்த தேவனே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம், நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜீவ தண்ணீரா இருக்கிற தேவனுக்கு கூடான கோடி கூடான கோடி கூடான கோடி மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே, கனத்துக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம், எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாய் உடைய தேவனுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, ஜீவன் உள்ள தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கிருபை நிறைந்தவரே உங்களை மகிமைப்படுத்துகிறோம், மாட்சிமை நிறைந்தவரே உங்களை மகிமைப்படுத்து

0: முழங்காலியாவு முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவோம். அல்லேலூயா சூத்திரமாண்டவரே. அப்பா, ஆயிரம் பேர்களில் சிறந்தது வாதி தேவன் பரிசு தாவியானவரே. ஆயிரம் நாமங்களை உடைய எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம். ஆயிரம் நாமங்களை உடைய ராஜாதி ராஜாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். அற்புதமானவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரமும் ஆண்டவரே, இந்த நினைப்புல ஆண்டவரே, சங்கம் மொழிபெறப்பில ஆண்டவரே, அப்பா
1: ஒரு கவலை இல்லை,
0: ஆமை ஆராதி திராண கோடி சூத்திரங்கள் நன்றி பிதாவே, கோடி கோடி நன்றி.
2: ஆமே ஆமே. நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா, துதித்து ஆராதித்துக்கு மிகவும் ஆசுகமாக இருந்தது. சிஸ்டர் கவி கவிந்தா யாழ்ப்பாணத்துல இருந்து சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மேகலாவாஸ் பிரசுரோ. சிஸ்டர் மேகலாவாஸ்,
3: பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
2: ஒரு 5 நிமிடங்கள் தாரேன், துதித்து ஒரு பாடலை பாடுங்கள். ஆமென்
3: ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பொழுதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாகட்டும். நான் பரதேசியை தங்கும் வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, உம்முடைய வேதங்கள் எங்களுக்கு கீதங்களாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றியோடு சோத்தரித்து துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத ஜீவன் உள்ள தேவன் அல்லவோ. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆராதனைக்குரிய தேவன் அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி.

அப்படி இந்த காலை வேளையும் மாலை வேளையும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஜீவன் உள்ள தேவன் ஆண்டவரே, மகிமை உள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வேளை முழுவதிலும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் உம்முடைய வல்லமையான கரமும் ஓங்கிய புயமும் பலத்த கரமும் ஆண்டவரை அவர்களை வழி நடத்துகிறவர் நாளை ஸ்தோத்திரம் ஆண்டவரை. புதிதும் கூர்மையுமான உம்முடைய திட்டங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையை உம்முடைய பாதபடியில நாங்கள் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே கூட இருந்து வழி நடத்துகிறவனால் இஸ்தோத்திரம். காலையும் மாலையும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, அற்புதமான தேவனா, எங்கள் மத்தியில நீர் கிரியை செய்து வனாந்திரத்துல வழிகளையும் அவாந்திர வழியில ஆறுகளையும் ஓட பண்ணி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழி நடத்துகிறபடி நாளை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளை முழுவதையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். ஆவியானவரே நீ நடத்துகிறவனாலே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு என்றென்றும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே

0: தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே. ஆமேன்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் மிக்ராவாஸ் கொழும்பு. நீங்கள் நன்றாக துதித்து ஆராய்ந்து பாடுறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரம் துதித்தோம், ஆராதித்தோம், பாடல்களை பாடி இதோடு நாமத்தை மகிமைப்படுத்துறோம். தொடர்ந்து தேவ செய்திக்கு
2: Recording stopped.
1: இன்றைய நாளில்
2: முதலாம் தேவ
1: செய்தியை நித்திய வசனத்தை கொண்டு வருவர் சிஸ்டர் சுவிசேஷி ஜஸ்டினா அவர்களை. அவர்களை அழைப்போம். பிரஸ்லோ சுவிசேஷி ஜஸ்டினா.
3: நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே இந்த வேளையிலும் அசைவாடுவாராக. அவருடைய வார்த்தையினால கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிப்பாராக. என்ற வார்த்தையின் தலைப்பு தேவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் ஜெயிப்பனாமே. தேவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் ஜெயிப்பனாமே. ஜெயிக்க நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆமே கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி தேவதாமே எங்கள் வார்த்தைக்கு ஊடாக இடைப்படுவாராக. நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி. அப்பா உம்முடைய நாமம் ஆண்டவரை மகிமைப்படுறதுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே நூறத்தனையான பலனை கொடுக்கும்படியாய் ஆவியானவரை அசைவாடுங்க. மறுபடியுமாய் என்னை இந்த இடத்திலே எனக்கு வாய்ப்பு தந்த சங்கமம் ரேடியோ சார்பு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்ததாமே மகிமைப்படுவாராக. ஆமே கர்த்தட ஊழியம் கர்த்ததாமே நடத்துவாராக. இந்த வேளையில் நான் தேவ செய்திக்கு கடந்து போகிறேன். இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமே கர்த்த நல்லவர். 37வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். கர்த்த நல்லவராய் இருக்கிறார். முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழுவதுமாய் நாங்கள் தேவனை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இயேசு இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமே நாங்க இந்த சம்பவத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே சோதிக்கப்படுவதற்காக நியாயாசிரியர் ஒருவர் வந்து கற்பனைகளை கற்கொள்ள எப்படி என்று கேட்கும் போது ஆவிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனம், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமேன். அன்பு அதுதான் தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன். தேவன் மேல் அன்பா இருந்தால் ஜெயிக்கலாம். ஆமேன். தேவன் மேல் அன்பா இருந்தால் நாங்கள் ஜெயிக்கலாம் என்பதைத்தான் இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். முழு மனதோடும் நாங்கள் மனதோடும் அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் அன்பு வைத்து அவருடைய கற்பனையெல்லாம் கை கொள்ளும் போது ஜெயமாயிருக்கும். இந்த வேளையிலும் நான் இந்த வசனத்துக்கு ஒத்ததாக மத்தேயு 13 அதிகாரத்துல 18வது வசனத்திலிருந்து 23வது வசனத்தை நான் இதோடு ஒப்பிட்டு இணைத்து நான் தேவ செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையிலே எப்படி நாங்கள் அந்த உவமையை கற்றுக்கொள்வோம். விதைக்கிறவனுடைய உவமையை நாங்கள் பார்க்கிறோம். அநேக உவமைகளை சொன்னாலும் இதுல விதைக்கிறவருடைய உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த வசனத்தை வாசித்து விட்டு எப்படி நாங்கள் தேவனுடைய அன்பாய் இருந்தா எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் என்பதை இந்த வேளையிலே உங்களை என்னோடு சேர்ந்து இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதுல இருந்து நாங்கள் வெளியிலே வர வேண்டும் என்றுதான் தேவ ஆவியானவர் வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். இந்த பாதையிலே நான் போகிறேன் என்று சொன்னால் நாங்கள் அதிலே இருந்து வெளியே வர வேண்டும். உடனடியாக தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். தேவனுடைய அன்புக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த ஒன்றும் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறது. இப்பொழுது நான் வாசிக்கிறேன். வாசித்த பின்பு நான் எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாய் பேசுகிறேன். ஆமென். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனோ வழியருகே விதைக்கப்பட்டவன். அமேன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தினை ஏற்றுக் கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாததனால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரலாடவான்.
4: முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறனாயிருந்தும் உலகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மயக்கமும் வசனத்தை நெருக்குகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறனுமாய் இருந்து 100 60 30 பலன் தருகிறனாயிருக்கிறான். ஆமேன். நாங்க இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். வார்த்தையானது, விதியானது, வார்த்தை, இருதயமானது, நிலமானது. ஆமேன். எங்கள் இருதயம் நிலமாய் இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே வழியருகே விதைக்கப்பட்ட விதையை பறவைகள் நாங்கள் முன்னுக்கு பார்க்கும் போது பறவை வந்து உடனே பச்சை கொள்கிறது. இன்றைக்கு இன்றைய காலகட்டத்திலே ஆவியானவர் வார்த்தையை கொடுக்கும் போது ஒரு மனிதனுக்கூடாக அந்த இடத்திலேயே அல்லாட்டி அப்புறமாகவே அந்த வார்த்தைகளை தேவன் பேசும்போது உடனேயே அந்த மனிதர்களுக்கு ஊடாக வார்த்தையை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா செயல்பட்டு அந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளே உணராதபடி உடனே பறித்துக் கொள்கிறான். சத்துரு பொல்லாங்கனா இருந்து உடனேயே அவர்களை அந்த வசனத்தை அந்த அவர்களுக்குள்ளே போக விடாமல் அவர்களுக்குள்ள இருந்து தேவனிடத்தில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாதபடி சத்துரு பொல்லாங்கன் அந்த விதையை எடுத்து போடுங்க. அதாவது தேவனுடைய வார்த்தையை அவர்கள் இருதயத்திலே உணர முன்னமே சத்துரு செயல்படுகிறான். ஆமே. இன்றைய காலகட்டத்திலே அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள வருகிறோம். மற்றது பார்க்கிறோம், கற்பாறைகளில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷம் ஏற்றுக்கொள்வது ஆகிலும் தனக்குள்ளே வேறுன்றாமல் கொஞ்ச காலம் நிலைத்திருந்து வசனத்தின் நிமித்த உபத்திரவம் வரும்போது, உபத்திரவம் பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அங்கே பலனற்று போகிறான். ஆமே. நாங்கள் பார்க்கிறோம் அநேக பேர் அநேக காரியங்களில் ஆண்டவரை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார், வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனாலும் பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அங்கே நாங்கள் அங்கு விலகி போகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் அழகாய் ஓமையாய் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஆமே. ஆனால் இதிலே இருந்து மேற்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைய நாளிலும் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க இந்த பாதை கூடாக போயிருந்தால், விலகி இருந்தால், ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகள் சத்ரு உடனே பறித்துக் கொண்டிருந்தால், இன்றைக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்படியே அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் ஜீவனை கொடுத்த அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள முடியாதபடி ராஜ்யத்துல இருந்து பிசாசு பாதாளம் கொண்டு போறதுக்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும். அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்லப்படும். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறதும் உலகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மயக்கத்தையும் வசனத்தை நெருக்கிறதுனால், அதாவது உலக இன்பத்தை, உலகத்தின் மயக்கம், அதை அவர்கள் அதிலே போகிறதுனாலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிறார்கள். ஆமேன். அதுதான் தேவனுடைய அன்பு. ஆமேன். முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் ஆமேன் அன்பு கூறுவாயாக. ஆமேன். அப்ப நாங்க முழுவதுமாய் தேவனிடத்தில் சார்ந்து கொள்ளும் போது நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். அதுதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது 100 60 30 பலன் கொடுக்கப்படுது. ஆமேன். எங்கள் இருதயம் நல்ல இருதயமாய் இருக்கும் போது நிச்சயமாய் நாங்கள் ஜெயிக்க முடியும். இந்த சூழ்நிலைகளை நீங்கள் மேலே கண்ட சூழ்நிலைகளை தேவாவியான எழுதி வைத்துக்கு அப்படியான இடத்துல நீங்க கேட்டுக் கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகளை தேவாவியானவர் மறுபடியும் அழைக்கிறார். ஆமென். எப்படி இளைய குமாரன் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போய் மறுபடியும் தகப்பனிடத்தில் வந்த போது தகப்பன் அதே பாசத்தோடு, அதே அன்போடு, அதே சாணத்தோடு அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நாங்கள் இங்கே பார்க்கிறோம், பவுலை பார்க்கிறோம். பவுல் எல்லாவற்றையும் இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வசனத்தில் உணர்வு இல்லாமல் ஆமென் ஆவியானவர் அழகாய் எழுதியிருக்க. பவுலை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பவுல் வந்து ஐஸ்வர்யவானாய் இருந்தார். எல்லாத்திலையும் அவர் கற்று தேறினவராய் இருந்தார். ஆனாலும் தேவனுக்காய் வரும்போது எல்லாம் குப்பை நசம் என்று விட்டார். ஆமேன். அதனால் தான் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று தைரியமாய் எழுதுகிறார். ஆமேன். அப்படித்தான் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமேன். நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படி செயல்படினா அவரிடத்தில் வைக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பெருசா தெரியாது. ஆமேன். அந்த வசனங்கள் வரும்போது நிச்சயமாய் எங்கள் இருதயத்துக்குள்ளே போகும். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அழைப்பையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் தேவன் ஊழியக்காரருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் முன்குறித்தவர், அழைத்தவர், மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஜோவான்லே 1 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1-18 வசனம் வரைக்கும் தேவ வார்த்தையானவர் மாம்சமாகி இந்த பூமிக்கே வெளிப்பட்டார். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையானவர். ஆமென். அந்த வார்த்தையானவரை நாங்கள் பிடித்து கொள்ளும் போது, அவரடுத்து முழுவதுமாய் சாழ்ந்து கொள்ளும் போது, இந்த சூழ்நிலைகள் வரும்போது ஒவ்வொரு முறையும் நாங்கள் தேவனிடத்தில் மன்றிட்டு தேவனை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா ஜெயத்தை தருவார். ஆமேன். நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆவியானவர் நல்லவராய் இருக்கிற அந்த வார்த்தைகளை கொடுக்கும் போது கர்த்தாமே உங்கள் மத்தியில் அசைவாடு. அன்பு சகோதர சகோதரியே, தேவன் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமேன். ஆவியானவர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். தேவனை உணர்ந்து நீங்கள் சத்துருவின் கிரியையினால் உங்களுடைய இருதய மாறுபட்டு இருக்கலாம். அல்லா, செல்வத்துக்கு பின்பாக உங்களுடைய அழைப்பை நீங்கள் அழைப்பை விட்டு செல்வத்துக்கு பின்பாக உலக காரியத்துக்கு பின்பாக போயிருக்கலாம். இன்றைய நாளிலும் அன்பு சகோதர சகோதரிகளை, தேவ ஆவியானவர் மறுபடியுமாய் உங்களை உருவாக்க விரும்புகிறார். ஆமேன். அவர் கரத்திலே இருக்கிற களிமண்ணை போல நாங்கள் இருக்கிறோம். ஆமேன். குயவன் கையிலே இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறோம். நிச்சயமாய் பலன் கொடுக்க ஜெயிக்க தேவன் செயல்படுவாராக. ஆமேன். அந்த அன்பு, அவரிடத்தில் அந்த அன்பு வரும்போது நிச்சயமாய் இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் எங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஆமேன். நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இந்த இருதயத்தில் இருக்கிற அன்பு இருக்குதல்லவா, முழுவதுமாய் நாங்கள் அவரிடத்தில் அன்பு இருக்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறதல்லவா, அது நிச்சயமாய் உங்களை வழிநடத்தும். ஆமேன். ஆவியானவர் நீங்கள் கண்ணீரோடு இந்த நேரத்தில் நிற்கலாம். நீங்கள் உங்களை தேவன் குத்தி உணர்த்தி மறுபடியுமாய் பேசிக் கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார் அன்பு சகோதரனே. ஆமேன். உங்க ஆதி அன்புக்குள்ளே திரும்பும்படியாய், அந்த ஆதி அழைப்புக்குள்ளே திரும்பும்படியாய், மனுஷர்களை பார்க்காதபடி தேவனை பார்க்கும்படியாய், தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாய் ஜெயிக்க தேவன் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த வேளையில நான் ஒரு சங்கீதம், 143 சங்கீதம் 3 வசனத்திலே இந்த 6 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தாவீது எப்படியாய் அவர் தன்னுடைய காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். தேவனத்திலே தாவீது சாந்து கொள்கிறார். ஒவ்வொரு போராட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவர் எல்லாவற்றிலும் ஜெயித்தார். தாவீது பாவம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. தாவீது அநேக காரியங்களை செய்திருந்தார். ஆனாலும் தேவனத்தில் உடனே போய் சாந்து கொண்டார். ஆமேன். எல்லாவற்றிலும் தேவனை பிடித்துக் கொண்டார். அதே தேவன் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். ஆமேன். நாங்கள் பின்னுக்கு போய்விட்டோம் என்று சொல்லி தேவன் எங்களை தள்ளி விடுகிறவர் அல்ல. மறுபடியும் அழைத்து பரிசுத்தப்படுத்தி மறுபடியுமாய் வஸ்திரத்தை கொடுத்து அதே ஸ்தானத்திலே வைக்கிற தேவன். ஆமேன். அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் ஒருவரும் நீதி உள்ள பிள்ளைகள் அல்ல. அவருடைய நீதியினால் நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். பாவிகளாய் இருந்த எங்களை தேவன் தெரிந்து கொண்டு தன்னுடைய நீதியினால் பரிசுத்தமாக்கி தன்னுடைய நீதியினால் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே அன்பு அவரிடத்தில் இப்பொழுதும் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரே, உங்களை தேவன் நேசிக்கிறார். உங்களை மறுபடியுமாய் அழைக்கிறார். மறுபடியுமாயே தேவனிடத்தில் திரும்பி வரும்படியா எந்த இடத்தில் விழுந்து போனேன் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வார்த்தைகள், இந்த உவமை, அந்த விதைக்கிற உவமையை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நாங்கள் முதல் பார்க்கிறோம். அழகாய் உவமையை சுருக்கமாய் சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு அதை விளக்கமாய் சொல்லுகிறார். அங்கே நாங்கள் முன்னுக்கெல்லாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசிகள் எல்லாம் தன்னுடைய வார்த்தையை கேட்க ஆசையா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமேன். அந்த வார்த்தை தான் எங்கட கையில இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, அந்த வார்த்தையானவரை நாங்கள் முகமுகமாய் காணவில்லை, ஆனால் இந்த வார்த்தையை பார்க்கும் போது முகமுகமாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். ஜீவனுள்ள வார்த்தை உயிர்ப்பிருக்கிறதா இருக்கிறது, வாழ வைக்கிறதா இருக்கிறது. ஒரு மனுஷன் 40 மாத்திரம் இல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பு சொன்ன வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் பிழைக்கும்படியா இந்த வேளையிலும் எந்த சூழ்நிலைகளை எந்த நெருக்கத்துல நீங்க போயிருந்தாலும் தேவன் தூக்கி நிறுத்துறவராக உங்கள் நிலங்களை, உங்கள் இருதயங்களை நல்ல நிலைமை நிலத்தை போல மாற்றுகிற தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரிடத்துல வரும்போது அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் நாங்கள் சங்கீதம் 143 வசனத்திலே இருந்து 6 வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். தாவீது அழகாய் எப்படி சொல்கிறார், சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சூழ்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். எப்படி தாவீது அழகாய் சொல்ற, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்குகிறானா. அதுதான் நான் இந்த உவமையில பார்க்கிறோம். சத்துரு எவ்வளவாய் கிரியை செய்கிறான் என்று சொல்லி எங்கள் மாமிசத்தை பயன்படுத்தி உலகத்தின் காரியத்தை காட்டி அதிலே விழ வைக்கிறான். ஆமே. கர்த்தர் நல்லவர். தாவீதை பாருங்கள், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆதி அன்புக்குள்ளே திரும்புகிறார். ஆமே. இந்த வசனத்துல போராட்டங்கள் வரும்போது அங்கே தாவீது ஜெயித்ததுக்கு காரணம் இதுதான், அந்த ஆதி அன்புக்குள்ளே திரும்புகிறார். ஆமே.

வேதத்துல இறுதி வரைக்கும் அவர் செய்யமடுத்தவராய் நின்றார். ஆமென். எல்லாவற்றையும் எல்லா ஐஸ்வர்யம் அடிது எல்லா பசி பட்டினி எல்லாவற்றிலும் அனுபவித்தார். ஆனாலும் அந்த ரட்சிப்பை காத்து எல்லா அப்போஸ்தலர்களும் அவர்களை அழகாய் தேவன் நடத்தினார். ஆமேன். அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களை நடத்துகிறார், என்னையும் நடத்துகிறார். ஆமேன். ஆவியானவர் அங்கே அந்த 6வது வசனத்திலே பார்க்கிறோம், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது. ஆமேன். வறண்ட நிலத்தை போல் உண்மேல் தாகமாயிருக்கிற அந்த தாகம் தானுங்க வாழ வைக்கும். தேவன் மேல் இருக்கிற அன்பு அந்த தாகம் தான் வாழ வைக்கும். தாவீதை வாழ வைத்தது அந்த தாகம் தான். வறண்ட நிலம் அங்கே அழகாய் தாவீது வர்ணிக்கிறார். வறண்ட நிலம் அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் உண்மையில தான் தாகமா இருக்கு. அந்த இருதயம் முழுவதும் உண்முலத்துல எவ்வளவு பூர்வ காலத்தை நான் ஜோசிக்கிறேன், உன்னுடைய கரத்தின் கிரியைகளை நான் ஜோசிக்கிறேன் தியானிக்கிறேன்னு சொல்லுகிறேன். ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடுகிறார். அந்த ஓமை கூடாக ஆவியானவர் உங்களை மறுபடியுமாய் தட்டி எழுப்பி பழையபடி அவர் தன் சாணத்திலே வைக்க விரும்புகிறார். ஆமேன். அவர் உங்களை விடுவிக்கிற தேவன், எல்லா சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் ஆவியானவர். தேவன் தாமே உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் செய்விப்பான். ஆமேன். ஆவியான இயேசு கிறிஸ்துவே பிசாசு சோதிக்கப்படுவதற்கு அழைத்து கொண்டு போ. அங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்து, அதே தான் இந்த உவமையிலே நாங்கள் பார்க்கிறோம். அழகாக சோதனைகள் அவர்களுடைய மாமிச கிரியைகள் இச்சைகள் எல்லாம் அவர்களுக்குள்ளே செயல்பட செயல்பட அவர்கள் பலனற்று போகிறார்கள். ஆனால் நல்ல நிலத்தில் விதை விழுந்த விதையோ 100 தனியாயும் 60ஆயும் 30ஆயும் பலன் கொடுக்கிறது. தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் இருதயங்களை திருப்ப வல்லவராய் இருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கிறீங்க. எந்த தேசத்துல எங்கே இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். ஜோபுவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஜோபு எல்லாவற்றையும் இழந்த ஆனாலும் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தை விடவில்லை. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அது எல்லாம் நாங்கள் தியானம் பண்ணுவோம். எங்களுக்கு ஆதியில அன்புல ஆவியானவர் எப்படியெல்லாம் அற்புதமாய் செய்தார், எப்படியெல்லாம் கிரியை செய்தார். அவர் எங்களை தூக்கி நிறுத்தினார். ஒருபோதும் அவர் விட்டு விலகவில்லை. பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது பொன்னாக துலங்குவதற்கு தான் அதை அனுமதிக்கிறார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நடத்தி கொண்டிருப்பார். ஆமேன். இருதயத்திலே வார்த்தை, இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் வாசித்திருந்தோமானால் அந்தந்த வேளையில அந்தந்த நேரத்திலே வார்த்தையை கொடுப்பார். ஆமேன். நீங்க அழுகிற நேரத்திலே ஆவியானவர் இறங்குறவராயிருக்கிறார். ஆமேன். அநேக தடத்துல நானே அனுபவித்திருக்கிறேன். ஆமேன். அநேக காரியங்களே உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நான் 2010 வந்து பைபிள் கொலிச்சு படிக்க வேணும் என்று ஆசைப்படுறேன். 2006 தான் ஆண்டவர் என்னை ரட்சிப்புகளை நடத்தினார். 20 வருஷங்கள் ஆகிறது. அப்பொழுது 2010 எனக்கு ஒரு சம்பவத்தினாலே எனக்கு பைபிள் கொழிச்சு படிக்க வேணும்ன்ற ஆசையில ஒரு நாள் நான் முழங்கால் இருந்து இரவு புள்ள அழுது அழுது அழுது தேவனத்தை ஒப்பு கொடுத்தேன். ஆனால் நானே அதை மறந்து விட்டேன். ஆமேன். நானே அதை மறந்து விட்டேன். தேவனத்தை ஒப்பு கொடுத்துட்டு அதை விட்டு விட்டேன். ஆனால் கடந்த நாட்கள்ல 2021 பைபிள் கொழிச்சுக்களே தேவன் இணைத்து தேவன் 3 வருஷம் படிக்க வைத்து அந்த பட்டத்தை எடுக்க பண்ணினார். ஆமேன். அது சாதாரணமாய் நாங்கள் நினைக்கலாம், ஆனால் ஜெபத்தை கேட்கிறவருங்க நானே மறந்து விட்டேன். அது படிப்பு உயர்வு அல்ல. பைபிள் கொள்ச்சி போய்த்தான் நாங்கள் அழைப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், ஆனா அந்த இதயத்தின் வாஞ்சியை அந்த விருப்பத்தை நான் 13 வருஷங்களுக்கு முன்பதாக வைத்த ஜபத்தை கேட்டு அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்து அழகாய் நடத்தினார். ஆமேன். ஆவியானவர் எங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். நாங்கள் மறக்கலாம். அன்பு சகோதரனே, உங்கள் ஜெபத்தை தேவன் மறந்தார் என்று நீங்க நினைக்கலாம், ஆனால் தேவன் மறக்கவில்லை. ஆமேன். அவர் துருத்தியிலே சேர்த்து வைத்து ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்திலே அதற்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அநேக சாட்சிகளை சொல்லலாம், அநேக துன்பங்கள் வந்ததன் ஆனாலும் எல்லாவற்றிலும் ஜெயிக்க ஜெயிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். முடிவு பரியந்தவும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றுதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தவும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றுதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த தேவனை முழுவதுமாய் பற்றி கொள்ளுங்கள். அந்த அன்புக்குள்ளே கடந்து வாருங்கள். ஆவியானவர் இன்றைக்கு உருக்கமாய் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஆமேன். அந்த உவமையின் படி நீங்கள் உணர்வில்லாம இருக்கலாம், உலகத்தின் காரியத்திலே பின்னாக போயிருக்கலாம், அல்லாட்டி ஆழமாய் வேரூன்றாமல் இருக்கலாம். தேவனிடத்திலே இன்றைக்கு தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், அன்பு மகனே, அன்பு மகளே, நான் அதே சாணத்திலே வைக்க விரும்புகிறேன்.

0: ஆமென். கர்த்தர் நல்லவராயிர உடைந்த பாத்திரம் என்று பார்க்காமல் அதை அழகாய் வணைந்து மறுபடியுமாய் தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி வணைகிறவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பரிசுத்தத்தை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆவியானவர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நான் அநேக வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவர் எனக்கு கொடுத்து வச்சிருந்தேன், ஆனாலும் இதை ஆழமாய் பேசும்படியாய் கொடுத்தார். ஆமேன். தேவ ஆவியானவர் தட்டி நாங்க ஆவியான இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இன்றைக்கு சூழ்நிலைகளை சபைகளை விட்டு நாங்கள் அநேகர் போகிறோம், அநேகர் வெளியிலே நிற்கிறோம். ஐக்கியம் இல்லை, அன்பில்லை. ஆனா அதே வார்த்தை தான், அதே அன்பு தான் உங்களை ஆதியிலே அழைத்திருந்தது. இந்த ரேடியோ கூடாக அன்பு சகோதர சகோதரி எந்த தேசத்துல இருந்தாலும் மறுபடியுமாய் தேவன் அழைக்கிறார். ஆமேன். நூறத்தனையாய் பலன் கொடுக்கத்தக்கதாய், அறுபதாய் முப்பதாய் பலன் கொடுக்கத்தக்கதாய், அவரிடத்தில் முழுவதுமாய் அன்பு கூறத்தக்கதாய், முழுவதாய் அவரிடத்தில் அன்பு கூண்டாதான் நாங்கள் மற்றவர்களை நேசிக்க முடியும். ஆமேன். தேவனிடத்தில் நாங்கள் முழுவதுமாய் அன்பு கூறாமல் மற்றவர்களை நேசிக்க முடியாது. நாங்கள் மற்றவர்கள் நேசித்து விட்டு தேவனை விலக்கி விட்டால் அதில் பிரயோசனம் இல்லை. எங்களை படைத்தவரை உருவாக்கினவரை முழுவதுமாய் நாங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும். ஜெயிக்க பண்ணுகிற தேவன் இந்த வார்த்தைகள் இந்த வேதத்தில ஒவ்வொரு வார்த்தை தான் தாவீது அழகாய் சொல், என் ஆவி என்னை தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கேன், உம்முடைய செய்கையெல்லாம் தியானிக்கேன், ஒரு கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். அமேன். அன்பு சகோதரியே, அதிலே உங்களை எவ்வளவாய் அழகாய் நடத்தினார் நினைத்து பாருங்கள். தேவாவியானவர் உங்களை இன்றும் நேசிக்கிறார். தேவாவியானவர் இன்றும் உங்களுக்காய் பரிந்தி பேசுகிறார். பிதாவிடத்திலே நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், அந்த கனி கூடாத மரத்தை வெட்டும்படியாய், ஆனாலும் அந்த வேலைக்காரர் அந்த கனி கொடுக்க அந்த மரத்துக்காக பரிந்து பேசுகிறதை பார்க்கும். ஆவியானவர் பரிந்து பேசுகிறார், உங்களை நேசிக்கிறார். அன்பு சகோதரிய, இந்த வார்த்தையை கேட்கிறீங்க, நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஆவியானவர் செயற்படுவாராக. தேவன் மேல் அன்பாக இருந்து ஜெயத்தை பெறுவோம். ஆமென். இப்பொழுது நாங்கள் ஒரு நிமிஷம் ஜெபித்து கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ஆவியானவரே நன்றி சொல்லுகிறேன். தகப்பன், இந்த வார்த்தைகளை கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய கிரியைகளை ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே ஆண்டவரே வளர, திராணியிலே வளர தகப்பனே, உம்முடைய பலத்திலே வளர அப்பா, உம்முடைய கரத்தினால் நீங்க ஆண்டவரே தாவீதை போல் ஆண்டவரே அப்பா, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நினைக்கிறேன், பூர்வ நாட்களை யோசிக்கிறேன் என்று சொன்னதை போல அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையை கேட்டு மறுபடியுமாய் உம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் ராஜா. அப்பா, யாரெல்லாம் பின்னிட்டு போனார்களோ அவர்கள் எல்லாம் மறுபடியுமாய் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் நல்ல நிலமாய் மாற்ற வேண்டியது உம்முடைய கடமை தகப்பனே. சத்துருவின் கையில இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லாரையும் விட்டுவிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வல்லமை கடந்து போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கையிலே கொடுக்கப்பட்ட ஒருவரையும் நான் என் கையிலே இருந்து கொடுக்கேன் என்று சொன்னீரே ராஜா. அப்பா, இந்த வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அப்பா, அவர்கள் ஆண்டவரே உலகத்தில் போயிருக்கலாம், உணர்வில்லாம இருந்திருக்கலாம், வேறில்லாம இருந்திருக்கலாம், ஆனால் நீர் வேறுமாய் இருந்து நீர் உணர்வுள்ள ஆவியாய் இருந்து தகப்பனே அவர்களை உருவாக்குற தேவனாய் இருந்து நீங்க செயல்படும்படியாய் உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க, உங்க நித்தியத்துல சேர்த்து கொள்ளுங்க தகப்பன. உங்களுடைய நித்திய ராஜ்யத்தை இழக்காதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்கள் ஆதி அன்பை தட்டி எழுப்புங்க ராஜா. நீர் பூர்வத்தில் செய்தவைகளை நினைக்கத்தக்கதாய் ஆவியானவரை நீங்க செயல்படுறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சாட்சிகளை கேட்க பண்ணுங்க தகப்பனே. உங்களுடைய நாம மகிமைக்காய் ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்துங்க ராஜ்யா. நீரே மையான தேவன் என்று அறிகிற அறிவிலே ஆவியானவரே நீர் ஆண்டவரே நடத்துவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆவியானவரே தேசங்களே கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. குடும்பங்களை கட்டுங்க ராஜா. குடும்பங்களுக்குள்ள பொல்லாத பிசாசானவன் போடுகிற திட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய ஆண்டவரே ஏதோ தேட்டத்திலே ஆண்டவரே குடும்ப சமூகமாய் நீர் ஆண்டவரை ஆதியிலே கொண்டு அப்பா நீ நினைத்த திட்டங்களைப் போல இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவ கூடாக குடும்பங்களை ஆண்டவரே பரிசுத்த ஜாதியாயும் பரிசுத்த சந்ததியாயும் தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காய் நன்றி சொல்லுகிறேன். அதற்குள்ளே நுழைகிற பிசாசை வேரோடு வெட்டி போடுகிறேன் தகப்பனே. உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்து செபிக்கிற ஆண்டவரே. இந்த வேளையிலும் ராஜா சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோக்காய் வருகிறோம். அதற்கூடாக ஊழிய செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த ஊழியம் பெருக, இந்த ஊழியத்தில் ஆண்டவரை அநேகர் எடுத்து பயன்படுத்த நீங்கள் ஆண்டவரை தேசங்களுக்குள்ளே கடந்து போகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்படை. உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா எங்களும் கடந்து போறதுக்காய் நன்றி. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் தகப்பனே. எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். தேங்க் யூ தேங்க் யூ. காட் bless you.
1: ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் ஜஸ்டினா. அன்புண்ட தலைப்பிலே அருமையான வார்த்தையை வேதாவத்திலிருந்து தொகுத்தளித்தீர்கள். மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே நேரம் பெர்மனன்டா தந்திருக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இத 7:30 8 மணி உங்களுக்கு பெர்மனன்ட். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து தொடர்ந்து தொடர்ந்து இந்த செய்தியை கொடுக்கவனும் நிரந்தரமாக அந்த நேரத்தை உங்களுக்கு
0: ஒப்புத்திருக்கிறேன்.
1: வந்து வார்த்தையை கொடுத்து ரசிக்கப்படாத மக்களை ரசிக்கப்பட கத்து கிருபை செய்ய வராங்க. நன்றி சிஸ்டர். கத்து
2: அருமையான வார்த்தை மூலம் கத்தரங்களை ஆசீர்வதித்தார். இப்படிப்பட்ட ஊழியக்காரர் கத்தர் சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்துல குழந்தை எங்களை ஆசீர்வதற்கு நன்றி செலுத்துறோம். கத்தருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் ஆமீன் சிஸ்டர் ஆமீன் பாஸ்டர். நீங்க கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சிஸ்டர். காட் பிளஸ் யூ ஆமீன் ஆமீன். இப்பொழுது நாங்க யாவரும் அருந்ததி அவர்களை வரவேற்பமாக
3: recording in progress
2: அவர்களை நாங்க யாவரும் வரவேற்பமாக சிஸ்டர் அருந்ததி.
4: ஓ praise the lord praise the lord
2: praise the lord praise the lord சிஸ்டர் வாருங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை பயந்து கொள்ளுங்கள். God bless you.
4: கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சிஸ்டர் கேக்குதா சத்தம்?
2: கேக்குது. லைட்டா தான் இருக்கு. என்னது லைட்டா தான் இருக்கு. நான் கேக்குது.
4: கத்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் வார்த்தையை பார்க்க முன்பதாக நாங்கள் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. இந்த உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதோடு இந்த வானொலி ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே பொறுப்படுங்க ஐயா. இந்த ஊழியத்திலே ஆண்டவரே கிரியை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களுடைய நாமத்திலே ஜெபிக்கிறேன் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தரும் இரட்சகருமாகிய நீர் இந்த இடத்திலே வந்து ஒவ்வொரு ஊழியங்களை பொறுப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன் ஆமேன். கேக்கு சத்தம் கேக்குதா? Praise the Lord, praise the Lord. சத்தம் கேக்குதா ஐயா?
2: கேக்குது கேக்குது.
4: இந்த நாளிலே நாங்கள் வார்த்தையை பார்க்க முன்பதாக நான் ஒரு சிறு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே